0: களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம், இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை, ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்ல முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது, ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறைப்பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களில் வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாம 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான், ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். 3வது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். 4வதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார், 3:7 அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். ஏழு சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்துல வந்து, எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. ஏழு முத்திரைகள், அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? ஏழு கோப கலசங்கள், ஏழு எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம். எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள். சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள். சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமாக 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறோம். சில பிள்ளைகள் 30 எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100 எடுக்கிறாங்க, அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில். அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும், வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள் 1 புஸ்தகம் 1:27 வாசியுங்கள்.
1: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில கழி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில கழி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுவுக்கு ஒரு பெரிய கழி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 Corinthians 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்தாவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும்? இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 அடி உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார். மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை என்ற வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள் போஸ்டலாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போசனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது, கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 70 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதில் உண்டு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இதை வாசித்து முடிக்கலாம். இதில் அவர் சரித்திர புத்தகமாக எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம், முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். 3வது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலேயே சொல்லுகிறார் இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதில் வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம் 3 வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14. 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவேதான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கல, நீ விசேஷித்தவன் அல்லவா? காட்டு புஷ்பங்களை பார்க்கல, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37 எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1-6 வாசிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 Kings 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 Kings 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயின் அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார். அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 அதிகாரத்துக்குள் இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இன்ம சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காயும் சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்தில் உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் வருகையில் உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்களில் உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஜெபாவினால நிரப்பு. எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: ஆண்டு வர போறாரு. எப்பயுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதல் என்ன செய்யணும், நம்ம முதல்ல என்ன செய்யணும் பார்த்தோம், நம்ம வந்து முதல்ல அற கட்டப்பட்டிருக்கணும். எந்த அற, மனதினார கட்டப்பட்டு. மனது வந்து குழை போடக்கூடாது, அங்க அங்க அங்க குழப்பத்தை பிசாசு கொண்டு வரும் மனசுல. நம்ம குழப்பம் வராதபடிக்கு நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், மனசை காத்துக்கொள்ளணும். சக்தி வசனத்தை அறைய கட்டிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நமக்குள்ள கொடுத்து கத்து கொடுத்த விளக்கு என்ன செய்யணும், எப்போதும் எரிஞ்சிட்டு இருக்கும் தீப்பெட்டி, அதுதான் ரட்சிப்பு. அது குறையாம நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு நமக்கு குறையக்கூடாது. ரட்சிப்பை விட்டுட்டோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பரிசுத்தம் நமக்குள்ள அதையும் சம்பூரா பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக லூக்கால் சுவிசேஷம் 12:36
1: தங்கள் எஜமான்
0: கல்யாணத்திலிருந்து
1: வந்து தட்டும் போது
0: உடனே
1: அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று
0: காத்திருக்கிற
1: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்போ வருவார் இயேசுக்கு, எப்போ வருவான்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாம இருங்கள். எப்ப இயேசுகிட்ட வருவார் தெரியாது, எப்போ வருவார் எப்போ வருவான்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருங்கள். கத்து வரப்போறாரு. முதல்ல என்ன செய்யணும், மனசு அறை கட்டியிருக்கணும். எதனால, சத்தியத்தினால கட்டியிருக்கணும். பசுத்து பவுன் சொல்றாரு, கத்தரை விட்டு பிரிக்க, கத்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு அது மனசை கெடுத்துருமோ என்று சொல்ல பயந்திருக்கிறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பு கத்தர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தேன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். 2 பேதுரு 3:12
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: அந்த நாளில்
1: வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம்.
0: எப்போ மிகுந்த ஆவலோடு கத்திர, கொஞ்சம் இல்ல மிகுந்த ஆவலோடு கத்திரனு கத்திரம் காலோசனம் சொல்லி வைத்திருக்கிறாரு. பசுத்து பேதரை கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா, மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவார் எப்போ வருவார், மிகுந்த அவளோடு வாஞ்சியோடு தாகத்தோடு மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். கத்திருக்கும் நமக்கு வரவு சரியான இருக்கா, அவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா, அவர் வருவார் வருவதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா. நான் ஆண்டோட்டு கேட்பேன், ஆண்டோட காத்திருக்கேன் எனக்கு பலன் கொடுங்க ஏசப்பா, நான் காத்திருக்கேன் ஏசப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி காத்திருக்கேன் எனக்கு உதவிச்சிங்க சொல்லி நம்ம கேட்போம். 2 பேதுரு 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னிதியில் காணப்படும்படி
0: ஜாக்கிரதையாயிருங்கள். அதுதான் சொல்றாங்க, என்ன குழப்பம் வரக்கூடாது, சோறு வரக்கூடாது, உள்ள எப்படி இருக்கணும், சமானத்தோடு இருக்கணும். கரை தர பல ஒன்றும் சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல, என்னுடைய சமானத்தங்களுக்கு வைத்து பெற வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
0: உலகம் கொடுக்கறது என்ன, இந்த சினிமா பாக்குறது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், கதை புதுசு படிக்கும்போது சமாதானம் இருக்கும், சீரியல் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை இல்ல, உலகம் கொடுக்கற சமாதானத்தை இல்ல,
1: நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: நான் உங்களுக்கு கொடுக்க வளம் கொடுக்கற சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக,
0: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கறாரா,
1: அவருடைய சமாதானத்தை
0: வாசிப்பாருக்க,
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதியா இருக்கா, உள்ளத்துல குழப்பம் இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாந்து கொடுங்கப்பா, எனக்கு உள்ள குழம்ப கூடாதப்பா, நான் கொஞ்ச நாள் தானே ஆண்டவர், எனக்கு குழப்ப வரக்கூடாது, மேற்குள்ள எனக்கு பலன் கொடுங்க, உங்க இதயத்தை சமான ஆளக்கூடாதுன்னு சொல்றாங்க. கொலோசியர் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது.
0: இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கா இல்லைன்னா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் அவருடைய சமாதானம் எவ்வளவு இருக்குதா, சமாதானம் அதே போல வச்சிருக்கிறாராம். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கா, குழப்பம் இருக்கா, சோர்வு இருக்கா? அப்படி யாராட்ட சமாதானம் ஆகணும்? ஒப்பராகணுமா? ஒப்பராகாம இருக்கீங்களா? ஒப்பராகட்டும் உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. யாராட்ட சமாதானம் ஆகணும்? யாராட்ட ஒப்பரவாகணும்? இல்லை சரியானா தான் உங்க குள்ளத்தில் சமாதானம் நிறைஞ்சிருக்கும், இல்லை உங்களத்தில் குழப்பம் சோர்வு தான் இருக்கும். கத்தர் வந்தார்னா அவர் வரிக்கு நம்ம போக முடியாது. அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா? ஒரு நதி போல. வாசிங்க ஏசாயின் புஸ்தகம் 66:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்.
0: கர்த்தர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு?
1: நதியை
0: போல வச்சிருக்கிறாரு. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ளணும். யாராட்ட ஒப்புரவாகணும், யாராட்ட நம்ம சமானமாகணும், யாராருக்கு நம்ம விரோதம் பேசியிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத அது கர்த்தர் ஒப்பு கொடுத்து கர்த்தர் முதல் மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, யாரும் நம்ம எந்தெந்த காரியத்தில் எது இதில் குறைவா இருக்குமோ அது சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல சமாதானம். கத்தன் சொல்ற கத்துட்டு எவ்வளவு சமாதானம் இருக்குதா? நதி போல இருக்கு. அந்த சமாதானம் இறுதித்தாளணும். இறுதித்தால நம்ம சமாதானம், நம்ம குழப்பம் இருந்துச்சுன்னா பர்வத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த சமாதானத்தை கத்துட்டு கேளுங்க. அதுக்காக தான் கத்தராகிய தேவன் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எபேசியர் புஸ்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக
0: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா, அதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் கரை திரை பல ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளுக்கு தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு உள்ள தலசி பாருங்க, என்னென்ன இருக்குது இன்னைக்கு அறி கேளுங்க. இன்னைக்கே இன்றைய ரச்சனை நாள், இன்றைய அனுக்கர நாள், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பேக்க பயந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். எபேசியர் புஸ்தகம் 4:32
1: ஒருவருக்கொருவர் தயவாயும்,
0: ஒருவருக்கொருவர் சும்மா இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும்
1: மன உருக்கமாயும் இருந்து,
0: மன உருக்கமாயிருந்து
1: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
1: நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
0: மன்னிக்கணும். நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நிறைய உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழப்பம் சோர்வு. ஆண்டவர் சொன்னார் சமாதானம் நதியை போல வச்சிருக்கிறாரு. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருத்தருக்கொருத்தர் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் பரமண்ட செபத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும். மன்னிக்கிறோமா? நிறைய பேருக்கு மன்னிப்பு இல்லை, நிறைய பேர் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க.

0: அவர் என்ன செய்ய நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மளை வந்து அவர் மகிமுள்ள சபையா நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்றதுக்காகத்தான் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். கைகள் ஆணி, காலில் ஆணி, விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுகுலாம் அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், எத்தனையோ பாடுகளை சகிச்சு நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அன்றைய ரத்தனை கழுவுன்னு சுவாமி நான் உங்களிடத்துல ஒப்புறாதுமப்பா, நான் செவம் பண்ற உண்மைதான், உம்முக்கு எனக்கும் ஐக்கியம் இருக்கதா, கத்துரா இயேசு கத்துரா ஐக்கியமா இருக்க முடியுதா, இல்லாட்டி நீ கேளுங்க. ஆண்டவரே நீ மன்னி, உமக்கு எனக்கு ஐக்கியம் இல்லப்பா, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா மன்னிப்பார். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:37
1: எஜமான் வரும்போது,
0: எஜமான் வரும்போது
1: விழித்திருக்கிறவர்களாக,
0: விழித்திருக்கிறவர்களாக
1: காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
0: எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரர் காணப்படுறவங்களே பாக்கியவான். விழித்திருந்தா என்ன செய்யணும், ஜெபிக்கணும், ஆத்மாத்தில் விழிப்பு இருக்கணும். அதான் தாவீராச்சு சொல்றார், கர்த்தாவே என் கண்கள் மரண நித்திர அடையாத வடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 13:3 3வது வசனம்
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாய் கர்த்தாவே,
1: நீர் நோக்கி பார்த்து,
0: நீ நோக்கி பார்த்து
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
0: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தில் வேண்டாண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் சொல்லி சங்கீதக்காரன் செவிக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்த என்ன செய்யணும், செவிக்கணும். விழித்து சும்மா பாட்டு திரும்பி திரும்பி பார்க்கறது இல்ல, விழித்திருந்து செவிக்க வேண்டும். அதுதான் சொல்ற நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜபம் பண்ணி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணி சொல்ல, எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். கடைசி வினாடியில் இருக்கிறோம், எப்பொழுதும் ஜெபமணி. நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், கார்ல போனாலும், வண்டியில போனாலும், எந்த வாகனத்தில் போனாலும் எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். கத்து வரப்போறாரு, ஜெபமணி விழித்திருங்க. இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகல் எந்த சமயத்தாலும் கஷ்டமா, தூக்கமா, பாரமா, வியாதியா, பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதல்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவினாலே, அதுதான் அன்னிப்பாசல ஜபம் பண்ணி சொல்றது, ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க,
0: விழித்துக் கொண்டிருங்க. சகலமான பரிசுத்தவான்கள் வேண்டு பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யுமா, விழித்துக் கொண்டு. நமக்கு மாத்திர, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரல, ஊழியருக்காக நம்ம செபிக்க வேண்டும். யாரா நம்ம விழித்துல ஊழியருக்காக ரொம்ப செபிக்கிறோம், ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இதுதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆழமா நம்ம ஜெபிக்கணும். ஊழியம் குறைந்திருக்குதே, ஊழியம் ஆண்டுக்குள்ள வரணும். நிறைய பேர் நம்ம ஊழியத்தை தாங்கணும், நல்ல ஊழி வளமையா பயன்படுத்தணும். எங்களை ஒவ்வொருத்தரும் நிறைய ஊழியர் எழுப்புங்க. ஆண்டு சொன்னாரு, அற்பம் மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா. எல்லா பரிசுத்தவங்களுக்கு, சகல விதமா பரிசுத்தவங்களுக்காக வேண்டிக்கொள்ள, எல்லா ஊழியருக்காக ஜெபிக்கணும். நம்ம ஊழியருக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே சொன்னாரு, வாசிப்பா. சகலமான பரிசுத்தவங்க அதை மட்டும்,
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவான்களுக்கு எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். மிஷனரிகளுக்காக எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லிட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா பசுத்தவங்களுக்காக நம்ம செவிக்கிறோம்.

0: ஜெபிக்கிறோமா இன்னைக்கிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே ஜெபிக்கணும் இயேசுப்பா. அது ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? சந்தோஷமா ஜெபிக்கணுமா? கடமைக்காக ஜெபிக்கிறதா? ஒரு பேருக்காக ஜெபிக்கல. அது எப்படி ஜெபிக்கணுமா? சந்தோஷமா ஜெபிக்கணுமா? பிலிப்பே 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி.
0: எப்பொழுது எப்படி ஜெபம் பண்ணணுமா? சந்தோஷத்தோட ஜெபம். ஐயோ ஜெபம் பண்ணணுமா? ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கூடாது. சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும் எல்லா பரிசுத்தவங்களுக்காகவும். சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ஆண்டு வரப்போறாரு, என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமா வருவேன் சொன்னார். நம்ம என்ன செய்யணும்? மனது நர கட்டியா கட்டப்பட்டிருக்கணும். மனசை பிசாசு நம்மளை கெடுத்துறாத வடிக்கு நம்ம இந்த மனசை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளும். வசனத்தினால நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ரட்சிப்பு எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பசுத்தேவன் அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? கத்து வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். எப்போ வருவார், எப்போ வருவாருன்னு சொல்லி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? கரை தர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நம்மளை நிறுத்திக்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்காக தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக என்ன செய்யணும்? விழித்திருந்து செவிக்கணும். நீங்க இப்பயே மறந்துட்டீங்கன்னா எப்படி நீ வீட்டில் செவிப்பீங்க? நான்காவது செவிக்கணும். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்காக செவிக்கணும். நமக்காக, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்ல, எல்லாருக்காகவும் செவிக்கணும். சகல பரிசுத்தவான்களுக்கும் செவிக்கணும். அது மாத்திரம் ஏன் செவிக்கணுமா? நம்ம சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செவிக்கணும். மத்தியின் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு.
0: நம்ம சோதனை வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாதுன்னா சோதனை வரும், வராது இருக்கவே இருக்காது. சோதனை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? சோதனைக்குள் படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். இல்ல சோதனைக்காரன் நம்ம மேற்கொண்டோம், நம்ம சோதனைக்காரன் பிசாசு, அவன் எப்படியாவது நம்ம மேற்கொண்டோம், அவன் மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஜெயிக்க பலன் கொடுங்க. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா. ஒரு காதல் கேட்டு விட்டுறதுக்கு மறுதல் விட்டுறாதீங்க. ஐயோ நேரமாகுதே நினைக்காதீங்க. வசனம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். வசனம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ நேரமாகுதே, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போதான் போய் சோறு செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் மிக மிக மிக அவசியம். பரிசுத்தான் மிக மிக அவசியம். அவர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். எவ்வளோ நாள் ஆசையாக இருந்துட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் எல்லாட்டி ஒப்புறவாகணும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் குழப்பம் சோர்வு இருக்கப்பா. எல்லாவற்றையும் இன்னைக்கு நிறைய பேர் ஒப்புறவுறது இல்லை. ஒப்புறவாகுன்னா பச்சைப்படுறோம், மற்ற போய் மன்னிப்பு கேட்குறது கஷ்டப்படுறோம், மன்னிப்பு கேட்டுறோம். அப்போ அதே செய்த பார்த்தா திரும்ப செய்கிறோம். ஆண்டவரையே எனக்கு பலன் கொடுங்கப்பா. என்னை முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. என் உள்ளத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் தான் என்ன மாற்ற முடியும். எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யானோலி ஏசுகிறது தான். அவற்றை சொல்லுங்க, அவர் உங்களை மாற்றுவார். நிச்சயம் மாற்றி நம்மளுக்கு புதிய நமக்கு தருவார். ஆண்டு கையில் ஒப்பு கொடுப்போம்மா.
2: கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். அவரது மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். நம் அறையை நம் கட்டினவர்களாய், நம் அறையை கெட்டியாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டுமா? அறையை சத்திய வசனத்தினால் கட்ட வேண்டுமா? காரணம் பிசாசு நம்முடைய மனதை கெடுத்து விடுவான். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்ம மனதை பிசாசு கெடுத்து விடுவான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை எச்சரிக்கிறார். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? அப்பா என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. என் மனம் எங்கும் அங்கும் அலையாத பிடிக்கு என் மனமாகி அறை கெட்டியாய் கட்டப்பட உதவி செய்யுங்க. என் ரட்சிப்பாகி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆகிய ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி என்னை நான் பெற்று என்னுடைய ரட்சிப்பாகி அந்த தீவிட்டு விலகு எரிந்து கொண்டே இருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல கரை திரை பிழை இல்லாமல் எப்போதும் வருகைக்கினார். அவளோடு காத்திருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. கரை திரை பிழையற்ற பரிசுத்தமானாய் பரிசுத்தமாட்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அப்படி கிருபை நிறைவாய் தாங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிங்க அப்பா. உங்க வருகையில நான் ஒருபோதும் அப்பா விட்டுவிடப்படக்கூடாது ஆண்டவரே. உங்க வருகையில நான் காணப்பட வேண்டும் அப்பா. எனக்கு கிருபை கொடுங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆகமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அறைகள் கெட்டியாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் அறையிலே வேத வசனம் எப்பொழுதே கட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மனதினரை கட்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கு நீ தயவு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தும் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பாகி இந்த தீவிட்டு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் படிக்கு எப்பொழுதும் தெளிவான ஓ பரிசுத்த ஆவியானவராய் என்னை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்திர நிரம்பி வழியும் படிக்க அப்பா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகி என்னை எங்களுக்குள்ள ஊற்று மடிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரை திரை பிள்ளை இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அவளோடு பரிசுத்தமாய் வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ நன்றி அப்பா. உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளவும். மனுஷகுமாராய் உம்மை கொம்பாய் நிற்க பாத்திரங்களாக நாங்கள் எண்ணப்படுவதற்கும் எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும் எங்களுக்கு நீ கிருபையும் ஒத்தாசையும் தயவாய் தருமடிக்கு இப்ப சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் கரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு உமது பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து இந்த மகிமையின் வருகையில் பங்கு பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் உள்ளங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது தேவ சமாதானம் தான் நிறைந்திருக்கணும், மற்றோடு ஒப்புரவாகணும் ஆண்டவரே. சோதனை ஒவ்வொரு ஒப்புரவாக மன சமாதானமா இருக்க அப்பா அந்த ஒப்புரவு ஆகக்கூடிய அந்த உள்ளத்தை ஒவ்வொருக்கு தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பக்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மற்றோடு ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமா இருக்க மகிமையின் வருகளை காணப்பட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கலாம், ஜெபம் செய்வோம்.
0: எங்களை ஒவ்வொருவரும் பிரகாசிப்பின் தகப்பனே, உமக்காக எழும் பிரகாசிக்க கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால் சந்தோஷத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யார்த்தாலும் ஒவ்வொருவரும் ஒருவர் சமாதமா இருக்குன்னு சொன்னீரு. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதமா இருக்க கிருப செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரையா எல்லா அந்தகர சக்தி அழித்து நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போயிருவையா. நாங்கள் ஒருவரோடு ஒரு சமாதமா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சமாதமா இருக்கணும், ரட்சணையை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். உற்சாகத்தின் ஆவினால் எங்கள் தாங்க முடியும் செய்யுங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணம் பொழிந்தொருளும் ஐயா, எங்களை வேலை பொழிந்தொருளும். உமக்கே அப்பா பரிசு தேவையான அழுகலாம தேவைன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை அதிகம் தேவை ஆண்டவரே. ரச்சாமை துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் பூர்ம தாரு, அக்கினியை தாரும் தேவை, வல்லமை தாரும் தேவை, பிரசனத்தால் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க. எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர. யார் வேணாலும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஐயா. ஒருத்தர் கூட விட்டாதீங்கப்பா, விட்டாதீங்கப்பா. குழப்பத்திலும் போர்வையில் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து கண்மல் நிறுத்துங்கப்பா. உங்களுக்கு சமாதானம் நதி போல இருக்கப்பா. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றே ரச்சனையால இன்றே அனுக்கரனாலும் சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தணும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம். இறங்குமப்பா, இறங்குமப்பா. ஒவ்வொரு குலத்தை அழிய செய்யுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, துக்கங்கள்லாம் நீக்கிருங்க, கஷ்டத்துல மாத்திருங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தரணும். சம இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பரிசுல மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அத்துமா கண்களை திறந்துடுங்க. உண்மை பார்க்கட்டும், அந்தி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மூடு ஒன்றரை கலக்கட்டும். வியாதி சுகமாக, நோய் சுகமாக, பலவீனத்தை குணமாக்க மந்திரம் செய்வனு, மந்திரம் பெல்லிசுனி எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசிரியப்படணும். வியாபாரம் செய்ய குடும்பங்கள் செழிப்பாகணும் ஐயா. கண்ணீர்லாம் துடைக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ராச்சா. இறக்கச்செங்க சப்பா, இறக்கச்செங்க சப்பா. ஆண்டவரே இறக்க செய்ய முடியா கெஞ்சுகிறோம், கண்ணீரை துடைக்க முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. பாமை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டி கொள்ள கிருப தர முடியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஏசப்பா, நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தகப்பறையும்படி கிருவைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கோங்க. ஆண்டவர் சாத்தானுக்கு யாரு இடம் கொடுக்காதபடி காத்துக்கோங்க. உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. உடைய வருகைக்கு எல்லாரையும் சந்திக்க, உண்மை சந்திக்க எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோக்கு போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ பரலோக்கு போக முடியாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. நீங்க வாசித்து பாருங்க. 6 வீட்டுல போய் நல்லா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 6 15 வாசித்து பாத்தீங்கன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் இல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு வாசிப்பாத.
3: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், இனிமேல் உலக காரியத்திலே வாழலாம்னு சொல்லி இருந்தா நம்ம பரலோகத்தில் வந்துருவோம். அங்க நரகத்துல என்ன இருக்கு? அழியா என்ன செய்யிருக்கு? புழு சாவாமலும் அக்கினி அழியாம இருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. நம்ம சத்துருக்குள் கூட போகக்கூடாது. நம்ம விரோதமா இருக்கிறவங்க மக்கள் கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கணும், செபிட்டு விழிப்பா இருக்கணும். ஆண்டு குரலை கேட்க ஆயத்தத்தோடு விழிப்பா இருக்கணும். எப்பொழுதும் செவமணி விழித்திருக்கணும். விழிப்பெல்லாம் இருந்தா பிசாசு நம்மளை மஞ்சிச்சிருவான். அதங்க சொல்றாரு கொலோசியர் 4:2.
3: இடைவிடாமல் ஜெபம்
2: பண்ணுங்க.
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்ம இறுதி ஆண்டோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும். அவர் நமக்கு சிநேகிதனா இருக்கணும். உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இந்த மாதிரிலாம் பிரயோஜனம் இல்லை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் சொல்றாரு, இடைவிடாம சோமனுங்க ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்கள். நம்ம உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு உலக பிரகாரமா அது இதுன்னு வச்சிருந்தோம்னா நம்ம ஆத்துவை விழித்திருக்க முடியாது, நம்ம ஆத்துவை பாரப்படுத்திடும். அதான் சொல்றாரு, இடைவிடாமல் செவம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும், செபத்துல விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நரகத்துக்குப்போ நாங்கள் அழியாத புழு சாபாதான், அக்கினி அபியாது. அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், இடைவிடாம செவம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட செபத்துல என்ன செய்யணும், விழித்திருக்கணும். இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:19
3: எந்த சமயத்தில்,
2: எந்த சமயம், நீ கஷ்டமா துன்பமா தொல்லையா இல்லங்க, இன்னைக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம், உடம்பு ரொம்ப முடியல, இன்னைக்கு முடியல, இன்னைக்கு பண கஷ்டங்க செவிக்க முடியல, அது இல்ல, அதுதான் பரிசுத்த போல் திட்டமெழுதியிருக்கிறாரு. எந்த சமயமும், எந்த சமயத்திலும்
3: சகல விதமான வேண்டுதலோடு,
2: சகல விதமான வேண்டுதலோடு செபத்துல எனக்கு நீ முடியலன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னால முடியல செவிக்க முடியல அப்படி இல்ல, எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும்
3: சகல விதமான வேண்டுதலோடும்,
2: சகல விதமான வேண்டுதலோடும்
3: விண்ணப்பத்தோடும்,
2: விண்ணப்பத்தோடும்
3: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
2: எப்படி ஜெபம் பண்ணனும், ஆவினால, ஆவினால என்ன, அன்னி பாசல் ஜெபம் பண்ணுங்க சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, யாருமே அன்னி பாசல் ஜெபிக்க மாட்டேன்றீங்க. அன்னி பாசல் ஆவினாலே ஜெபம் பண்ணி, ஆவினால பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசல் பேசணும், அன்னி பாசல் பேச நம்ம ஜெபத்தில் யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆவினாலே ஜெபம் பண்ணி
3: அதன் பொருட்டு,
2: அதன் பொருட்டு
3: மிகுந்த மன உறுதியோடு,
2: மன உறுதி வேணும், இல்ல என்ன கர்த்தர் நிச்சயமா காத்துக்கொள்ள, பிசாச நீ என்னை தொட முடியாது, மன உறுதியோடும்
3: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
2: சகல பரிசுத்தவன் உனக்கு மட்டும் இல்ல சகல பரிசுத்தவன்களுக்காகவும்
3: பண்ணும் வேண்டுதலோடும்,
2: பண்ணும் வேண்டுதலோடும்
3: விழித்துக் கொண்டிருங்கள்,
2: விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவன்களுக்கும் பண்ணு வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்க, செவிச்சிட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க, கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும் அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள். இனிமே நம்ம காலத்துல அப்படி இல்ல, நம்ம ஆத்துமா காக்கப்படணும். உங்க பிள்ளையில கத்துட்ட கொண்டு கவனமா இருங்க, உங்க பிள்ளையில ஆண்டுகிட்ட கொண்டு கவனமா இருங்க. படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறதுலே கவனமாறாதீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டு வரப்போறாரு, ஆண்டு வருக சமயமா இருக்கு. அதுதான் சொல்றாரு, என்ன செய்யுங்க, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவன்களுக்கு செவிக்கும் வேண்டுதலோடு இணைச்சிருங்க, விழித்து கொண்டிருங்க. செபத்தில் வெளிப்பறந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம காலத்தில் கர்த்தர் கட்டாயம் வருவார், அவர் ராஜ்யத்தில் போகணும். நம்ம விண்ணப்பத்தோடு செபத்தோடு வேண்டுதலோடு விழித்திருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போகணும். சரி, செபிக்க முடியலன்னு சொல்றீங்களா, கேளுங்க ஆண்டவரே, என் கிருபி நாமே விண்ணப்பத்தனை ஊற்றும் ஆண்டவரே, என்னை செபிக்க முடியல, உட்கார்ந்தா தூக்கம் தான் வருது, என்னால் செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்தா தூக்கம் வருது அப்படி சொல்றீங்களா. சகரிய 12:10
3: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
2: தாவீது குடும்பத்தார் மேலும்,
3: எருசலேம் குடிகளின் மேலும்,
2: எருசலேம் குடிகள் மேலும்
3: கிருபையின் ஆவியையும்,
2: கிருபையின் ஆவியையும்
3: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்,
2: கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாக ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பக்கு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம், பரிசுத்தல் நிறையனா நிறைய மாட்டேன்றீங்க, அன்னி பாசத்தில் பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த சனங்கள் பேச வச்சுன்னா பேச மாட்டோங்கிறாங்க. ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு, வாசித்து பாருங்க, ஏசா 28 வருங்க, வாசித்து 12 11:12
3: பரியாச உதடுகளினாலும்,
2: பரியாச உதடுகளினாலும்
3: அந்நிய பாஷையினாலும்,
2: அந்நிய பாஷையினாலும்
3: இந்த ஜனத்தோட பேசுவார்,
2: இந்த ஜனத்தோட பேசுவார்,
3: இதுவே
2: இதுவே
3: நீங்கள் இழைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல்,
2: இழைத்தவனை இழைப்பாரத்தக்க இழைப்பாறுதல்,
3: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும்,
2: இதுதான் ஆறுதல், அன்னிப்பத்துல பேசுங்க, இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும்
3: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
2: கேட்க மாட்டோம், அப்படித்தான் இருக்கிறோம், கேட்க மாட்டோம், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அன்னிப்பத்துல பேச மாட்டேன், இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாத அனுப்பல காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாத ஆரம்பிப்பில் காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்தணும். அன்னி பேசல பேச மாட்டோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நம்ம கவலை இல்லாமல் வாழ போகிறோம்? ஆனால் கவலை மாறணும்னு சொன்னால் அன்னி பாசம் நிறைஞ்சி செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க பாரு, இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார்கள் முன்பாக இருக்க பாத்திரனை என்ன பண்ணுனா என்ன செய்யணும்? எப்பொழுதோ என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு குறைந்த புஸ்தகம் 15:34
3: நீங்கள் பாவம் செய்யாமல்,
2: நீங்கள் பாவம் செய்யாமல்
3: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
2: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
3: தெளிந்தவர்களாய் இருங்கள்.
2: நீங்கள் தெளிந்தவர்களாய் இருங்கள் பாத்தீங்களா. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாய் இருங்கள். நீதி கேட்க பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. அப்பதான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தா பரலோகத்து கட்டா எங்க போக முடியாது? பரலோகராஜ்யத்தை இழந்துருவோம். இயேசுவை பிரியப்படுத்துங்க, இயேசுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துங்க. மனிதரை பிரியப்படுத்தாதீங்க. மனிதரை பிரியப்படுத்தினா பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வோம். இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்தோம், இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். இன்னொரு வாசிப்பாத,
3: நீங்கள் பாவம் செய்யாமல்,
2: பாவம் செய்யாமல்
3: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
2: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
3: தெளிந்தவர்களாயிருங்கள்.
2: பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்த ஆட்கள் போயிருச்சு, இன்னும் பாவம் செய்தா நரகம்தான். பாவம் செய்யக்கூடாது. நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். தெளிந்தவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நமக்கு சொந்த உலகத்தின் வேசம் கடந்து போயிடும். ஏன் பாவம் செய்யக்கூடாது? பாவம் செஞ்சா கத்தடி முகம் நமக்கு மறைக்கப்படும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2
3: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக,
2: உங்கள் தேவனுக்கும் நடுவாக
3: பிரிவினை உண்டாக்குகிறது.
2: எது எது எது நமக்கும் தேவன் நடுவாக என்ன பிரி எது பிரிவினை உண்டாக்குது? நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்கு. ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விட்டு விளக்குதும் இல்ல, உன்னை கை உண்டு சொல்லிட்டாரு. அவர் உன்னை விட்டு விளக்குதும் கை எது நம்மளை பிரிக்குது? நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா பிரிவினை உண்டாக்குறது.
3: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
2: உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு
3: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
2: என்னுடைய பாவம் தான் தேவன் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவங்க தான் மறைக்கிறது. அருமையான சகோதரன் சகோதரியே, பாவம் செஞ்ச நாட்கள் போதும். பாவத்துக்கு அடிமை அந்த வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி வினாடியில் இருக்கோம். பாவத்தை விட்டு விலகுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். பாவத்தை விட்டு விலகுவோம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லியிருக்கிறார். ஆத்மா பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். எஸ்ஐக்கள் 18:30 பாருங்க, பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்.
3: பாவம் செய்கிற ஆத்மாவே
2: பாவம் செய்யற ஆத்மா
3: சாகும்
2: சாகும். பாவம் செய்ய யார் ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். ரெண்டாவது மரணம் சாகுனா என்ன? எல்லாரும் சாகுவோம், ஆனா ரெண்டாவது மரணம் தான் கத்தர் சொல்றாரு. ரெண்டாவது மரணத்துல என்ன வருமா? ரெண்டாவது மரணம் அங்க வந்து கந்தகமும் வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21:1 சாவுன்னா அதுதான், அந்த சாவு தான் சொல்றாரு. 21:8
3: இரண்டாம் மரணமாகிய அக்னியும்,
2: ரெண்டாவது மரணமாகிய அக்னியும்
3: கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
2: பாத்தீங்களா, எரியல கடல பங்கடைவு யாரு? பாவஞ்சர் ஆத்மா என்ன செய்யும்? எங்க எங்க போகும்? அக்கினியும் கந்தகம் எரியற கடல்ல பங்கடைவார்கள். பாவம் செய்யாவடி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அதுதான் இப்போ ஒண்ணுக்கு வருந்த பரிசுத்த பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அது வாசிப்போம். 1 Cor 15:34
3: நீங்கள் பாவம் செய்யாமல்
2: நீதி கேட்க விழித்திருங்கள்.
3: தெளிந்தவர்களாக
2: நீதி கேட்க விழித்திருங்கள். தெளிந்தவர்களாருங்க பாவம் செய்யாதீங்க. சரி, பாவம் செய்யக்கூடாதுனா எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா பாவம் செய்ய மாட்டான்? ஒன்னு யோவான் 3:6
3: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்
2: அவரில் கர்த்தரில் நிலைத்திருக்கிற எவனும்
3: பாவம் செய்கிறதில்லை.
2: பாவம் செய்கிறதில்லை.
3: பாவம் செய்கிற எவனும்
2: பாவம் செய்கிற எவனும்
3: அவரை காணவும் இல்லை.
2: அவரை காணவும் இல்லை.
3: அவரை அறியவும் இல்லை.
2: அவரை அறிய பாவம் செய்யறாங்க. யாரு என்ன சொல்ல தேவனை காண முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்ய, அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருப்பான்? செபிக்கணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள. எனக்குனால மற்றவங்க வாசிக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க எப்ப எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். படிப்பை கொடுத்திருக்கிறார், படிப்பு நல்லா வாசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார், கண்பார்வை தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், யாராவது எப்போ வாசிப்பாங்க காத்திருக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை, காத்திருக்கணும், நல்லா வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்ம செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்ப நான் பாவம் செய்ய மாட்டோம். அதில் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்யா நிலைத்திருக்கணும். அது மாத்திரம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 119:11
3: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
2: நாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
3: உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
2: கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யலனா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். ஆண்டு வாசனை இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வாசனை நமக்குள்ள இருந்தா பாவம் செய்யும். பாவம் செஞ்சு எங்க நம்ம ஆண்டு முகத்தை பார்க்க முடியாது. ஆண்டு விட்டு நம்மளை பிரிச்சு நம்ம பாவமே அக்கிரமே நம்மளை விட்டு பிரிச்சிடும். அதான் சொல்றேன், உடைய முகப்பிரதமாய் பாவம் செய்யபடிக்கு உடைய வார்த்தை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவிக்க பாரு, இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா? விழித்திருந்து செவம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவம் செய்ய அப்படிக்கிற மாத்தமாக காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:29-31 முதல்ல 28 வாசிக்கலாமா? நம்மளெல்லாம் கர்த்தர் தான் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார், அதில் மறந்துடுறோம். வாசிங்க 28:31 ஆகையால்
3: உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே,
2: சுய ரத்தம் சொந்த ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாதிக்கப்பட்டு சொந்த ரத்தம் சுய ரத்தத்தினாலும்
3: சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை,
2: தமது சபை நம்ம சபை வந்து நம்ம சபை இல்ல, கர்த்தர் சுய ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதித்திருக்கிறார். அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம இந்த ரத்தம் நம்ம சொந்த ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத வடிக்கு பாருங்க. வியாசாயம் புஸ்தகம் 53:10 வாசிப்பா. 53:10
3: கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி,
2: நமக்காக எனக்காக உங்களுக்காக நொறுக்க சித்தமாகி
3: அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
2: பாடுகளுக்கு உட்படுத்தி நொறுக்கினார். அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. பாடுகளுக்கு உட்படுத்தினாரு. பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
3: அவருடைய ஆத்மா,
2: அவருடைய ஆத்மா
3: தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
2: குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
3: அவர் தமது சந்ததியை கண்டு, நீடித்த நாளா இருப்பார்.
2: பாத்தீங்களா, நமக்காக தான் நொறுக்க சித்தமானார். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனையும் நன்றியோடு மே துதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்குள்ள, மே சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பிச்சிங்க. வியாதி சுகமாக்கும் ஏஸ்பா, நோய் சுகமாக்கும் ஏஸ்பா, பலவீனத்தை குணமாக்கும் ஏஸ்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க கவலை மாத்துங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக அற்புத செய்ய சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாக பயன்படுத்துங்க, அக்கின்ற வேலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பலை உண்டாவளையும் எல்லா சபையிலையும் எழுப்பலி உயிர்மைச்சை தாங்க சமான் சந்தோஷத்தை ஆறும் அக்கினிமாரா இருந்து காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவக்கரு வச்சு உழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வைத்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியரங்கமாக இருப்பது செஞ்ச ஆசீர்வைத்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிழ் மூடி கொள்ளட்டுமாப்பா. அன்றுவரே அந்த கரசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
6: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதி உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னால ஆண்டவரே செவிக்காமட்டிருக்கேன், நான் துதிக்காமட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சொல்லணும். ரோமர்கள் 12:1
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும் தேவனுக்கு
1: பிரியமுமான
2: ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்
1: அப்ப நம்ம என்ன செய்யணும், சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தை பரிசுத்தமான பலியான ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தை பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும் சொல்ற. 1 Thessalonians 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை
2: முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி
1: ஆத்துமா
2: சரீரம் முழுவதும்
1: பாத்தீங்களா, சரீரம் ஒரு இடத்துல எல்லாம் ஆவி ஆத்துமன்னு சொல்றேங்க. இங்க என்ன சொல்ற, சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும், சரீரத்தை குற்றமற்றதா கத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே, சரீரம் ரொம்ப கற்பணிக்கிற ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 வாசிப்பா.
2: அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்,
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, கத்துட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம், நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், தேவன் பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலியாக,
1: ஜீவ பலி. இந்த சரீரம் வேற ஒண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஜீவ பலி. நம்மளத்துல ஒப்பு கொடுக்கிற நீர் தான் ஜீவ பலியை ஏற்றுக்கொள்ள, ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
1: இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, அதுதான் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம என்ன பலியிட முடியும், சங்கீத புஸ்தகம் 50:23
2: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
1: என்னை
2: மகிமைப்படுத்துகிறான்
1: அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யாரை மகிமைப்படுத்துறோம், கர்த்தர மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2
2: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி
1: தேவரீர்
2: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம்.
1: அப்பொழுது
2: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
1: உதடு காலை என்னது? அதான் நம்ம உதட்டில் நம்ம ஸ்தோத்திரப்படியே செலுத்தணும். அதான் சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 13:15.
2: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
2: அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
1: எப்போதும் ஸ்தோத்திர பலியை நினைச்சு அவர் மூலமா தேவனுக்கு செலுத்த கத்திர இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன கருத்து கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்த வேண்டும். மொத்தம் கொள்ளையினை போன என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை வச்சு பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திர பலி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். தாவீத் அதைத்தான் செஞ்சாரு. அங்க கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11-12.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி
1: எதுவரைக்கும்
2: இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்,
1: எனக்கு எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்,
2: தங்களுக்குள்ளே
1: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
1: பாத்தீங்களா என்ன எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம்? நம்ம கத்திர என்ன செய்யறோம்? கோபம் ஊற்றுறோம். முதல் என்ன செய்யறோம்? கத்திர கோபம் ஊற்றுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? கத்திர செய்த நன்மை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கத்திர போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்துல கத்திர நம்ம செவத்தை கேட்கலன்னா உடனே என்ன பண்ணிடும்? கத்திர ஒருமுறுக்கு ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாம போயிடுது. எத்தனையோ அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்து கூட இவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசம் இல்லாம இருக்காங்கன்னு தான் கத்திரன் செய்யறாரு. அந்த இடத்துல கொள்ளையினம் வருது. அப்ப எது கத்திர கோபம் காரியம் என்ன காரியம்? குலவசியம் புஸ்தகம் 3:6.
2: இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையிலும்
1: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல்
2: தேவ கோபாக்கனை வரும்.
1: யார் மேல கோபாக்கினை வரும்? கீழ்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்களை கேட்கிறோம், இன்னமும் நம்ம கீழ்படியாம, நம்ம அன்பு இல்லாம, இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழ்வுமானா தேவ கோபாக்கினை வரும். நம்ம கீழ்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்படிய வேண்டும். கீழ்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிறோம். கீழ்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு மேல கீழ்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கத்துட்டு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா? கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன? உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன இல்லை? இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும்
1: இந்த ஜனங்கள்
2: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே
1: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும்
1: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
1: கொள்ளையினு எப்ப வருது பாத்தீங்களா? எப்ப வருது? அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது? அவரிடத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம செபிக்கிறோம், செபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. நமக்குள்ள விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தா தான் நம்ம கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு? இந்த கொள்ளைன்னு வராம காப்பாத்துவாரு. முதல் அவர் கீழ்படியாம போகும்போது நம்ம தேவனுடைய கோபாக்கியம் நம்மள வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளைன்னு நம்ம மேல வருது. அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்ன மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேயில வாசிக்கிறோம் 11:6 வாசிங்க.
2: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
1: என்ன செஞ்ச என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளால கூடாத காரியம். எல்லாம் காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்ன விசுவாசம் தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்க ஏசப்பா, என் விசுவாசனால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5:36
2: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
1: பயப்படாதே,
2: விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி
1: என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய்

0: கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு நமக்கு கொள்ளை வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு, என்ன செய்வாரு, நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு, நீக்கி போடுவார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்ம வார்த்தைக்கு எது வரைக்கும் கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா என்ன மன்னிங்க, உங்களுக்கு வார்த்தை கீழ்ப்படியாம போட மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாமனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17:5.
1: அப்பொழுது அப்போஸ்தலர்
0: கர்த்தரை
1: நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
0: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க. ஏன்னா கர்த்தடி வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும், நம்ம வார்த்தை கீழ்ப்படியணுமாப்பா. 66 புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன செய்யறது, கொள்ளை நம்மால வராம தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை வேட வேண்டிய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்ன தப்பு வைப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதம் சொல்லிட்டே இருந்தா மாத்திர போகுதுன்னு நினைச்சுக்கிறோம், இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இருந்தது போதும் என்ன செய்யணும், செபிக்கிறவங்களா மாறணும். ஹல்லேலூயா. எப்படி செபிக்கணும், எப்பொழுதுமே சோர்ந்து போகும் எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புனோம்னா என்ன செய்யணும், செபமண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு செவம் பண்ணணும், மிகுந்த மனத்தாழ்மையோடு செவம் பண்ணணும். நான் செவிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளை நோய் போன என்ன செய்யணும், நம்ம சரீரத்தை சீவப்பள்ளிய உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரப்பள்ளி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு கொலோசியில சொல்றாரு, இடபெடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலோசியர் 4:2.
1: இடைவிடாமல்
0: நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, இடைவிடாமல் செவம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் செபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும், செபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்க தெளிந்த புத்தி, நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா நான் என்ன செய்யறேன், ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு, தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்குள்ள வேணும், விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கு கேட்கணும். கடைசியாக பிள்ளைங்க ஒரு முறை என்ன செய்யணும் பாருங்க, ஆமோஸ் நமக்கு வாசிக்க கேட்ட புத்தகம் 4:10.
1: எகிப்திலே
0: உண்டானதற்கு
1: ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன்.
0: அதுல 3-4 இடத்துல சொன்னாரு. அப்ப இத்திரு வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சீங்களா என்னமோ, அது சொல்றாரு இன்னும் திரும்பாமல் போன, என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே. அன்று ஏக்கம் தாகம் எல்லாம் என்ன கேக்குறாரு, இன்னும் திரும்ப கொள்ளைன்னு வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். மழை ஒரு வயல மழை பெய்யும், இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக 3-4 பட்டணம் அலைவார்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன செய்ய, இன்னும் திரும்பாமல் போனார்ல, இன்னும் திரும்பாமல் போனார் தான் கத்துட்டு வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும், வாசிங்க எஸ்ஐக்கியல் புஸ்தகம் 18:28.
1: அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியே
0: செஞ்சிட்டு பாவம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிரும் அப்படி செய்யக்கூடாது. எச்சரிப்பு அடைந்தபடினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
1: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
0: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும்போது என்ன செய்வான், நம்ம அவன் என்ன செய்வானா,
1: பிழைக்கவே
0: பிழைப்பான்.
1: சாவதில்லை
0: அவங்க, என்ன செய்யறதில்ல, சாவதில்ல. கொள்ளைன்னு வந்தாலும் சரி சாவதில்ல, நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்களை அன்பாடி இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பல

0: தலை இடக்கட்டுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிரங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆசீர்வதித்து கட்டளிட முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை, துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க இசப்பா. அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டும்னு கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடை கட்ட வைத்தால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதா என்று சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது. கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய ஐயாமை துதிக்கிறோம். வேலையில உயிரை தாறு. வேலையில ப்ரமோஷன் கிடைக்காத மக்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலையில உயிர் இல்லாத மக்கள் வேலை உயிர்வை தாரும் ராச்சா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதரும் வேற்றுமான எந்த நிழலிலையும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமாரன் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலாம்னு சொன்னீரே. விடுதலை தரமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா. அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் யாசப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரம் சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. குழந்தை பை தாங்க, கடன் அடைக்க உதவி செய்ய. நீயோ கடன் வாங்க அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்ய. உங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா. கண்ணீரை துடங்கியப்பா. நேசுடைய கரம் தாங்கட்டும். அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்கும் மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனால சீக்கிரமாய் குணமாக்கி அன்றி சீக்கிரமாய் எங்களுக்கு அப்பா நம்ம துதிக்கிறோம். சர்ச்செல்லாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்யற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கி தாங்கப்பா. சீக்கிரமா அந்த கொரோனா துரத்தியிருங்கப்பா. கொரோனா அழிந்து போட்டு மேசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. கொரோனா கொள்ளையினு எங்க தேசத்து விட்டு அழிந்து போட்டு மையா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கொரோனா இல்லாத தேசமா நீங்க மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க. உங்க நாம மாத்திரம் வங்கிப்படுட்டு ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். தேவனை அண்டிக் கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 10949001000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி எசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் எவ்வாறு விவரிப்பீர்க? நாம் இதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டும், ஆனா உணரவில்லை. நமக்கு என்ன தெரியும் என்று நாம் நினைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இறுதியில உண்மையை மறுக்க முடியாது.

0: மேலும் உலகம் வரலாற்றிலேயே மிக கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில ஒருவேளை நம்பிக்கை கீற்று தென்படலாம். என் பெயர் பக் வில்லியம்ஸ். நான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் நடுவில் உள்ள ஒரு கோதுமை வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் ரோசன்ஸ்விக், இது அயோவா போல தெரிகிறது.
1: நாம் உண்மையிலே ஒரு அதிசயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
0: அந்த அதிசயம் நீங்கள் உருவாக்கியது. இப்போது மிகப்பெரிய கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் உங்கள் சூத்திரத்தை விரும்புகின்றன. சமீபத்திய பயிரிழப்புகளால் இது மிக முக்கியமாகிறது.
1: இல்ல இல்ல, ஈடன் விற்கப்படுவதற்கல்ல, பணத்துக்காக அல்ல. எனக்கு வேண்டியது இஸ்ரேலுக்கான அமைதியே. அந்த அமைதி
0: ஒருபோதும் தூங்குவதில்லை போல இருக்கிறது.
1: அவை எங்கள் விமானங்கள் அல்ல, அந்த திசையில் இருந்து அல்ல.
0: வாங்க, பாதுகாப்பாக இருக்கலாம்.
1: தயவு செய்து பார்க்கலாம்.

உங்களால் நிச்சயமாக இதை தாண்டி கடக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் இதை ஒருபோதும் கடக்கவே முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது.

0: அதை உணரக்கூட முடியாது. இங்கே ஒரு போர் நடக்குது. நான்கு தளபதிகளும் களத்தில் இருப்பதை அறிய வேண்டும். அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கிய பதவிக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கிறது?
1: இது முழுமையான விமான தாக்குதல். எந்த எச்சரிக்கையும் இல்ல.
0: யார் செய்வேன்? அது
1: யாராக இருந்தாலும் இருக்கும். இஸ்ரேலை அழிக்க விரும்பும் பகைவர்கள் அவளுக்கு அதிகம். இந்த கருவிகள் சரியா இயங்கவில்லை என்றால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நான் சொல்லுவதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது நம்மால் நம்முடைய விமானங்களை இயக்க கூட முடியாம தவிக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம். அவ இக்னிஷன் பிரச்சனைகளை தடுக்கும். அவர்கள் ஜெருசலேமின் மீது இருக்கிறார்கள். ஈரன் திட்ட உலகம் முழுவதையும் உணவளிக்க முடிஞ்சிருக்குமே. ஆனா இப்போது பைபிளில் சொல்லப்பட்டவை நம்முடன் இறக்கப் போகின்றன.

0: ஆமாம், எதிரியின் சிப்பாய்கள் சுடப்படுகிறார்கள். எனக்கு புரியவில்லை. நாம் ஏவுகணைகளை அனுப்ப யாரும் இல்லை. அந்த விமானங்கள் கீழே விழுகின்றன, ஆனால் நாங்கள் ஒரு துப்பாக்கி சுட்டும் இடவில்லை. இது சாத்தியமில்லை. அவர்கள் நம்முடைய கண்காணிப்புகளை தடைக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான வஞ்சம்.
1: தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது.
0: இல்ல என்ன,

0: பக் வில்லியம்ஸ் இஸ்ரேலில் நேரலை செய்தி வழங்குகிறேன். நான் ஒரு முழுமையான தாக்குதலில் நடுவில் நிற்கிறேன். சூரியன் மறைந்து விட்டது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேல பறக்கின்றன. வானிலிருந்து தீமழை பெய்கிறது. இது நம்ப முடியாத உண்மை. பேர்ல் ஹார்பருக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் சொல்ல வேண்டும். வெளிய
1: அங்கிருந்து வெளிய வாப்பாங்க.
0: முக்கிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தது போல் இஸ்ரேல் தற்காப்புக்காக ஒரு விமானம் கூட புறப்படுத்த முடியல. பக் ஹிரோஷிமாவிலும் இருந்திருந்திருந்தா தரையிலிருந்து நேரில் படம் எடுத்திருப்பார்.
2: ஆமா, அதுதான் நம்ம பக்கு.
0: நான் இங்கே நிற்கும் போது போர் விமானங்கள் நடுவே வெடிக்கின்றன. அவை விளக்கம் இல்லாம தரையில விழுந்து நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் இது நடக்கிறதுன்னு யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முழுமையான முன்னே போதும் இல்லாத முயற்சி தோல்வியடைவதாக தெரிகிறது.

போர் முடிவு வர தொடங்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏராளமானவர்களுடன் 7 ஆண்டுகளுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீர்கள்.

0: நான் ஒருவேளை முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கக்கூடும். ஆனால் என்னுடைய ஆழமான மனதிற்குள் இப்போது விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது.
1: இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தியாளர்கள் விமானங்கள் அழிக்கப்பட்டதுடன் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்று மறுக்கின்றனர். ஆனா உள்ளக தகவல்கள்
2: வெளிப்படுத்துகின்றன.
3: நீயும் ஒரு முறை முயற்சி செய்.
1: எப்பாவது எதற்காக? மிகவும் நம்பகமான மற்றும் சமீபத்திய தகவல். நான் பக் வில்லியம்ஸ்.
3: அம்மா, என் கள்ள புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. நீ கொஞ்சம் சுத்தம் செய்யவும் இன்னும் சில இந்த கனவாளர்களை ஒட்டவும் எனக்கு உதவினா. வேண்டாம் நன்றி, நான் ஒருபோதும் பிள்ளைகள் பெற மாட்டேன். அவர்களுக்கு அதிர்ஷ்டம்.
4: மூக்கு வளையத்தோட நல்ல ஸ்டைல் ப்ளூயி.
5: தலை முழுக்க கத்திரி வெட்டி விடலாமே, அதோட முடிச்சு விடு.
3: உன் வேலைய பத்தி சொல்லுவேன்னு பார்த்தேன். உன் விமானம் இரவு
4: அங்க இப்பதான் கூப்பிட்டு. நியூயார்க் லண்டன் விமானத்துக்கு என்ன விரும்புகிறார்கள்?
3: ராணியின் பிறந்த நாள் விருந்தா என்ன செய்வது?
4: ராண்டிக்கு நான் பக்கிங்ஹாம் பேலஸ்ல வாங்கி தர சொன்ன அந்த வீரரின் தலைக்கவசம் தான் வேணும், சரிதானே?
3: சரி, அல்லது ஒரு வாள், அந்த நீளமான கூர்மையான கம்பிகள் மாதிரி ஒன்று, அதில் தலைகளை வைக்கிறார்கள்.
4: அதுலதான் அதிகமா ஆசைப்படாத. இப்படி எல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொள்கிறான்?
3: ஞாயிறு பள்ளி. ஆனா இப்போ நீ உள்ள போகணும்.
4: அந்த ஹெல்மெட் வாங்கணும்னா போகணும்.
3: நிச்சயமா, அப்படியே கலியா.
4: ஹேய் ஹேய், நான் 3 நாள்ல திரும்பி வருவேன், சரியான சாய்.
3: சரியா,
4: பிரச்சனை எதுவும் இல்ல. வணக்கம்.
3: இத பத்தி பேசணும். வசம் இல்ல.
4: இன்றுதான் விருந்தென்று உனக்கு தெரியும்.
3: உனக்கு இருக்குது, நீ இல்லன்னு சொல்லலாம்.
4: நான் பனிபுரியும் நிலுவனோ கதவு மடி. ஆமா வருகிறது.
6: உடம்பு சரியில்லை. நன்றி, பண்ட வீட்டுக்குள் எரியாதன்னு
7: பாட்டலாம்.
3: அத உள்ள போடு, ஏறு. நீயே ஒரு காலமா மாக்கன. சரி,
7: மக்கள் இன்னும் பறக்கணும். நியாயத்துக்காக வேலை கூட புரூஸ் மன்னிக்கோ.
3: நான் என்ன பண்ண?
7: இன்னும் சில நாள்ல சந்திப்போம், சரியா?
3: சரி.
7: ஆமா, நானும் அதே மாதிரி.
3: அப்பா, நீ எங்க போற?
7: நீ அம்மா விட நான் லண்டனுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டாயே, நான் வேலைக்கு போறோம். உன் பைகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது.
3: தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேர்வு இருக்கு, நான் கிளம்புறேன்.
7: நானும் ஒரு விமானம் பிடிக்கலாம், அத வேலைன்னு சொல்லுவாங்க. உண்மையான உலகத்திற்கு வரவேற்க. உன் அம்மா அந்த எல்லா பேரையும் வீட்டுக்கு வர சொன்னதை நான் பார்த்தேன். ஆனா அவங்க பேசுறத நான் கேட்கவே முடியாது.
3: அவங்க எனக்கும் பிடிச்சவங்க இல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ, நாம அவளுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டலாங்க.
7: அவளுக்கு என்ன, எல்லோருடைய முடிவையும் அவ ஏற்பாளா?
3: அவங்களும் வற்புறுத்துறாங்க. ஆனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க, சில சமயம் நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நடிக்க. அவ யாரையும் காயப்படுத்துவது போல இல்ல.
7: நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
3: தெரியுமா, எப்பவும் ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நீ அவகிட்ட பேசிப்பாரு.
7: உன் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மே,
3: உங்க பையனை பாதுகாப்பா இருக்கட்டும்.
8: அப்பா அவர்களே,

0: Grø, Williams.
1: Dan.
0: Varinger.
1: Benby. வணக்கம்.
2: டக்கு ரெக்கார்டன், வானத்திலிருந்து அந்த விமானம் மேல் விழுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
1: ரேர்க்கு நீ என்ன தேசுற?
2: இப்படி திறந்த நிலையில பேச முடியாது. எப்போதும் சந்திக்கிற இடத்துக்குள்ளா?

0: உலகமே ஆபத்துல இருக்கு, நாம எல்லாரும்.
1: ஓ ஓ ஓ திர்க், சற்று அமைதியாலே, கொஞ்சம் சும்மா இரு, வேகம் குறைச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு?
0: அதுக்கு அவுத்ரா, நான் அந்த கோப்பையை வாழ்நிக்க அவர் அதை பூட்டி இருக்கிறான்னு நினைச்சா, ஆனா நான் எடுத்துட்டேன், நான் உள்ள நுழைஞ்சுட்டேன். ரோசன்ஸ்வைக் பத்தி உனக்கு என்ன கொய்யா?
1: திர்க், நீ என்ன பேசுற?
0: நீ பாக்கலையா? ரோசன்ஸ்வைக், அந்த சூத்திரம் வா பார் பார் பார், இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஏனென்றா ஆரம்பத்தில் இருந்தே இதையெல்லாம் அவர்கள் தான் பின்னணியில இருந்தாங்க. ஆராய்ச்சி நிதிகள், நம்பிக்கை நிதிகள், அதுக்கப்புறம் அந்த நாணயம் இருக்கே, அதுதான் அடுத்தபடி. பாரு, டாலர், பவுண்டு, யென், யூரோ, இதையெல்லாம் ஒரே ஒன்றா மாற்ற போறாங்க, ஒரு நாணயம். பட் நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? எப்போதும் பணத்துக்காகத்தானா இல்லையா? இவ்வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வா, ஏதாவது சொல்லு.
1: வா வா,
0: யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, பா யோசிச்சு பாரு.
1: நீ கடைசியாக எப்போது தூங்கினாய்?
0: நான் இறந்த பிறகு எனக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ரோசன்ஸ்வைக், வா ரோசன்ஸ்வைக்க விடு.
1: பார், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஐநா பிரதிநிதி, அவன் என் நண்பன். ஹே, நல்லவன் தான்.
0: அவன் உலகத்திலேயே நல்ல நோக்கங்களோட இருக்கலாம், ஆனா அவன் பின்னாடி இருக்கிறவங்க இல்ல. அவங்க இல்ல கண்டிப்பா.
1: யாரு?
0: கௌத்ரான் மற்றும் ஸ்டோலிங்கன்.
1: அவங்க எல்லாம் வங்கியாளர்கள்களே, அவங்களுக்கு இஸ்ரேல உள்ள அந்த விமானங்களோட என்ன சம்பந்தம்?
0: 10 நிலப்பகுதிகள் முடுக்கவும், ஆனா அவங்க இன்னும் அதிகமா போக போறாங்க. ஆமா ஆமா, இது தொடர போறது, அவங்க இன்னும் முடிக்கல தெரியுமா? அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, யாருக்கு தெரியும்? அது கற்பனைக்கு கூட எட்டாததா ஆக போகுது. இதோ இதப்பா, அஸ்ட்ரானிக்கல்ஸ் திட்டமிட்டு இருக்காம.
1: வாத்ரக், இது பழைய கல்லூரி கட்டுரை தானே?
0: தயவு செய்து இங்க கொஞ்சம் இத ஒரு முறை கவனித்து பாருங்க. இத காண.
1: அது எந்த
0: எல்லாமே அவுத்ராணின் கணினியிலிருந்து நான் வேலை பார்த்த எல்லா விஷயங்களும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு இது கொடுத்து முடியாது. நீ இதை வச்சு கண்டு பிடிபடுவத ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது.
1: யாரால் பிடிபடுவா?
0: என்எஸ்ஏ, சிஐஏ, மோசாட் எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கு தெரியும்? ஆனா
1: நீ ஒரு பைத்தியம். ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், எப்போதும் நேசிச்சிருக்கேன், எப்போதும் நேசிப்பேன். ஆனா வாடா நண்பா, உன்னிடம் ஏதாவது இருந்தா எனக்கு கூடு சரியா, அல்லது அணிக்க கூடு சரியா, நாங்க உனக்கு இதை முடிக்க உதவுவோம்.
0: எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும், கவலைப்படாத. நான் எல்லா துண்டுகளையும் சரியா அமைத்ததும் நீ கௌதோரனும் ஸ்டோன் ஆகிலேயே முழுமையா வெளியே தூக்கி எறிவாய்.
1: டாக்கு,
0: வாக்குறுதி செய், நீ இத செய்ய போறனே.
1: பாரு, நீ எனக்கு ஒரு கதை கொண்டு வந்தா அத நான் முழுமையாக ஆழமாக விசாரிப்பேன். கொஞ்சம் தூங்கிப்பா. நிஜமாவே

0: இங்க கையெழுத்து போட முடியுமா? வில்லியம் சார், அங்கே இருக்கவே ஒரு கனவு குடும்பம் மாதிரி இருந்திருக்கும்.
1: அந்த கதையை பெற வேண்டி இருந்தது.
2: நன்றி. அமீர் ஹமார் தெமே ஷாரசோஸ், அவர் என்ன சொல்றார்?
3: போ இம்ஷன் யத் ஹாப்ரிட் ஷெவாஷமீன்.
0: எனக்கு தெரியாது இல்ல, இது எப்படியே மொழி மாறி ஒலத்துதே.
1: இல்ல, நான் அங்கே இல்லை. நான் அவரை கேட்டேன், அது ஆங்கிலம்னா.
3: அந்த வெடிப்புகள்லாம் நடக்கும்போது நீ எதையாவது கேட்க முடிஞ்சது ஆச்சரியம்தான்.
4: மூன்றாம் உலக நாடுகளுக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு கதவுலயே வந்து நிக்கிறது. மிகவும் வளமான நாடுகளுக்கே கூட மக்கள் பசிக்கும் போது நாம் எப்படி அமைதியை கண்டுபிடிக்க முடியும்?
2: ஃபாதர் தெரேசா, நான் எல்லாரும் கார்பாதியாவை கேட்டிருந்தா நாம் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருப்போம்.
3: அப்படி இருந்தா பயங்கரமா இருக்கும்.
2: குடும்பங்களை பத்தி பேசணும் இல்லையா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஐரோப்பா தங்களுடைய நாணயத்தை கொரியாவுடன் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டது.
5: விசித்திரம் உலகளாவிய நாணயத்திற்கு இன்னொரு படி அடிகள்.
2: வாச்செல்லாம் எனக்கு நீ தேக.
5: ஐவி ஐவி, ட்ரிக் பட்டனை எனக்காக போன்ல தொடர்பு கொண்டு பாரு.
6: அமெரிக்காவின் ரகசியமான ஏரியா 51 ராணுவ தளம் பற்றி நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை மற்றொரு விரிவான செய்தி தொகுப்பை செய்ய போகிறோமா? உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கியமான விஷயங்கள் இதோ. அது எப்போதும் ஒரு கனவாகவே இருந்தது. கைநபில பக்கமாக பார்க்க, உங்கள் முயற்சிகளா அது நம்ம எல்லாருக்கும் நிஜமா மாற முடியும்.
4: இது உங்கள் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்டோனு,
6: உங்களிடம் ஒரு இயல்பான ஆளுமை இருக்கிறது. நிக்கோலே, ஐநாவை வழி நடத்தும் உங்கள் திறமையை நாங்கள் முழுமையா நம்புகிறோம்.
4: நன்றியா. உங்கள் பெருந்தன்மை மிக அதிகமாக உள்ளது.
6: அத பணம் என்பார்கள், அதுதான் இந்த வசதியை நமக்கு தருகிறது. உங்களுடைய முக்கிய கவலை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், அது உலக அமைதி.
4: ஆம், நிச்சயமாக.
6: உங்கள் கருத்துல டாக்டர் ரோசன்ஸ்வெக் நம்முடைய முன்மொழிவை ஏற்க போகிறாரா?
4: அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய முடிவாகும். அவர் மிகவும் நெருக்கமாயிருக்கிறார்.
6: இதுவும் அவரை நம்ப வைக்கும்னு நினைக்கிறேன்.
4: இது நம்ப முடியாத ஒன்று. நீங்க எப்படி? மிஸ்டர் ஸ்டோன்கல், எனக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதா தெரியவில்லை.
6: என் நண்பரே, நிகழ்வுகள் உங்கள் விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டும்னா நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும்.
4: உங்கள் கடந்த வெற்றிகளை பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது.
6: மேலும் ரோசன்ஸ்வேக் யார நம்பலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனசாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலையை நான் பாக்குறேன்.
4: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்சா?
2: கோத்ரன்,
6: நீங்க சாதிப்பீங்க. நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அதை நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த ஒளிவுக்கலையை எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துட்டு

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவ்வளவு படம் என்ன, நீங்க பாருங்க, மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? பிள்ளைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.
0: ரிக் பேட்டன் என் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராயிருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், தான் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

உங்கள் கையை உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: இப்பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றில் வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் தெரியும். அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பிச்சுவிட்டேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துக்கள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்களை ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானது இல்ல. இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நண்பர்களே?
2: ஆமா கண்டிப்பாக, எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாம?
2: நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை ஏற்க போகிறேன். இன்று இரவு தான் என் கடைசி விமானம்.
3: என்ன, நீ மாற்ற வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: எம்பா,

0: இதை பற்றி எனக்கு எப்போது சொல்ல போனீர்க?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்? எப்போதிலிருந்து
1: நான் காத்திருக்க கலைத்து விட்டேன். அந்த பார்வைகள், அந்த கண்ணோட்டங்கள், நீ என்ன இங்கேயே இருக்க ஒரு காரணம் சொல்லுன்னு என காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே,
3: நீ எங்க இருக்கிற?
0: அம்மா, எல்லாம் சரியா?
3: என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
0: உங்களுக்கு தெரியுமா, நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
3: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
0: சரி, கண்டிப்பாக.
3: இதையும் எடுத்துக்கொடு.
0: அம்மா,
3: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேரவே.
1: கண்ணே, நீ குழந்தைங்களை பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க என் குழந்தைங்க? எங்க

0: என் குடமினர் என் குழந்தைகளை காணவில்லை.
1: அந்த மக்கள் எங்க போனார்கள்?
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தாங்க.

0: இது சரியான நேரத்துல வந்தது.
1: மக்கள் காணாம போயிருக்காங்க, 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
0: ஆட்டி, இது ஒரு பெரிய விமானம், மக்கள் லெவல்ல இருக்கான்.
1: நான் சொல்றேன், அவர்கள் இங்கே இல்ல, அவர்கள் எங்கும் இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
0: நான் உடனே வந்து சேர.
1: நான் பைத்தியக்காரன் இல்ல, போய் உய தேட.
0: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க, தாடி எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி எஞ்சி அனுப்பாரு, இங்கிருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்தில இருந்து இறங்க போகிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அடப்பாளி. இல்ல இல்ல இல்ல இல்ல.

0: யாரு இறக்க போவதில்லை.
1: சற்று அமைதியாக இருங்க,
0: சற்று அமைதியா இருங்க.
2: சரியா,
0: நீங்க நன்றாக இருப்பீங்க.
3: என்ன
0: நடக்குது கேப்டன்?
4: நான் எனக்கு தெரியவில்லை.
5: சற்று அமைதியாக இருங்கள்.
6: ஹாயம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
7: தெய்வ அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
6: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க.
7: டிரைவர் அங்க

0: காத்திருங்கள்.
1: திரும்ப வைக்கணும், அவசர நடவடிக்கைகளை தூருங்க.
2: நான்
1: உதவுகிறேன்.
2: அவர்களுக்கு தெரியாது. உடனே வரே அந்த நான் சொன்ன இப்பதே சே.
1: எல்லாரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முகம் முடிவாளி என்ன?

0: இது பான்கான் ஹெவி 907.
1: என்ன நடக்குது?
2: கான்கார்ட் 2701. உங்களுக்கும் பயணிகள் காணவில்லை நினைக்கிறேன்.
1: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது?
2: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
1: நீங்க
2: வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலும் கீழே விழுந்துருங்க.
1: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: வா வா வாய் வா. ஜம்
1: எல்லா லைனுங்களும் பிசி, தயவு செய்து பிறகு முயற்சி செய்யமா.
0: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்தில் உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா, இந்த
2: நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
3: 200 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
4: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
4: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: தயவு செய்து
4: மணிக்கோ. நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
5: வணக்கம் ஐவி கோயில், ஒரு செய்தி விடுந்த.
0: ஐவி இதுதான், உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவ ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
4: பார்த்திகள் கவனமா இரு.
2: கேப்டன், நான் நியூயார்க் போகணும். இது ஒரு அவசரம்.
6: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் இருக்கு.
2: நீங்க புரியவில்லை. பாருங்க, நான் நியூயார்க் போனா சில பதில்கள் கிடைக்கும்.
6: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
6: இப்போ எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா. உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம்.
6: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
1: இது ராணுவ கைவி. பின்னால் நில்.

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு மன்னிக்கோ மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.
2: எல்லா குடிமக்களும் தங்கள்

0: 20 000. Amma, Remy. Appa. Appa.
1: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
2: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
3: விசித்திரமாக, நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
2: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
4: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் முறை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்தி கொண்டு அடித்து கொண்டு உள்ள இழுத்துவா.

0: 안개비처럼 나만하다.
1: 양비 캐니 옛날 사기라이.
2: 미안, 나 구도에 알아야 해.

0: என்ன நடக்கிறது?
1: என் அம்மா
0: சகோதர,
2: நீ குளோயி தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
0: என் அம்மா மற்றும் மீகா, அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
2: நான் அறிவேன்.
1: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது.
0: இது ஒரு கனவு கொலையா இருக்கிறது.
2: அப்பா எப்படி இருக்காரு?
0: அவர் மேல களைப்பா மயஞ்சு விழுந்திருக்கிறார்.
2: பரவாயில்ல, சரிடா.
0: இல்ல, இது சரியில்லை.
2: இல்ல, இது சரியில்லை. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
0: கென்ரிட்ஸ், அவர் ஒரு தனியார் விமானி.
2: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
0: நான் உன்னை அங்கே அழைத்து செல்லிய.
2: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா. நான்
0: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன். ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
2: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்கள்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நானையும் என்னிடம் பைரமல் விழன
1: 25000,
3: 48
1: மணிநேரம்,
0: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா, யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கென், அவரே திரு ஜியன்.
0: ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா. அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீரு, அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
4: உங்கள் வாக்குறுதியை மறந்து விடாதீர்கள். அத
5: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி. நீங்க
4: வரவேற்கிறோம், உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
5: நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை, இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள் பொருளை மழைவு செய்யுது.
1: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா? வாங்க.
0: மாத, நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டோடாமஸ் கணிப்புகள். மாய, ரேடியோல ஒருவன் பைபிள்ல இருந்து நல்ல ஒண்ண மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்று இருக்காங்க, ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
0: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டார்கள். இது பைட் பை ஃபைபர் கதையை போல இருக்கு, ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
1: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
0: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
1: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம், மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
0: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா? இன்னும் பலர் காணாமல் போவார்களா? இதுல இருந்து எப்படி தப்பிப்பது?
5: ஒரே காரணி எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது, அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம் தான் இருக்கலாம்.
6: ஏய் செய்தியாளர்,
1: என்ன

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன். எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட. நான் ரொம்ப பயந்துக்க.
0: நான் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவளை கேள்வி செய்யாத. இப்போ இல்ல,
0: நான் அவளை கேள்வி செய்யல. ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா? அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்தா?
1: நீ வீட்டுல இருந்தாடா அவ சந்தோஷமா இருந்தா.
0: லோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன். அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

0: நீங்க இப்போது துருக்கி நாட்டைச் சேர்ந்த தேக்கினத்தவரை பற்றிதான் கேட்கிறீர்களா?
1: எனக்கு

0: நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற நான் அதை பிரசங்கித்த
1: மற்றும் நான் நன்றாக செய்த.
0: ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓ கடவுளே, இப்பொழுதே உன் முன்னால் உறக்க முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு, நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளார், என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம். நான் பாஸ்டர் வெனன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் விலே சர்ச்சில் இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விணுகுறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டாய் என்று நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
0: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது? ரிக் இதை எப்படி வாங்கின?
2: இதுல என்ன இருக்கு?
0: இந்த எழுத்துக்கண்
2: DAN 7.
1: ஏதோ ஒரு குறியீது போல இருக்கு. அது என்ன?
0: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம். இது ஒரு அதிசயம். எல்லாமே சரியா புரிந்துகிறது.
3: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருப்போம். பிறப்புகள் தளங்குகிறேன். இத சாத்தியமாக்கியது நீவா?
0: ஆம் என் நண்பா. இப்ப நாமெல்லாம் தயார். என்ன என்ன ஆயிடுச்சு? அது
3: இது முடியாது. நம்ம சுட்டு எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
0: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க. நம்முடைய சூத்திரம், நாம அதே செய்ய முடியும். நீயும் நானும் நாம் சாத்தியமற்றத சாதிக்க முடியும். எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்தில் இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
0: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல ஒன்று.
1: ஆரிக்குய் மடம். யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
4: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கல் மற்றும் கோத்ரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
0: சர்வதேச வங்கியாளர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா? பணத்தை பின்தொடருங்க கண்ண.
5: ஓய் அன்பே, நான் உன்னிடம் பேச வேண்டும். அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
6: அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
5: அவர்கள் கடவுளோடம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணே, தயவு செய்து.
6: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவு இருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
5: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் ஒரு டேப் வைத்து சொன்னார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்களுக்கு.
7: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
5: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
8: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போராசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதமற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
9: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கிறது.
8: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. ஐநா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
6: அவர் நல்ல மனது. நன்றி.
8: உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.

0: இடி வடக்கோ, நான் போக முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிஞ்சு கொள்ள வந்தேன்.
1: உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு? நான்
2: என் மக க்ளோயி மட்டும் இருக்கிறா, ஆனா என் மனைவியும் மகனும்.
1: மிகவும் வருந்துகிறேன்.
2: நீங்க எங்காவது போகிறீங்களா?
1: நான் அய்யனாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான். நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்.
2: அடிமா இல்ல,
1: நீங்க வேண்டாம்.
2: நானும் தயவு செய்து
1: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்தே. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாக விழுகா. புதியதாக தொடர்ந்துங்க. நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும் இல்ல, அது எனக்கு புரிகிறது.
2: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின. நான் ஐரினாவ வார்த்தையை கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னத சலிவா. நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
1: என்ன இவ்வளவு மக்களாகவா?
2: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோம். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
1: நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
2: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல. இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
1: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
2: ஹாட்டி தயவு செய்வே.
1: ஹாட்டி
2: வீரே ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டு கடன் ஏக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவிக்காக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் சொல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லம். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லி இருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற உணர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன்.
0: ஏன்? ஏன்னா கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. குளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அடுக்கு என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: நீங்க
1: பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டளை எல்லாம் இருக்கு.
4: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.
1: ஏன் அப்படி? இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
2: இருக்கலாம் ஆரோன்.
4: ஹலோ ஹேபக்.
1: ஆலன், நீ எங்க இருக்க?
4: சிகாகோல இருந்து விமான நிலையம் போற?
1: சிகாகோவா? ஆமா. இல்ல,
4: என்ன
1: இல்ல, அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
4: சரி, நான்
1: லேன்ல இருந்து கூப்பிடா.
4: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிடு.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ கருதுகோள் இருக்கா?
2: அதிகாரபூர்வமா சொன்னா அது கதிர் இயக்கம். அதிகாரம் இல்லாம சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏஜென்சி பயந்து ஓடுது. பார் ட்ரிக்கின் வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பார்த்தே இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
2: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
2: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல்கள் பற்றி ஏதாவது இருக்கா?
2: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகுலும் கோத்ரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
2: ஆமா. என்ன,
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
2: இது பைத்தியமா இல்லையா மச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: பத்து பயனில்லாத நிலப்பகுதியாங்கா?
2: ஆமா.
1: யா ரோசன் சாகின் சூத்திரா? அதுதான். அவங்க கார்பேத்தியாவ ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
2: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்துட்டாக தானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காரணம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
2: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு செல்றேன்.
1: கேளு, ஹை அங்கதான் கேப்பார்.
2: இல்ல பக்கு, நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது. சரி,
3: நீங்க மட்டும்தான்
0: ஆட்டிக்கு டாலர் தருவீங்களோ? செய்து எனக்கு ஒரு டாலர் மட்டும்தான்.
4: சரி சரி சரி, இல்ல ஒரு டாலர் மட்டும் கொடுத்தா உனக்கு எதுவும் ஆகாது.
1: சரி சரி, என்னிடம் கொஞ்சம் சில்லறை இருக்கு.
0: ஆமா. ஓஹோ, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக தான் எனக்கு தோன்றுகிறது.
1: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.
0: அதே

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாக நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும்.
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழுத்துப்பிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டு போமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்தில் இருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: இளம் சில யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம். நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். 3 வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன்.
7: 3 வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
2: அது எல்லாம் இதுல இருக்கிறது. அதை உட்பட எசேக்கியேல் 38
7: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
2: எசேக்கியேலின் 38வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேல வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். அற்புதமா? அது எல்லாம் அதுலதான் இருக்காரு. நீங்க பார்த்தது போலவே.
7: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
2: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
7: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
2: இது தானியே வேறு ராப்சர், காணாம போனவர்கள். இது எதிர்கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
5: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யா மாதிரி தெரியல.
7: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டுங்க
2: என்ன?
7: ஸ்டோன்கால், இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
2: இத 2 தெசலோனிக்கேயர் 2, எதிர்கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகம் எங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
7: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
2: ஆமா.
7: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
2: நான் சொல்வத கவனமா கேள். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன்.
7: ஆனா அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
2: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
7: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
2: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
7: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உக்காண்டே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
8: பக், 1 நிமிஷம் இரு.
9: நீ எங்க?
10: இல்ல, முடியாது, சரியா? நான் ஐநாவுக்கு போய் ஐனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
2: 1 நிமிஷம் இது. நீ எப்படி அவனை எச்சரிக்கை கோர? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவாய் என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்துன்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்.
7: நீ அவரை உணர முடியா? உன் மனச தேவன் இழுத்து கொண்டு வர்றத நீ உணர முடியும். அவரை புறக்கணிக்காத.
9: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்க கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. மிகுலே கார்பேடியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் தார்பேதியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
11: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
12: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அரங்கிந்தாய்
7: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு.
12: யான அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது
7: ஐயா.
4: மிஸ்டர் வில்லியம்ஸ், நான் நேரில் அழைத்து செய்தீங்க. நான்
12: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
13: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
12: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ் தார்ஹாம்.
13: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மகிபர். இது சரியான இடம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை.
14: உங்களை இங்க பார்க்கும் ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியல.
7: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருன. தயவு செய்து உட்காருங்க.
14: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
15: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு
7: நீங்க பாக்குறீங்களா? ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
14: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
7: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும். அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
12: நான் கார்பேதியாவிடம் சொல்ல வேண்டும். இது உண்மையா?
14: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிகோல,
12: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
7: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
12: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்.
7: ஐயா, அவர்கள் கொலகாதரதில்
12: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டன்ஹாம்,
16: இதை திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்மஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
7: உங்களுக்கு திரு கார்பேதியா.
9: செய்யுங்க.
12: அவ்வளவு பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்கவும், அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிங்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூலக்கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்?
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேற தயார் ஐயாக்க.
2: நாம் வரலாற்றை மாற்றுவோம். நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: தானே இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?
0: தெரியும் தான் நினைச்ச. மன்னிக்கவும்.
1: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
4: அன்பே, நீ நலமாக இருக்கிறாயா?
5: நான் உதவியற்றவனாக உணர்கிறேன். அவர் அவளை அழைப்பார் என எதிர்பார்க்கிறேன்.
4: நன்றாக அவர் உண்மையை தானாகவே கண்டுபிடிக்க வேணும்.
5: எனக்கு தெரியும், நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆசைப்படுறேன்.
4: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: 아, 내 옷마다. 아, 마, 내 옷마다.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை.
2: இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கிறேன்.
3: எனக்கு ஒளிய காண கிடையாது.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்ன ஒரு நம்பிக்கையாளராக என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாருங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதிய காண்பீர்கள். கவலைப்பட வேண்டாம், குரல் மிஸ்டர் வில்லியம்ஸ் உடன் அழுகினிடு.
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லடு, வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ. பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும், தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
2: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்க கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளராக சேர உள்ளார்.
3: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவை. எங்கிருவன்
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும் உண்மை. நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும். ஒரு உண்மையான உலக சமுதாயம், ஒரு உண்மையான அமைதியின் உலகம். இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமருவான், உலகம் எங்கும் தானே தேவன்னு அறிவிப்பான்.
1: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள். இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
2: நிக்கோலை, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோது ஒப்புக்கொள்ளவ.
1: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது, அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
3: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
1: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
2: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள் சொல். ஜமதன், இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
2: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா? இந்த பெரிய குழுவில சேர அனைவரையும் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
3: நாங்க உன்னை உருவாக்கினோம் நிக்கோல, நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா? டொனால்டியம் அல்டலஸ்?
4: ஆமா ஐயா, அதுதான் நான்.
1: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர்.
4: ஆமா ஐயா, நான்
1: உங்களை தான் நினைக்கலாமா? டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
2: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய்? நிகோலை
1: உட்கார.
3: பாருங்க நாமண்ணா, நாம எல்லாம் ஒரே விஷயத்தை விரும்புறோம் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன். திருடாகாம், தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் என்று நினைப்பேன். மண்டியை தூக்காருங்க ஜோர்க்க.
5: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
6: யாராவது இதை நிறுத்தம் இல்ல.
1: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜோனத்தன். அவ்வளவு போலாத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
5: தயவு செய்து
1: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் நெருங்கிய நண்பர் திரு காட்வினை குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக் கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்துவிட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும், அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அதை செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கவுத்ரோன் பற்றி ஜிஎன் எனக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகி கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்து விடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி தந்தை. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால்னா? எவ்வளவு துயரமானது? மிகவும் துயரமானது.
7: மிகவும் துயரமானது.
5: மிகவும் துயரமானது.
6: மிகவும் துயரமானது.
1: மிகவும் துயரமானது. வரலாற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
3: யாரும் அசையாதில்லை.
1: ஜொனத்தன், ஜொலுத்தன்.
8: ஓ இல்ல
1: இல்ல. ஜொனத்தன்,
3: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: உடனே பின்னால் செல்லுங்க.
6: நீ என்ன பார்த்தா?
5: நான் பார்த்த திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரனை சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
8: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
6: நான் நிக்கோலே. நிக்கோலே பக்லேண்ணா,
8: ஓ அந்த ஏழமைதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார், அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
7: நீ நலமாக இருக்கிறாயா?
6: ஹாதி, இது நம்ப முடியாத விஷயம்.
7: தெரியும், இது பயங்கரமானது, மிகவும் துயரமானது. ஏன்ஸ்டா நான் துப்பாக்கிய பிடிக்கலவா?
6: ஹாதி, ஹாதி, நீ மிகவும்
7: தெரியும் சிறப்பான நீங்க. நான் நிக்கோலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள. அவர் ஒரு சிறந்த மனிதர்.
6: நான் போக வேண்டும்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
2: முன்னிலை வடிகாட்டல் இல்லாத உலகில கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
3: பைபிள் முன்கூட்டிய கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர்கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனித குலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றா இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்லை, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

எங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்துல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது சபாஷ். அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன். பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன். அவருடைய அளவற்ற இரக்கத்தில் விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமே,
2: இளம் உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்,
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளா இருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில்
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
2: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
1: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ்.

0: Ya.
1: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
2: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற.
1: ஆஹோ ஆஹோ, அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: ஆ, துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: ராக் பண்ணு, நீ எதற்காக இப்படி?
5: நீ இதுதான் தெரிந்தல?
3: ஆமா,
1: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கூட. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுற்றி பாரு, இங்க இருந்து போயிடல.
6: ஓ வாமலா, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெயிலிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, 3 பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாடு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
7: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா?
5: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
7: மார்க் வில்லியம்ஸ்.
8: நீங்க
7: ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
8: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறாரு.
8: உண்மையா? இல்ல
7: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவர் ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
8: சரி, இந்த விஷயத்தை நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
7: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
8: சரி.
7: சரி, இப்ப கொஞ்சம் வேறொரு கோணத்துல பேசுற. ரபாய் பென்ஜூரா ஊஸ் பத்தி உங்க கருத்து என்ன? உலகின் முன்னணி மத அறிஞர், வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார். நான்
6: மெல்லக பாக்கலாம், திரும்பி வந்தேன்.
5: உங்களுக்காக லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
9: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
10: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ, கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நான் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
9: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
10: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
9: கிரு சேனாதர் போது இந்த நேரத்துல நாங்க

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணிகிறேன். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற. இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது. உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம். இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும். வானகமும் நரகமும் எதுவும் நான் மட்டுமே இருக்கலாம் இங்க. இப்போது நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம், நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
1: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்,
0: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது, அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்து. ஆமென். கர்த்தாவே நன்றி, நன்றி, நன்றி. இங்கு அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: ஏ மத்தல் காணனிய, 16 இருக்கைகள் காலியாக உள்ளன.
1: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
2: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள், கீழே இருங்க. நான் 37,000 அடி உயரத்துல இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
1: கேப்டன் ஸ்டீல் அவர்களை
3: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மற்றும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணுமென்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ, ஹாய் பூஸ். ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாய்க்குது ஐனா, இப்பதான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐனா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியின் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
7: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
8: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
9: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
7: அவனை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர்க் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
5: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
7: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
8: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா?
7: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
9: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
7: இந்த ஆட்களை பார்த்தாங்க.
9: அவர்கள் யார்?
7: சாட்சியிட துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்க தேசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
9: எனக்கு அந்த தொடர்பு புரியவிய.
7: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
8: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
7: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறோங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யலுத.
9: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
3: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொள்ளிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போகக்கூடாது?
9: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
8: நான் என்ன செய்யலாம்?
7: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
8: அப்புறம்
7: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள்
8: இருக்கின்றன. புரூஸ், நாம பேசுற அந்த எதிரி கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
9: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
8: நீ என்ன ஜாக்தரை பெற வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
9: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
8: நான் அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
9: நீ செய்யாட்டிய வேல்
8: அவனை செய்ய விடுங்க.
9: காக்பிட்ல யார நீ விதுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற
8: ப்ரோஸ். மன்னிச்சுக்கோ.
10: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
9: ஏ க்ளாயி, எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்யறேன். நான் எப்படி முடியும்? நான் உன்ன மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
7: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
9: நான் உள்ள செல்ல திட்டமிட்டிருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என்னை சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
7: நாம இங்க யாரை எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
6: நான் எப்படி மறக்க முடியும்?
7: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
6: அது சாத்தியமா? இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதர. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க, இது முழுக்கவும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா.
6: ஆமா,
7: அந்த யாருகிட்டயாவது பேசுனியா?
6: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தற்கொலை தான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
7: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
6: ஆனா ப்ரூஸ் ஐலா சுவர ஐநா தான் குழுப்படுத்தல, நிகோலைதான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லனா பிறகுற. நான் சந்திக்கலைனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிக்கோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
11: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
7: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
6: அவரை உங்ககிட்ட விட்டு செல்லியா?
7: சரி, பரவாயில்ல.
6: ஓ,
7: பரவாயில்ல.
6: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க.
7: இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
11: அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
6: ஏய், எப்படி இருக்கீங்க?
5: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
6: ஏய் ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
5: என்ன தள்ள பாத்தீங்களா?
6: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
5: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
7: அப்படின்னா நாம இப்போ என்ன வேலை பாக்கிறோம்?
6: இங்கதான் இத பாலு. நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
12: கோப்பையா
13: கோல்லா, நான் தான் இங்க பொறுப்புல இருக்கேன். அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
12: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
6: அதை விட்டு
12: சரியா?
6: அது முக்கியம் இல்ல.
12: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
13: அத பாத்துக்கலாம்.
12: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்.
6: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவுகளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐநா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல். இத பைபிள்
12: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
6: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம ஏன் வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐநாவுக்கு போன் பண்ணு. நிக்கோனை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
12: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
6: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு. மறுமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டல தேர்ந்தெடுக்கா.
12: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சியை பாரு.
6: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
12: ஆமா, போன் நிம்மதி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
6: இந்த நம்பரை யானும் தெரியாது.
14: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுறேன். பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிக்கோலைய இன்னொரு நாள் 2 நாள்ல சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி சியாவ நம்பா.
6: நீ ஸ்டீவ் பிளாங்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
15: இல்ல.
7: அவங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
15: சரி.
7: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
8: இல்ல, நான் கிறிஸ காத்துக்கிறேன்.
7: சரி,
8: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்க.
7: ஏ கிறிஸ்,
8: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
7: உங்களையோ வாங்க
8: உள்ள போகுறா.
7: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பர். இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கும் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
8: அப்போ என்ன நடக்க போகிறது?
7: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்தில் இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் ஆறி. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
13: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
7: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
8: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
7: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுவார்?
13: ஒரு ரட்சகர் போல.
7: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து. வாய்ப்பையும் தருகிறது.
8: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
7: என்ன?
8: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர் கிறிஸ்துவா? வா சொல்ற. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. மேனுவாதில் ஒருவர்.
7: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
8: என்ன,
7: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
8: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
7: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
8: ஆமா, யார் பொய் சொல்லல?
7: அப்படினா அது உன்னை என்ன ஆக்குது?
8: மனிதா
7: வாக்ரஸ், நேர்மையா இரு. யாரையாவது கொலை செய்திருந்தா அது உன்னை கொலைகாரனாக்கும். அப்படின்னா நீ பொய் சொன்னிருந்தா அது உன்னை என்ன ஆக்குது?
8: சரி, ஒரு பொய்ய.
7: நீ எப்பவாவது ஏதாவது திருடினியா?
8: இல்ல,
7: சிறியதா இருந்தாலும் கூட.
8: ஆமா, ஒரு முறை.
7: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது? நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ண ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
8: ஆமா குற்றவாளி தாரா.
15: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
8: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
15: கிறிஸ் அதுதான் முக்கியமான விஷயம்.
8: ஆனா நான் என்ன பண்ணணும், மதம் பிடிக்கணுமா? இல்ல அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வரது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டாம்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
16: நீங்கள் மத சடங்குகள் எதுவும் செய்ய தேவையில்லை. அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
15: நாம் ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கடவுளை புகழுங்க.

0: அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா.
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒன்னு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலையும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது நம்பிக்கையின் மூலம்.
1: நம்பிக்கையின் மூலம்
2: எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்க கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை, இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: கிரேஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத.
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை குரேஸ். நான் விரும்பினேன்னு நினைச்சாரு. நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கைய தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். உன்னை இப்போதே, அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரே, நீ உன்னை சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும், அல்ல ஒரே பொருத்தமான விஷயம்.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாண்டு இல்லை. கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம். நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்க இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கியை கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போது நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதனோட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையின் நேரடி தொலைக்காட்சியில பாக்குவான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: கிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுதுங்க.
3: நான் இறுதியா அதை புரிஞ்சுப்பாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: ப்ளூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல.
0: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லூயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு,
3: என்ன விஷயம்?
2: என்னாரு, நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வந்த.
3: ஏமாத்தினதுக்காகவா? நான் விலகிட்டேன், நேரல்ல பிஸியா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்?
2: உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
3: ஒரு கண் இமைப்புல எவ்வளவு விஷயங்கள் மாறிடும் பாரு.
2: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணுன.
2: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் எடுங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்ட். பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்யற, நான் ஒரு பைலட், உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன், ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட், நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏட்ட.
2: நான் உண்மையாதான் சொல்றேன். ஆமா, உண்மையாத.
3: நீ அவனை சந்திக்கலாம். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போது பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்கா?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள். உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
3: நீ சொல்வது சரிதான் நண்பரே.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நம் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இங்கு பார்க்கிறாங்க?
2: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல.
0: பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால் நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
3: அதை நீ எடுத்துக்க போறிய?
1: அவர்தான்.
3: அவர் யாரு?
1: பட்
3: பட் இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணும் இல்ல.
3: அந்த ஒண்ணும் இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அது உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறாப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிற
3: பாப்பா பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில பிரான்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
3: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது என தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
4: ஹேய்
3: பக், எப்படி இருக்கீங்க?
4: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோய் அங்க இருக்கான்னுவார். நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
3: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
4: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
3: நிச்சயமா. நீ
4: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
3: இல்ல, உண்மையிலே தெரியல.
4: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
3: அது நல்ல யோசனை தான்.
4: சூப்பர், நான் இப்பவே வரமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
3: அது ரொம்ப நல்ல யோசனை.
4: ஏற்கனவே வழியில இருக்கேன்.
3: சரி பேக், நாளைக்கு பேசுன. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனிய இரவு.

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பர்னே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. பாக், வெளி உலகமே பதில்கள் தேடி அழைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: மறுத்தா
0: நீங்க முடியாதுன்னு நினைக்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
2: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
2: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகிறோட

0: ஹே பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜியானேவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளி தான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவுக்கள் அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவா, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: ப்ளோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: ப்ளோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுனே
1: அண்ணா,
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. நான் உள்ள போகலாங்க. ஆமா
1: சரி, நாம் இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க
3: குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன்.
2: அதாவது
3: நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
4: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
3: என்ன?
4: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ற என்ன அர்த்தம்?
2: லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
4: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போயிருங்க.
2: இருங்க இருங்க. என்ன?
4: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்ல தான் சந்திச்சேன்.
2: யாரு?
4: கடுப்பு மூடி மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் இல்லதா?
2: ஐவியா?
4: மிஸ்ஸஸ் ஐவி விஎம்ஸ், நல்லா இருந்தாங்க.
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
4: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும், ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: எத்தனை நிமிஷம் எப்படி இருக்கேன்?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் சரியா இருக்கு.
1: ஷவர அவங்க வன போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகுனையாவை பேசினேன், அவர் எனக்கு முழு ஐயன்னா அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு. எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திய ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN ல வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்பா.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே, இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படிதா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது திரு பிளாங்க். மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்கள் ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நிக்கோல?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் பெரு ஜனாதிபதி.
3: ஓய்வட. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சாரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேனா?
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
1: அட, நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு.
2: தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: தெரியும், பார், நம்மிடம் இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா? ஆமா. நான் உன்னை நினைச்சிருக்கேன். தை பரவாயில்ல
0: மெண்டி. அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
5: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருக்க அப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன காதலிக்க
5: நானும் உன காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பார்ப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: மயக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமாயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
2: மன்னிக்கவும்,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது, எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த

0: பாத்திர நிச்சயமா மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
0: நான் நலமா இருக்கிற.
1: நல்லது. இந்த விமானம் இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
0: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
0: நன்றி ஐயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்றது நீங்க கண்டுபிடிச்சியா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவ. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலே 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவன் மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலே தான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்கே வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல இல்ல, இங்கே நாம் ஏதோ ஒன்று தவறுவித்தோம். இது பெஞ்சூடாவின் உலை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ்லாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரையை மாற்றி விட்டாரு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலேயின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்கும் ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும்.
1: ஏ,
0: அந்த 2 ஆர்வர் சுவர்ல இருக்கிறாங்களே. கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்பிழக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியல. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க. நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதம். ஓ சே, அத பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள்.

0: அதேபோல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
1: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன.
2: அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்.
1: நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன்.
2: நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
3: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக.
5: பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும்.
4: அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
1: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
0: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ.
1: பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா, அவன் நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
1: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
1: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி, நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது. அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல. அதனால் ஆனா பாருங்க,
1: நல்லா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
2: அது பற்றி மன்னிக்கலாம்.
1: நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன்.
2: நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா.
1: ஆமா,
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள்.
2: யா,
1: அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்ற மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
3: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
4: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்றே நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
4: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவட்டில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார். எப்படி இருக்கு?
0: ஹே, நன்றாக இருக்கு.
3: நஜவ், நீ தயாரா?
0: ஆமா, உபகரணங்கள் எல்லாம் தயாரா இருக்கு. GN அப்ளிங்கும் தயாராக இருக்கு. ஆனா இன்னும் நாம எப்படி விலாப்ஸ் ஓட்டருக்கு போக போறோம்னு எனக்கு தெரியல.
3: நம்ம இவ்வளவு தூரம் கடவுள் தான் கொண்டு வந்த. மீதமுள்ள பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதா அங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கிறேன்.
5: அதோடு நான் குளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
0: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன்னு சொல்ல.
5: உண்மையா?
0: கேளுமே, உங்கள் மனைவியையோ மகனையோ இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா குளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
5: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்கள. ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
0: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
5: ஆமா.
2: ஹலோ,
6: ஏ நான் தான்.
7: ஹாய் பக், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாதே இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாதே இருக்கோம். பாரு, இங்க இப்பதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
7: ஆமா ஆமா, இன்னும் இங்க தான் இருக்கேன்.
6: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
7: நீ முடியாது, ஐனா யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: ஓய், கவலைப்படாதா, கடவுள் என்ன காப்பாச்சுடா. வேணும் பிரார்த்தனை போல.
7: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன். நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றடா.
6: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அடே,
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாளத்தை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிகோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்குறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேறி வந்து மீத்தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
1: ஒரு தற்போதைய நிலவரப்படி
3: ஆத்மாவின் ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல்வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
4: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்,
5: நான் தெரியும் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
4: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
6: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். பென்யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின் படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
4: என் இளமையில இருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
6: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு, செயல்களால் அல்ல, யாரும் பெருமைப்பட முடியாதபடி.
7: புரிஞ்சுவிட்டது?
8: எனக்கு புரியவில்லை.
7: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
9: இது ஜிஎம்என். நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
7: கடவுளுடன் ஒற்றுமை அடைங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
8: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
4: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
8: அவர் கிறிஸ்தே
7: இயேசுவோ.

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்க்கும் போது எனக்கு எதுவோ உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
2: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம். நீ சாப்பாடு தேவைப்படுவாயே நினைக்கேன்.
1: நன்றி, நான் தயார்.
0: நான் பய கடவுளுத்தால.
2: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
2: நான் சரியானதை செய்ய விரும்புகிறேன்.
4: இயேசுவே,
0: நன்றி.
2: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வச்சிடுறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
2: ஆமா, நீ
3: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாதத வருந்துகிறேன். நான் சமீபத்துல சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணராக அறியப்படுகிறார். வழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.

0: வணக்கம். பக்,
1: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிறேன், நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்,
1: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
1: என்பி, கடவுள் ஆசீர்வதிப்பாராங்க.
2: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்தத நான் மதிக்கிறேன்.
3: நீ கவலைப்படாத, நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
4: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதார நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்துல திரும்பி வருகிறேன். நல்லா இருக்கியா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஒளிபரப்புக்கு தயார் நடார்.
1: தயவு செய்து
0: இப்ப ஆரம்பிக்கலாம்.
5: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது.

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன. எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட
1: செல்போன்
0: எல்லாவற்றிலும் உயிர் தழகணும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து.
2: கருள்
0: என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மைய மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மைய பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
2: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
2: நீங்க எனக்கு தேவை.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
3: புரிஞ்சு விட்டதே, இப்போ புரிஞ்சு விட்டது.
4: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
5: தயவு செய்து காத்திருக்கவும்.
2: என்னுடன் ஜெபியுங்க.
6: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
2: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
7: என் இதயத்துல,
2: என் இதயத்துல
6: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
8: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
9: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர்.
2: கடவுளுக்கு நன்றி.
6: நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களார்?
2: ஆமா.
6: நன்றி கடவுளே.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோல,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும்.
2: என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓ என் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரமிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்துல பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது.
3: இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
4: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு.
3: ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
5: அப்போது என் ஆன்மா துதித்து பாடுகின்றது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
3: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
4: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கால சம்பவங்களை குறிக்கிறது. நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய கிருபை செய்கிறது. நிச்சயமாகவே இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரையிலும் ரெண்டு சபைகளை குறித்து நாம் தியானித்தோம். எபேசு சபையை குறித்து, அதற்கு பிறகு சிமிர்னா சபையை குறித்து, இன்றைக்கு பெர்கமு சபையை குறித்தும், தியத்திரா சபையை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:12 நான் வாசிக்கிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. அப்படியே நிக்கலோய் மதஸ்தாருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களை யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகினவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபைகளோடு இடைப்படுகிறார். சபைகள் என்பது ஏதோ ஒரு காலத்திலே இருந்துவிட்ட சபைகள் என்று எண்ணிவிட முடியாது. நாமே ஆண்டவருடைய சபையாயிருக்கிறோம், நாமே ஆண்டவருடைய மனவாட்டியாயிருக்கிறோம். இந்த 7 சபைகளில் உள்ள குறைவுகள், இந்த 7 சபைகளில் உள்ள நிறைவுகள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது எனக்காகவே ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடையவே ஆவியானவர் பேசுகிறார். காரணம், இந்த காலத்தில் மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எகிப்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது அடிமைகளாயிருந்தார். அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது, பெரிய வீரர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது, ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது, பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுவித்தது மட்டுமல்ல, நம்மை உருவாக்க வேண்டுமென்று ஆண்டவர் தீர்மானித்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்குகிறார், தன்னுடைய சரீரத்தை நமக்கு தந்து உருவாக்குகிறார், அவருடைய வார்த்தைகளை வேத வசனத்தை போதித்து நம்மை உருவாக்குகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்து அவருடைய மாசற்ற மணவாட்டியாக அவர் உருவாக்குகிறார், அருமையான ஐக்கியத்தை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார், ஆவியின் வரங்களை கனிகளை தருகிறார். நம்மை ஒரு மணவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் சாத்தான் நம்மை கெடுக்கும்படியாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ,
நாம் ஒரு மனவாட்டியாய் உருவாக முடியாதபடி உலக நேசங்களை, உலக சிநேகிதங்களை, உலக சிற்றின்பங்களை நமக்கு முன்பாக காண்பிக்கிறான். அசுத்தமான வாழ்க்கையில் உள்ள சிற்றின்பத்தை நாடும்படி செய்கிறான். ஒரு பயங்கர டக் ஆஃப் வார், ஒரு கயிறு இருள் இழுக்கிற போட்டியில் ஒரு கூட்டம் அந்த பக்கத்தில் எழுப்பார்கள், மறுபக்கம் அடுத்த பக்கத்தில் எழுப்பார்கள். கர்த்தர் தேவதூதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இழுக்கிறார்கள். சாத்தான் சினிமா நடிகைகள், நடிகைகள், விபச்சாரிகள் எல்லாம் பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதை எண்ணிக்கொண்டுதான் நாம் இந்த சபைகளை தியானிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய முழு பலனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது முதலாவது ஆண்டவர் தன்னை பற்றி எழுதுகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதுகிறார். தன்னுடைய நாமத்தை அவர் எழுதுகிறார். நான் சபைக்கு என்ன செய்யக்கூடும் என்பதையும் அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவது இந்த சபைகளை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அவருடைய உள்ளத்தில் பாரம் இருந்தது. உசியா ராஜா மரித்து விட்டார், இனி எந்த ராஜா எழும்ப போகிறார், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர்? ஆண்டவர் உலக பிராரமாய் எழுதப் போகிற ராஜாவை காண்பிக்கும் முன்பாக தன்னையே அவர் காண்பிக்க சித்தம் கொண்டார். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை முதலாவது காண்பித்தார். உலக சிங்காசனத்தை பற்றி நீ நினைக்கிறதுக்கு முன்பாக பரலோக சிங்காசனத்தை பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க சித்தமானார். கிரேக்க சாஸ்திரிகள் எல்லாம், தத்துவ ஞானிகள் எல்லாம், உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப், உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், என்ன ஆராய்ச்சி செய்தாலும் உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், உனக்குள்ளே ஒரு வல்லமை கிடக்கிறது, உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. விவேகானந்த சொன்னாரே, உனக்குள்ளே ஒரு குண்டிலியம், அது உறங்கி கிடக்கிற, அதை தட்டி எழுப்பு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அது அல்ல, கர்த்தரிலிருந்து ஆரம்பி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அவரிலிருந்து ஆரம்பி. இந்த பெர்குமோவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெர்குமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதுதான் முதல்ல தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கிறது. பெர்குமோ என்ற பட்டணம் சின்ன ஆசியாவிலே ஒரு தலைநகர் பட்டணம், சரித்திரத்தில் புகழ்பெற்ற ஒரு ஒரு பட்டணமாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை பிடித்தார், அவருடைய ஆட்சி அங்கே இருந்தது. அந்த மகா அலெக்சாண்டருக்கு பிறகு ஒரே பட்டயங்கள், ஒரே ரத்தம் சிந்துதல், ஒரே யுத்தங்கள், ஒரே வன்முறைகள். ஆகவே பெர்குமோ என்று சொல்லும் போதே பட்டயத்தால் ரத்தம் சிந்தின ஒரு ஒரு பட்டணம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கையில் வைத்திருக்கிறார். இது உலகத்தாருக்கு சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் பட்டணை அப்பட்டணமாக இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அந்த பட்டயம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டயம். உலகத்தாருக்கு பட்டயம் என்றாலே யுத்தம், பாடு, கஷ்டம், நோய்கள், வியாதிகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பட்டயம் தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அது வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சாத்தானுக்கு வெட்டுகிற ஒரு பட்டயமா இருந்தாலும் நமக்கு வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஆவிக்குரிய பட்டயமாயிருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் அக்கினி என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. உலகத்தாருக்கு அது குடிசைகளை எரித்து சாம்பலாக்கி, பட்டு புடவைகள்னாலும் எதுனாலும் சாம்பலாக்கி போகக்கூடிய ஒரு வல்லமை. ஆனால் நமக்கு அந்த அக்கினி என்று வரும்போது அது பரிசுத்தாவின் அக்கினி, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அக்கினி.
அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வரும்போது உலக அக்கினிகள் செயல்பட முடியாமல் போய்விடும். உலக பாடுகள் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை உலக பிரகாரமான அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் பரலோக அக்கினி அங்கே இறங்கி வந்தபோது உலக அக்கினி சேதப்படுத்த முடியவில்லை. அது கட்டுகளை மாத்திரம் எரித்ததை தவிர அவருடைய வஸ்திரத்தை சேதப்படுத்த முடியலை. காரணம், அது பரலோக அக்கினி. அந்த அக்கினியிலே ஆண்டவருடைய பட்டயமும் இருக்கிறது. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்ன? வசனம் என்கிற பட்டயம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கட்டுகளை அறுக்கிறது, ஆனால் அவர்களை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுகிறது. வசனம் என்ற வாக்குத்தத்த பட்டயம் என்ன செய்கிறது? நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையில உன் பேரில் பற்றாது. அந்த வாக்கு தத்துவம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. உலக அக்கினியை போல அல்ல. ஆண்டவர் ஒரு முட்செடி அக்கினியில எழுந்தருளினார். அந்த முட்செடிக்கு ஒரு தயவு. அந்த அக்கினி அந்த அந்த முட்செடியை சேதப்படுத்தவில்லை. இந்த முட்செடியை எரித்து சாம்பலாக்கி விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அது எண்ணங்களை நினைவுகளை ஊடுருவி அறுக்கத்தக்க ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை 1 நம்ம வாசித்தோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அது என்ன? அதுதான் தேவருடைய வசனம். சாத்தானை ஆண்டவர் ஏற்று நிற்கும் போது அவருடைய வாயிலிருந்து பட்டணம் புறப்பட்டது. வேத வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறது. அதை சொல்லித்தான் சாத்தானை அவர் வென்றார். அவர் சாத்தானை, சீ நாய பேய போ, அப்பாலை போ, கெட்ட வார்த்தை சொல்லி சிலர் பேயை துரத்துவாங்க. ஆண்டவர் அப்படி துரத்தில்லை. தடி எடுத்து அவன் மண்டல அடிக்கலை. உலக பிரகாரமான பட்டயத்தை உருவி சருன்னு பேதுரு காதை வெட்டின மாதிரி வெட்டலை. அவர் என்ன செய்தார்? எழுதியிருக்கிறதே அந்த ஆவியின் பட்டயம் போய் ஒரு வெட்டு. அடுத்த சொன்ன எழுதியிருக்கிறதே மனுஷன் 54 மாத்திரமல்ல, ஒரு வெட்டு. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அதை எப்போதும் ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால், நீங்க மற்றவங்களுக்கு விரோதமாய் அந்த வாக்கு தத்துவத்தை உபயோகிக்கும் போது அதே வாக்கு தத்துவம் உங்களையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறேன், அதே வேத வசனம் என்னையும் நியாயம் தீர்க்கக்கூடியது. ஆகவே 1 9 எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு. இந்த வார்த்தைகள் உங்களையும் நியாயம் தீர்க்கும், பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் நியாயம் தீர்க்கும். ஆனால பிரசங்கம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், பிரசங்கியாருக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பிரசங்கியாருக்கும் அது பட்டயமாயிருக்கும். ஆகவே பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பின்பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய உள்ளும் புறம்பும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பார்வையில் நீங்கள் பிறந்தது முதல் இதுவரையிலும்
என்னென்ன உங்களுக்கு சம்பவித்தது, எப்படி எப்படி வாழ்ந்தீர்கள், ஒரு வினாடி நேரத்தில் அறிந்து கொள்ளுகிறவர். ஏழு கண்களை உடையவரா, ஏழு ஞானத்தின் அக்கினி தீபங்களை உடையவர், நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் அறிந்திருக்கிறாராம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். மோசியோடு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆளோட்டிகளின் கைகளில் சிக்கி அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள் மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகளா அல்லது சுயநலமான கிரியைகளா, இயேசுவுக்காக செய்யப்படுகிற செயல்களா அல்லது வெறும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்கிற கிரியைகளா, நம்முடைய கிரியைகள் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எதை சிந்திக்கிறது அதை வெளிப்படுத்துகிறது. எப்படி நம்முடைய நினைவுகளை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய நோக்கங்களை நம்முடைய செய்கைகள் வெளிப்படுத்துகின்றன. அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். இங்கே சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல குடியிருக்கிற தெரியுமா, நீ பெர்குமு சபை, ஆனால் இந்த பெர்குமுவில் ஒரு பயங்கரமான கோயில், அந்த கோயில் சர்ப்பத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மலை மேலே இருக்கிறது, அங்க ஒரு விக்கிரகத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிஎஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பை இந்த பெர்குமோ சபையார், பெர்குமோ என்ற இடத்தில் உள்ள புறஜாதி மக்கள் வணங்கி வந்தார்கள். ஆகையே அங்கு விக்கிரங்களின் ஆவிகளின் செயல்பாடுகள் இருந்தன, பிசாசின் கிரியைகள் இருந்தன. அந்த பிசாசுகளை வைத்து குறி சொல்லுகிற ஆவிகள் நிறைய இருந்தன. அந்த பிசாசின் ஆவிகளை வைத்து சூனியங்கள் செய்வினை செய்கிற மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பெர்குமு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த அந்த சர்ப்பத்துக்கு எதுவான பிசாசின் கிரிகளை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் நாகராஜன் என்று சொல்லுவார்கள், 5 தலை நாகம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு சிவபெருமான் சிலைக்கு பின்னாலும் தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். விஷ்ணு அந்த பாம்பின் மேலேயே படுக்கை வைத்து கொண்டு அவர் தலைக்கு மேலே அது இருக்கும். எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும், புத்தருடைய சிலையை பார்த்தாலும் அவருடைய தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தலைக்கு மேலாய் அவன் ஏறுவதை ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. ஆதாம் தான் விட்டு கொடுத்து சாத்தானுடைய தலைக்கு மேலே ஏறும்படி தன்னுடைய தலையை தாழ்த்தி கொடுத்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த சர்ப்பத்துக்கு விற்று போட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆதாமுக்கு தலைக்கு மேலே ஏறி இருந்த அந்த பாம்பு ஓ மேலே ஏறக்கூடாது. ஆகவே அந்த பாம்பை பிடித்தார், இழுத்தார், காலின் கீழே போட்டார், தலையை நசுக்கினார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாம்பை நசுக்குகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒரு நாளும் அவன் உன் தலைக்கு மேலே ஏற விடவே விடாது. ஆதாம் அப்படி இடம் கொடுத்து விட்டான்.
ஆதாம் விளக்கப்பட்ட கனியை புசித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து விட்டான். ஆனால் அவனை ஒருபோது உனக்கு மேலே இருக்கிறதாக எண்ணாதே, உன் காலுக்கு கீழே இருப்பதாக. ஏற்கனவே தலை நசுக்கப்பட்டவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக உன்னுடைய பாதத்தின் கீழே அவனை பார்த்துக்கொள் என்கிற. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நிறைய சாத்தானுடைய சபைகள் வந்துவிட்டன. சாத்தானுடைய வேதம் என்று நிறைய வந்துட்டு, வெளிநாட்டில் நிறைய கார்கள் பின்னால் போனால் சாத்தானுடைய அடையாளம், தலைகளான சிலுவையுடைய அடையாளம், எப்படி சாத்தான் சபை மெம்பர்கள் என்பதை காண்பிப்பதற்கு நிறைய கார்களில் அந்த சிம்பலை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களெல்லாம் விச்சஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், மந்திர கிழவிகள். சாத்தானுக்கென்று வேதம் தயாரித்து இருக்கிறார்கள். எப்படி நாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதோ அதுபோல அவர்கள் அந்த வேதத்தில் சாத்தான் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். அதுபோல அவர்கள் நிறைய சிடி பாப் மியூசிக் எல்லாம் வைக்கிறார்கள். அது பார்க்கறக்கு மியூசிக்காக வருகிறது, ஆனால் அதை திரும்பி ரீவைண்டு போட்டு திருப்பி பாத்திர வைத்தா சாத்தானை புகழ் பாடி ஆண்டவரை தூஷிக்கிற சீடிகளாய் அமைந்திருக்கும். அதுபோல சாத்தானுடைய ஆலயங்கள் நிறைய பெருகிவிட்டது வெளிநாடுகளில். அவங்கெல்லாம் கருப்பு உடவிட்டு அவங்களுக்கு பிரதான ஆச்சரியம், சின்ன குழந்தைகளை கொண்டு நான் முதல் குழந்தை பெற்றால் நான் சாத்தானுக்கு பலி கொடுப்பேன், அந்த ஆலயங்களை வந்து பலி செலுத்துகிறார். சாதாரண நேரங்களில் பன்றிகளை பலி செலுத்துவது உண்டு. இன்றைக்கும் அந்த ஆராதனை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்த பெர்கும சபை அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை உள்ள, சாத்தானி ஆராதனை உள்ள அவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒரு காலத்தில் பரலோகத்தில் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தவன், அவன் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பெருமை அடைந்ததுனால ஆண்டவர் அங்கிருந்து அவனை பந்தாடினார். அவன் மத்திய ஆகாயத்தில் விழுந்தான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி சேனை அங்கே தான் அவனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபு என்று அவன் அழைக்கப்படுகிறான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கருப்பாக ஒரு வவ்வால் தோற்றத்தில் இந்த வான மண்டலங்களை கருப்பாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. மாரி செருலோ என்ற ஒரு தேவ பக்தன் இந்தியாவுக்கு முதல் முறை வந்தபோது இந்த விமானம் கீழே இறங்குகிறதை பார்த்தார். அந்த ஆகாய மண்டலம் முழுவதும் கருத்த வவ்வால் போல, ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் அங்கே ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது. சாத்தான் சிங்காசனம் இட்டு அமருகிறார். அவர் ஒவ்வொரு தேவதைகளையாய் தெய்வம் என்று பேர்படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெயரை சொல்லி கொடுக்கிறார். இந்தியாவில் உள்ள தெய்வம் பேர் அவருக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விக்கிரத்தையும் பேராய் அவர் சொல்லி சொல்லி கட்டி கொண்டே வந்தாராம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், ஆனால் மனுஷர் அதை வரவேற்கும் போது அங்கே வந்து அவன் சிங்காசனம் எடுக்கிறான். மனுஷர் அவனுக்கு தேவ ஆலயத்தை கட்டும்போது, மனுஷர் விக்கிரகாராதனை செய்யும் போது அவன் அங்கே வருகிறான், தன்னுடைய சிங்காசனத்தை வைக்கிறான். நீங்கள் கல்கத்தா போனால் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அந்தகார வல்லமை, காளி என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி இன்றைக்கு அங்கே சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் எந்தெந்த இடங்களில் விக்கிரகாராதனை நடக்கிறதோ அங்கே அவன் பலம் கொண்டு தன்னை ஆராதிக்க அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு சிங்காசனமிட்டு அவன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ இருக்கிற இடத்துல சுவிசேஷ வேலை செய்வது கடினமாயிருந்தாலும் நீ ஆண்டவருக்காக அந்த சத்துருடைய வல்லமை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறாய். சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு நீ எதிர்த்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார், அதை சொல்லி பாராட்டுகிறார். இந்த இடத்துல யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறார், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும்படி. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் சிங்காசனம் இட்டு அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பாதாள இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். எவ்வளவுதான் பாதாளத்தின் வாசல்களை இந்த சபைக்கு விரோதமாய்
கர்த்தருடைய மனவாட்டியாய் உருவாகிற உனக்கு விரதமாய் எழுமினாலும் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 22 முறை சிங்காசனம் என்கிற வார்த்தை வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோக சபைகளுக்கு பிறகு பரலோக சிங்காசன காட்சி தான் முதல்ல வருகிறது. 7 சபைகளையும் குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிவிட்டு 4 அதிகாரத்தை சொல்லும்போது, இவைகளுக்கு பின்பு வானத்தில் திறக்கப்பட்ட வாசலை கண்டேன், தேவனுடைய சிங்காசனத்தை கண்டேன், அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாய் இறந்தார். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு, இந்த 7 சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு ரகசிய வருகை ஏற்பட்ட காலத்துக்கு பின்பு. அப்போதான் ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறிவா பரிசுத்தவான்களே, பூமியில சபையில விசுவாசிகளாய் இருந்தவர்களே ஏறிவா. அப்பொழுதுதான் சபை இமைப்பொழுதிலே மர்வமடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். 4 அதிகாரத்தில் தேவ

அவருடைய ராஜ தர்பார் அறையை, அண்ட சராசரங்கரை அவர் ஆளுகிற இடத்தை 4:2 நம்ம வாசிக்கிறோம். அது ராஜ தர்பார் அறை. கீழே பூமி இருக்கிறது, அதற்கு கீழே பாதாளம் இருக்கிறது, விண்வெளிகள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்துதான் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுடைய சிங்காசனங்களை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் அந்த சிங்காசனத்தை சூழ வீற்றிருந்தார்கள். அவருடைய சிங்காசனம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் அவர் உட்கார்ந்தார். பரிசுத்தவான்களின் சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு பூமி 1000 வருஷம் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அரசாட்சி செய்வார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்கள். மத்தேயு 25:31 அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது, ரெண்டு பக்கம் வெள்ளாடுகள், செம்மாரியர்கள், பூமியில வாழ்ந்த அத்தனை பேரும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்களா? அவருடைய சிங்காசனம் முழுக்க முழுக்க மகிமையாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த சிங்காசனம் கிருபை உள்ளதாகவும் இருந்தனால அந்த சிங்காசனத்துக்கு இன்னொரு பெயர் கிருபாசனம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள சிங்காசனம், வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்துதான் அவர் கடைசி நியாய தீர்ப்பை செய்வார் என்பதை வெளிப்படுத்தல் 20:11 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் நீதியை வெளிப்படுத்துகிற சிங்காசனம் என்று சங்கீதம் 97:2-3 வாசிக்கிறோம். அதே நேரம் தானியேல் ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்த்தார். அவர் அக்கினி மயமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். தானியேல் 7:9-10 அந்த சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து அக்னி மயமான நதி ஓடி வந்தது. அந்த அக்னி மயமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி ஏராளமான இடங்களை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20:4 நாம் உட்காரப்போகிற சிங்காசனத்தை குறித்தும், 1000 வருஷ அரசாட்சியில் நாம் இயேசுவோடு எப்படி சிங்காசனத்தில் இருப்போம், கோடி கோடி கோடி வருஷங்கள் பிதாவுடைய அதே சிங்காசனத்தில் குமாரன் வீற்றிருக்கும் போது அவர் பக்கத்தில் நம்ம அதே சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சிலுவையிலே நாம் ஆரம்பிக்கிறோம். சிலுவையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். சிலுவையண்டை வந்து அவருடைய ரத்தம் பா என்ன கழுவட்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். சிலுவைக்கு அடுத்ததாக நம்முடைய கண்கள் சிங்காசனத்தை நோக்கி இருக்கும். சிலுவையோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை, ஆனால் நமக்காக செய்த மீட்பின் கிரியைகள் சிலுவையில் முடிந்து விட்டாலும் நம்முடைய நித்தியம் அந்த சிங்காசனத்தில் முடிவடையணும். ஆகவேதான் கொலோசியர் 3:1 அப்போஸ்தலன் பவுல் எழுந்தார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த இடத்தின் மேல உங்கள் கண் இருக்கட்டும். உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உங்களுடைய பாதத்து கீழாக துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதப்படிக்கு கீழாக்கி அவரோடு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதன் மேல்தான் நோக்கமாயிருக்கணும். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும்

0: நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். அந்திப்பா என்ற ஒரு விசுவாசி, அவர் இந்த பெர்க்மோ சபையில இருந்தார். இந்த பெர்க்மோ சபை பாடுகளுக்குள்ளாய் போன போது சீசர் தான் தெய்வம் என்று சொல்ல மறுத்த இந்த அந்திப்பா என்ற விசுவாசி, அபிஷேகம் பெற்ற தேவன், அந்த தேவனுடைய பிள்ளைய கொல்லப்படும் போது ஒரு பயங்கரமான உபத்திரம் வந்தது. அவரை எப்படி கொண்டாங்களா, இந்த சபைக்கு முன்பாக ஒரு வெண்கலத்தில் செய்த காளை, முழுக்க முழுக்க வெண்கலம். இயேசுவை மறுதளிப்பாதையா? மாட்டேன். சீசர் தான் உண்மையான தெய்வம் சொல்லுவாயா? மாட்டேன். அவன் அப்படியே தூக்குனாங்க, கை காலை கட்டினாங்க, அந்த காளை வெண்கலத்தில் செய்தது ரெண்டாக திறந்தது, அதுக்குள்ளே அவனை வைத்தார்கள், அப்படியே மூடினார்கள், அந்த லாக்கை போட்டார்கள், கீழே தீ வைத்து எரித்தார்கள். சீக்கிரமாக கொன்றக்கூடாது, மெதுவாக தீ போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வெண்கலம் சிகப்பேறி அந்த தீ அவனை அப்படியே கொன்று. இதனால கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம். சிலர் அறகுறையான விசுவாசிகள் மறுதளிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் அதை பற்றி எழுதுகிறார், எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்தான், அவன் என்னை மறுதளிக்கவில்லை, உயிர் போகிற நேரத்திலும் எனக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்தான், அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நூற்றாண்டு வருவதற்கு முன்பாக பரலோகத்தில் புத்தளான ஜனங்கள் பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். முதல் நூற்றாண்டுக்குள்ளே எத்தனையோ லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகள் வெண்ண அங்கி தரித்து பரலோகத்தில் போயிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. ஆனால் இயேசு சிலுவையின் வாசலை திறந்து வைத்து, பரலோக வாசலை திறந்து வைத்து அங்கே இடத்த ஆயத்தம் பண்ணின பிறகு ஒவ்வொரு ஏழு சபைகளில் ஒவ்வொரு உண்மையான பக்தர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பதை ஒரு பாக்கியமாக எண்ணி அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஆகவே ஆண்டவர் அதை இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். மாத்திரமல்ல, ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பற்றும். மீண்டும் வாசிக்கிறேன், உன் கிரியைகளையும் சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும். அத்தனை பாடுகள் வரும்போதும் அவர்கள் பற்றி கொண்டிருந்தது என்ன? ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் நமக்கு தர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் ஆண்டவர். அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துரகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாயிருப்பான். யோவான் 14:14 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். என் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சாத்தான் தன்னுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரிக்க 666 என்கிற அவனுடைய நாமத்தை, அந்த மிருகத்தின் நாமத்தை தரிக்க முற்படுவான். சாத்தான் அந்த மிருகத்துக்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:1 தூஷணமான ஒரு நாமம் அவனுடைய நெற்றியில தரித்திருந்ததா. மிருகம் என்பது அவனுடைய நாமம், அந்திகிருஷி என்பது அவனுடைய நாமம், வலு சர்ப்பம் என்பது அவனுடைய நாமம், கள்ள தீர்க்கதர்சி என்பது அவனுடைய நாமம். ஆனால் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாம். வியாதிகளுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், கேன்சர், எய்ட்ஸ், ஆனால் இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்தையும், வியாதிகளின் நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாமம், சாத்தானுடைய நாமத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு நாமம். இயேசு என்கிற நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற நாம் என் நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமம். ஆகவே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். எதை அவர்கள் மறுதலிக்கவில்லையாம்? ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வல்லமை உள்ளது. நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோடு மலையை பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அப்படியே ஆகும். காட்டத்தி மரத்தை கடலில் நடப்படுவாயாக, அப்படியாகும். இந்த விசுவாசத்தை மறுதலிக்காம உன்னை நீ பாதுகாத்துக்கொள். மறுதலிக்கிறது என்ற உடனே நமக்கு பேதுரு ஞாபகம் வரக்கூடும். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை உதவி செய்தார். அவர் பிடிபட்ட போது சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பேதுரு அவரை மறுதலித்தார். ஆனால் இந்த சபையார், இந்த பெர்கமோ சபையார், ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக நின்றார்கள். விசுவாசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எபிரேயர் 11 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளையும் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாய் இருக்கிறது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அங்கே ஏனோக்குடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆபேல், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விசுவாசங்கள். ஆபேலுடைய விசுவாசம் வேறு, ஏனோக்குடைய விசுவாசம் வேறு. அதே போல நோவாவுடைய விசுவாசம் வேறு, ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு. ஒவ்வொருடைய விசுவாச வீரர்களும் கர்த்தரே எப்படி ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள் அதை நான் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 14 வசனம், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாம். எண்ணாகமம் 21 அதிகாரத்தில் அந்த பீலையாமை குறித்து வாசிக்கிறேன். இவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் புரஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷ தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது என்று அந்த ராஜா, அந்த மோவாபிய ராஜா, அவனுடைய பேர் பாலாக், நிறைய வெகுமதி பொருட்கள்லாம் கொடுத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். இந்த பீலையாம் எவ்வளவோ சபித்து அவன் அந்த பணத்தெல்லாம் தன்னை காக்கணும்னு நினைத்தான். ஆனால் ஆண்டவரை விடல. என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், சபித்தாய் ஆனால் தொலைந்தாய். அப்படியே அவன் என்ன செய்தான்? கழுதை கூட்டி கொண்டு அவன் போனான். ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நின்றார். அவனால் சபிக்கவே முடியல. ராஜா சொன்னான், உன்னை நான் செல்வந்தனா மாற்றணும்னு நினைச்சேன், நிறைய பொண்ணு வெள்ளி தரணும்னு நினைச்சேன், நீ இப்படி சபிக்கலையே. அவன் கடைசியில் என்ன செய்தான்? சபிக்க ஆண்டவர் விடல. ஆனா இந்த ஜனங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி வேற ஒரு வழிய உனக்கு சொல்லித்தாரு. என்னப்பா சொல்லு, என்னால டைரக்டா உங்களை சபிக்க முடியாது. ஆகவே நீ ஒன்று செய், இந்த மோவாபிய பெண்களை எல்லாம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அனுப்பு. எல்லாம் வனாந்தரத்தில் 40 காஞ்சி போய் நடந்துட்டு வராங்க. எங்க விக்கிர ஆராதனைக்கு அவங்களால அந்த திருவிருந்துக்கு அழ, அங்க உள்ள அந்த திருவிழாவுக்கு அழ, அங்க வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணும்படி ஜனங்களுக்கு நீ சொல்லு. அவங்க அந்த விக்கிரங்களை பணிந்து கொள்ளட்டும். ஆகவே இவன் கள்ளத்தனமா ரகசியமா இந்த ராஜாவுக்கு ஒரு போதனை கொடுத்தான். விக்கிரான போதனை, வேசித்தன போதனை. இதனால இஸ்ரவேல்ல 20,000 மேற்பட்டவர்கள் இந்த வாதையினால செத்தார்கள், வாதையினால செத்தார்கள். இதே போல கள்ளத்தனமா ஆலோசனை சொல்லுகிற சில பிள்ளையாமங்கள் இருப்பாங்க. எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க? நீங்க போய் கேட்கறீங்க, பக்கத்து வீட்டில் எனக்கு வயிற்றுவலியா இருக்கு, வயிறு கடுக்குது. அப்படியா? ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சோறு எடுத்து இந்த அடுப்பை நான் இருக்கு அப்படி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்து அந்த அடுப்பில் ஊற்றுங்க, இந்த அடுப்பு தானே உங்களுக்கு சமைச்சு தருது, ஊற்றி பாருங்கள், உங்கள் 3 வயிற்றுவலி நின்றும். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் அப்படி எடுத்து அடுப்பில் போட்டேன். நீங்க போய் கேட்பீங்க, எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு. அதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த செல்வ கணபதின்னு இருக்கார், அந்த கோயிலில் போய் ஒரு நேச்சை செய்யுங்க. அதில் ஒரு சின்ன பொடிசாக ஒரு கால் சவரனில் ஒரு கோல்டு செய்து அதில் கொடுத்துருங்க. இதுதான் இந்த பாலாக்கினுடைய உபதேசம். இப்படித்தான் நிறைய கிறிஸ்தவ விழுந்து போகிறது. புறஜாதியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது. புறஜாதியார் சொல்கிற ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்து பிறகு சாபத்தின் மேலே சாபம். என்னை கொண்டு போட்டியோ, செல்வ கணபதி கூட இருக்க ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் வந்து பிடிச்சிக்கிட்டு நீ போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 10 எலும்பு உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார், என் தேவனே ஏன் கைவிட்டாரா? நீ புறஜாதியிட்ட போய் ஆலோசனை கேட்டால உனக்கு இது வேணும். இன்றைக்கு அநேகம் பேர் இந்த அறியாமையினால பீலையாம ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கிறான். அவன் சொல்ற ஆலோசனை பாருங்க, காஞ்சி போய் வந்திருக்கான் 40 வருஷம், உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நீ ஒரு டான்ஸ் பார்த்ததில்லை, கொஞ்சம் அங்கே வந்து பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்ன ரெக்கா டான்ஸு, அந்த டான்ஸு இந்த டான்ஸு. கடைசியில் பார்த்தா பயங்கரமான சாபத்துக்குள்ளாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் மறிக்க வேண்டியதாயிற்று. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம். புறஜாதியாட்ட போய் ஒரு நாள் ஆலோசனை கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளத்தில் வாருங்க, போதட்ட வாருங்க, கத்தோடைய ஆலோசனை கேளுங்க, வேதத்திலுள்ள ஆலோசனைபடி நடங்க, கத்தவங்களை ஆசீர்வதிப்பா. சரி, இது அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இன்னொன்று சொல்லுகிறார், நிக்கலோய் என்ற ஒரு மதம். மீண்டும் வாசிக்கிறேன், அப்படியே 15 பீலயாமுடைய போதகத்தை குறித்து சொல்லிவிட்டு அப்படியே நிக்கலோய் என்ற மதஸ்தருடைய போதகத்தையும் நீ கை கொள்ளுகிறாய், உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். சில மதங்கள் பார்ப்பதற்கு வெளியே ஒன்று போல தெரியும், வெளியே ஒன்று போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள தவறாக நடக்கும். நிக்கலோய் என்கிற மதம் எல்லா மதத்தையும் சமரசப்படுத்துகிற ஒரு மதம். எல்லாம் ஒரே தெய்வத்துக்கிட்ட தான் போகுது, எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்கு தான் போகுது, நம்ம எந்த கொள்கையில் போனாலும் இறைவன் அடையலாம். நாங்கள் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் மாரியாத்தான்னு சொல்கிறோங்க, நீ மேரியம்மான்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும். இந்த நெக்கலோய் மதங்கிறது சமரசமாக உலகத்தோடு ஒப்புரவாகி உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி இருக்கலாம் பரவாயில்ல, அப்படி இருக்கலாம், ரொம்ப ஓவராக பைபிள் பைபிள் பைபிள்னு போகக்கூடாதுங்க. உலகத்தையும் அனுபவிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடணும், கொஞ்சம் தண்ணி அடித்தா பரவாயில்ல, எப்போவாது ஒரு கதை தான் ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த உலகத்தோடு இணைக்கிற ஒரு மார்க்கம்தான் நிக்கலோய் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அவங்க 100 ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களாம். ஆண்டவருடைய தொழுக ஆராதனையில் விபச்சாரமும் ஒரு ஆராதனை தான், அதான் பயங்கரமான ஒரு அவங்களுடைய கொள்கை என்று உங்கள் சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன், ஒத்துப்போகாதே. உலகத்தால் சொல்லலாம், திருவள்ளுவர் கூட எழுதலாம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவில்லாதார். உலகத்தோடு எசைஞ்சு போயிருப்பா, மற்றவங்க இப்போ மற்றவங்க ஒன்று தப்பாக நினைக்கூடாது. ஆயுத பூஜை வருதா, சும்மா கொஞ்சம் பொறி வாங்கி சாப்பிட்டுக்க, பொறி வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை, அதில் ஒரு 5 ரூபா போடு, அது தப்பு இல்லை. அந்த தீபத்தை கொண்டாடுவாங்க, அப்படி தொட்டு கும்பிட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் பெரியவங்கள்லாம் பார்க்குறாங்களே, அவன் பார்க்கலாம், உனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன்லாம் தரலாம். பரலோகம் உன்னை புறக்கணிச்சு போடான்னு நரகத்தில் தள்ளும்போது அப்போ தான் வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக இந்த பரலோக மேன்மையை ஆண்டவரோடு உள்ள அன்பை அந்த ஐக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவன் புறஜாதியார் மத்தியில் தான் இருக்கிறோம். நானும் கவர்மெண்ட்டில் 16 வருஷம் வேலை செய்தேன். ஆயுத பூஜை வந்தால் ஏன் ஏன் அவனுடைய பீரோவிலையும் கொண்டு போய் அங்கே சந்தனம் தெளித்து திருநீர் போட வருவாங்க. நான் சொல்லிடுறது, பீரோவை தொட்டால் பேதியாகி சாவா. எல்லாம் பீரோ காடி, ஏன் பீரோ, இதில் இயேசுடைய ரத்தம் தெளிச்சிருக்கு, வேறு ஒன்றும் அங்கே கிட்ட வரக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றா ஆண்டவர் நம்ம விட அதிக வைராக்கியமா நமக்காக நிற்பார். ஆமென். இந்த நிக்கோலஸ் மதத்தினர் அண்ணலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு சேர்ந்து வாழ், இதெல்லாம் ஒரு நாளும் அதுக்கு ஒத்து போக கூடாது. ஆமே ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலே பர்க்குமோ சபைக்கு எழுதும்போது சொன்னார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கு கடைசியாக சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஆண்டவருடைய போதனை ஆரம்பத்திலிருந்து யோவான் ஸ்நானத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. அங்கே எருசலேம் தொடங்கி கல்ல எல்லா இடங்களிலும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். இதுல நீங்கள் ஊமையிலும் பார்க்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவர். ஒவ்வொரு ஊமையை சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவர். ஏனென்றால் மத்தேயு 13:16 அவர் கண்கள் இருந்தும் காணாதவர்களா இருந்தோம், செவிகள் இருந்தும் கேட்க முடியாதவர்களா, செவிட்டு விரியன்களை போல இருந்தார்கள். ஓமையில சொல்லும் போது வெறும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், சுவிசேஷங்களை கிறிஸ்து சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனால் இந்த நிருபத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னொன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 17 அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டும் பட்டதும் அதை பெறுகிறவனுமாகிய ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் ஒரு வெகுமதியை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு சபைகளிலும் முதல் ஆண்டவர் யார், ரெண்டாவது உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன், பாராட்டுகள், அதற்கு பிறகு குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நீக்காவிட்டால் வருகிற தண்டனைகள், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும் போது என்ன என்ன ஆசீர்வாதம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மறைவான மன்னா யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொத்தமல்லி போல ஒரு வெண்மையான பொருள் வானத்திலிருந்து விழுந்தது, அது தேனிட்ட பலாரம் போல இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாளிலிருந்து 40 அவர்களுக்கு அந்த மன்னா பொழிந்தது. இது இஸ்ரவேலர் அதை சாப்பிட்டார்கள். சங்கீதக்காரன் அதற்கு ஒரு விளக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். 78:24-25 அது வானத்தின் தானியம், அது தேவ தூதர்களுடைய ஆகாரம் உணர்வு. அந்த வானத்தின் தானியம், பூமியில் நெல் கோதுமை பார்லி கம்பு கேழ்வரகு, ஆனால் பரலோக தானியம் அது மன்னாவை பொழிவிக்கிறது. தேவ தூதர்கள் அதை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பசிக்காக உண்கிறதில்லை, சந்தோஷத்துக்காக உண்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் பொருளின் அருளினார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மறைவான மன்னா அது என்ன, அதுதான் இயேசுனுடைய சரீரம். நமக்கு தருகிற பானம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து ஜீவ தண்ணீரை கன்மலையிலிருந்து பிளக்கப்பட்ட ஞான பானத்தை கொடுத்தார். ஆனால் நமக்கு தம்முடைய சரீரத்தையே கொடுக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே பானம் பண்ணுகிறார். இந்த மன்னாவுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார், இந்த ஜீவ அப்பம் நானே. இந்த மறைவான மன்னா என்றால் ஜீவ அப்பம், இந்த மறைவான மன்னா என்றால் நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். வெண்மையான குறிக்கல் உனக்கு நான் தருவேன். வெண்மை என்பது பரிசுத்தம். பழைய காலத்தில் உள்ள யூத ரபிகள் மன்னவோடு சேர்ந்து பரலோகத்திலிருந்து வெண்மையான கற்களும் விழுந்தன. அது பரலோகத்தில் இருந்த மன்னா என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய சரீரமாகிய அப்பாவை அப்பத்தை நீ புசிக்கும் போது உன்னுடைய உள்ளான மனிதன் வெண்மையாய் மாறுவான், வெண்மையான குறிக்கல்லாய் மாறுவான். அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய எருசலேம் நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அந்த நாமம் யாருக்கும் அறியாத பரலோகத்து போகும்போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற நாமத்தை ஆண்டவர் தரிப்பார். நேரம் முடிந்தது, இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். எப்படியாவது ரெண்டு சபைகள் எடுக்கணும்னு நினைத்தேன், என்னால் முடியலை. இதுக்கு இதோட சுருக்கமாக சொல்லவும் எனக்கு மனம் இல்லை. ஆகவே நான் கொஞ்சம் மெதுவாக போனாலும் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம
1: எல்லாமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜபிப்பார்கள்.
2: மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர்.
1: இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 தன்னை ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது.
1: சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.

0: கர்த்தர் அங்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்காக என்ன செடி மேல எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னங்களாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே. கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா? சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்.
1: ஆனால் உண்மையில் கர்த்தர்,
0: ஆனால் உண்மையில கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமன் மேல காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனை கர்த்தர் என்ன, அவர் மகிமை உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழப்போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாராலும் நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி எழும்புனா. இது வரைக்கும் என்ன சிட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரம் வந்திருப்போம். அதான் எழும்பு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கோம், நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன எழும்புற போகுதா? இது வரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு எழும்பி பிரகாசி உண்மையில என்ன வந்துச்சு, கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மளால வரும். இருள் பூமி மூடப்போது, காரியில் சனங்களை மூடப்போகுது. ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கர்த்தர் உதிப்பார், மகிமை மேல காணப்படும், கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா? கர்த்தர் உங்களை உதிக்கணுமா? நம்ம உரிய என்ன செய்யணும், எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது, பாத்திரம் என்ன செய்யணும், அதுலேருந்து எழும்பணும். கத்து சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்லை என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். ஒரு வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு நாள் செபிச்ச என்ன இருக்குது, நம்ம உழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படி தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாருமையானவர்களை, கத்திர உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு, ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும். கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். தவளைப்படாதீங்க, கத்திரக்காக எழும்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரா நினைக்கலாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க்கு 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துடும். எழும்புன போது அவர் நம்மளை பிரகாசிப்பிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கர்த்தருக்கு அர்த்தம் ஒப்படைச்சிட்டாதான் சொல்றோம். பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம கர்த்தருக்காக எழும்பி நல்லா துதிக்கணும். அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரை இயேசுகிறது சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுதும் இல்ல, உன்ன கைவிடுவதும் இல்ல. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்கு தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராக இயேசுகிறதுக்காக எழும்புமானா, யூக யுகமா யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
1: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை,
0: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவர் இயேசுக்கு வந்துட்டாரு, இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடி போயிரு. எந்த மந்திரமா இருந்தாலும் நம்ம தொட முடியாது, எந்த செய்வனி நம்மளை தொட முடியாது, எந்த பிசாச நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லு எந்த மனிதரை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லு எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவர் என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒண்ணும் கலங்கவே வேண்டாம். பாருங்க என்னவே ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, அவங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லு சங்கீத புஸ்தகம் 91:5-6.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள என்ன இருக்கிற மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒளியா இருக்கிறார். நம்மள என்ன செய்ய, இருள் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டா பயங்கரத்திற்கும் பகல் பிறக்க அம்புக்கு இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி, இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிரும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் வராது. கொள்ளை நோய் இப்ப நம்ம அதுல நினைக்கிற வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் நினைச்சு வேறு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவாரு, கரை நீட்டி நம்மளை தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்ம இந்த பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவாரு. அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலும் எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நம்மளுக்கு நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்திற்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5 ஒரு தடவை மஞ்சு.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துருது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியா இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாது என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்தர் இருந்தனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்வதை பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்னது, நமக்கு எதை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படும். பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசு போகுதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வருவார். அல்லேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறோம், 70 இல்லாட்டி 80. இந்த உலகத்துக்காக வாழ்வோமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்,
0: என்னை பின்பற்றுகிறவன்
1: இருளிலே நடவாமல்
0: ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தர் என்ன செய்ய ஒரு நாள் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நமக்கு செல்ல வேண்டும். கத்திர சென்ற பாதையில நம்ம செல்லமானால் ஜீவொலியாக இயேசு கிறிஸ்து அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், என்னை பின்பற்றுகிறவன் இதில் நடவாம ஜீவொலி அடைந்திருப்பான். ஜீவொலி நீங்கள் தானே அடைந்து கொள்ள வேண்டுமா? கத்திர சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சோம்னா தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல, அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழ யாருக்கா வாழ்ந்தாரு, நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருள் அடவாம ஜீவொளிய அடைந்திருப்பார். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி
0: ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
1: அவன் தன்னைத்தான் வெறுத்து
0: தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
1: என்னை பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டவர் பின்பற்றும். சிலுவை கஷ்டங்கள் பாடு, சிலுவை சிலுவை எதை குறிக்குது? கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்கு, அதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும், தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாடுகள் சிலுவையிலே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் என்ன வரும், மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரணம் மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடைய என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்விக்க ஒரு வல்லவரா இருக்கார். ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா, யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம் பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விடுவாரா? விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீரூற்று சகலத்தையும் உருவாக்கி நம்மளை கைவிட்டுவாரா? அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறேன் இல்லை நடவாம ஜீவொளிய அடைந்திருப்ப, தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்யுங்க, என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலக நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யம் வேறு. நம்ம அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமா பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா வினைச்ச மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:21-22
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு
0: நான் வருமளவும்
1: இவன் இருக்க
0: எனக்கு சித்தமானால்
1: உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றின்னு நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலையும் யுகமும் அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம்னா நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவர் போல மனது உருக்கம், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும், அதுதான் என்னை பின்பற்றி வாயின்னு சொன்னார். அல்லேலூயா. கத்து நிச்சயமா நம்மளை என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்களை நம்ம பார்க்கக்கூடாது. மற்றவங்க பாருங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை பின்பற்றினால் சரியான பழுது நடக்கிறான் ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கத்தர் நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்றினால் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லுவேன், கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112 சங்கீதம் 4 வசனம்,
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்,
0: வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும் மன உருக்கமும்
0: நீதியும்
1: உள்ளவன்,
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும், அவங்க எப்படி நீ இறக்கும் மனது உருக்கும் நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்தால் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா? நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா, எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10 வசனம்,
1: பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க, அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே, பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து,
0: சிறுமைப்பட்ட ஆத்மாவை
1: திருப்தி ஆக்கினார்
0: அப்பொழுது
1: இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல
0: ஆகும். கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்களை ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களுக்கு உதவி செய்து பாருங்க. நம்ம பழைய சோறோ, நம்ம அந்த பழைய சோறு சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராத விடிக்கி அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ, அதே போல் நீங்கள் அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்தணும், திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 11:41 வசனம்,
1: உங்களுக்கு உண்டானவைகளில்
0: பிச்சை கொடுங்கள்
1: அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை நினைச்சிங்க, பிச்சை கொடுங்க, அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு கொடுக்க மனசு இல்லாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு, யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க மனசு இல்லாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவர்கள் என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நம்மகிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எலிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம சொன்னவங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 33 வசனம்.
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தால் வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருடன் கொள்ளடிச்சிட்டு போயிடுறான். எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருடன் அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது எதிர்க்கோ உள்ளது நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகாரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. உள்ளத உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ, அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு, ஆண்டவரே எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். எபிரேயின் புஸ்தகம் 13:16 வசனம்.
1: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட பழியும் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்க நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும், செம்மையானவங்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். முத பார்த்தோம், யாருக்கு மேல முதல்ல யாருக்கு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிறவன் இருள் நடவாம சீவொளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா, இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, இறக்கும் மனு உருக்கம்ல இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11.
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமான இருந்தா மேல என்ன இருக்கு, கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமான இருந்தா மேல கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான ஆகுது, ரோமர்கள் நிருபம் 5:20.
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாள் நம்ம கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ள தலசி பார்க்கணும், நேற்று என்ன பேசுறோம், உள்ள தலசி பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தாலே கழுவுங்க. ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுமப்பா, என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது நம்மள எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் இருவோம் 5:1.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடி
0: கர்த்தர் தான் நீதிமான மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரண துருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தரை நீதிமான மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமான மாத்துறாரு பாருங்க, தீட்டின் புஸ்தகம் 3:6.
1: தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டு ஒரு நாள் ஆண்டவரே கிருபை செய்யப்ப நீதிமானா மாத்துங்கப்ப, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமான மாத்துங்க, இறங்கி எனக்கு கிருபையா இல்லை நீதிமான மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துற. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது, அவருடைய வெளிச்சம் மேல உதிக்குது. ஹல்லேலூயா. நீதிமான் மேல நீதிமான இருந்தா கர்த்தருடைய வெளிச்சம் மேல இருக்குது. அதுக்குத்தான் நம்ம நீதிமானம் வர வேண்டும். நான்காவதாக பாருங்க எப்ப நீதிமானம் மாறுமா, லூக்கான் சுவிசேஷம் 13:13-14.
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாவியாகி என் மேல கிருபையாயிரும்.
1: இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்மளை தாழ்த்தணும், ஒண்ணுமே இல்ல. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தரை வெனச்சிரும்னு நீதிமானா மாற்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானாய் மாற்றாரு. 1 கொரிந்தியர் 6:11.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆகிலும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள்
0: பாத்தீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவின் நம்ம ஒவ்வொரு கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு பரிசுத்தமாக்குறாரு நம்ம என்ன செஞ்சாரு நீதிமானா மாற்றாரு இங்கு வாசித்தோம் நீதிமன்ற மேல் கத்தர் உபயோகிச்சோம் இருக்கு 97 சங்கீதம் 11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு வெளிச்சம் இருக்குது அது மாத்திர நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு இன்னொரு ஆசீர்வாதம் மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்
0: பாத்தீங்களா நீதிமான் என்ன கிடைக்குது நமக்கு பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அதுதான் பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும் விசுவாசிக்கணும் எனக்கா ஆண்டு மரித்திருக்காரு விசுவாசிக்கணும் அவர் கிருபைக்காக கெஞ்சணும் கத்திரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவை நம்ம கழுவப்படணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து கத்திரிக்க எழும்பும் போது நம்ம உலகத்திலையும் கத்திரிக்குள்ளையும் பாதி கத்திரிக்குள்ள பாதி உலகத்துல இருந்தா முடியாது அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்திர ஒளி நம்ம மேல வரணுமா நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்னென்ன எந்தெந்த காரியங்கள் கத்திரி பிரியமில்லாம இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும் நமக்கு தெரியும் எதெல்லாம் கத்திரி பிரியமில்லாத காரியம் எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம் அது வந்து கத்திரி விட்டு அந்த கத்திரி பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கத்திர பிரகாசிக்கிறார் முத என்னை கத்திரை பின்பற்றவர்களின் சீ ஒளிய அடைந்து கொள்ள முடியும் ஹல்லேலூயா செம்மையார்கள் கத்திர வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் நீதிமானா இருக்கும் போது அன்று வெளிச்சம் இருக்கும் அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி இருப்போம் சூரியனை போல பிரகாசிப்போம் ஹல்லேலூயா 4 பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் மேல இருக்கும் தானியேல் புஸ்தகம் 5:14
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும் புத்தியும்
0: விசேஷ ஞானமும்
1: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
0: உன்னை
1: குறித்து கேள்விப்பட்டேன்
0: புரட்சாதி ராஜா சொல்றாரு பரிசுத்தவனுக்குள்ள இருக்கிறாரு வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தி உனக்குள்ள இருக்கு கேள்விப்பட்டேன் சொல்றாரு அல்லேலூயா அப்ப நமக்குள்ள பரிசுத்தவன் இருந்தார என்ன இருக்கும் நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும் என்ன இருக்கும் ஆசிமா
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷித்த ஞானமும்
0: உன்னிடத்தில்

0: உன்னிடத்துல காணப்பட்டு நின்றோம்,
1: உன்னை குறித்து கேள்விப்பட்ட,
0: உன்னை குறித்து தானியில பார்த்து ஒரு புறச்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தேவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம மறுவாலும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், வேகம் தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மள தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஞானத்தை, எனக்கு பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூர்ணமாக கொடுங்க. தானியில பார்த்து சொன்னங்களப்பா, எனக்குள்ளும் இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தல் நிறைஞ்சி நிறைஞ்சி நம்ம ஜெபிக்க வேண்டும். தானியல் புஸ்தகம் 5:11
1: ஒரு புருஷன் இருக்கிறான்,
0: ஒரு புருஷன் இருக்கிறார்,
1: அவனுக்குள்
0: அவனுக்குள்
1: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
0: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
1: உம்முடைய பிதாவின் நாட்களில்,
0: உம்முடைய பிதாவின் நாட்களில்
1: வெளிச்சமும்
0: வெளிச்சமும்
1: விவேகமும்
0: விவேகமும்
1: தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும்,
0: தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும்
1: அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞான ஒருத்தில் காணப்படுது, பரிசுத்தேவன் இருக்கிற வெளிச்சம் வேகம் இருக்குன்னு சொல்றாரு சொல்றாங்க. நம்மக்குள்ள பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா, நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் உண்மையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சி நிறைஞ்சி அவரோடு வாழ்வோமானால் அவ நமக்கும் அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மளை சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியலுக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியல் புஸ்தகம் 6:3
1: தானியலுக்குள்
0: தானியலுக்குள்
1: விசேஷித்த ஆவி இருந்தமையால்.
0: தானியலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்தான இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியலை பத்தி யாரு புறஜாதி ராஜா சொல்றாரு, புறஜ ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளையும் பரிசுத்தான இருக்கிறார். யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல, நீ பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தவன் நமக்குள்ள வர வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
0: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
1: தேவ ஆவியானவர்,
0: தேவ ஆவியானவர்
1: ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்,
0: தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்,
1: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவர் என்ன செஞ்சாரு? ஜலத்து மேல அசைவாடி கொடுத்து என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று,
0: வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளயும் அசைவாடி கொண்டு போய் உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பாரா? அவர் என்ன சொல்லாரு? வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவாரு. அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தேவன் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பாருன்னா வெளிச்சு உண்டா கடவு சொல்லுவாரு. நமக்குள்ள எந்த இருளும் எந்த பிசாசு எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தேவன் கேப்பு, ஆண்டவரே முடியும் அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே முடிய அக்கியம் மேல ஊற்றும் ஐயா, தேவ அக்கியம் மேல ஊற்றும். பரிசுத்தேவன் அபிஷேகம் வேணும். தானியலுக்குள்ள விசேஷாவே இருந்தாரப்பா, எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வரணும். தாவியின் தானியல் கொடுத்த அந்த விசேஷ தாவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஹலேலூயா. தானியலை பார்த்து தானியல் பார்த்து புறஜாதி ராஜா சொல்றார், இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தாவி எப்படிப்பட்ட விசேஷ தாவி தானியலுக்கு கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷ தாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். ஹலேலூயா. பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவர் சரி மாம்சமனை யாருமே ஆவிய ஊற்றேன்னு சொல்லியிருக்கார். தானியல் கொடுத்த பரிசுத்தை நமக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கத்துட்டு எழுந்துச்சு ஒப்பு கொடுப்போமா? பரலோக இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசேஷ சாவியானவர், எல்லாருக்கும் இறங்குங்க, இறங்குங்க. விசேஷ சாவியானவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கறோம், கெஞ்சி கேட்கறோம், கெஞ்சி கேட்கறோம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அகில மூடிக்கொள்ளுங்க ஐயா. இஸ்ரேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தர் பிரியம் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உன்னதாவில் நிரப்பீராக, உன்னத அக்கில் நிரப்பீராக, பரலோக அக்கினி மூடுவதாக ஆண்டவரே அப்பா.

0: ரட்சிக்கப்படாத சனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் அளவெல்லாம் அளவெல்லாம் அளவெல்லாம் அளவெல்லாம் ஊற்றி கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியல் உதிக்க வேண்டி சொன்னீரு. கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியல் உதிக்க வேண்டி சொன்னீரு. நீதி சுரியனாக இயேசுகிறது ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்திலே விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனம் குணமாக்க, சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும், கர்த்தாவே குணமாக்க குணமாக்குங்க அப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறு வழியை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால் வழியை குணமாக்க, புண்ணு இருக்க மக்களை குணமாக்க, தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் சேவனிகள் எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு நம்ம அதமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மகிமை மூடட்டு, அக்கிரி மூடட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி நோயும் நீந்து விளக்குன்னு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே, நான் குணமாக்குறேன் அறியாம போனாலும் சொன்னீரு. குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க குணமாக்குங்க. முடி வல்லமை முடக்கிரி பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். மகிமை எண்ணிப்பரே துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, மந்திர சேவனைகள் உடைந்து போட்டு ஆண்டவர். கட்டிகள் நீங்கி போட்டும், கவலைகள் நீங்கி போட்டு. எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்துருக்கிற, ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவர. கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவர. உம்முடைய வல்லமில ரத்தத்தை எல்லாருமே தெளிக்க முடியாச்சு பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. மே துதிக்கிறோம், பிரிந்து கூடமே அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தாவே மே துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதி, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதி. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திர சிறு பிள்ளைகளை தொடுங்க, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவர. சிறு பிள்ளைகள் மேல கயிறை வைப்பேன்னு சொல்லி சகரிய 13:7 சொன்னீங்களே, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம் கெஞ்சி செவிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா, ரச்சித்து பரிசுத்தால் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே. எழும்பட்டுமே நாங்கள் உமை பிரியமில்லாத இடத்தை விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்துக்கோங்க. அண்டு ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்து சீப் போஸ்ட் எழுதுங்க. பண கஷ்டத்தை மாத்துங்க, கடன் பிரச்சனை மாத்துங்க, மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க. மனதில் சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்காக எழும்பட்டும் எழும்ப கிருவை செய்யுங்க. பழத்தை அற்புதங்களை அடையாளம் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்திருப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதி குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பழத்த காரியத்தை செய்தமைக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்ப நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரம பிதாவே. ஆமே.
1: அருமையான ஒரு ரட்சிப்பின் செய்தியை நம்ம எல்லாருமாய் கேட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தானே நம்ம மத்தியில நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை விளங்கும்படியாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக இந்த கூட்டங்களை நாம் கர்த்தர் மகிமடையும்படியாக, அவருடைய பரிசுத்த கரம் நம்மத்தில் இறங்கி வரும்படியாக நம்ம எல்லாருமாய் இதோ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம். ஆவியானவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கண்களை மூடுவோம். மீண்டும் ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல் உம்மை ஆராதிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை கூழியம் செய்கிற நாங்களும் பரிசுத்தர்களாயிருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேட்போம். க கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் கேட்போம். அன்பின் நேசப்பிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தாவே, உமது சாயலின்படி மனித குலத்தை உண்டாக்கினவரே, அந்த மனித குலத்தை மீட்க ரட்சிக்க உயர்த்த பரிசுத்தப்படுத்த உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம். பாவமும் அக்கிரமும் தாறுமாறும் உபச்சாரமும் வேசித்தனமும் பொய் பக்திகளும் நிரம்பியிருக்கிற இந்த உலகத்துல மகா சிருஷ்டிப்பின் தேவன், சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன், நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அழைத்தீர, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர், என்னை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த எலும்பு பிரகாசி ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தத்தினால் நிரம்பும்படி, பரிசுத்த சிந்தையால் நிரம்பும்படி, பரிசுத்த பாத்திரங்களாய் மாறும்படி, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையுமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் பரிசுத்தர், உங்களை நம்மை சிருஷ்டித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன் பரிசுத்தர், இந்த பைபிள் போதிக்கிற தேவன் பரிசுத்தர், இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த வேதம் ஜாதி மத இன பேதமின்றி உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிற சத்தியமும் கூட பரிசுத்தந்தான். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என் உடலை வாங்கி சாப்பிடுங்கள் என்று தன்னை கையளித்தாரே, நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு நாம் பரிசுத்தர்களாய் மாறுவதற்கு, பாவமும் உபச்சாரமும் வேசித்தனமும் அக்கிரமும் அநியாயமும் தாறுமாறும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் அக்கிரமங்களும் மகா பயங்கரமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த பரிசுத்த வேதம் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி இதுதான், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பரலோகத்துக்கு வந்து சேராது. பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியில மனிதன் எதையெல்லாம் சாதித்தாலும் எதிலுமே ஒன்றையும் கூட மனிதன் மரணத்துக்கு பிறகு கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்குள்ளே நுழைய வைக்கும், அதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலத்துல கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். உலகத்தை சார்ந்த எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் என்றைக்காகலும் தேவனிடத்துல, கர்த்தாவே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நானும் பரிசுத்தவானாய் பரிசுத்தவதியா இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீர்கள், எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், யார் அதை வாஞ்சித்திருப்பீர்கள், யார் அதை கேட்டிருப்பீர்கள். உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாத எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து நாம் கொண்டு போகிற ஒன்று உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம். லேவியர் 20:26 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன மாபெரும் சத்தியம் லேவியர் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. ஆம், இந்த பைபிள் போதிக்கும் தேவன் பரிசுத்தர். இந்த வேதம் உலகம் முழுவதும் அறிவிக்கிற தேவன் பரிசுத்தர். இவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இவரால தான் எந்த ஜாதியானும் எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் பரிசுத்தமாக முடியும். ஆகவே கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள் என்று போதிப்பதின் விளைவு எதற்காக தெரியுமா? நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறுவதற்காகவே. ஆகவே தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்தேன். ஆமென் அன்பானவர்களே. நம்முடைய தேவன் உங்களை சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அந்நியாயத்திலிருந்தும் பாதாள பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களையும் நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரித்து எடுத்தார். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா 12:51 பாருங்கள். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ? அல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். நான் கலகம் செய்ய வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. கலகம் என்பது வேறு, பிரிவினை என்பது வேறு. கலகம் என்பது கணவன் மனைவியை ஜென்ம விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது அண்ணன் தம்பியை விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு சமுதாயத்தை சத்துருக்களாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு ஊருக்கு ஊர் விரோதிகளாக கொலை வெறியர்களாக கலகம் மாற்றிவிடும். நேற்று வரைக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் யாரோ ஒருவர் கலகம் செய்ததனால இன்றைக்கு ஒருவர் ஒருவர் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் விரோதிகளாக சத்துருக்களாக மாறுவார்கள். இதுதான் கலகம் என்பது. கலகம் என்பது அது சாத்தானுடைய கிரியை. இந்தியாவில் பிறந்திருக்கிற ஜனங்களுக்கு கலகத்தை பற்றி யாரும் தனியா ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கலகம் செய்ய தெரியும் என்றால் கலகம் அவர் ரத்தத்தோடவே கலந்து வளர்ந்திருக்கிறது. சபையிலே கலகம் செய்து விடுவார்கள், ஜப கூட்டத்திலே கலகம் செய்து விடுவார்கள், கல்யாண வீட்டிலே கலகம் செய்து விடுவார்கள், சமுதாயத்திலே கலகம் செய்து விடுவார்கள், ஜாதிக்கு ஜாதி கலகம் செய்து விடுவார்கள், தெருவுக்கு தெருவு கலகம் செய்து விடுவார்கள், மதங்களுக்கு மதங்கள் கலகம் செய்து விடுவார்கள். ஆமென் அன்பானவர்களே, இதுதான் கலகம். கலகம் சாத்தானுடைய கிரியே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்க, அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்க, சாபத்திலிருந்து பிரித்தெடுக்க, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க, பாதாள படுகொடியிலிருந்து பிரித்தெடுக்க, ஊதாரி கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க, இருளான பக்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, பாதாள வழிகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, தாறுமாறு இடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, குடி வெறியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, இதோ கோணலான வழியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசுவினுடைய பிரசங்கம் எங்கெல்லாம் நடக்குமோ அங்கெல்லாம் பிரிவினை ஆரம்பமாகும். ஆண்டவராக இயேசுவை எந்த வீடு ஆராதிக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை ஆரம்பமாகும். உண்மைக்கும் பொய்யுக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். சத்தியத்துக்கும் அசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். ஆமென் அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நம்மையும் இருளிலிருந்தும் தாறுமாறிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் இதோ பாதாள பக்திகளில் இருந்தும் சாத்தானுடைய பிடியில் இருந்தும் நம்மையெல்லாம் அவர் பிரித்தெடுத்தார். கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது, யாரோடு இருந்தது, எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். அங்கிருந்தான் தேவன் அவருடைய ரத்தத்தால், அவருடைய வசனத்தால், அவருடைய ஆவியால் உங்களையும் நம்மையும் அவர் பிரித்தெடுத்தார். இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமானது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 2:40-41 வசனத்தை பாருங்கள். ஆவியால் நிரம்பிய பேதுரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் வா வெளியில என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். மாறுபாடுகளை விட்டு வா வெளியில, தாறுமாறுகளை விட்டு வா வெளியில, கோணலான வழிகளை விட்டு வா வெளியில, பொய் பக்திகளை விட்டு வெளியில வாருங்கள், சாத்தானுடைய வழிகளை விட்டு வெளியில வாருங்கள், மாறுபாடுகளை விட்டு வெளியில வாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலால் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு பைபிள் சொல்லுகிறது 3000 பேர் அவர்கள் பிரிந்து வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரிவினை, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த பிரிவினை, இந்த 2000 ஆண்டுகளாக தேசங்கள் எல்லாம் இயேசுவின் பக்கம் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். இதோ கிறிஸ்து இயேசுவின் பக்கம் ஊர்கள் பிரிந்து வந்தது, கிராமங்கள் பிரிந்து வந்தது, பட்டணங்கள் பிரிந்து வந்தது, கோடி கோடியான ஆண்கள் பெண்கள் பிரிந்து வந்தார்கள். பாவத்தை விட்டுவிட்டு, அக்கிரமத்தை விட்டுவிட்டு, தாறுமாறுகளை விட்டுவிட்டு, விபச்சாரத்தை விட்டுவிட்டு, வேசித்தனத்தை விட்டுவிட்டு, கள்ளத்தனங்களை விட்டுவிட்டு, அசுத்தங்களை விட்டுவிட்டு, பாதாள வழிகளை விட்டுவிட்டு, வானமும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக எழும்புவதற்காக இன்றை வரைக்கும் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். எல்லா தெருக்களிலும், எல்லா வீதிகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா மலை பிரதேசங்களிலும் இன்றைக்கும் தேவன் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த உலகம் முடியும் நாள் மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிற அந்த கடைசி நாள் மட்டும் பரிசுத்த ஆவியான தேவன் ஜனங்களை பாதாள இருளில் இருந்தும், பாவ தாறுமாறுகள் இருந்தும், அக்கிரம அநியாயங்கள் இருந்தும், எல்லா விதமான கேடுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பிரித்து கொண்டே இருப்பார். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருப்பதற்காக. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை அற்புதம் செய்வது, உன்னை விடுவிப்பது, உன்னை சுகமாக்குவது, உன்னை ஆசீர்வதிப்பது, உனக்கு ஆண்டவர் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான நன்மைகளை உனக்கு செய்வது எதற்காக தெரியுமா? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் நாமும் இந்த சீரழிந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் இருப்பதற்காக. ரோமருக்கு எழுத நிருபம் 2:2 பாருங்கள். கொரிந்தருக்கு நிருபம் 2:2 பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபம், எபேசியர்கள் நிருபம், பிலிப்பியர்கள் நிருபம், இதில் எல்லாம் 2:2 பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவியின் ஏவுதலால் எழுதுகிறார், ரோமாவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கொரிந்துவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கலாத்தியா பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, எபேசு பட்டணத்தில் வாழ்கிறவர்களே, பிலிப்பி பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே. பார்த்தீர்களா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பரிசுத்தாவின் ஏவுதலால் நிருபங்கள், வேத வசனங்கள் எழுதப்பட்ட போது இதோ பரிசுத்தவான்கள் ஆகும்படியே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றுதான் எழுதப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிறோம். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், என்றைக்காகலும் தேவனிடத்தில் உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினது உண்டா? என்றைக்காகலும் நீங்கள் விரும்பினது உண்டா? தேவனே, எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க, என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஆனா இப்போ உங்க பரிசுத்தம் எனக்கு வேண்டும், எத்தனை பேர் கேட்டிருப்போம், எத்தனை பேர் பரிசுத்தத்தை வாஞ்சித்திருப்போம். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இந்த உலகத்தில் ஒன்றை சாதித்து காட்ட முடியும் என்றால் அது என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்கள் பரிசுத்தருமாய் வாழ்வதுதான். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீர்களா? உங்களை காணும்போது, நம்மை காணும்போது அடுத்தவர்கள் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கண்டுகொள்கிறார்களா? நம்மிடத்தில் பழகிறவர்கள் எல்லோரும் நம்மிடத்தில் பரிசுத்த அடையாளங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த குணங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த சாபங்களை கண்டுபிடிக்கிறார்களா? ஏன் உங்களோடு ரொம்ப வருஷம் குடும்பம் நடத்துறாரு உங்க புருஷன், உங்க மனைவி, அவங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? ஏன் உங்க பிள்ளைங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? உங்க உயிர் நண்பர்கள், உயிர் தோழிகள் யாராவது உங்ககிட்ட தானா பரிசுத்தத்தையே நான் தெரிஞ்சுக்கினேன் உங்களிடத்துல சொன்னதுண்டா? உணர்ந்து பாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. என் அன்பான விசுவாசிகளே, ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருக்கேற்ற பரிசுத்தவான்களும் அவருக்கேற்ற பரிசுத்துவதிகளுமாக நாம் இருக்க வேண்டும். நல்லது. எங்கே பரிசுத்தமாயிருப்பது? எப்படி பரிசுத்தமாயிருப்பது? இதை பற்றி பரிசுத்தாவின் ஏவுதலால் பவுல் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:15. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீர்களா? உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில ரெண்டு இடத்துல மாத்திரம்தான் ஜனங்க பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் காட்டிக்கொள்கிறார்கள். 1, சபையில. 2, இது போன்ற எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிற மைதானங்களில, ஹாலுங்கள தான். இந்த ரெண்டு இடத்துல தாங்க நம்மளாம் ரொம்ப கொய்ட்டா, அமைதியா, அடக்கமா, ஒடுக்கமா, ரொம்ப மெல்லமா எழுறது, மெல்லமா உட்கார்றது, மெல்லமா நடந்து போறது, மெல்லமா நடந்துன்னு வர்றது, ஒருத்தரை பார்த்து அப்படியே புண்ணு கேட்கறது, வழங்குதா? இந்த ரெண்டு இடத்துல தான், இந்த ரெண்டு இடத்துல தான், சபையில ஆராதனைகள் மீட்டிங் நடக்கிற இடங்கள்ல மாத்திரம்தான், இந்த ரெண்டு இடத்துல தான். ஆனால் பைபிள் என்ன சொல்கிற தெரியுமா? உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். நீ வேலை செய்யற இடத்துல கூட, நீ படிக்கிற இடத்துல கூட, நீ தொழில் பார்க்கிற இடத்துல கூட, நீ பழகிற இடத்துல கூட, நீ பக்கத்து வீட்டில் போய் பேசுறீங்களா அங்க கூட, அடுத்தவங்களோடு நீங்க குழாவுகிறீங்களா அங்க கூட, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கூட, அங்கெல்லாம் கூட, எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். 1 தசலோனிக்கேயர் 4:3 பாருங்கள். 1 தசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பாத்தீங்களா? எப்படி நீ பரிசுத்தமாய் மாற முடியும்? எப்படி நீ பரிசுத்தமா சிந்திக்க முடியும்? எப்படி நீங்க பரிசுத்தமா வாழ முடியும்? நீ நேசிக்கிற இச்சைகளை வெறுக்கும் போது, உனக்குள் இருக்கிற அக்கிரமங்களை நீ வெறுக்கும் போதுதான் உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தை ஆரம்பிப்பார். நீ பாவத்தை வெறுக்கும் போது, கேடுகளை வெறுக்கும் போது, பொருளாசை வெறுக்கும் போது, ஆணாசை பெண்ணாசை வெறுக்கும் போது, உலக இச்சைகளை நீங்கள் என்றைக்கு வெறுக்கின்றீர்கள் அப்பொழுது, சுயத்தை எப்போது வெறுப்பீர்கள் அப்பொழுது, உங்களை நீங்கள் எப்பொழுது சாகடிப்பீர்களோ சிலுவையில, உங்கள் பாவங்கள் எப்போது நீங்கள் வெறுப்பீர்களோ சாகடிப்பீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நீ பாவ சிந்தையில் இருக்க மாட்டோம். பரிசுத்தம் உனக்கு ஒரு கேலி பொருளா இருக்கும். இன்றைய கிறிஸ்தவத்தில் தெய்வ பயம் என்பது கிடையாது. இன்றைய கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம் என்பது கிடையாது. இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம விரும்புகிறோம். இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம். இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம கேட்கிறோம். ஆனால் கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். இதை நாம் ஒருபோதும் விரும்பினதே கிடையாது, இதை கேட்டதே கிடையாது. இந்த பரிசுத்தம் என்பது இன்றைக்கு பைத்தியக்காரத்தனங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. இந்த காலத்துல போய் என்னமோ பரிசுத்தம், அந்த சுத்தம், இந்த சுத்தம்னு, வீட்டு சுத்தமே இல்லை, உடம்பு சுத்தமே இல்லை, மனசு சுத்தமே இல்லை, கை சுத்தமே இல்லை, கால் சுத்தமே இல்லை, இதுல என்னையா பரிசுத்தம் இல்லையா? இப்படித்தான் வேதாந்தம் பேசக்கூடிய ஆட்களை சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கலாம். என் அன்பானவர்களே, பரிசுத்தம் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் ஆரம்பமாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்த வேண்டும். பாவத்தை நீங்கள் வெறுக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் 9 வசனம், யோசேப்பு அடிமை வேலைக்காரனாக, வீட்டு வேலைக்காரனாக, தோட்ட வேலைக்காரனாக, ஒட்டகங்களை மாடுகளை கழுவி துடைக்கிற ஒரு வேலைக்காரனாக போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு போர்வனுடைய அதிகாரியினுடைய வீட்டில் அவன் வேலைக்காரனாக அவன் இருந்தான். தேவன் அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான தரிசனத்தை எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு அவர் ஆராதிக்கிற எந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்கிடுகிறான். யோசேப்பின் வாழ்க்கையில கூட அவன் ஆசீர்வாதத்தை அவன் போய் கண்டுபிடிக்காதபடிக்கு அவனுடைய புத்தியை கெடுக்க, அவன் வாழ்க்கையை கெடுக்க, அவன் சிந்தையை கெடுக்க பிசாசு திட்டமிட்டான். அதற்காக பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? வேசித்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போத்திப்பாருடைய மனைவியை ஒரு கருவியாக எடுத்து பிசாசு பயன்படுத்தினான். ஆமென் அன்பானவர்களே, பாவ சிந்தை உள்ளவர்களைத்தான் சத்துரு தன் கருவியாய் இன்றைக்கும் எடுத்து பயன்படுத்துவான். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களை பிசாசு நெருங்க முடியாது. ஒரு விளக்கு எரிகிறது, எரிகிற விளக்குக்குள்ளே எந்த பூச்சும் நுழைய முடியாது. அந்த நெருப்பு அந்த பூச்சை எரித்துவிடும். பரிசுத்தம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் எந்த இச்சை என்கிற பூச்சோ, எந்த உலகம் என்கிற பூச்சோ, எந்த அசுத்தம் என்கிற பூச்சோ, எந்த சுயநலம் என்கிற பூச்சோ உனக்குள்ளே நெருங்க முடியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் எரித்து விடுவார். ஆனால் தாறுமாறான சிந்தனை கொண்ட ஆண்களை பெண்களை பிசாசு தன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துவான். அப்படித்தான் போத்திபாருடைய மனைவி. அவளை வைத்து யோசேப்பின் எதிர்காலத்தை அவன் பாதாளத்துக்கு வழிநடத்த திட்டமிட்டான். பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பின் வாழ்க்கையில போத்திபாருடைய மனைவி குறுக்கிட ஆரம்பித்தாள். அவனை பாவம் செய்யும்படி அவள் தூண்டினாள். அவனை வற்புறுத்தினாள். பாவம் செய்யும்படி அவள் வற்புறுத்தினாள். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீ பழகிற இடத்துல, நீ எந்த வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசின்னு இருக்கிறியோ, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை வைத்து, அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வைத்து, அந்த யாரிடத்துல நீங்க டெலிபோன்ல மணிக்கணக்கா பேச விரும்புறீங்க, அந்த ஆண்களை வைத்து, அந்த பெண்களை வைத்து, அந்த வாலிபனை வைத்து, அந்த வாலிப பெண்ணை வைத்து பிசாசு இன்றைக்கும் அநேகபருடைய எதிர்காலத்தை நாசப்படுத்த அவன் திட்டம் வைத்திருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? யோசேப்பு என்ன சொன்னான்? ஆதியாகம் 39 அதிகாரம் 9 வசனத்தின் கடைசி பகுதி, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? சாத்தானை சம்முட்டியில தலையில் அடிச்சது போல அடிச்சான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு போதகர் அல்ல, யோசேப்பு ஒரு பிரசங்கியார் அல்ல, யோசேப்பு நம்மை போல பைபிளை பக்கம் பக்கமா படிச்ச ஒரு மனுஷன் இல்ல. யோசேப்பு காலத்துல இதோ இந்த வேதம் அவர்கள் கைக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவன் ஒரு வேலைக்காரன், அடிமை வேலைக்காரன் யோசேப்பு. ஆனால் அவன் என்ன சொன்னான் பாருங்க, என் தேவனுக்கு குரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இதான் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிக்கின்றீர்கள் என்பதன் அர்த்தம். உன்னை பாவம் எந்த இடத்துல அழைக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பீர்கள் என்றால் அந்த பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நடந்தது என்ன? பிசாசு இன்னொரு முறை அவனை இழுக்கலாம் என்று ஆதியாகமம் 39:12 பாருங்கள். போத்திபாருடைய மனைவி அவன் ஆடையை பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டாள். பைபிள் சொல்லுகிறது அவள் ஆடை அவன் அவள் கையில விட்டுவிட்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன், எனக்கு தரிசனங்களை கொடுத்த கர்த்தர், என்னை வழிநடத்துகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தவானா இருப்பேன் என்று அவன் உறுதியாய் தீர்மானித்ததன் விளைவு பாவத்தில் தூண்டுகிற இடங்களை விட்டு அவன் ஓடிவிட்டார். ஆமென் அன்பானவர்களே. பாவத்துக்கு ஒரு வாலிபன் எதிர்த்து நின்றான், ஒரு வேலைக்காரன் எதிர்த்து நின்றான். கர்த்தராகிய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிபன் பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். அதன் விளைவு கர்த்தர் அவனை தன் கையில் எடுத்தார். எந்த தேசத்தில் அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தானோ அதே தேசத்துல பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவர்களிடம் எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆம், பரிசுத்தம் தேவனுடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, பரிசுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அங்கே உன்னை தேவன் உயர்த்துவார். எங்கே நீ விழுந்தாயோ அங்கே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். யாருக்கு மத்தியில் ஒரு காலத்தில் கேவலமா எண்ணப்பட்டாயோ அங்கே உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அதான் யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் செய்தது. 30 வயதுல இந்த செய்தியை கேட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு 30 வயசு இருக்குது? 5 வயசுலதான் யோசேப்பு எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தராகிய தேவனால் அவன் உயர்த்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தபோது தேவன் எடுத்து பயன்படுத்திய இந்த யோசேப்பு என்கிற அந்த வாலிபனை கொண்டுதான் கர்த்தராகிய தேவன் இந்த முழு உலகத்துக்கும் அவர் சாப்பாடு போட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் அன்பானவர்களே. பார்த்தீர்களா, தேவனுடைய கரத்தில் வரும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக யோசேப்பு மாறினான். தேவனுடைய செய்தி உங்களுக்கு பிரசங்கப்படுவது எதற்காக? நீங்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளுமாய் மாறுவதற்காகத்தான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்றார் கர்த்தராகிய தேவன். நல்லது. பரிசுத்தத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன? பரிசுத்தம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? 2 காரியங்களை கொண்டு வரும். 1, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படியாது செய்யும். இதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 கர்த்தராக இயேசு சொன்னார் அல்லவா, பார்த்தீர்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள், ஆவியான தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கர்த்தரை முகமுகமாய் நீங்கள் காணும்படி செய்துவிடும் பரிசுத்தம். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது, தேவ தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். இதற்காக தான் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க ஆயுச காலங்களெல்லாம் ஏன் கூட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? உன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கர்த்தரை நீங்க தரிசிக்கணும். உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறாரு, உங்களை வாழ வைக்கிறார், உங்களை உயர்த்துறார் தெரியுமா? இனி தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்வதற்காக கர்த்தரை நீங்கள் தரிசிக்கணும். பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படி இது செய்துவிடும். இரண்டாவதாக பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? யோசுவா 3:5 யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
2: ஹல்லேலூயா. உங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்கார வந்து, அம்மா தாயே பழைய சாம்பார் போடுமான்னு கேக்குறான். யாரும் இன்னைக்கு இப்ப வச்சு சாம்பார் கொண்டுவோமான்னு கேட்டதே இல்லை. பழைய சாம்பாரை போடுமா, பழைய சாப்பாடு இருந்தா கொண்டு போடுமான்றான். நீங்க பழைய சாம்பாரையும் பழைய சாப்பாட்டையும் அவனுக்கு போடுறது கொண்டு வரீங்க. உடனே நீங்க திடுக்கிட்டு நிற்கின்றீர்கள். காரணம் என்ன? அவன் வச்சிருக்கிற தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், போடுவீங்களா? சொல்லுங்க. அவன் தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க. அந்த தட்டை கொண்டு வந்து சாம்பார் கேட்கிறான், குடுப்பியா? நீ கொடுக்க போறதே பழைய சாம்பார் தான், நீ கொடுக்க போறதே பழைய சோறு தான். ஆனா அவன் தட்டு அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, அந்த அசுத்தமான தட்டுல நீங்க அந்த பழைய சாப்பாட்டை போடுவீங்களா? இந்த பழைய சாம்பாரை போடுவீங்களா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் இருதயம் அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் சிந்தை அசுத்தமா இருக்க பட்சத்துல, உன் நினைவு அசுத்தமா இருக்க பட்சத்துல, நீ நடந்த வழிகள் எல்லாம் அசுத்தமா இருக்க பட்சத்துல, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கேட்க உங்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது? எப்படி தைரியம் வருகிறது? பழைய சாம்பரை நீங்க போட தயாரா இல்ல, பழைய சோரை நீங்க கொட்ட தயாரா இல்ல? அவன் தட்டை சுத்தம் பண்ணணும். நீங்க அவனுக்கு நீங்க போதிக்கிறீங்க, சுத்தம் பண்றதுக்கு தண்ணியை ஊத்துறீங்க. இல்லனா சொல்லு, உனக்கு வேற தட்டை நான் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. பிறகுதான் அந்த பழைய சாப்பாட்டை, அந்த பழைய சாம்பாரை ஊத்துறீங்க. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அவர் செய்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டது? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவார். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் தன்னை மாத்திக்க தயாராயில்ல. ஆனா தேவனிடத்திலிருந்து எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அப்படி வேண்டும், எனக்கு இப்படி வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும், எனக்கு வல்லமைகள் வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பின்பு வேதம் ஏன் கொடுக்கப்பட்டது? எதுக்காக பரிசுத்த ஆவியானுடைய போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இங்க என்ன சொல்லப்படுகிறது கவனிங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். உன்னை கழுவி சுத்தப்படுத்து, நீ தேடும் அடையாளம் உனக்கு வரும். உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீ எதிர்பார்க்கிற வல்லமை உனக்கு கொடுக்கப்படும். உன்னை சுத்தப்படுத்து, உன்னை கழுவு, நியாயத்தமாக அப்பொழுதுதான் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வாழ்ந்து, பாவத்தில் இருந்து, பாவத்தில் வழிகள் நடத்தின நான் எப்படியா பரிசுத்தமாக முடியும்? மனிதன் பரிசுத்தமாவதற்கு ஏதாவது பொருட்கள் விற்கப்படுகிறதா? உடம்பு மெலியறதுக்கு பொருள் விற்கிறான், உடம்பு பருமன் ஆகிறதுக்கு பொருள் விற்கிறான். இந்த பாட்டில் இருக்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி வரும்னு பொருள் விற்கிறான். ஆனா பரிசுத்தமாவதற்கு ஏதாவது பொருள் வைக்கிறாங்களா? இல்ல, இந்த மலையில் இருக்கிற இந்த இலையை வாங்கி சாப்பிட்டா பரிசுத்தமாக முடியும் என்று ஏதாவது மலை இருக்குதா? இல்ல, இந்த இடத்துல போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு பரிசுத்தத்தை ஆபரேஷன்ல படி கொடுத்துற டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது இருக்குதா? சூரியன் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான், வேழ கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான் விஞ்ஞானத்துல. ஆனா நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களா? நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதனா காலேஜ் இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது மாத்திரை இருக்கிறதா, ஏதாவது மருந்து இருக்கிறதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பார்த்தீர்களா, இலவசமான ஒரு ஈவு, இலவசமான ஒரு ஈவு இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு இலவசமான ஒரு ஈவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் எப்பேற்பட்ட பாவியும் அது யாராயிருந்தாலும் சரி, சர்வ சிருஷ்டியின் தேவனிடத்தில் அவன் வரும்போது அவன் மனம் திரும்பி தன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அது சகல பாவங்களை கழுவி ஒரு பரிசுத்தமான சுத்தமான ஒரு பாத்திரமாக இந்த சமுதாயத்தில் மாற்றுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்த நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. 2வதாக யோவான் 17:17 பாருங்கள். யோவான் 17:17 கர்த்தராக இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து இதை சொன்னார். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் வாசிக்க வாசிக்க, அதை விசுவாசிக்க விசுவாசிக்க, இந்த வசனத்தை சுவாசிக்க சுவாசிக்க, பரிசுத்தம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம், பரிசுத்த பார்வை, பரிசுத்த நடத்தை, பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த கனவுகள், பரிசுத்த தரிசனங்கள், பரிசுத்த நோக்கங்கள். உம்முடைய வசனமே பரிசுத்தம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குறது. 3வதாக தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்த ஆவியானவர் உங்களை தொடரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடைந்து, அது என்ன தெரியுமா, அதான் பரிசுத்தம். பரிசுத்த ஆவியை பெற்று பலனடையும் போது அந்த பலன்தான் பரிசுத்தம். கைகளை பலமாய் தட்டுவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, விலையேற பெற்ற ஒன்று தேவனிடத்திலிருந்து நாம் அடைகிற மகிமையான ஒன்று, கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து நாம் காண்கிற மகத்துவமான ஒன்று அவருடைய பரிசுத்தம். இன்றைக்கு கேட்போமா, தேவனே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் அநியாயங்களை மன்னியும், உமது பரிசுத்தத்தை எனக்கு தா, என் ஜீவனுள்ள மட்டம் உமக்காக நான் இந்த பூமியிலே ஒன்றை செய்வேன் என்றால் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நான் பரிசுத்தவானாய் பரிசுத்துவதியாய் இருப்பதுதான். கேட்போமா, அழிந்து போகிறவைகளே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், அழியாத ஒன்றை தேவனிடத்தில் கேட்போம்.

0: பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும்.
1: மன்னியும்
0: ஆண்டவராக இயேசுவே, என் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும்.
1: மன்னியும்
0: என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே,
1: என்னை பரிசுத்தம்.
0: கேளுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. எல்லாரும் வாய் தரங்க சொல்லுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. பேசுங்க ஆண்டவர் இடத்துல, பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உங்களை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே கிடையாது. பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவன் உன்னுடைய வரம்படி செய்யும், பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும், பரிசுத்தம் அற்புதங்களை உனக்கு கொண்டு வரும். நீ பரிசுத்தமாக, பரிசுத்தமாக தேவ அற்புதம் உன்னை தேடி வரும். நீ பரிசுத்தமாக, பரிசுத்தமாக அடையாளங்கள் உன்னை தேடி வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் வல்லமைகளை கொண்டு வரும், பரிசுத்தம் அடையாளங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் அபிஷேகத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனையே கொண்டு வரும். அன்பின் நேசரே, எலும்பு பிரகாசி ஊழியத்தில் சாத்தூர் பகுதியில் வாழ விசுவாசிகள் மத்தியில் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் இருப்பீர்களாக என்ற உறுதியான சத்தியத்தை கொடுக்க செய்திருக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த சமுதாயத்தில், அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்தில், உபச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் உள்ள இந்த சமுதாயத்தில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் தேவை, பரிசுத்த சபைகள் தேவை, பரிசுத்த சந்ததிகள் தேவை, பரிசுத்த தலைவர்கள் தேவை. தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பரிசுத்தம் தான் நிரூபிக்கும் ஆண்டவரே. அப்படியான பரிசுத்தத்தால் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் மூடிக்கொள்வீராக. பரிசுத்தம் தேவனே உம்மை தரிசிக்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது குரலை கேட்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது அற்புதங்களை கொண்டு வருகிறது. உமது ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கிறது, உமது வசனம் எங்களை பரிசுத்தமாக்கிறது, உமது ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அப்படியே செய்வீராக. துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலமாய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் எஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உன் மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னு சிரிக்கல.
0: சிரிச்ச?
2: உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்த உங்களுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடும் என் விதியை நிர்ணயிக்க.
0: என் சகோதரி மகன் லார்ட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையம் ஆயிடுச்சு. அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா? நீங்க நியாய உணர்வு கொண்ட கடவுள். நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
4: உதவி செய்யுங்க. வாங்க.
0: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
4: தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க.
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடம் நகரத்தையே
4: மன்னிக்கிறேன்.
0: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க.
0: உதவி செய்யுங்க. ஒருவேளை சோடம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
5: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
5: அவங்க என் வீட்டுக்கு வந்து விருந்தினார்கள். அவங்களை அவங்க வழியில போக விடுங்க.
4: நான் விட மாட்டேன்.

இப்ராஹிம் காக தேவன் உங்களுக்கு காப்பாற்றுறாரு.

0: இனிமே ஆபத்து இல்ல. இங்க இருந்து கிளம்பிடுங்க. இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: காரணம் கொண்டு அந்த பாவ நகரத்தை திரும்பி பார்க்காதீங்க.
0: திரும்பி ஒன்றும் பார்த்துடாதீங்க. தேவனே.

தேவனின் கட்டளையை மீறினதுனால லாட்டின் மனைவி உப்பு சிலையா மாறிட்டாங்க. மலையை நோக்கி தப்பி ஓடிய லாட்டும் அவர் மகள்களும் அதன் பிறகு ஏப்ரஹாமை சந்திக்கவே இல்லை.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன், இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில் நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறை பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான, வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்திலுள்ள ஆழங்களை, பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜர் இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்துருக்க மாதிரி அங்கே எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயி பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர, வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்ததை சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாயிருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வரும் வரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே.
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர் தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். ரெண்டு புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்தும நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்லுகிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 அதிகாரம் 44 வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலில் இருக்கிற ஒரு விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 இந்த பூமி அரசாழ்வது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இருந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன். அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்புவித்திருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டுங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற் கொண்டு தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்ல முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறைப்பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. ஒரு வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7, அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்துல வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார்.

0: ஆய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. ஏழு முத்திரைகள், அது ஒரு அந்த முத்திரை என்றால் என்ன? ஏழு கோப கலசங்கள், ஏழு எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம். எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள். பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குரிய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை, விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேதவசம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள். சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள். சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறோம். சில பிள்ளைகள் 30 எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடும். ஆனா அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில். அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும், வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியங்கள். 1 புஸ்தகம் 1:27 வாசியுங்க.
1: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறார். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 Corinthians 2:7 வாசிக்கிறேன்.

உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைபொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும்? இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாயிருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார், மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன, ஒரு சினிமாக்காரன், அந்த நடிகனை
இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு, போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை, ஏழு சபைகளின் காலங்கள், போஸ்டலாகிய யோவான் காலத்தில் உள்ள ஏழு சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் ஏழு சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை, சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்டலாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது, கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. ஒரு மணி நேரம் 15 நிமிஷத்துல இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது, அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம், எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம், முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். 3வது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலேயே சொல்லுகிறார் இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம்.
ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம் நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1-6 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 Kings 18:12 வசனத்தில் சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 Kings 2:16 வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயின் அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 Kings இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 Kings ஒரு 10 times வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மன கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர்
இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கர்த்தர் தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போறக்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்தில் உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து, எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் ஜெபாவினால நிரப்பு, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: ஆண்டு வர போறாரு, எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதல் என்ன செய்யணும், நம்ம முதல்ல என்ன செய்யணும் பார்த்தோம், நம்ம வந்து முதல்ல அற கட்டப்பட்டிருக்கணும். எந்த அற, மனதினார கட்டப்பட்டு, மனது வந்து குழப்ப போடக்கூடாது. அங்க அங்க அங்க குழப்பத்தை பிசாசு கொண்டு வரும் மனசுல, நம்ம குழப்ப வராதபடிக்கு நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், மனசை காத்துக்கொள்ளணும். சக்தி வசந்த அறையை கட்டிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நமக்குள்ள கொடுத்து கற்று கொடுத்த வெள்ளைக்கு என்ன செய்யணும், எப்போதும் எரிஞ்சிட்டு இருக்கும் தீப்பெட்டி, அதுதான் ரட்சிப்பு. அது குறையாம நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு நமக்கு குறையக்கூடாது. ரட்சிப்பு விட்டுட்டோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பரிசுத்தேவன் நமக்குள்ள அதையும் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:36
1: தங்கள் எஜமான்
0: கல்யாணத்திலிருந்து
1: வந்து தட்டும் போது
0: உடனே
1: அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று
0: காத்திருக்கிற
1: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்போ வருவார் இயேசுக்கு, எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாம இருங்கள். எப்ப இயேசுகிட்டு வருவாரோ தெரியாது, எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருங்கள். கத்து வரப்போறாரு. முதல்ல என்ன செய்யணும், மனசு அற கட்டியிருக்கணும். எதனால, சத்தியத்தினால கட்டியிருக்கணும். பசுத்து பவுல் சொல்றாரு, கத்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு மனசை கெடுத்துருமோ என்று சொல்ல பயந்திருக்கிறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பு கத்தர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தேன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். 2 பேதுரு 3:12
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: அந்த நாளில்
1: வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம்.
0: எப்ப மிகுந்த ஆவலோடு கத்திர, கொஞ்சம் இல்ல, மிகுந்த ஆவலோடு கத்திரனு கத்திரம் காலத்தை சொல்லி வைத்திருக்கிறாரு. பசுத்த பேதரை கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். எப்போ வருவார் மிகுந்த ஆவலோடு, வாஞ்சோடு தாகத்தோடு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கத்திருக்கும் நமக்கு வரவு சரியான இருக்கா, அவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா, அவர் வருவார் வருதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா. நான் கேட்போம், ஆண்டவர் காத்திருக்கேன் பலன் கொடுங்க சப்பா, நான் காத்திருக்கணும் ஏசப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி காத்திருக்கேன், எனக்கு உதவிச்சுங்க சொல்லி நம்ம கேட்போம். 2 பேதுரு 3:14
1: ஆகையால் பிரியமானவர்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னிதியில் காணப்படும்படி
0: ஜாக்கிரதையாயிருங்கள். அதுதான் சொல்றாங்க, என்ன குழப்ப வரக்கூடாது, சோறு வரக்கூடாது, உள்ள எப்படி இருக்கணும், சமானத்தோடு இருக்கணும். கரை தெர பல ஒன்றில்லாம சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல, என்னுடைய சமானத்தங்களுக்கு வைத்து பெற வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
0: உலகம் கொடுக்கிறது என்ன, இந்த சீனா பாக்குறது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், கதை புஸ்த படிக்கும்போது சமாதானம் இருக்கும், சீரியல் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை இல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல,
1: நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை,
0: நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக,
0: அப்ப ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கிறாரா,
1: அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதியா இருக்கா, உள்ளத்துல குழப்பம் இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாளித்து கொடுங்கப்பா, எனக்கு உள்ள குழம்ப கூடாதப்பா, நான் கொஞ்ச நாள் தானே ஆண்டவர், எனக்கு குழப்பம் வரக்கூடாது, மேற்குள்ள எனக்கு பலன் கொடுங்க. உங்க இருதயத்தை சமாதான ஆளக்கூடாதுன்னு சொல்ற பாருங்க. கொலோசியர் 3:15
1: தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது.
0: இருதயத்தில் தேவ சமாதானம் இருக்கா இல்லைன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, சமாதானம் நதியை போல வச்சிருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கா, குழப்பம் இருக்கா, சோர்வு இருக்கா? அப்படி யாராட்ட சமாதானம் ஆகணும்? ஒப்பராகுமா? ஒப்பராகாம இருக்கீங்களா? ஒப்பராகட்ட உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. யாராட்ட சமாதானம் ஆகணும், யாராட்ட ஒப்பராகணும்? சரியானா தான் உங்களுக்குள்ள சமாதானம் நிறைஞ்சிருக்கும், இல்லை உங்களத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். கத்தர் வந்தார்னா அவர் வருகைக்கு நம்ம போக முடியாது. அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, ஒரு நதி போல. வாசிங்க ஏசாயின் புஸ்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்.
0: கர்த்தர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, நதியை போல வச்சிருக்கிறாரு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். யாராற்ற ஒப்புரவாகணும், யாராற்ற நம்ம சமாதானமாகணும், யாராருக்கு நம்ம விரோதம் பேசியிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத அது கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட முதல் மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, யாராவது நம்ம எந்தெந்த காரியத்தில் எது எதுல குறைவு இருக்குமோ அது சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல சமாதானம். கத்தன் சொல்ற கத்துட்டு எவ்வளவு சமாதானம் இருக்குதான், நதி போல இருக்கு. அந்த சமாதானம் இறுதித்தாளணும். இறுதித்த நம்ம சமாதானம், நம்ம குழப்பம் இருந்துச்சுன்னா பர்லத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த சமாதானத்தை கத்துட்டு கேளுங்க. அதுக்காக தான் கத்தராகிய தேவன் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எபேசியன் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: ஒன்றுமில்லாமல்
1: பரிசுத்தமும் பிழையற்றதுமான
0: மகிமுள்ள சபையாக
1: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா, அதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் கரை திரை பல ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளுக்குதான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு உள்ள தலைச்சி பாருங்க, என்னென்ன இருக்குது இன்னைக்கு அறிக்கையிடுங்க. இன்னைக்கே இன்றைய ரச்சனை நாள், இன்றைய அனுக்கரம் நாள், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பியாக பயந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசுகிறது சொன்னார். எபேசியர் புத்தகம் 4:32.
1: ஒருவருக்கொருவர் தயவாயும்,
0: ஒருவருக்கொருவர் சும்மா இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும்
1: மன உருக்கமாயும் இருந்து,
0: மன உருக்கமாயிருந்து
1: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
1: நீங்களும்
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நிறைய உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழப்பம் சோர்வு. ஆண்டவர் சொன்னாரு சமாதான நதியை போல வச்சிருக்கிறாரு, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருத்தருக்கொருத்தர் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் ஆண்டவராக இயேசுகிறிஸ்து சொல்லி கொடுத்த பரமண்ட செவத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னித்தரலும். மன்னிக்கிறோமா? நிறைய பேருக்கு மன்னிப்பு இல்லை, நிறைய பேர் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னைக்கே நீங்க கத்தரோட ஒப்புறவங்க, முத கத்தரோட ஒப்புறவங்க, மற்றவங்களோட ஒப்புறவங்க, இல்லாட்ட பரலோகராஜ்யம் இழந்துருவோம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே மன்னிமப்பா. அதுதான் அவர் நமக்காக கரை, நம்ம எப்படி இருக்க கூடாது, கரை திரை பழ ஒன்றும் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமான இருக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்ய, நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மள வந்து அவர் மகிமுள்ள சபையா நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்றதுக்காகத்தான் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். கைகள் ஆணி, கால் ஆணி, விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுகுலாம் அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், எத்தனையோ பாடுகளை சகிச்சு நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அன்றைய ரத்தனை கழுவுன்னு சுவாமி, நான் உங்களத்துல ஒப்பராதுமப்பா, நான் செவமன்ற உண்மைதான், உம்முக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கதா, கத்துரா இயேசு கத்துரா ஐக்கியமா இருக்க முடியுதா, இல்லாட்டி நீ கேளுங்க. ஆண்டவரே நீ மன்னி, உமக்கு எனக்கு ஐக்கியம் இல்லப்பா, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா மன்னிப்பார். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:37
1: எஜமான் வரும்போது,
0: எஜமான் வரும்போது
1: விழித்திருக்கவர்களாக,
0: விழித்திருக்கவர்களாக
1: காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
0: எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரரை காணப்படுறவங்களே பாக்கியவான். விழித்திருந்த என்ன செய்யணும், செபிக்கணும், ஆத்மாத்தில் விழிப்பு இருக்கணும். அதான் தாவீராச்சு சொல்றார், கர்த்தாவே என் கண்கள் மரண நித்திர அடையாத வடிக்க என் கண்களை தெளிவாக்கும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 13:3 3வது வசனம்
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாகிய கர்த்தாவே,
1: நீர் நோக்கி பார்த்து,
0: நீ நோக்கி பார்த்து
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
0: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தில் வேண்டாண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் சொல்லி சங்கீதக்காரன் செவிக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்த என்ன செய்யணும், செவிக்கணும். விழித்து சும்மா பார்த்து திரும்பி திரும்பி பார்க்கறது இல்ல, விழித்திருந்து செவிக்க வேண்டும். அதுதான் சொல்ற நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜபம் பண்ணி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணி சொல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கடைசி வினாடியில இருக்கிறோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் கார்ல போனாலும் வண்டியில போனாலும் எந்த வாகனத்தில் போனாலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கத்து வரப்போறாரு, ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
0: சகல எந்த சமயம் இருந்தாலும் கஷ்டமா, துக்கமா, பாரமா, வியாதியா, பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகல விதமான வேண்டுதல்,
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவினால அதாவது அன்னி பாசல ஜபம் பண்ணி சொல்றது, ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க,
0: விழித்துக் கொண்டிருங்க. சகலமான பரிசுத்தவான்கள் வேண்டு பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யுமா, விழித்துக் கொண்டு. நமக்கு மாத்திர நம்ம குடும்பத்துக்கு மாத்திரல, ஊழியர்காக நம்ம செபிக்க வேண்டும். யாரா நம்ம விழித்துல ஊழியர்காக ரொம்ப செபிக்கிறோம், ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இதுதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆழமா நம்ம ஜெபிக்கணும். ஊழியம் குறைந்திருக்குதே, ஊழியம் ஆண்டவருக்குள்ள வரணும். நிறைய பேர் நம்ம ஊழியத்தை தாங்கணும், நல்ல ஊழியம் வளமையா பயன்படுத்தணும். எங்களை ஒவ்வொருத்தரும் நிறைய ஊழியர் எழுப்புங்க. ஆண்டு சொன்ன அற்பம் மிகுதி வேலையாளுக்களோ கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா, எல்லா பரிசுத்தவங்களுக்கு சகல விதமா பரிசுத்தவங்களுக்காக வேண்டிக்கொள், எல்லா ஊழியர்க்காக ஜெபிக்கணும். நம்ம ஊழியருக்கு மாத்திரல, எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே சொன்னாரு, வாசிப்பா சகோதரன் பரிசுத்தவன் அதை மட்டும்.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவான்களுக்கு எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். மிஷினர்களுக்காக எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லிட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா, இன்னைக்குல இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரையும் ஜெபிக்கணும் இயேசுப்பா. அது ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், சந்தோஷமா ஜெபிக்கணுமா, கடமைக்காக ஜெபிக்கிறதா, ஒரு பேருக்காக ஜெபிக்கல, அது எப்படி ஜெபிக்கணுமா, சந்தோஷமா ஜெபிக்கணுமா. பிலிப்பே 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி.
0: எப்பொழுது எப்படி ஜெபம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட ஜெபம். ஐயோ ஜெபம் பண்ணணுமா, ஏதோ வார்த்தை ஏதோ ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கூடாது, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். எல்லா பரிசுத்தவங்களுக்காகவும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ஆண்டு வரப்போறாரு, என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக சொன்னார், நம்ம என்ன செய்யணும், மனது நிற கட்டியா கட்டப்பட்டிருக்கணும். மனசு பிசாசு நம்ம கெடுத்துறாத வடிக்கு நம்ம இந்த மனசை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளும், வசனத்தினால நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ரட்சிப்பு எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பசுத்தேவன் அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், கத்து வருகிக்க நம்ம காத்திருக்கணும், எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு சொல்லி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், கரை தர பழ ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நம்மளை நிறுத்திக்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக என்ன செய்யணும், இழுத்திருந்து செவிக்கணும். நீங்க இப்பயே மறந்துட்டீங்கன்னா எப்படி நீங்க வீட்டில் கேவிப்பீங்க. நான்காவது செபிக்கணும், யாருக்கு, பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும், நமக்காக, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்ல, எல்லாருக்காகவும் செபிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்கும் செபிக்கணும். அதுமில்ல அது மாத்திரம் ஏன் செபிக்கணுமா, நம்ம சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செபிக்கணும். மத்தியில் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாத பிடிக்க,
0: நம்ம சோதனை நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாதுன்னா சோதனை வரும், வராது இருக்கவே இருக்காது. சோதனை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும், சோதனைக்கு உட்படாத படிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இல்ல சோதனைக்காரன் நம்ம மேற்கொள்றான், நம்ம சோதனைக்காரன் பிசாசு, அவன் எப்படியாவது நம்ம மேற்கொள்றான், அவன் மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டு ஒரு ஆட்சியத்துக்கு நம்ம போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுத்துச்சவங்க பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஜெயிக்க பலன் கொடுங்க, எல்லாரும் கண்ணீரோடு சேவம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா, ஒரு காதில் கேட்டு விட்டுறதுக்கு மறுதல் விட்டுறாதீங்க, ஐயோ நேரமாகுதே நினைக்காதீங்க, வசனம் இருந்தால் தான் பரலோகத்து போக முடியும், வசனம் இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது, ஐயோ நேரமாகுதே எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போதான் போய் சோறு செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் மிக மிக மிக அவசியம், பசுத்தான் மிக மிக அவசியம், அவர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், எவ்வளோ நான் ஆசையாக இருந்துட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எல்லாட்டி ஒப்புறவாகணும் ஆண்டவரே, என் குளத்தில் குழப்பம் சோர்வு இருக்கப்பா, எல்லாவற்றையும் இன்னைக்கு நிறைய பேர் ஒப்புறவுறது இல்லை, ஒப்புறவாகுன்னா பச்சைப்படுறோம், மற்ற போய் மன்னிப்பு கேட்குறது கஷ்டப்படுறோம், மன்னிப்பு கேட்டுறோம், அப்போ அதே செய்த பாவத்தை திரும்ப செய்கிறோம். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னை முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உள்ளத்தை மாத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க தான் என்ன மாற்ற முடியும், எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யானோலி இயேசுகிறது தான், அவற்றை சொல்லுங்க, அவர் உங்களை மாத்துவார், நிச்சயம் மாத்தி நம்மளுக்கு புதிய நமக்கு தருவார். ஆண்டு கையில ஒப்பு கொடுப்போமா,
2: கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார், அவரது மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம் அறையை நம் கட்டினவர்களாய், நம் அறையை கெட்டியாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டுமா, அறையை சத்திய வசனத்தினால் கட்ட வேண்டுமா, காரணம் பிசாசு நம்முடைய மனதை கெடுத்து விடுவான், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்முடைய மனதை பிசாசு கெடுத்து விடுவான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்ம எச்சரிக்கிறார். வாய் திறந்து ஜெபிக்கலாமா, அப்பா என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, என் மனம் எங்கும் அங்கும் அலையாத பிடிக்கு என் மனமாகி அறை கெட்டியாய் கட்டப்பட உதவி செய்யுங்க, என் ரட்சிப்பாகி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி என்னை நான் பெற்று என்னுடைய ரட்சிப்பாகி அந்த தீவிட்டு விலகு எரிந்து கொண்டே இருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல கரை திரை பிழை இல்லாமல் எப்போதும் வருகிக்கினார். அவளோடு காத்திருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. கரை திரை பிழையற்ற பரிசுத்தமான பரிசுத்தமாட்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு நம்முடைய குருபை நிறைவாய் தாங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிங்க அப்பா. உங்க வருகையில நான் ஒருபோதும் அப்பா விட்டு விடப்படக்கூடாது ஆண்டவரே. உங்க வருகையில நான் காணப்பட வேண்டும் அப்பா. எனக்கு கிருப கொடுங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆகமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அறைகள் கெட்டியாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் அறையிலே வேத வசனம் எப்பொழுதே கட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மனதினரை கட்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கு நீ தயவு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தரணும் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பாகிய இந்த தீவிட்டு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் படிக்கு எப்பொழுதும் தெளிவான ஓ பரிசுத்த ஆவியினவராய் என்னையே எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பார்த்த நிரம்பி வழியும் படிக்க அப்பா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமாக என்னை எங்களுக்குள்ள ஊற்று மடிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரை திரை பிள்ளை இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அவளோடு பரிசுத்தமாய் வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லா, ரொம்பக்கு நன்றி அப்பா. உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளவும். மனுஷகுமாராய் உம்முகுமாய் நிற்க பாத்திரங்களாக நாங்கள் எண்ணப்படுவதற்கும் எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும் எங்களுக்கு நீ கிருபையும் ஒத்தாசையும் தயவாய் தருமடிக்கு இப்ப சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் கரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு மது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தர் பொறுப்பெடுத்து இந்த மகிமையின் வருகையில் பங்கு பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் உள்ளங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது தேவ சமாதானம் தான் நிறைந்திருக்கணும், மற்றோடு ஒப்புரவாகணும் ஆண்டவரே. சோதனை ஒவ்வொரு ஒப்புரவாக மன சமாதானமாய் இருக்க அப்பா அந்த ஒப்புரவு ஆகக்கூடிய அந்த உள்ளத்தை ஒவ்வொருக்கு தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பார்க்க சமம் பண்ணுவாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மற்றோட ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமாய் இருக்க மகிமையின் வருகளை காணப்பட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கலாம், ஜெபம் செய்வோம்.
0: எங்களை ஒவ்வொருவரும் பிரகாசிப்பின் தகப்பனே, உமக்காக எழும் பிரகாசிக்க கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால் சந்தோஷம் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யார்த்தாலும் ஒருவர் சமாதமா இருக்கு சொன்னீரே. நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்க கிருப செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்றுவரையா எல்லா அந்தகர சக்தி அழித்து நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போயிருவையா. நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சமாதமா இருக்கணும், ரட்சணையை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். உற்சாகத்தின் ஆவினால் எங்கள் தாங்க முடியும் செய்யுங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணம் பொழிந்தொருளும் ஐயா, எங்களை வேலை பொழிந்தொருளும். உமக்கே அப்பா பரிசு தேவையான அழுகலாம தேவைன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை அதிகம் தேவை ஆண்டவரே. ரச்சாமை துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் பூர்மை தாரு, அக்கினியை தாரும் தேவை, வல்லமை தாரும் தேவை, பிரசனத்தோட நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க. எந்த மலையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர. யார் வேணாலும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஐயா. ஒருத்தர் கூட விட்டாதீங்கப்பா, விட்டாதீங்கப்பா. குழப்பத்திலும் சோர்வையில் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து கண்மல் நிறுத்துங்கப்பா. உங்களிடத்தில் சமாதானம் நதி போல இருக்கப்பா. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றே ரச்சனை இன்றே அனுக்கரனாலும் சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தணும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம். இறங்குமப்பா, இறங்குமப்பா. ஒவ்வொரு குலத்தை அழிய செய்யுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, துக்கங்கள்லாம் நீக்கிருங்க, கஷ்டத்துல மாத்திருங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தரணும். சம்மம் இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடன் பரிசுல மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அத்துமா கண்களை திறந்து விடுங்க. உண்மை பார்க்கட்டும், அந்தி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மூடு ஒன்றரை கலக்கட்டும். வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்க. மந்திரம் செய்வனு மந்திரம் பெல்லிசுனி எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. தொழில் சிற குடும்பங்கள் ஆசிரியப்படணும். வியாபாரம் செய்ய குடும்பங்கள் செழிப்பாகணும் ஐயா. கண்ணீர் இல்லாம துடைக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைச்சிருங்க. ராஜா இறக்க செங்க சப்பா, இறக்க செங்க சப்பா. அண்டு வரே இறக்க செய்ய முடியா கெஞ்சுகிறோம், கண்ணீரை துடைக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டி கொள்ள கிருப தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்துங்க ஏசப்பா, நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அண்டு வரே ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வத்து உயர்த்துங்க. தகப்பறையும்படி கிருவைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கோங்க. அண்டு ஒரு சாத்தானுக்கு யாரு இடம் கொடுக்காதபடி காத்துக்கோங்க. உங்க ரத்த கொட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. நம்முடைய வருகைக்கு எல்லாரையும் சந்திக்க, உண்மை சந்திக்க எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? சவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுதும் சவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. நீங்க வாசி பாருங்க. ஆராதிய வீட்டுல போய் நல்லா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 6 அதிகாரத்திலிருந்து 15 அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் இல்ல.

0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமார் இயேசுக்கிறிஸ்துக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு நேரம் ஜபம் பண்ணிட்டா, ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணா, மூணு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டோம், இனிமேல் உலக காரியத்திலே வாழலான்னு சொல்லி இருந்தா நம்ம பரலோகத்தில் வந்துருவோம். அங்க நரகத்தில் என்ன இருக்கு, அழியா என்ன செய்யிருக்கு, புழு சாவாமலும் அக்கினி அழியாம இருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, நம்ம சத்திற்குள் கூட போகக்கூடாது, நம்ம குரோதமா இருக்கிறவங்க மக்கள் கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கணும், செபிட்டு விழிப்பா இருக்கணும், ஆண்டவர் குரலை கேட்க ஆயத்தத்தோட விழிப்பா இருக்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழிப்பு இல்லாம இருந்தா பிசாசு நம்மள வஞ்சிச்சிருவான். அதங்க சொல்றாரு கொலோசியர் 4:2.
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட ஜபத்துல என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும், நம்ம இறுதி ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், அவர் நமக்கு சிநேகிதனா இருக்கணும். உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இந்த மாதிரிலாம் பிரயோஜனம் இல்லை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் சொல்றாரு இடைவிடாம சோமனுங்க, ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்கள். நம்ம உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, உலக பிரகாரமா அது இதுன்னு வச்சிருந்தோம்னா நம்ம ஆத்துவை விழித்திருக்க முடியாது, நம்ம ஆத்துவை பாரப்படுத்திடும். அதான் சொல்றாரு இடைவிடாமல் சவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும், சபத்துல விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நரகத்துக்கு போ, நாங்கள் அழியாத புழு சாபாதான், அக்கினி அபியாது. அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், இடைவிடாம செம்மனுங்க, ஸ்தோத்திரத்தோட சபத்துல என்ன செய்யணும், விழித்திருக்கணும். இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 18:18.
1: எந்த சமயத்தில்,
0: எந்த சமயம், நீ கஷ்டமா துன்பமா தொல்லையா, இல்லங்க இன்னைக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம், உடம்பு ரொம்ப முடியல, இன்னைக்கு முடியல, இன்னைக்கு பண கஷ்டங்க, செவிக்க முடியல, அது இல்லை, அது அதுதான் பரிசுத்த போல் திட்டமெழுதியிருக்கிறாரு. எந்த சமயமும், எந்த சமயத்திலும்
1: சகல விதமான வேண்டுதலோடு
0: செபத்தில் எனக்கு நீ முடியலன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னால் முடியல, செவிக்க முடியல, அப்படி இல்லை, எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும்
1: சகல விதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: எப்படி ஜெபம் பண்ணனும், ஆவியினால என்ன, அன்னி பாசல் ஜெபம் பண்ணுங்க சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, யாருமே அன்னி பாசல் ஜெபிக்க மாட்டேன்றீங்க. அன்னி பாசல் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினால என்ன, பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசல் பேசணும், அன்னி பேசல் பேச நம்ம ஜெபத்தில் யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு,
0: மன உறுதி வேணும், இல்ல என்ன கர்த்தர் நிச்சயமா காத்துக்கொள்ள, பிசாச நீ என்னை தொட முடியாது, மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
0: உனக்கு மட்டும் இல்ல சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்
0: சக பரிசுத்தவன்களுக்கும் பண்ணு வேண்டுகோள் விழித்துக் கொண்டிருங்க, செவிச்சிட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க, கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இது வரைக்கும் உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும், அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள். இனிமே நம்ம காலத்துல அப்படி இல்லை, நம்ம ஆத்துமா காக்கப்படணும். உங்க பிள்ளைகளை கர்த்திட்ட கொண்டு வர கவனமா இருங்க, உங்க பிள்ளைகளை ஆண்டுகிட்ட கொண்டு வர கவனமா இருங்க. படிக்க வைக்கிறதுலே கவனமா இராதிங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டு வரப்போறாரு, ஆண்டு வருக சமயமா இருக்கு. அதுதான் சொல்றாரு என்ன செய்யுங்க, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவன்களுக்கு செபிக்கும் வேண்டுதலோடு என்ன செய்யுங்க, விழித்து கொண்டிருங்க. செபத்தில் விழிப்பறந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம காலத்தில் கர்த்தர் கட்டாய் வருவார், அவர் ராஜ்யத்தில் நம்ம போகணும், நம்ம விண்ணப்பத்தோடு செபத்தோடு வேண்டுதலோடு விழித்திருக்கணும், அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். சரி செபிக்க முடியலன்னு சொல்றீங்களா, கேளுங்க ஆண்டவரே, கிருபி நாபி விண்ணப்பத்தனை ஊற்றும் ஆண்டவரே, என்னை செபிக்க முடியலப்பா, உட்கார்ந்தா தூக்கம் தான் வருது, என்னால் செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்தா தூக்கம் வருது அப்படின்னு சொல்றீங்களா. சகரியா 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்
1: எருசலேம் குடிகளின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: கிருபை

0: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்,
1: கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாக ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பாக்கு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? பரிசுத்தல் நிறையனா நிறைய மாட்டேன்றீங்க, அன்னை பாசத்தில் பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த சனங்கள் பேச சொன்னா பேச மாட்டோங்கிறாங்க. ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. வாசித்து பாருங்க, யாசை 28 வருங்க, வாசித்து 12 வசனம், 28:12-11.
0: பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும்,
1: இதுதான் ஆறுதல் அன்னிப்பத்துல பேசுங்க, இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும்
0: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
1: கேட்க மாட்டோம், அப்படித்தான் இருக்கிறோம், கேட்க மாட்டோம். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அன்னிப்பத்துல பேச மாட்டேன். இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாத ஆனப்பில காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க அருமையானவர்களே. நாட்கள் பொல்லாத ஆனப்பில காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தணும். அன்னிப்பத்துல பேச மாட்டோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப நம்ம கவலை இல்லாம வாழ போறோம்? ஆனா கவலை மாறணும் சொன்னா அன்னி பாசம் நிறைஞ்சி செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் பரலோகத்து போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்குமார்கள் முன்பாக இருக்க பாத்திரம் என்னப்படுனா என்ன செய்யணும்? எப்பொழுதோ என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 Corinthians 15:34
0: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள்.
1: நீங்கள் தெளிந்தவர்களாய் இருங்கள், பாத்தீங்களா? பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு எப்படி இருக்கோம்? நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாயிருங்கள். நீதிக்கேற்க பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. அப்பதான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தா பரலோகத்து கட்டா எங்க போக முடியாது? பரலோகராஜ்யத்தை இழந்துருவோம். இயேசு பிரியப்படுத்துங்க, இயேசுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துங்க. மனிதரை பிரியப்படுத்தாதீங்க, மனிதரை பிரியப்படுத்தினா பரலோகத்து போக முடியாது. இயேசை பிரியப்படுத்தி வாழ்வோம். இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்தோம், இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். இன்னொரு வாசிப்பாத,
0: நீங்கள்
1: பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்த ஆட்கள் போயிருச்சு, இன்னும் பாவம் செய்தா நரகம்தான். பாவம் செய்யக்கூடாது, நீர் கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும், தெளிந்தவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்து போக முடியும். இந்த உலக நம்ம சொந்த உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். ஏன் பாவம் செய்யக்கூடாது? பாவம் செஞ்சா கத்திரி முகம் நமக்கு மறைக்கப்படும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும்
0: உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: எது நமக்கும் தேவன என்ன பிரிவினை உண்டாக்குது? நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்குது. ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விட்டு விளக்குதும் இல்ல, உன்ன கை உண்டு சொல்லிட்டார். அவர் உன்னை விட்டு விளக்குதுன்னு கை எது நம்ம பிரிக்குது? நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவா பிரிவினை உண்டாக்குறது.
0: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
1: என்னுடைய பாவம் தான் தேவன் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவங்க தான் மறைக்கிறது. அருமையான சகோதரன் சகோதரியே, பாவம் செஞ்ச நாட்கள் போதும். பாவத்துக்கு அடிமை இருந்த வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி வினாடியில் இருக்கோம், பாவத்தை விட்டு விலகுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம், பாவத்தை விட்டு விலகுவோம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லியிருக்கிறார். ஆத்மா பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். எஸ்ஐக்கள் 18:30-20 பாருங்க. பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்.
0: பாவம் செய்கிற ஆத்மாவே
1: பாவம் செய்யற ஆத்மா
0: சாகும்
1: சாகும். பாவம் செய்ய யார் ஆத்மா பாவம் செய்யுதோ அந்த ஆத்மா சாகும். ரெண்டாவது மரணம் சாகுனா என்ன? எல்லாரும் சாகுவோம், ஆனா ரெண்டாவது மரணம் தான் கத்தர் சொல்றாரு. ரெண்டாவது மரணத்துல என்ன வருமா? ரெண்டாவது மரணம் அங்க வந்து கந்தகமும் வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 21 சாபுன்னா அதுதான், அந்த சாபு தான் சொல்றாரு. 21:8
0: இரண்டாம் மரணமாகிய அக்னியும்
1: இரண்டாவது மரணமாகிய அக்னியும்
0: கந்தகமும்
1: கந்தகமும்
0: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
1: பாத்தீங்களா, எரியல கடல பங்கடைவு யாரு? பாவஞ்சர் ஆத்துமா என்ன செய்யும்? எங்க எங்க போகும்? அக்கினியும் கந்தகம் எரிய கடல்ல பங்கடைவார்கள். பாவஞ்சியாவடி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அதுதான் இப்ப ஒண்ணுக்கு வருந்த பரிசுத்த பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அது வாசிப்போம். 1 Corinthians 15:34
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்து
1: நீதி கேட்க விழித்திருங்கள்
0: தெளிந்தவர்களாக
1: தெளிந்தவர்கள் நீதி கேட்க விழித்திருங்கள் தெளிந்தவர்களாருங்க. பாவம் செய்யாதீங்க. சரி, பாவம் செய்யக்கூடாதுனா எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா பாவம் செய்ய மாட்டோம்? 1 Corinthians 3:6
0: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்
1: அவரில் கர்த்தரில் நிலைத்திருக்கிற எவனும்
0: பாவம் செய்கிறதில்லை
1: பாவம் செய்கிறதில்லை.
0: பாவம் செய்கிற எவனும்
1: பாவம் செய்கிற எவனும்
0: அவரை காணவும் இல்லை
1: அவரை காணவும் இல்லை
0: அவரை அறியவும் இல்லை
1: அவரை அறியவில்லை. பாவம் செய்யறவங்க யாரு என்ன சொல்ல? தேவனை காண முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எப்ப நிலைத்திருப்போம்? செபிக்கணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள. எனக்குனால மற்றவங்க வாசிக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க எப்ப எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். படிப்பை கொடுத்திருக்கிறார், படிப்பு நல்லா வாசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார், கண்பார்வை தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், யாராவது எப்போ வாசிப்பாங்க காத்திருக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை, காத்திருக்கணும், நல்லா வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்போ நான் பாவம் செய்ய மாட்டோம். அதில் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்யாம் நிலைத்திருக்கணும். அது மாத்திர மாஸ்கி கேட்ட சங்கீதம் 119:11
0: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: நாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
1: கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யலன்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். ஆண்டு வாசனை இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வாசனை நமக்குள்ள இருந்தா பாவம் செய்யும். பாவம் செஞ்சவங்க நம்ம ஆண்டு முகத்தை பார்க்க முடியாது. ஆண்டு விட்டு நம்மளை பிரிச்சு நம்ம பாவமே அக்கறமே நம்மளை விட்டு பிரிச்சிடும். சொல்றேன், விரோதமாய் பாவம் செய்யபடிக்கு உங்களுடைய வார்த்தை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவிக்க பாரு, இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா? விழித்திருந்து செவம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவம் செய்யபடிக்கு நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:29-31 முதல்ல 28 வாசிக்கலாமா? நம்மளெல்லாம் கர்த்தர் தான் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார், அதில் மறந்துடுறோம். வாசிங்க 28:31
0: ஆகையால்
1: ஆகையால்
0: உங்களை குறித்தும்
1: உங்களை குறித்தும்
0: தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே
1: சுய ரத்தம் சொந்த ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாதிக்கப்பட்டு சொந்த ரத்தம் சுய ரத்தத்தினாலும்
0: சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை
1: தமது சபை நம்ம சபை வந்து நம்ம சபை இல்ல, கர்த்தர் சுய ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதித்திருக்கிறார். அதை மறந்துடுறோம். நம்ம இந்த ரத்தம் நம்ம சொந்த ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத வடிக்கு பாருங்க. வியாசாயம் புஸ்தகம் 53:10 வாசிப்பா. 53:10
0: கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி
1: நமக்காக எனக்காக உங்களுக்காக நொறுக்க சித்தமாகி
0: அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
1: அவர்களுக்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்கினார், அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. பாடுகளுக்கு உட்படுத்தினாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
0: அவருடைய ஆத்மா
1: அவருடைய ஆத்மா
0: தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
1: குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
0: அவர் தமது
1: சந்ததியை கண்டு
0: நீடித்த நாளாயிருப்பார்.
1: பாத்தீங்களா, நமக்காக தான் நூறுக்கு சுத்தமானார். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பருமா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனையும் நன்றியோடு மே துதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பர்ஸ்டாவை நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்குள்ள, மே சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்ப வச்சுங்க. வியாதி சுகமாக்கும் எஸ்பா, நோய் சுகமாக்கும் எஸ்பா, பலவீனத்தை குணமாக்கும் எஸ்பா. மந்திரம் செய்வனு உடைத்து போடுங்க, பிசாசின்கள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க. விடுதலை தார் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிடங்கமாக அற்பது செங்கேசப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கிஞ்சி வலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பில் உண்டாவலையும் எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சை தாங்க. சமான் தவிர சந்தோஷத்தை தாரும் அக்கின் மாதிரி கற்றுக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவைக்கரு வச்சு விழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செஞ்ச ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிம் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரே அந்த கரசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944307801 and 7598 1124345. Our email address is linkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னால ஆண்டவரே ஜெபிக்காமட்டிருக்கேன், நான் துதிக்காமட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சொல்லணும். ரோமர்கள் 12:1 வசனம்.
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: அப்படி இருக்க சகோதரரே,
2: நீங்கள் உங்கள் சரீரங்களை,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்,
1: பரிசுத்தமும்,
2: தேவனுக்கு பிரியமுமான,
1: தேவனுக்கு பிரியமுமான
2: ஜீவ பலியாக,
1: ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
1: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
2: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
2: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்,
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், சரீரத்தை எப்படி எப்படி ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தை பரிசுத்தமான பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தை பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும் சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே,
1: சமாதானத்தின் தேவன் தாமே
2: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
1: முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக
2: உங்கள் ஆவி,
1: உங்கள் ஆவி
2: ஆத்மா,
1: ஆத்மா
2: சரீரம் முழுவதும்,
1: சரீரம் முழுவதும் பாத்தீங்களா, சரீரம் ஒரு இடத்துல எல்லாம் ஆவி ஆத்மான்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்ற, சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும், சரீரத்தை குற்றமற்றதா காத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே, என் சரீரம் ரொம்ப கற்பணிக்கிற ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 வாசிப்பார்.
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: அப்படி இருக்க சகோதரரே,
2: நீங்கள் உங்கள் சரீரங்களை,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்,
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, கர்த்தர்ட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம், நம்ம நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், தேவன் பரிசுத்தமா இருக்கணும், ரெண்டாவது தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலியாக,
1: ஜீவ பலி இந்த சரீரம் வேற ஒண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஜீவ பலி நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் தான் ஜீவ பலியை ஏற்றுக்கொள்ள, ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
1: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
2: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
2: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்,
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
2: இதுவே நீங்கள்,
1: இதுவே நீங்க
2: செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை,
1: இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, அதுதான் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பலியிட முடியும், சங்கீத புஸ்தகம் 5:23 வசனம்.
2: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்,
1: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
2: என்னை மகிமைப்படுத்துகிறான்,
1: என்னை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யாரை மகிமைப்படுத்துறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2
2: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
3: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
2: அவரை நோக்கி தேவரீர்
3: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
2: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம். அப்பொழுது
3: நாங்கள்
2: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
3: உதடுகளின் காலை என்னது? அதான் நம்ம உதட்டில் நம்ம ஸ்தோத்திரப்படியே செலுத்தணும். அதான் இங்க சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகம் 13:15
2: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
3: அவர் மூலமாய்
2: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
3: கத்துட்டேன்னு சரி, எப்போதும் ஸ்தோத்திர பலியை நினைச்சு அவர் மூலியமா தேவனுக்கு செலுத்த கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்த வேண்டும். முதல் கொள்ளையினை போனால் என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை வச்சு பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திர பலி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். தாபீது அதைத்தான் செஞ்சார். அங்கே கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11-12
2: கர்த்தர் மோசேயை நோக்கி
3: எதுவரைக்கும்
2: இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்?
3: எனக்கு எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்?
2: தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: பாத்தீங்களா என்ன, எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம்? நம்ம கத்திர என்ன செய்யறோம்? கோபமூட்டுறோம். முதல் என்ன செய்யறோம்? கத்திர கோபம் ஊற்றுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? கர்த்தர் செய்த நன்மை, எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கர்த்தர் போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கலைன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை ஒருமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாமல் போயிடுது. அதான் சரி, எத்தனையோ அற்புதங்களை சடங்குகள் செய்து கூட இவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசம் இல்லாமல் இருக்காங்கன்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொள்ளையினம் வருது. அப்ப எது கர்த்தர் கோபம் காரியம் என்ன காரியம்? குலவசியர் புஸ்தகம் 3:6
2: இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையிலும்
3: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல்
2: தேவ கோபாக்கினை வரும்.
3: யார் மேல கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்கள் கேட்கிறோம், இன்னமும் நம்ம கீழ்ப்படியாம நம்ம அன்பு இல்லாம இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழுமானால் தேவ கோபாக்கினே வரும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிரும். கீழ்ப்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே மேல கீழ்ப்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்கற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா? கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன? உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும்
3: இந்த ஜனங்கள்
2: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்?
3: தங்களுக்குள்ளே
2: நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாது இருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: கொள்ளையினு எப்ப வருது பாத்தீங்களா? எப்ப வருது? அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது? அவர் இடத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம செபிக்கிறோம், செபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. நமக்குள்ள விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தால்தான் நம்ம கர்த்தர் நம்ம எல்லாம் என்ன செய்வாரு? இந்த கொள்ளைன்னு வராம காப்பாத்துவாரு. முதல் அவர் கீழ்படியாம போகும்போது நம்ம தேவனுடைய கோபாக்கியம் நம்ம மேல வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளைன்னு நம்ம மேல வருது. அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்னை மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேயில வாசிக்கிறோம் 11 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க.
2: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
3: என்ன செஞ்ச என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமாயிருக்க நம்மளால கூடாத காரியம். எல்லாம் காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். உங்க விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியம் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்க ஏசப்பா, என் விசுவாசனால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5 36 வசனம்.
2: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
3: பயப்படாதே,
2: விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி.
3: என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரின் விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க, விசுவாசம் தாங்க கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு கொள்ளைன்னு வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாரு? நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவாரு. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா, என்னை மன்னிங்க, உங்க வார்த்தை கீழ்ப்படியாம போட என் மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாம மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17 வசனம்.
2: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
3: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க, எனக்கு அத்தடி வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும், நம்ம வார்த்தை கீழ்ப்படியணுமாப்பா. 66 புஸ்தத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கொள்ளை நம்ம மேல வராம தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி உன்ன தப்புவிப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்தா மாத்திரம் போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இருந்தது போதும் என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து பார்க்கணும், எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புனம்னா என்ன செய்யணும்? செபமண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா. தாழ்மையோடு செவம் பண்ணணும், மிகுந்த மனத்தாழ்மையோடு செவம் பண்ணணும். நான் செவிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை வேணும். அல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளையினை போனா என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை சீவப்பள்ளிய உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பள்ளி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடஞ்சொல்ல அதுக்கு குலாசியில சொல்றாரு, இடபடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலேசன் 4 2
2: இடைவிடாமல் செவம்
3: பண்ணுங்க. நம்ம எப்படி செவம் பண்ணணுமா? இடைவிடாமல் செவம் பண்ணுங்க,
2: ஸ்தோத்திரத்துடன் செபத்தில் விழித்திருங்கள்.
3: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? செபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்க தெளிந்த புத்தி, நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா நான் என்ன செய்யறேன், ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்குள்ள வேணும்? விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, அவன் கீழ்ப்படுத்திருக்கு கேட்கணும். கடைசியாக கொள்ளையினர் மரம் என்ன செய்யணும் பாருங்க. ஆமோஸ் நமக்கு வாசிக்க கேட்ட புஸ்தகம் 4 10 வசனம்.
2: எகிப்திலே உண்டானதற்கு
3: ஒத்த கொள்ளை நோயை
2: உங்களுக்குள் அனுப்பினேன்.
3: அதுல மூணு நாலு இடத்துல சொன்னாரு. அப்ப இத்தனை வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் பண்ணி கவனிச்சீங்களா என்னமோ, அதை சொல்றாரு. இன்னும் திரும்பாமல் பண்ணி என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே அன்று ஏக்கும் தாகம் எல்லாம் என்ன கேட்கிறாரு. இன்னும் திரும்பாமல் கொள்ளைன்னு வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். மழை ஒரு வயல மழை பெய்யும், இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக மூணு நாலு பட்டணம் அலைவார்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன சொல்ற, இன்னும் திரும்பாமல் போனார்ல, இன்னும் திரும்பாமல் போனார் தான் கத்துட்டு வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னார். அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும் வாசிங்க. எஸ்ஐக்கியல் புஸ்தகம் 18:28
2: அவன் எச்சரிப்படைந்து
3: தான்
2: செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே
3: பாவம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா சரியா இருக்கும் அப்படி இருக்க செய்யக்கூடாது. எச்சரிப்பு அடைந்தபடினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
2: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
3: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும் போது என்ன செய்வான், நம்ம அவன் என்ன செய்வானா,
2: பிழைக்கவே
3: பிழைப்பான்.
2: சாவதில்லை
3: அவங்க, என்ன செய்யறதில்ல, சாவதில்ல. கொள்ளைன்னு வந்தாலும் சரி சாவதில்ல, நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்களை அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அன்றவரே வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் எங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாம தவிக்கிறாங்க இசப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்கள பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதாய் என்று சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய ஐயாமை துதிக்கிறோம். வேலையில உயிரை தாரும். வேலையில பிரமோசன் கிடைக்காத மக்கள் வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலையில உயிர் இல்லாத மக்கள் வேலை உயர்வை தாரும் ரச்சா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமான எந்த நிழலிலும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமாரன் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலாம்னு சொன்னீரே. விடுதலை தரமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்பா. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் யாசப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகந்திரம் சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, குழந்தை பை தாங்க. கடன் அடைக்கி உதவிச்சிங்க. நீயோ கடன் வாங்க அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. அவங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. நேசுடைய கரம் தாங்கட்டும். அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்கும் மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனாவில் சீக்கிரமாய் குணமாக்கி அன்றி சீக்கிரமாக எங்களுக்கு அப்பா நம்ம துடிக்கிறோம். சர்ச்செல்லாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்கிற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கி தாங்கப்பா. சீக்கிரமாக அந்த கொரோனாத்தை துரத்தியிருங்கப்பா. கொரோனா அழிந்து போட்டு மேசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. கொரோனா கொள்ளையினு எங்கள் தேசத்து விட்டு அழிந்து போட்டுமையா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கொரோனா இல்லாத தேசமாக நீங்கள் மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க. உங்க நாம மாத்திரம் வங்கிப்படுட்டு ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், தேவனை அண்டிக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பாநாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்குத்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-0-4-9-0-1-0-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் எவ்வாறு விவரிப்பீர்க? நாம் இதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டும், ஆனா உணரவில்லை. நமக்கு என்ன தெரியும் என்று நாம் நினைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இறுதியில உண்மையை மறுக்க முடியாது.

0: மேலும் உலகம் வரலாற்றிலேயே மிக கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில ஒருவேளை நம்பிக்கை கீற்று தென்படலாம். என் பெயர் பக் வில்லியம்ஸ். நான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் நடுவில் உள்ள ஒரு கோதுமை வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் ரோசன்ஸ்விக்கு இது அயோவா போல தெரிகிறது.
1: நாம் உண்மையிலே ஒரு அதிசயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
0: அந்த அதிசயம் நீங்கள் உருவாக்கியது. இப்போது மிகப்பெரிய கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் உங்கள் சூத்திரத்தை விரும்புகின்றன. சமீபத்திய பயிரிழப்புகளால் இது மிக முக்கியமாகிறது.
1: இல்ல இல்ல, ஈடன் விற்கப்படுவதற்கல்ல, பணத்துக்காக அல்ல. எனக்கு வேண்டியது இஸ்ரேலுக்கான அமைதியே. அந்த அமைதி
0: ஒருபோதும் தூங்குவதில்லை போல இருக்கிறது.
1: அவை எங்கள் விமானங்கள் அல்ல, அந்த திசையில் இருந்து அல்ல.
0: வாங்க பாதுகாப்பாக இருக்கலாம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து காட்டுங்கள்.

தெளிவாக சொல்கிறேன், உங்களால் நிச்சயமாக இதை தாண்டி கடக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் இதை ஒருபோதும் கடக்கவே முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது.

0: அதை உணர கூட முடியாது. இங்கே ஒரு போர் நடக்குது. நான்கு தளபதிகளும் களத்தில் இருப்பதை அறிய வேண்டும். அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கிய பதவிக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கிறது?
1: இது முழுமையான விமான தாக்குதல். எந்த எச்சரிக்கையும் இல்ல.
0: யார் செய்வேன்? அது
1: யாராக இருந்தாலும் இருக்கும். இஸ்ரேல அழிக்க விரும்பும் பகைவர்கள் அவளுக்கு அதிகம். இந்த கருவிகள் சரியா இயங்கவில்லை என்றால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நான் சொல்வதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது நம்மால் நம்முடைய விமானங்களை இயக்க கூட முடியாம தவிக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம். அவ இக்னிஷன் பிரச்சனைகளை தடுக்கும். அவர்கள் ஜெருசலேமின் மீது இருக்கிறார்கள். ஏதன் திட்ட உலகம் முழுவதையும் உணவளிக்க முடிஞ்சிருக்குமே. ஆனா இப்போது பைபிளில் சொல்லப்பட்டவை நம்முடன் இறக்க போகின்றன.

0: ஆமாம், எதிரியின் சிப்பாய்கள் சுடப்படுகிறார்கள். எனக்கு புரியவில்லை. நாம் ஏவுகணைகளை அனுப்ப யாரும் இல்லை. அந்த விமானங்கள் கீழே விழுகின்றன, ஆனால் நாங்கள் ஒரு துப்பாக்கி சுட்டும் இடவில்லை. இது சாத்தியம் இல்லை. அவர்கள் நம்முடைய கண்காணிப்புகளை தடைக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான வஞ்சம்.
1: தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது.
0: இல்ல எம்மே,

0: ரேடியல்ஸ் இஸ்ரேலில் நேரலை செய்தி வழங்குகிறேன். நான் ஒரு முழுமையான தாக்குதலில் நடுவில் நிற்கிறேன். சூரியன் மறந்து விட்டது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேல பறக்கின்றன. வானிலிருந்து தீமழை பெய்கிறது. இது நம்ப முடியாத உங்க பேர்ல் ஹார்பருக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் சொல்ல வேண்டும். பெரிய
1: அங்கிருந்து வெளியே வா.
0: முக்கிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தது போல் இஸ்ரேல் தற்காப்புக்காக ஒரு விமானம் கூட புறப்படுத்த முடியல. பக் ஹிரோஷிமாவிலும் இருந்திருந்திருந்தா தரையிலிருந்து நேரில் படம் எடுத்திருப்பார்.
2: ஆமா, அதுதான் நம்ம பக்கு.
0: நான் இங்கே நிற்கும் போது போர் விமானங்கள் நடுவே வெடிக்கின்றன. அவை விளக்கம் இல்லாம தரையில விழுந்து நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் இது நடக்கிறதுன்னு யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முழுமையான முன்னே போதும் இல்லாத முயற்சி தோல்வியடைவதாக தெரிகிறது.

போர் முடிவு வர தொடங்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏராளமானவர்களுடன் 7 ஆண்டுகளுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீர்கள்.

0: நான் ஒருவேளை முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கக்கூடும். ஆனால் என்னுடைய ஆழமான மனதிற்குள் இப்போது விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது.
1: இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தியாளர்கள் விமானங்கள் அழைக்கப்பட்டதுடன் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்று மறுக்கின்றனர்.
2: கள்ளப்புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. நீ கொஞ்சம் சுத்தம் செய்யவும் இன்னும் சில இந்த கனவாளர்களை ஒட்டவும் எனக்கு உதவினா. வேண்டாம் நன்றி, நான் ஒருபோதும் பிள்ளைகள் பெற மாட்டேன். அவர்களுக்கு அதிர்ஷ்டம்.
3: மூக்கு வளையத்தோட நல்ல ஸ்டைல் ப்ளூயி. தலை முழுக்க கத்திரி வெட்டி விடலாமே, அதோட முடிச்சு விடு.
2: உன் வேலையை பத்தி சொல்லுவேன்னு பார்த்தேன். உன் விமானம் இரவு.
3: அந்த இப்பதான் கூப்பிட்டாங்க. நியூயார்க் லண்டன் விமானத்துக்கு என்ன விரும்புகிறார்கள்? பக்கிங்ஹாம் பேலஸ்ல வாங்கி தர சொன்ன அந்த வீரரின் தலைக்கவசம் தான் வேணும், சரிதானே?
2: சரி, அல்லது ஒரு வாள், அந்த நீளமான கூர்மையான கம்பிகள் மாதிரி ஒன்று, அதில் தலைகளை வைக்கிறார்கள்.

0: 달리. 나는 이번이 올려 보노.
1: 안 헬멧 왕으로나 뽀하노.
0: 내 체마 브리에갈리야.
1: 헤이 헤이 나 3 날에 திரும்பி வருவேன். சரியானா சாய்
0: சரியா?
1: பிரச்சனை எதுவும் இல்ல. வணக்கம்.
0: இத பத்தி பேசணும்.
1: வான்
0: பசம் இல்ல.
1: இன்றுதான் விருந்தென்று உனக்கு தெரியும்.
0: உனக்கு இருக்குது. நீ இல்லன்னு சொன்னலாம்.
1: நான் பனிபுரியும் நிலுவனோ கதவு மடி. ஆமா வருகிறது. ஓடு.
2: வணக்கமா இருக்கு தந்தையே. உள்ள வா க்ளோஸ்.
0: எப்படி இருக்க?
1: என்ன பிறந்த நாள் பையன், எப்படி இருக்க?
0: ப்ரூஸ் ஜென்னாங்க.
3: ஓ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நன்றி, பண்ட வீட்டுக்குள் எரியாதன்னு.
4: அப்புறம் பாக்கலாம். நம்ம
5: போடு,
0: அத உள்ள போடு, ஏறு. நீயே ஒரு காலமா மாக்கன. சரி,
4: மக்கள் இன்னும் பறக்கணும். நியாயத்துக்காக வேலை கூட. ப்ரூஸ் மன்னிக்கும்.
0: நான் எம்எஃப்
4: இன்னும் சில நாள்ல சந்திப்போம். சரியா?
0: சரி.
4: ஆமா, நானும் அதே மாதிரி.
0: அப்பா, நீ எங்க போற?
4: நீ அம்மா விட நான் லண்டனுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டாயே. நான் வேலைக்கு போறோம்.
0: அப்புறம் ரெமி அங்க
4: உன் பைகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது.
0: தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேர்வு இருக்கு, நான் கிளம்புறா.
4: நானும் ஒரு விமானம் பிடிக்கலாம், அத வேலைன்னு சொல்லுவாங்க. உண்மையான உலகத்திற்கு வரவேற்க. உன் அம்மா அந்த எல்லா பேரையும் வீட்டுக்கு வர சொன்னதை நான் பார்த்தேன். ஆனா அவங்க பேசுறத நான் கேட்கவே முடியாது.
0: அவங்க எனக்கும் பிடிச்சவங்க இல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ, நாம அவளுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டலாங்க.
4: அவளுக்கு என்ன, எல்லோருடைய முடிவையும் அவ ஏற்பாளா?
0: அவங்களும் வற்புறுத்துறாங்க. ஆனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. சில சமயம் நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நடிக்கிறேன். அவ யாரையும் காயப்படுத்துவது போல இல்ல.
4: நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
0: தெரியுமா, எப்பவும் ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நீ அவகிட்ட பேசிப்பாரு.
4: உன் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மே
0: உங்க பயணம் பாதுகாப்பா இருக்கட்டும்.
5: அப்பா அவர்களே,

0: Videre! Williams!
1: Dan!
0: Vardinger!
1: Benby! வணக்கம்.
2: பக்கு ட்ரக்மேன் வானத்திலிருந்து அந்த விமானம் மேல் விழுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
1: நீ என்ன பேசுற?
2: இப்படி திறந்த நிலையில பேச முடியாது. எப்போதும் சந்திக்கிற இடத்துக்குள்ளா?

0: பக், உலகமே ஆபத்துல இருக்கு, நாம எல்லாரும்.
1: ஓ ஓ ஓ திர்க், சற்று அமைதியா இல்ல, கொஞ்சம் சும்மா இரு, வேகம் குறைச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு?
0: அதுக்கு அவுத்ரா, நான் அந்த கோப்பையை வாழ்க்க, அவர் அதை பூட்டி இருக்கிறான்னு நினைச்சா, ஆனா நான் எடுத்துட்டேன், நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். ரோசன்ஸ்வைக் பத்தி உனக்கு என்ன கொய்யா?
1: திர்க், நீ என்ன பேசுற?
0: நீ பாக்கலையா? ரோசன்ஸ்வைக், அந்த சூத்திரம் வா பார் பார் பார், இது ரொம்ப தெளிவா இருக்கு. பின்னணியில இருந்தாங்க ஆராய்ச்சி நிதிகள், நம்பிக்கை நிதிகள், அதுக்கப்புறம் அந்த நாணயம் இருக்கே, அதுதான் அடுத்தபடி. பாரு, டாலர், பவுண்டு, யென், யூரோ, இதெல்லாம் ஒரே ஒன்றா மாற்ற போறாங்க ஒரு நாணயம். பட் நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? எப்போதும் பணத்துக்காகத்தானா இல்லையா? இவ்வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வா, ஏதாவது சொல்லு.
1: வா வா,
0: யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, பா யோசிச்சு பாரு.
1: நீ கடைசியாக எப்போது தூங்கினாய்?
0: நான் இறந்த பிறகு எனக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ரோசன்ஸ்வைக்,

0: வா ரோசன் ஸ்வைக்க விடு.
1: பார், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஐநா பிரதிநிதி, அவன் என் நண்பன், நல்லவன் தான்.
0: அவன் உலகத்திலேயே நல்ல நோக்கங்களோட இருக்கலாம், ஆனா அவன் பின்னாடி இருக்கிறவங்க இல்ல. அவங்க இல்ல கண்டிப்பா.
1: யாரு?
0: கௌத்ரான் மற்றும் ஸ்டோலிங்கன்.
1: அவங்க எல்லாம் வங்கியாளர்கள்களே, அவங்களுக்கு இஸ்ரேல உள்ள அந்த விமானங்களோட என்ன சம்பந்தம்?
0: 10 நிலப்பகுதிகள் முழுக்கவும். ஆனா அவங்க இன்னும் அதிகமா போக போறாங்க. ஆமா ஆமா, இது தொடர போறது. அவங்க இன்னும் முடிக்கல தெரியுமா? அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, யாருக்கு தெரியும்? அது கற்பனைக்கு கூட எட்டாதது ஆக போகுது. இதோ இதப்பா அஸ்ட்ரானிக்கல்ஸ் திட்டமிட்டு இருக்காம.
1: வாத்ரக், இது பழைய கல்லூரி கட்டுரை தானே?
0: தயவு செய்து இங்க கொஞ்சம் இத ஒரு முறை கவனித்து பாருங்க. இத காண.
1: அது எந்த
0: எல்லாமே கௌத்ரானின் கணினியிலிருந்து நான் வேலை பார்த்த எல்லா விஷயங்களும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு இது கொடுத்து முடியாது. நீ இதை வச்சு கண்டு பிடிபடுவதன் ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது.
1: யாரால் பிடிபடுவோம்?
0: என்எஸ்ஏ, சிஐஏ, மோசாட் எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கு தெரியும்? ஆனா
1: நீ ஒரு பைத்தியா. ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், எப்போதும் நேசிச்சிருக்கேன், எப்போதும் நேசிப்பேன். ஆனா வாடா நண்பா, உன்னிடம் ஏதாவது இருந்தா எனக்கு கூடு சரியா, அல்லது அணிக்க கூடு சரியா, நாங்க உனக்கு இதை முடிக்க உதவுவோம்.
0: எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும், கவலைப்படாத. நான் எல்லா துண்டுகளையும் சரியா அமைத்ததும் நீ கௌதோரனும் ஸ்டோன் ஆகிலேயே முழுமையா வெளியே தூக்கி எறிவாய்.
1: டாக்கு,
0: வாக்குறுதி செய், நீ இதை செய்ய போறனே.
1: பாரு, நீ எனக்கு ஒரு கதை கொண்டு வந்தா அதை நான் முழுமையாக ஆழமாக விசாரிப்பேன். கொஞ்சம் தூங்கிப்பா. நிஜமாவே

0: இங்க கையெழுத்து போட முடியுமா? வில்லியம் சார், அங்கே இருக்கவே ஒரு கனவு குடும்பம் மாதிரி இருந்திருக்கும்.
1: அந்த கதையை பெற வேண்டி இருந்தது.
2: நன்றி. அமீர் ஹமார் தெமே ஷாரசோஸ், அவர் என்ன சொல்றார்?
3: போ இம்ஷன் யெத் ஹாப்ரிட் ஷெவாஷா மீன். எனக்கு தெரியாதுல்ல, இது எப்படியே மொழி மாதிரி ஒலத்துதே.
1: இல்ல, நான் அங்கே என்ன, நான் அவரை கேட்டேன், அது ஆங்கிலம்னா.
3: அந்த வெடிப்புகள் எல்லாம் நடக்கும் போது நீ எதையாவது கேட்க முடிஞ்சது ஆச்சரியம்தான்.
4: மூன்றாம் உலக நாடுகளுக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு கதவுலயே வந்து நிக்கிறது. மிகவும் வளமான நாடுகளுக்கே கூட மக்கள் பசிக்கும் போது நாம் எப்படி அமைதியை கண்டுபிடிக்க முடியும்?
2: ஃபாதர் தெரேசா, நான் எல்லோரும் கார்பாதியாவை கேட்டிருந்தா நாம் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருப்போம்.
3: அப்படி இருந்தா பயங்கரமா இருக்கும்.
2: குடும்பங்களை பத்தி பேசணும் இல்லையா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஐரோப்பா தங்களுடைய நாணயத்தை கொரியாவுடன் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டது.
5: விசித்திரம் உலகளாவிய நாணயத்திற்கு இன்னொரு படி அடிகள்.
2: வாச்செல்லாம், எனக்கு நீ தேக.
5: ஐவி ஐவி, ட்ரிக் பட்டனை எனக்காக போன்ல தொடர்பு கொண்டு பாரு.
6: அமெரிக்காவின் ரகசியமான ஏரியா 51 ராணுவ தளம் பற்றி நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை மற்றொரு விரிவான செய்தி தொகுப்பை செய்ய போகிறோமா? உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கியமான விஷயங்கள் இதோ. அது எப்போதும் ஒரு கனவாகவே இருந்தது. கைநபேல பக்கமாக பார்க்க, உங்கள் முயற்சிகளா அது நம்ம எல்லாருக்கும் நிஜமா மாற முடியும்.
4: இது உங்கள் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்டோனு,
6: உங்களிடம் ஒரு இயல்பான ஆளுமை இருக்கிறது. நிக்கோலே, ஐநாவை வழிநடத்தும் உங்கள் திறமையை நாங்கள் முழுமையா நம்புகிறோம்.
4: நன்றியா. உங்கள் பெருந்தன்மை மிக அதிகமாக உள்ளது.
6: அத பணம் என்பார்கள், அதுதான் இந்த வசதியை நமக்கு தருகிறது. உங்களுடைய முக்கிய கவலை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், அது உலக அமைதி.
4: ஆம், நிச்சயமாக.
6: உங்கள் கருத்துல டாக்டர் ரோசன்ஸ்வெக் நம்முடைய முன்மொழிவை ஏற்க போகிறாரா?
4: அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய முடிவாங்கும். அவர் மிகவும் நெருக்கமாயிருக்கிறார்.
6: இதுவும் அவரை நம்ப வைக்கும்னு நினைக்கிறேன்.
4: இது நம்ப முடியாத ஒன்று. நீங்க எப்படி? எனக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதான் தெரியவில்லை.
6: என் நண்பரே, நிகழ்வுகள் உங்கள் விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டும்னா நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும்.
4: உங்கள் கடந்த வெற்றிகளை பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது.
6: மேலும் ரோசன்ஸ்வேக் யார நம்பலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனச்சாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலைய நான் பாக்குறேன்.
4: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்சா?
2: கோத்ரன்,
6: நீங்க சாதிப்பீங்க, நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அத நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த உலிவுகளையே எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துட்டு

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவள படம் என்ன? நீங்க பாருங்க, மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? பிள்ளைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.
0: ரிக் பேட்டன் என் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராக இருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், பெர்டன் தன் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

உங்கள் கையை உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: இப்பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றில் வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் தெரியும். அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பிச்சு விட்டேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துக்கள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்களை ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானது இல்ல. இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நண்பர்களே?
2: ஆமா, கண்டிப்பாக. எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா, எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாம? நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை இருக்க போகிறேன். இன்று இரவு தான் என் கடைசி விமானம்.
3: ஏன், என்ன நீ மாற்ற வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: என்ன

0: இதை பற்றி எனக்கு எப்போது சொல்ல போனீதுக்கா?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்? எப்போதிலிருந்து
1: நான் காத்திருக்க கலைத்து விட்டேன். அந்த பார்வைகள், அந்த கண்ணோட்டங்கள், நீ என்னை இங்கேயே இருக்க ஒரு காரணம் சொல்லுன்னு என காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே,
3: நீ எங்க இருக்கிற?
4: அம்மா, எல்லாம் சரியா?
5: அடே,
2: என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
4: உங்களுக்கு தெரியுமா, நீ தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
2: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
4: சரி, கண்டிப்பாக.
2: இதையும் எடுத்துக்கொடு.
4: அம்மா,
2: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேரவே.
1: கண்ணே, நீ குழந்தைங்களை பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க என் குழந்தைங்க? எங்க

0: என் குழந்தைங்க. என் குழந்தைகளை காணவில்லை.
1: அந்த மக்கள் எங்க போனார்கள்?
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தாங்க.

0: இது சரியான நேரத்துல வந்தது.
1: ஜே, மக்கள் காணாம போயிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
0: ஆட்டி, இது ஒரு பெரிய விமானம். மக்கள் லெவல்ல இருக்கறான்.
1: நான் சொல்றேன், அவர்கள் இங்கே இல்ல. அவர்கள் எங்கும் இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
0: நான் உடனே வந்து சேர.
1: நான் பைத்தியக்காரன் இல்ல. போய் உய தேட.
0: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க. தாடியை எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி எஞ்சி அணிப்பாரு. இருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்திலிருந்து இறங்க போகிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அடப்பாளி. இல்ல இல்ல இல்ல.

0: யாரு இறக்க போவதில்லை.
1: சற்று அமைதியாக இருங்க,
0: சற்று அமைதியா இருங்க.
2: சரியா,
0: நீங்க நன்றாக இருப்பீங்க.
3: என்ன
0: நடக்குது கேப்டன்? நான்
2: எனக்கு தெரியவில்லை.
1: சற்று அமைதியாக இருங்கள்.
4: ஹாய் அம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
0: டிரைவர் அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
4: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க.
0: டிரைவர் அங்க

0: திரும்ப வைக்கணும், அவசர நடவடிக்கைகளை தூருங்க.
1: அவர்களுக்கு தெரியாது உடனே சொன்ன இப்பதே சே.
0: எல்லாரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முகமுடிவாடி என்ன?

0: மேடே மேடே, இது பான்கான் ஹெவி 907.
1: என்ன நடக்குது?
2: உங்களுக்கும் பயணிகள் காணவில்லை நினைக்கிறேன்.
1: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது?
2: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
1: நீங்க
2: வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலும் கீழே விழுந்துருங்க.
3: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: வா வா வாய் வா. ஜன்
1: எல்லா லைனுங்களும் பிசி, தயவு செய்து பிறகு முயற்சி செய்யமா.
0: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்தில் உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா, இந்த
2: நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
1: 200 147 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
3: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: போடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: தயவு செய்து
3: மணிக்கோ
2: ரெட்டு வா.
3: நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
4: வணக்கம் ஐவி கோயில், ஒரு செய்தி விடுங்க.
0: ஐவி யுதுடா, உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்டன கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவ ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
3: பார்த்திகள் கவனமாயிரு.
2: கேப்டன், நான் நியூயார்க் போகணும். இது ஒரு அவசரம்.
5: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான்
2: இருக்கு. புரியவில்லை பாருங்க, நான் நியூயார்க்கு போனா சில பதில்கள் கிடைக்கும்.
5: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
5: இப்ப எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா, உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம். சரி,
5: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
1: இது ராணுவ கைவினை.
3: பின்னால் நில்.

0: Aileen. Amin. Vemi. Aileen.
1: ஹாய் அம்மா, டாம்னா, நான் பார்ட்டிக்கு வர முடியாதுக்கு மன்னிப்பு கேட்கவே வந்தேன். பொருள்
0: போய் வேமி மலின

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு மன்னிக்கோ மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.
2: எல்லா குடிமக்களும்

0: 20 米。阿妹，Remy，阿爸，阿爸，
1: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
2: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
3: விசித்திரமாக நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
2: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
4: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் வரை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்திக்கொண்டு அடித்துக்கொண்டு உள்ள இழுத்துவா.

0: 안개백종.
1: 나만하다.
2: என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய்?
3: நீ அந்த குடுவையால் என்னை அடிக்கப் போவதில்லை என்று நம்புகிறேன்.
1: என்ன நடக்கிறது?
0: என் அம்மா
1: சகோதரர்.
3: நீ குளோயி தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
1: என் அம்மா மற்றும் மீகா, அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
3: நான் அறிவேன்.
2: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது.
1: இது ஒரு கனவு கொலையா இருக்குது?
3: அப்பா எப்படி இருக்காளு?
1: அவர் மேல களைப்பா மயஞ்சு விழுந்திருக்கிறார்.
3: பரவாயில்ல, சரிதான்.
0: இல்ல, இது சரியில்லை.
3: இல்ல, இது சரியில்லை. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
1: அவர் ஒரு தனியார் விமானி.
3: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
1: நான் உன்னை அங்கே அழைத்து செல்லேன்.
3: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா.
1: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன்.
0: ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
3: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்கள்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நாணயம் என்னிடம் பைரமல் உள்ளன.
1: 25000.
3: 48
1: மணி நேரம்.
0: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா, யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கண். அவரே திரு ஜியனன்.
0: ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா. அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீரு, அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
4: உங்கள் வாக்குறுதிய மறந்து விடாதே.
5: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி.
4: நீங்கள்
5: உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை. இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள். பொருளை மழை விசுகுது.
1: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா?
0: நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டடாமஸ் கணிப்புகள். மாய ரேடியோல ஒருவா பைபிள்ல இருந்து நல்ல ஒன்ன மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்று இருக்கிறாங்க. ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறா.
1: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
0: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டாரு. இது பைட் பை ஃபைபர் கதையை போல இருக்கு. ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
1: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
0: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
1: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம். மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
0: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா? இன்னும் பலர் காணாமல் போவார்களா? இதில் இருந்து எப்படி தப்பிப்பது?
1: ஒரே காரணி எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது. அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம்தான் இருக்கலாம்.
6: ஏய் செய்தியாளர்,
1: என்ன?

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன். எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட. நான் ரொம்ப பயந்துக்க.
0: நான் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவளை கேள்வி செய்யாத. இப்போ இல்ல,
0: நான் அவளை கேள்வி செய்யல. ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா? அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்த?
1: நீ வீட்டுல இருந்தாடா அவ சந்தோஷமா இருந்தா.
0: ரோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன். அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

நீங்க இப்போது துருக்கி நாட்டை சேர்ந்த தேக்கினத்தவரை பற்றிதான் கேட்கிறீர்களா? எனக்்கு

ஓ ஆண்டவரே, ஓ கடவுளே, நான் எவ்வளவு போலி மனித. அனைவரும் அதை நம்பிட்டானே.

0: நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற நான் அதை பிரசங்கித்த
1: மற்றும் நான் நன்றாக செய்த.
0: ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓ கடவுளே, இப்பொழுதே உன் முன்னால் உறக்க முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு, நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளார், என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம், நான் பாஸ்டர் வெண்ணன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் வில்லேஜ் சர்ச்சில் இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விணுகுறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டா என்று நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
0: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது? ரிக் இதை எப்படி வாங்கினா?
2: இதுல என்ன இருக்கு?
0: இந்த எழுத்துக்கண்
2: BAN 7.
1: ஏதோ ஒரு குறியீடு போல இருக்கு. அது என்ன?
0: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம். இது ஒரு அதிசயம். எல்லாமே சரியா பொருந்துகிறது.
3: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருமோ. பிறப்புகள் தளங்குகிற இத சாத்தியமாக்கியது நீவா?
0: ஆம் என் நண்பா. இப்ப நாமெல்லாம் தயார். என்ன என்ன ஆயிடுச்சு? அது
3: இது முடியாது. நம்ம சுட்டு எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
0: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க. நம்முடைய சூத்திரம், நாம அதே செய்ய முடியும். நீயும் நானும் நாம் சாத்தியமற்றத சாதிக்க முடியும். எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்துல இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
0: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல ஒன்று.
1: ஆரி குவிமாடா, யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
4: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கள் மற்றும் கோத்திரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
0: சர்வதேச வங்கியாளர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா?
4: பணத்தை பின்தொடருங்க கண்ண.
5: போய் அன்பே, நான் உன்னிடம் பேச விரும்போ. அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
6: என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
5: அவர்கள் கடவுளோடம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணே, தயவு செய்து.
6: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவிருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
5: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் ஒரு டேப் எடுத்து சொன்னார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்க.
7: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
5: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
8: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போராசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதமற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
9: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கிறது.
8: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. ஐநா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
9: அவன் நல்லவனது நந்தி.
8: உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.

0: ரயன்,
1: இடி வடக்கோ, நான் போகும் முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிஞ்சு கொள்ள வந்தேன். உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு? நான்
0: என் மக க்ளோயி மட்டும் இருக்கிறா, ஆனா என் மனைவியும் மகனும்.
1: மிகவும் வருந்துகிறேன்.
0: நீங்க எங்காவது போகிறீங்களா?
1: நான் ஐயன்னாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான். நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்.
0: அடிமா, இல்ல
1: நீங்க வேண்டாம்.
0: நானும் தயவு செய்து
1: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்தே. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாகவில்லை. புதியதாக தொடர்ந்துங்க. நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும் இல்ல, அது எனக்கு புரிகிறது.
0: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின. நான் ஐரினாவ வார்த்தையை கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னது சலிதா. நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
1: என்ன இவ்வளவு மக்களாகவா?
0: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோம். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
1: நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
0: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல. இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
1: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
0: ஹாட்டி, தயவு செய்வே.
1: ஹாட்டி
0: வீரே, ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டு கடன் கேட்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவி ஜாக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் செல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லம். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லி இருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற வளர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வர மாட்டேன், நான் வாழ
0: மாட்டேன். கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. க்ளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்தில இருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அதுக்கு என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: இங்க நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கே.
1: அது
2: 10 இடங்கள் அனைத்தும் ஐநா சார்ந்தவை.
3: இது ஆயுத நீக்கம் மற்றும் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரொம்ப இல்லையா?
4: அப்படின்னா அவங்க எல்லாம் ஐநாவுக்கே சொந்தம். அதனாலதான் நீங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டளை இருக்கு.
5: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.
4: ஏன் அப்படி? இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
2: இருக்கலாம் ஆரோன்.
6: ஹலோ ஹேபக்.
4: ஆலன், நீ எங்க இருக்க?
6: சிக்காகோல இருந்து விமான நிலையம் போற?
4: சிக்காகோவா? ஆமா. இல்ல
6: என்ன?
4: இல்ல, அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
6: சரி, நான்
4: லேன்ல இருந்து கூப்பிடா.
6: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிறேன்.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கருதுபோல் இருக்கா?
2: அதிகாரப்பூர்வமா சொன்னா அது கதிரியக்கம்.

0: ட்ரிக்கின் வீட்டுல நடந்த விஷயத்தை பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பார்த்தே இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
0: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
0: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல்கள் பற்றி ஏதாவது இருக்கா?
0: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகுளும் கோத்திரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
0: ஆமா. என்ன,
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
0: இது பைத்தியமா இல்லையா மச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: வத்து பயனில்லாத நிலப்பகுதியாங்கா?
0: ஆமா.
1: ரோசன் சாகின் சூத்திரா அதுதான். அவங்க கார்பேத்தியாவ ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
0: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்துட்டாகதானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா, போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காரணம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
0: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு செல்றேன்.
1: கேளு, ஹை அங்கதான் கேப்பார்.
0: இல்ல பக்கு, நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது. சரி,
2: நீங்க மட்டும்தான்.
3: ஆட்டிக்கு டாலர் தருவீங்க?
4: தயவு செய்து எனக்கு தாரா, ஒரு டாலர் மட்டும்தான்.
5: சரி சரி சரி, இல்ல ஒரு டாலர் மட்டும் கொடுத்தா உனக்கு எதுவும் ஆகாது.
6: சரி சரி, என்னிடம் கொஞ்சம் சில்லறை இருக்கு.
4: ஆமா. ஓஹோ, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக தான் எனக்கு தோன்றுகிறது.
6: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாக நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும். வான்ஹேமர்,
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழுத்துக்கிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டுக்குமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்தில் இருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: சில யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம். நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். மூணு

0: வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன். மூன்று
1: வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
0: அது எல்லாம் இதுல இருக்கிறத. அத உட்பட எசேக்கியேல் 38
1: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
0: எசேக்கியேலின் 38 அதிகாரம். தேவன் இஸ்ரவேலை வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார்.
2: அற்புதமா?
0: அது எல்லாம் அதுலதான் இருக்காரு. நீங்க பார்த்தது போலவே.
1: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
0: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
1: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
0: இவை தானியக்கு வேறு
2: ராப்சர் காணாம போனவர்கள்.
0: இது எதிர்கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
3: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யம் மாதிரி தெரியல.
1: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டும்கா?
0: என்ன
1: ஸ்டோன்கால், இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
0: இத 2 தெசலோனிக்கேயர் 2, எதிர் கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகம் எங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
1: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
2: ஆமா.
1: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
2: நான் சொல்வதை கவனமாக்கு.
0: இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன்.
1: ஆனா அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
0: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
1: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
0: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
1: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உட்காந்தே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
3: பக், ஒரு நிமிஷம் இரு.
4: நீ என்னைக்க?
5: இல்ல முடியாது, சரியா? நான் ஐநாவுக்கு போய் ஐனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
0: ஒரு நிமிஷம் இரு. நீ எப்படி அவனை எச்சரிக்கை போற? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவா என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்து நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். நீ அவரை உணர முடியும். உன் மனச தேவன் இழுத்து கொண்டு வர்றத நீ உணர முடியும். அவரை புறக்கணிக்காத.
6: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்க கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. நிக்கோலே கார்பேதியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் கார்பேதியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
7: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
8: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அறையின்றாய்
1: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு.
8: யானை, அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது.
1: ஐயா,
5: மிஸ்டர் வில்லியம்ஸ், நான் நேரில் அழைத்து செய்யுங்க. நான்
8: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
9: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
8: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ் தார்ஹாம்.
9: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மனிதர். இது சரியான இடம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருவருக்கும்
10: உங்களை இங்க பார்க்கும் ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவமா இந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லன்னு நினைக்க முடியல.
11: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருன. தயவு செய்து உட்காருங்க.
10: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
12: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு.
11: நீங்க பாக்குறீங்களா? ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
10: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
11: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன் கால் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும் அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
8: நான் கார்பேதியாவிடம் சொல்ல வேண்டும். இது உண்மையா?
10: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிக்கோல,
8: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
11: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
8: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்.
11: ஐயா, அவர்கள் கொலகாதரதில்
8: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டன்ஹாம், இதை திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்மஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
11: உங்களுக்கு திரு கார்பேதியா செய்கின்ற
8: அவலப்பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்க ஓ, அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிங்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூல கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்?
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேர தயார் ஐயாக,
2: நாம் வரலாற்றை மாற்றுவோம். நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: தன்ன, இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?
0: தெரியும் தான் நினைச்சா. மன்னிக்கமோ,
1: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
4: அன்பே, நீ நலமாக இருக்கிறாயா?
5: நான் உதவியற்றவனாக உணர்கிறேன். அவர் அவளை அழைப்பார் என எதிர்பார்க்கிறேன்.
4: நன்றாக அவர் உண்மையை தானாகவே கண்டுபிடிக்க வேணும்.
5: எனக்கு தெரியும், நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆசைப்படுறேன்.
4: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: அது உண்மைதான். ஆமா அது உண்மைடா.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை.
2: இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கறேன்.
3: எனக்கு ஒளிய காணங்கடை.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்னோட நம்பிக்கையாளராக்க என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாருங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதிய காண்பீர்கள். கவலைப்பட வேண்டாம். குரல் மிஸ்டர் வில்லியம்ஸ் உடன் அழுகி நின்று,
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லடு, வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ. பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும், தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
2: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளரா சேர உள்ளார்.
3: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவன்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும் உண்மை. நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும். ஒரு உண்மையான உலக சமுதாயம், ஒரு உண்மையான அமைதியின் உலகம். இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமர்வான், உலகம் எங்கும் தானே தேவன் அறிவிப்பான்.
1: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள். இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
2: நிக்கோலை, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோது ஒப்புக்கொள்ளவ.
1: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது, அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
3: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
1: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
2: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள் சொல் ஜமதன். இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
2: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா? இந்த பெரிய குழுவில சேர அனைவரையும் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
3: நாங்க உன்னை உருவாக்கினோம் நிக்கோல, நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா? டொனால்டியம் அல்டலஸ்?
4: ஆமா ஐயா, அதுதான் நான்.
1: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர்.
4: ஆமா ஐயா, நான்
1: உங்களை டான் அரைக்கலாமா? டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
2: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய்? நிகோலை
1: உட்கார.
3: பாருங்க, நாமண்ணா, நாம எல்லாம் ஒரே விஷயத்தை விரும்புறோம் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன். திருடாகாம், தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் நினைப்பேன். வண்டியை தூக்காருங்க சொர்க்க.
5: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
6: யாராவது இதை நிறுத்தம் இல்ல.
1: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிக்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜொனத்தன். அவ்வளவு போலாத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
5: தயவு செய்து
1: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் வெறுங்கிய நண்பர் திரு காட்வினை குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக்க கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்துவிட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும் அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அதை செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கௌத்ரோன் பற்றி ஜிஎன்னுக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகி கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்து விடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி தந்தை. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால். எவ்வளவு துயரமானது! மிகவும் துயரமானது.
7: மிகவும் துயரமானது.
5: மிகவும் துயரமானது.
6: மிகவும் துயரமானது.
1: மிகவும் துயரமானது. வரலாற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
3: யாரும் அசையாதில்ல.
1: ஜொனத்தன், ஜொலுத்தன்.
8: ஓ, இல்ல
1: இல்ல. ஜொனத்தன்,
3: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: உடனே பின்னால் செல்லுங்க.
6: நீ என்ன பார்த்தா?
5: நான் பார்த்தேன், திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரனை சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
8: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
6: நான் நிக்கோலே. நிக்கோலே பக்லேண்ணா,
8: ஓ, அந்த ஏழை மகிதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார். அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
7: பக், பக், நீ நலமாக இருக்கிறாயா?
6: ஹாதி, இதை நம்ப முடியாத விஷயம்.
7: தெரியும், இது பயங்கரமானது, மிகவும் துயரமானது. இன்ஸ்டா நல்ல துப்பாக்கியே பிடிக்கிறவா?
6: ஹாதி, ஹாதி, நீ மிகவும்
7: தெரியும் சிறப்பான. நீங்க தன் நிகுலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள அவர் ஒரு சிறந்த மனிதர்.
6: நான் போக வேண்டும்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
2: முன்னிலை வழிகாட்டல் இல்லாத உலகில் கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
3: பைபிள் முன்கூட்டிய கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர்கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனித குலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றா இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்லை, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

உங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்துல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது சபாஷ். அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன், பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன், அவருடைய அளவற்ற இரக்கத்தில் விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமே,
2: இளம் உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்,
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளா இருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிக்கோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
2: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
1: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவில் இருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
4: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
5: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: நீ எதற்காக இப்படே?
5: நீ இதுதான் தெரிந்தல?
3: ஆமா,
1: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடு. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுற்றி பாரு, இங்க இருந்து போயிடல.
6: ஓ வாமல, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெயிலிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறங்க. ஆமா ஆமா, ஐநா உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, 3 பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாடு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐநா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
7: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
5: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காரத்திற்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
7: மார்க் வில்லியம்ஸ். ஏய்
0: ஸ்டீவ், நீங்க
7: ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
1: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறார்.
1: உண்மையா? இல்ல
7: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவர் ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
1: சரி, இந்த விஷயத்த நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
7: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
1: சரி.
7: சரி, இப்ப கொஞ்சம் வேறொரு கோணத்துல பேசுற. ரபாய் பென்ஜூரா ஊஸ் பத்தி உங்க கருத்து என்ன? உலகின் முன்னணி மத அறிஞர், வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
6: நான் திரும்பி வந்தேன்
5: உங்களுக்காக. லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
5: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
8: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நாம் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
3: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
8: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
5: பொது இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான்.
9: தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதினா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பு நீம்புறேன். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற.
1: இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது.
0: உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம்.
2: இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும்.
3: வானகமும் நரகமும் எதுவும்
4: நாம் மட்டுமே இருக்கலாம்.
3: இங்க இப்போது
0: நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம். நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
4: உண்மைதானே,
5: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
3: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது, அதிகாரமும் மகிழ்வையும்
0: என்றென்றும் எந்து.
4: ஆமென்.
3: நன்றி.
4: நன்றி.
3: இங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: ஏ மத்தல் காணனியா, அதனால இருக்கைகள் காலியாக உள்ளன.
1: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள், கீழே இருங்க. நான் 37,000 அடி உயரத்துல இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
1: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
3: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.
4: வே

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மட்டும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவளை வேணும் என்றால் அவளை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ, ஹாய் பூஸ். ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாய்க்குது ஐனா, இப்பதான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐனா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியன் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
7: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
8: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
5: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
7: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்துவ ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
5: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
7: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
8: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா?
7: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
3: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
7: இந்த ஆட்களை பார்த்தாங்க.
3: அவர்கள் யார்?
7: சாட்சியர். துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்கதரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
3: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
7: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
8: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
7: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறோங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யலுது.
3: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
9: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொள்ளிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போக கூடாது?
3: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
8: நான் என்ன செய்யலாம்?
7: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
8: அப்புறம்
7: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள்
8: இருக்கின்றன. புரூஸ், நாம பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
3: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
8: நீ என்ன ஜாக்டர் இப்ப வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
3: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
8: நான் அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
3: நீ செய்யாட்டிய வேல்
8: அவனை செய்ய விடுங்க.
3: காக்பிட்ல யார நீ விதுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற.
8: ப்ரோஸ் மன்னிச்சுக்கோ.
10: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
3: எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்யறேன். நான் எப்படி முடியும்? நான் உன்ன மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
7: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
3: நான் உள்ள செல்ல திட்டமிட்டிருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என்னை சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
7: நாம இங்க யாரை எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
3: நான் எப்படி மறக்க முடியும்?
7: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
3: அது சாத்தியமா? இது ஒரு வலைவீச்சாக இருக்க, அல்லது ஏதோ ஒரு சோதர. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க, இது முழுக்கவும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா. ஆமா,
7: அந்த யாருக்கிட்டயாவது பேசுனியா?
3: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தற்கொலைதான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
7: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
3: ஆனா ப்ரூஸ் ஐலா சுவர ஐநாதான் அந்த குழுப்படுத்தல, நிகோலை தான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லைனா பிறகுற. நான் சந்திக்கலைனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட, நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிக்கோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
11: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
7: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
12: அவரை உங்ககிட்ட விட்டு செல்லியா?
7: டாடி பரவாயில்ல.
12: ஓ
7: பரவாயில்ல,
12: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க.
11: இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
12: அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
3: ஏய், எப்படி இருக்கீங்க?
12: நான் மிகவும் நலமா இருக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
3: ஏ ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
12: என்ன தள்ள பாத்தீங்களா?
3: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
12: நல்லது, உன்னை அனுப்புனாங்கன்னு கேட்டேன், அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
11: அப்படின்னா நாம இப்ப என்ன வேலை பாக்கணும்?
3: இங்கதான் இத பாலு, நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
13: மிஸ்டர் வில்லியம்ஸ், உங்களுக்கு இங்க வந்து இந்த இடத்தை கைப்பற்ற அனுமதி யார் கொடுத்தாங்க?
3: ஏய் வர்ண, எப்படி இருக்கீங்க? இங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு.
13: பேச்சை விட்டுட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
3: முயற்சிக்கிற
13: நீங்க என்ன? மிஸ் டீனா ரேகலா.
3: உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆனா நான் ஒரு ஸ்பெஷல் மிஷன்ல இருக்கேன்.
13: சிறப்பு பணியா? உங்களுக்கு அந்த சிறப்பு பணியை யார் ஒப்படைத்தாங்க? நீங்க யாரு?
14: நான் பக்குக்கு அசிஸ்டன்ட், ஆனா உங்களுக்கு படிச்சிருந்தா என்ன மிஸ் கோல்டன் கோப்பையா?
13: கோல்லா, நான் தான் இங்க பொறுப்புல இருக்கேன், அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
14: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
3: அதை விட்டு
14: சரியா?
3: அது முக்கியம் இல்ல.
14: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
13: அத பாத்துக்கலாம்.
14: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்.
3: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவுகளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐதா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல், இத பைபிள்.
14: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
3: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம ஏ வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐநாவுக்கு போன் பண்ணு. நிக்கோலை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
14: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
3: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு, மறுமொரு அறையில ஒரு சோபா. உங்கள்ட்ட நீ விருப்ப பக்கல தேர்ந்தெடுக்கா.
14: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சிய பாரு.
3: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
14: ஆமா, போன் நிம்மதி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
3: இந்த நம்பரை யானும் தெரியாது.
15: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுறார். பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிக்கோலைய இன்னொரு நாள் 2 நாள்ல சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி சியாவ நம்பா.
3: நீ ஸ்டீவ் பிளாங்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
16: இல்ல.
7: அவங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
16: சரி.
7: ஏரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
8: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
7: சரி,
8: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
17: நல்லா இருக்கா?
7: ஏய் கிறிஸ்,
8: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
7: உங்களையோ, வாங்க
8: உள்ள போகலாம்.
7: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கல் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
17: அப்போ என்ன நடக்க போகிறது?
7: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்துல இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற நால்வர் குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் 6. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற இரண்டு வார்த்தைகளால் தெளிவாகிறது.
16: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
7: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
17: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
7: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுவார்?
16: ஒரு ரட்சகர் போல.
7: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து. வாய்ப்பையும் தருகிறது.
17: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
8: என்ன?
17: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர்கிறிஸ்துவா? வா சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. நானும் அதில் ஒருவர்.
7: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
17: என்ன,
7: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
17: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
7: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
17: ஆமா, யாரு போய் சொல்லல?
7: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
17: மனிதா
7: வாக்கிரஸ் நேர்மையாக, நீ யாரையாவது கொலை செய்திருந்தா அது உன்னை கொலகாரனாக்கோ. அப்படின்னா நீ பொய் சொன்னிருந்தா அது உன்னை என்ன ஆக்குது?
17: சரி, ஒரு பொய்ய.
7: நீ எப்பவாது ஏதாவது திருடினியா?
17: இல்ல,
7: சிறியதா இருந்தாலும் கூட.
17: ஆமா, ஒரு முறை.
7: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
17: ஒரு தீவிர.
7: நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ணை ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
17: ஆமா குற்றவாளி தாரா.
18: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
17: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
18: கிறிஸ் அதுதான் முக்கியமான விஷயம்.
17: ஆனா நான் என்ன பண்ணணும், மதம் பிடிக்கணுமா?
8: இல்ல அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வர்றது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
19: நீங்கள் மத சடங்குகள் எதுவும் செய்ய தேவையில்லை. அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
18: நாம் ராப்சரை தவறவிட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவறவிட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அடவுளை புகழுங்க.

0: மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா,
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒன்னு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலையும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது. நம்பிக்கையின் மூலம்
2: பிளஸ், எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்கக்கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: கிரேஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத.
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை கிரேஸ். நான் விரும்பினேன்னு நினைச்சாரு. நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். உன்னையே இப்போதே. அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரும் நீ உன்ன சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும், அதுதான் ஒரே பொருத்தமான விஷயம்.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாக இல்லை. நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம், நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்கம் இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கிய கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதன் கூட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையின் நேரடி தொலைக்காட்சியில பாக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: பிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுவீங்க?
3: நான் இறுதியாக புரிஞ்சுவாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: புரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: ஏய் ஜீ,
1: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
0: ஒண்ணும் இல்ல.
1: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
0: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
1: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
0: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பறில்ல.
1: லோயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
0: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு,
3: ஒரு கண் இமைப்புல எவ்ளோ விஷயங்கள் மாறிடும் பாரு.
2: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணுன.
2: அப்போ எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் இடம் நோக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்து. பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்ய, நான் ஒரு பைலட்டு. உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட். நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏற்ற.
2: நான் உண்மையா தான் சொல்றேன். ஆமா, உண்மையா தான்.
3: நீ அவனை சந்திக்கணும். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போது பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
1: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
0: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
1: ஆமா, கேள்வா, உட்காரு.
0: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
1: உறவுகளா? என்ன அர்த்தம்?
0: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
1: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
0: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
1: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
0: அவன் ஒரு போதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
1: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
3: நீ சொல்வது சரிதான் நண்பரே.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நான் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இங்குதான் இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. ஆ சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முத பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
2: அதை நீ எடுத்துக்க போறியா?
1: அவர்தான்.
2: அவர் யாரு?
1: பக்.
2: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணும் இல்ல.
2: அந்த ஒண்ணும் இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா, அத உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிறார்.
2: பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில பிரான்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
2: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது எனக்கு தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
3: ஹேய்
2: பக், எப்படி இருக்கீங்க?
3: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோயி அங்க இருக்கா? அந்த நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
2: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
3: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
2: நிச்சயமா. நீ,
3: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
2: இல்ல, உண்மையிலே தெரியல.
3: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
2: அது நல்ல யோசனை
3: தான். சூப்பர், நான் இப்பவே வரமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
2: அது ரொம்ப நல்ல யோசனை.
3: ஏற்கனவே வழியில இருக்கேன்.
2: சரி பேக், நாளைக்கு பேசுனே. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனி இரவு

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. பாக், வெளி உலகமே பதில்கள் தேடி அழைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்கு மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பார்க். மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடே?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
2: நான் மறுத்தா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
1: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகுறடா.

0: ஏ பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளி தான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவோ, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: ப்ளோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: ப்ளோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுனே
1: அண்ணா,
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பாக்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க. சரி, நாம் இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க
1: குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன். அதாவது நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
1: என்ன?
3: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
1: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ற என்ன அர்த்தம்? லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
3: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருக்கேன்.
1: இருங்க இருங்க. என்ன?
3: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்ல தான் சந்திச்சேன்.
1: யாரு?
3: கழுப்பு முடி, மீசை துணி போட்டிருந்தாங்க, எரிய பிரகாசமான வைர மோதிரம். ஏதாவது ஞாபகம் வருதா?
1: ஐவியா?
3: மிஸ்ஸஸ் ஐவி வில்லியம்ஸ், நல்லா இருக்காங்க.
1: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
3: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும் ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: எத்தனை நிமிஷம் எப்படி இருக்கேன்?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் இருக்கு.
1: ஷவர அவங்க வர போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லும்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகோனியாவ பேசினேன், அவர் எனக்கு முழு ஐயன்னா அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு, எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திய ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN ல வைக்க திட்டமிட்டிருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே, இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம், ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படிதா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது திரு பிளாங்க். மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்க ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நீ கொலை?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலக மகா உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் திரு ஜனாதிபதி.
3: ஓய்வட. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கையை எனக்கு கொடு.
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இது இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேன்.
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
1: நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, மோட்ட பாரில். ஆமா
2: ஆமா, எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வேன் என்று நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். இதோ உனக்கு
1: நம்பரி. ஆஹா,
2: சரி, இங்குதான் நான் விடைபெறுகிறேன். ஏய், தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: நான் தெரியும் பார், நம்மிடம் இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா?
2: ஆமா.
4: நான் உன்ன நினைச்சிருக்கான். டேய் பரவாயில்ல
0: மெண்டி. அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
5: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன காதலிக்க
5: நானும் உன காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பாப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன்,
2: நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
3: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
2: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
3: ஆமாயா, அது சரிதா.
2: அந்த பழைய உறவு அது வேலை இடத்த தாண்டி போனதா?
3: மன்னிக்கவோ,
2: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
3: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
2: நல்லது, எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
3: ஆமரியா,
2: கேப்டன், நீங்க அந்த
3: மன்னிக்கவோ,
2: நம்முடைய வருகை மேரம், நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
3: நிச்சயமா, மன்னிக்கவோ, நான் மறந்து விட்டேன்.
2: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
3: நான் நலமா இருக்கிறேன்.
2: நல்லது. இந்த விமானம் இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
3: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
2: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
3: நன்றி ஐயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணதே, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவ. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலே 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவ மார்பல குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறுவயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலே தான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல இல்ல, இங்க நாம் ஏதோ ஒன்றை தவறுவித்தோம். இது பெஞ்சூடாவின் உலை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரைய மாற்றி விட்டாரு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலேயின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அத உடைக்க ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும்.
1: ஏ
0: அந்த 2 ஆர்வர் சுவர்ல இருக்கிறாங்களே. கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்புளக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க, நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. சே, உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ.
3: பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா ஆமா நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நல்லா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன்.
5: நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பின் யூதா.
1: ஆமா.
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள்.
2: யா,
1: அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்ற மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
3: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
4: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்றே நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
4: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவற்றில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: மீதமுள்ள
3: பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதா வாங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கறேன்.
5: அதோடு நான் க்ளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
0: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன்னு சொல்ல.
5: உண்மையா?
0: கேளுமே, உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா க்ளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
5: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
0: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
5: ஆமா.
2: ஹலோ,
6: ஏ நான் தான்.
2: ஹாய் பக், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாக இருக்கோம். பாரு, இங்க இப்பதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, இன்னும் இங்க தான் இருக்கேன்.
6: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
2: நீ முடியாது, ஐனா யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: கோயி, கவலைப்படாதா, கடவுள் என்ன காப்பாச்சுடார். வேணும் பிரார்த்தனை போல.
2: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன். நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றட.
6: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அது
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, அடையாள அட்டை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிகோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து நீ தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
1: தற்போதைய நிலவரப்படி
3: ஆத்மாவின் ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல்வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
4: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
5: நான் தெரியும் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
4: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
6: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென்யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின் படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
4: என் இளமையிலிருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
6: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு, செயல்களால் அல்ல. யாரும் பெருமைப்பட முடியாதபடி
7: புரிஞ்சுவிட்டது.
8: எனக்கு புரியவில்லை.
7: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
9: இது GMN. நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
7: கடவுளுடன் ஒற்றுமை அடையுங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
8: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
10: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
8: அவர் கிறிஸ்தே
7: இயேசு.

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்த்த போது எனக்கு எதுவும் உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுற ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
3: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறது.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம்.
1: நீ சாப்பாடு தேவைப்படுவாயன்னு நினைக்கிறேன்.
2: நன்றி, நான் தயார்.
0: நான் பைய கடவுளுத்தால.
1: அப்படி என்றால் அவரிடம் சொல்லும்.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
1: நான் சரியானதை செய்ய விரும்புகிற.
4: இயேசுவே,
0: நன்றி.
1: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வச்சிடுறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
2: ஆமா, நீ
3: செய்தாய். இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாததை வருந்துகிறேன். நான் சமீபத்தில் சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணராக அறியப்படுகிறார். பழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.

0: வணக்கம்.
1: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிறேன், நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்,
1: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
2: நன்றி, கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
3: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்ததை நான் மதிக்கிறேன்.
4: நீ கவலைப்படாத, நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
5: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதார நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்துல திரும்பி வருகிறேன். நல்லா இருக்கியா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஒளிபரப்புக்கு தயார் நாடா?
6: தயவு செய்து
0: இப்ப ஆரம்பிக்கலாம்.
7: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது.

பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த

0: தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன. எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட
1: செல்போன்
0: எல்லாவற்றிலும் மீண்டும் உயிர்த்தெழுகணும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து.
2: அருள்
0: என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மையை மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மையை பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
2: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
1: நீங்க எனக்கு தேவா.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
3: புரிஞ்சு விட்டதே, இப்போ புரிஞ்சு விட்டது.
4: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
5: தயவு செய்து காத்திருக்கவும்.
1: என்னுடன் ஜெபியுங்க.
6: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
2: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
7: என் இதயத்துல,
2: என் இதயத்துல
6: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
2: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர்.
6: கடவுளுக்கு நன்றி. நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா?
2: ஆமா.
6: நன்றி கடவுளே.

அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும். என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓ என் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரம்மிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்துல பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு. ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது. அப்போது என் ஆன்மா துதித்து பாடுகின்றது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு. உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோல,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை.

இயேசுவின் நாமத்திலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கால சம்பவங்களை குறிக்கிறது. நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை செய்கிறது. நிச்சயமாகவே இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இதுவரையிலும் ரெண்டு சபைகளை குறித்து நாம் தியானித்தோம். எபேசு சபையை குறித்து, அதற்கு பிறகு சிமிர்னா சபையை குறித்து, இன்றைக்கு பெர்கமு சபையை குறித்தும் தியத்திரா சபையை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:12 நான் வாசிக்கிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. அப்படியே நிக்கலோய் மதஸ்தாருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களை யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகினவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபைகளோடு இடைப்படுகிறார். சபைகள் என்பது ஏதோ ஒரு காலத்தில் இருந்துவிட்ட சபைகள் என்று எண்ணிவிட முடியாது. நாமே ஆண்டவருடைய சபையாயிருக்கிறோம், நாமே ஆண்டவருடைய மனவாட்டியாயிருக்கிறோம். இந்த 7 சபைகளில் உள்ள குறைவுகள், இந்த 7 சபைகளில் உள்ள நிறைவுகள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது, எனக்காகவே ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடையவே ஆவியானவர் பேசுகிறார். காரணம், இந்த காலத்தில் மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எகிப்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது அடிமைகளாயிருந்தார். அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. பெரிய வீரர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது. ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுவித்தது மட்டுமல்ல, நம்மை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்குகிறார், தன்னுடைய சரீரத்தை நமக்கு தந்து உருவாக்குகிறார், அவருடைய வார்த்தைகளை வேத வசனத்தை போதித்து நம்மை உருவாக்குகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்து அவருடைய மாசற்ற மணவாட்டியாக அவர் உருவாக்குகிறார், அருமையான ஐக்கியத்தை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார், ஆவியின் வரங்களை கனிகளை தருகிறார். நம்மை ஒரு மணவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் சாத்தான் நம்மை கெடுக்கும்படியாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ,
நாம் ஒரு மனவாட்டியாய் உருவாக முடியாதபடி உலக நேசங்களை, உலக சிநேகிதங்களை, உலக சிற்றின்பங்களை நமக்கு முன்பாக காண்பிக்கிறான். அசுத்தமான வாழ்க்கையில் உள்ள சிற்றின்பத்தை நாடும்படி செய்கிறான். ஒரு பயங்கர டக் ஆஃப் வார், ஒரு கயிறு இருள் இழுக்கிற போட்டியில் ஒரு கூட்டம் அந்த பக்கத்தில் எழுப்பார்கள், மறுபக்கம் அடுத்த பக்கத்தில் எழுப்பார்கள். கர்த்தர் தேவதூதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இழுக்கிறார்கள். சாத்தான் சினிமா நடிகைகள், நடிகைகள், விபச்சாரிகள் எல்லாம் பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதை எண்ணிக்கொண்டுதான் நாம் இந்த சபைகளை தியானிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய முழு பலனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது முதலாவது ஆண்டவர் தன்னை பற்றி எழுதுகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதுகிறார். தன்னுடைய நாமத்தை அவர் எழுதுகிறார். நான் சபைக்கு என்ன செய்யக்கூடும் என்பதையும் அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவது இந்த சபைகளை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அவருடைய உள்ளத்தில் பாரம் இருந்தது. உசியா ராஜா மரித்து விட்டார், இனி எந்த ராஜா எழும்ப போகிறார், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர். ஆண்டவர் உலக பிராரமாக எழுதப் போகிற ராஜாவை காண்பிக்கும் முன்பாக தன்னையே அவர் காண்பிக்க சித்தம் கொண்டார். உயரம் உன்னமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை முதலாவது காண்பித்தார். உலக சிங்காசனத்தை பற்றி நீ நினைக்கிறதுக்கு முன்பாக பரலோக சிங்காசனத்தை பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க சித்தமானார். கிரேக்க சாஸ்திரிகள் எல்லாம், தத்துவ ஞானிகள் எல்லாம், உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப், உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், என்ன ஆராய்ச்சி செய்தாலும் உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், உனக்குள்ளே ஒரு வல்லமை கிடக்கிறது, உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. விவேகானந்தர் சொன்னாரே, உனக்குள்ளே ஒரு குண்டிலியம், அது உறங்கி கிடக்கிற, அதை தட்டி எழுப்பு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அது அல்ல, கர்த்தரிலிருந்து ஆரம்பி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவரிலிருந்து ஆரம்பி. இந்த பெர்குமோவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெர்குமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதுதான் முதல்ல தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கிறது. பெர்குமோ என்ற பட்டணம் சின்ன ஆசியாவிலே ஒரு தலைநகர் பட்டணம், சரித்திரத்தில் புகழ்பெற்ற ஒரு ஒரு பட்டணமாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை பிடித்தார், அவருடைய ஆட்சி அங்கே இருந்தது. அந்த மகா அலெக்சாண்டருக்கு பிறகு ஒரே பட்டயங்கள், ஒரே ரத்தம் சிந்துதல், ஒரே யுத்தங்கள், ஒரே வன்முறைகள். ஆகவே பெர்குமோ என்று சொல்லும் போதே பட்டயத்தால் ரத்தம் சிந்தின ஒரு ஒரு பட்டணம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கையில் வைத்திருக்கிறார். இது உலகத்தாருக்கு சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் பட்டணை அப்பட்டணமாக இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அந்த பட்டயம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டயம். உலகத்தாருக்கு பட்டயம் என்றாலே யுத்தம், பாடு, கஷ்டம், நோய்கள், வியாதிகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பட்டயம் தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அது வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சாத்தானுக்கு வெட்டுகிற ஒரு பட்டயமா இருந்தாலும் நமக்கு வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஆவிக்குரிய பட்டயமாக இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் அக்கினி என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. உலகத்தாருக்கு அது குடிசைகளை எரித்து சாம்பலாக்கி, பட்டு புடவைகள்னாலும் எதுனாலும் சாம்பலாக்கி போகக்கூடிய ஒரு வல்லமை. ஆனால் நமக்கு அந்த அக்கினி என்று வரும்போது அது பரிசுத்தாவின் அக்கினி, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அக்கினி.
அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வரும்போது உலக அக்கினிகள் செயல்பட முடியாமல் போய்விடும். உலக பாடுகள் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை உலக பிரகாரமான அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் பரலோக அக்கினி அங்கே இறங்கி வந்தபோது உலக அக்கினி சேதப்படுத்த முடியவில்லை. அது கட்டுகளை மாத்திரம் எரித்ததை தவிர அவருடைய வஸ்திரத்தை சேதப்படுத்த முடியலை. காரணம் அது பரலோக அக்கினி. அந்த அக்கினியிலே ஆண்டவருடைய பட்டயமும் இருக்கிறது. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்ன? வசனம் என்கிற பட்டயம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கட்டுகளை அறுக்கிறது, ஆனால் அவர்களை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுகிறது. வசனம் என்ற வாக்குத்தத்த பட்டயம் என்ன செய்கிறது? நீ அக்னியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலையில உன் பேரில் பற்றாது. அந்த வாக்கு தத்துவம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. உலக அக்னியை போல அல்ல. ஆண்டவர் ஒரு முட்செடி அக்னியில எழுந்தருளினார். அந்த முட்செடிக்கு ஒரு தயவு. அந்த அக்னி அந்த அந்த முட்செடியை சேதப்படுத்தவில்லை. இந்த முட்செடியை எரித்து சாம்பலாக்கி விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அது எண்ணங்களை நினைவுகளை ஊடுருவி அறுக்கத்தக்க ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை 1 நம்ம வாசித்தோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அது என்ன? அதுதான் தேவருடைய வசனம். சாத்தானை ஆண்டவர் ஏற்று நிற்கும் போது அவருடைய வாயிலிருந்து பட்டணம் புறப்பட்டது. வேத வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறது. அதை சொல்லித்தான் சாத்தானை அவர் வென்றார். அவர் சாத்தானை சீ நாய பேய போ அப்பாலை போ கெட்ட வார்த்தை சொல்லி சிலர் பேயை துரத்துவாங்க. ஆண்டவர் அப்படி துரத்தில்லை. தடி எடுத்து அவன் மண்டல அடிக்கலை. உலக பிரகாரமான பட்டயத்தை உருவி சருன்னு பேதுரு காதை வெட்டின மாதிரி வெட்டலை. அவர் என்ன செய்தார்? எழுதியிருக்கிறதே அந்த ஆவியின் பட்டயம் போய் ஒரு வெட்டு. அடுத்த சொன்ன எழுதியிருக்கிறதே மனுஷன் 54 மாத்திரமல்ல, ஒரு வெட்டு. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அதை எப்போதும் ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் நீங்க மற்றவங்களுக்கு விரோதமாய் அந்த வாக்கு தத்துவத்தை உபயோகிக்கும் போது அதே வாக்கு தத்துவம் உங்களையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறேன், அதே வேத வசனம் என்னையும் நியாயம் தீர்க்கக்கூடியது. ஆகவே 1 9 எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு. இந்த வார்த்தைகள் உங்களையும் நியாயம் தீர்க்கும், பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் நியாயம் தீர்க்கும். ஆனால பிரசங்கம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், பிரசங்கியாருக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பிரசங்கியாருக்கும் அது பட்டயமாயிருக்கும். ஆகவே பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பாய் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பின்பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய உள்ளும் புறம்பும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பார்வையில் நீங்கள் பிறந்தது முதல் இதுவரையிலும்
என்னென்ன உங்களுக்கு சம்பவித்தது, எப்படி எப்படி வாழ்ந்தீர்கள், ஒரு வினாடி நேரத்தில் அறிந்து கொள்ளுகிறவர். ஏழு கண்களை உடையவரா, ஏழு ஞானத்தின் அக்கினி தீபங்களை உடையவர், நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் அறிந்திருக்கிறாராம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். மோசியோடு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆளோட்டிகளின் கைகளிலே சிக்கி அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள் மிகவும் முக்கியமான. வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகளா அல்லது சுயநலமான கிரியைகளா, இயேசுவுக்காக செய்யப்படுகிற செயல்களா அல்லது வெறும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்கிற கிரியைகளா, நம்முடைய கிரியைகள் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எதை சிந்திக்கிறது அதை வெளிப்படுத்துகிறது. எப்படி நம்முடைய நினைவுகளை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய நோக்கங்களை நம்முடைய செய்கைகள் வெளிப்படுத்துகின்றன. அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். இங்கே சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல குடியிருக்கிற தெரியுமா, நீ பெர்குமு சபை. ஆனால் இந்த பெர்குமுவில ஒரு பயங்கரமான கோயில், அந்த கோயில் சர்ப்பத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மலை மேல இருக்கிறது. அங்க ஒரு விக்கிரகத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பை இந்த பெர்குமோ சபையார், பெர்குமோ என்ற இடத்தில் உள்ள புரஜாதி மக்கள் வணங்கி வந்தார்கள். ஆகவே அங்கு விக்கிரகங்களின் ஆவிகளின் செயல்பாடுகள் இருந்தன, பிசாசின் கிரியைகள் இருந்தன. அந்த பிசாசுகளை வைத்து குறி சொல்லுகிற ஆவிகள் நிறைய இருந்தன. அந்த பிசாசின் ஆவிகளை வைத்து சூனியங்கள் செய்வினை செய்கிற மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பெர்குமு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த சர்ப்பத்துக்கு எதுவான பிசாசின் கிரியைகளை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் நாகராஜன் என்று சொல்வார்கள், 5 நாகம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சிவபெருமான் சிலைக்கு பின்னாலும் தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். விஷ்ணு அந்த பாம்பின் மேலேயே படுக்கை வைத்து கொண்டு அவர் தலைக்கு மேலே அது இருக்கும். எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும், புத்தருடைய சிலையை பார்த்தாலும் அவருடைய தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தலைக்கு மேலாய் அவன் ஏறுவதை ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. ஆதாம் தான் விட்டு கொடுத்து சாத்தானுடைய தலைக்கு மேலே ஏறும்படி தன்னுடைய தலையை தாழ்த்தி கொடுத்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த சர்ப்பத்துக்கு விற்று போட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆதாமுக்கு தலைக்கு மேலே ஏறி இருந்த அந்த பாம்பு ஓ மேலே ஏறக்கூடாது. ஆகவே அந்த பாம்பை பிடித்தார், இழுத்தார், காலின் கீழே போட்டார், தலையை நசுக்கினார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாம்பை நசுக்குகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒரு நாளும் அவன் உன் தலைக்கு மேலே ஏற விடவே விடாது. ஆதாம் அப்படி இடம் கொடுத்து விட்டான்.
ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து விட்டான். ஆனால் அவனை ஒருபோது உனக்கு மேலே இருக்கிறதாக எண்ணாதே, உன் காலுக்கு கீழே இருப்பதாக. ஏற்கனவே தலை நசுக்கப்பட்டவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக உன்னுடைய பாதத்தின் கீழே அவனை பார்த்துக்கொள் என்கிற. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நிறைய சாத்தானுடைய சபைகள் வந்துவிட்டன. சாத்தானுடைய வேதம் என்று நிறைய வந்துட்டு, வெளிநாட்டில் நிறைய கார்கள் பின்னால் போனால் சாத்தானுடைய அடையாளம், தலைகளான சிலுவை உடைய அடையாளம், எப்படி சாத்தான் சபை மெம்பர்கள் என்பதை காண்பிப்பதற்கு நிறைய கார்கள் அந்த சிம்பலை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களெல்லாம் விச்சஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், மந்திர கிழவிகள். சாத்தானுக்கென்று வேதம் தயாரித்து இருக்கிறார்கள். எப்படி நாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதோ அதுபோல அவர்கள் அந்த வேதத்தில் சாத்தான் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். அதுபோல அவர்கள் நிறைய சிடி பாப் மியூசிக் எல்லாம் வைக்கிறார்கள். அது பார்க்கறதுக்கு மியூசிக்காக வருகிறது, ஆனால் அதை திரும்பி ரீவைண்டு போட்டு திருப்பி பாத்தில் வைத்தா சாத்தானை புகழ் பாடி ஆண்டவரை தூஷிக்கிற சீடிகளாய் அமைந்திருக்கும். அதுபோல சாத்தானுடைய ஆலயங்கள் நிறைய பெருகிவிட்டது வெளிநாடுகளில். அவங்க எல்லாம் கருப்பு உடவிட்டு அவங்களுக்கு பிரதான ஆச்சாரியம், சின்ன குழந்தைகளை கொண்டு நான் முதல் குழந்தை பெற்றால் நான் சாத்தானுக்கு பலி கொடுப்பேன், அந்த ஆலயங்கள் வந்து பலி செலுத்துகிறார். சாதாரண நேரங்களில் பன்றிகளை பலி செலுத்துவது உண்டு. இன்றைக்கும் அந்த ஆராதனை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்த பெர்க்மோ சபை அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை உள்ள, சாத்தானி ஆராதனை உள்ள அவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒரு காலத்தில் பரலோகத்தில் சிங்காசனம் இட்டு அமர்ந்திருந்தவன், அவன் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பெருமை அடைந்ததுனால ஆண்டவர் அங்கிருந்து அவனை பந்தாடினார். அவன் மத்திய ஆகாயத்தில் விழுந்தான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி சேனை அங்கதான் அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபு என்று அவன் அழைக்கப்படுகிறான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கருப்பா ஒரு வவ்வால் தோற்றத்தில் இந்த வான மண்டலங்களை கருப்பாக்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிறது. மாரி செருலோ என்ற ஒரு தேவ பக்தன் இந்தியாவுக்கு முதல் முறை வந்தபோது இந்த விமானம் கீழே இறங்குகிறதை பார்த்தார். அந்த ஆகாய மண்டலம் முழுவதும் கருத்த வவ்வால் போல, ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் அங்கே ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. சாத்தான் சிங்காசனம் இட்டு அமருகிறார். அவர் ஒவ்வொரு தேவதைகளையாய் தெய்வம் என்று பெயர் படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெயரை சொல்லி கொடுக்கிறார். இந்தியாவில் உள்ள தெய்வம் பேர் அவருக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விக்கிரத்தையும் பேராயவர் சொல்லி சொல்லி கட்டி கொண்டே வந்தாராம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், ஆனால் மனுஷர் அதை வரவேற்கும் போது அங்கே வந்து அவன் சிங்காசனம் எடுக்கிறான். மனுஷர் அவனுக்கு தேவ ஆலயத்தை கட்டும்போது, மனுஷர் விக்கிரகாராதனை செய்யும் போது அவன் அங்கே வருகிறான், தன்னுடைய சிங்காசனத்தை வைக்கிறான். நீங்கள் கல்கத்தா போனால் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அந்தகார வல்லமை, காளி என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி இன்றைக்கு அங்கே சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் எந்தெந்த இடங்களில் விக்கிரகாராதனை நடக்கிறதோ அங்கே அவன் பலன் கொண்டு தன்னை ஆராதிக்க அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு சிங்காசனமிட்டு அவன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ இருக்கிற இடத்துல சுவிசேஷ வேலை செய்வது கடினமாயிருந்தாலும் நீ ஆண்டவருக்காக அந்த சத்துருடைய வல்லமை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய். சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு நீ எதிர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார், அதை சொல்லி பாராட்டுகிறார். இந்த இடத்துல யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறார். நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும்படி பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் சிங்காசனம் இட்டு அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பாதாள இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். எவ்வளவுதான் பாதாளத்தின் வாசல்களை இந்த சபைக்கு விரோதமாய்
கர்த்தருடைய மனவாட்டியாய் உருவாகிற உனக்கு விரோதமாய் எழுமினாலும் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 22 முறை சிங்காசனம் என்கிற வார்த்தை வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோக சபைகளுக்கு பிறகு பரலோக சிங்காசன காட்சி தான் முதல்ல வருகிறது. 7 சபைகளையும் குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிவிட்டு 4 அதிகாரத்தை சொல்லும்போது, இவைகளுக்கு பின்பு வானத்தில் திறக்கப்பட்ட வாசலை கண்டேன், தேவனுடைய சிங்காசனத்தை கண்டேன், அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாய் இறந்தார். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு, இந்த 7 சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு ரகசிய வருகை ஏற்பட்ட காலத்துக்கு பின்பு. அப்போதான் ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறிவா பரிசுத்தவான்களே, பூமியில சபையில விசுவாசிகளாக இருந்தவர்களே ஏறிவா. அப்பொழுதுதான் சபை இமைப்பொழுதிலே மர்வமடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். 4 அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை, அவருடைய ராஜ தர்பார் அறையை, அண்ட சராசரங்களை அவர் ஆளுகிற இடத்தை 4:2 நம்ம வாசிக்கிறோம். அது ராஜ தர்பார் அறை. கீழே பூமி இருக்கிறது, அதற்கு கீழே பாதாளம் இருக்கிறது, விண்வெளிகள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுடைய சிங்காசனங்களை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் அந்த சிங்காசனத்தை சூழ வீற்றிருந்தார்கள். அவருடைய சிங்காசனம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் அவர் உட்கார்ந்தார். பரிசுத்தவான்களின் சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு பூமி 1000 வருஷம் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அரசாட்சி செய்வார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்கள். மத்தேயு 25:31 அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது, 2 பக்கம் வெள்ளாடுகள் செம்மாறியர்கள், பூமியில வாழ்ந்த அத்தனை பேரும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்களா. அவருடைய சிங்காசனம் முழுக்க முழுக்க மகிமையாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த சிங்காசனம் கிருபை உள்ளதாகவும் இருந்ததுனால அந்த சிங்காசனத்துக்கு இன்னொரு பெயர் கிருபாசனம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள சிங்காசனம், வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்துதான் அவர் கடைசி நியாய தீர்ப்பை செய்வார் என்பதை வெளிப்படுத்தல் 20:11 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் நீதியை வெளிப்படுத்துகிற சிங்காசனம் என்று சங்கீதம் 97:2-3 வாசிக்கிறோம். அதே நேரம் தானியேல் ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்த்தார். அவர் அக்கினி மயமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். தானியேல் 7:9-10 அந்த சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து அக்னி மயமான நதி ஓடி வந்தது. அந்த அக்னி மயமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி ஏராளமான இடங்களை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20:4 நாம் உட்காரப்போகிற சிங்காசனத்தை குறித்தும், 1000 வருஷ அரசாட்சியில் நாம் இயேசுவோடு எப்படி சிங்காசனத்தில் இருப்போம், கோடி கோடி கோடி வருஷங்கள் பிதாவுடைய அதே சிங்காசனத்தில் குமாரன் வீற்றிருக்கும் போது அவர் பக்கத்தில் நம்ம அதே சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட
உட்காரும்படி அருள் செய்வேன். சிலுவையிலே நாம் ஆரம்பிக்கிறோம், சிலுவையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். சிலுவையண்டை வந்து அவருடைய ரத்தம்ப்பா என்ன கழுவட்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். சிலுவைக்கு அடுத்ததாக நம்முடைய கண்கள் சிங்காசனத்தை நோக்கி இருக்கும். சிலுவையோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை, ஆனால் நமக்காக செய்த மீட்பின் கிரியைகள் சிலுவையில் முடிந்து விட்டாலும் நம்முடைய நித்தியம் அந்த சிங்காசனத்தில் முடிவடையணும். ஆகவேதான் கொலோசியர் 3:1 அப்போஸ்தலன் பவுல் எழுதினார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது, அந்த இடத்தின் மேல உங்க கண் இருக்கட்டும். உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உங்களுடைய பாதத்து கீழாக துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதப்படிக்கு கீழாக்கி அவரோடு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதன் மேல்தான் நோக்கமாயிருக்கணும். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். அந்திப்பா என்ற ஒரு விசுவாசி, அவர் இந்த பெர்க்மோ சபையில இருந்தார். இந்த பெர்க்மோ சபை பாடுகளுக்குள்ளாய் போன போது சீசர் தான் தெய்வம் என்று சொல்ல மறுத்த இந்த அந்திப்பா என்ற விசுவாசி, அபிஷேகம் பெற்ற தேவன், அந்த தேவனுடைய பிள்ளைய கொல்லப்படும் போது ஒரு பயங்கரமான உபத்திரம் வந்தது. அவரை எப்படி கொண்டாங்களா, இந்த சபைக்கு முன்பாக ஒரு வெண்கலத்தில் செய்த காளை முழுக்க முழுக்க வெண்கலம். இயேசுவை மறுதளிப்பாதையா, மாட்டேன். சீசர் தான் உண்மையான தெய்வம் சொல்லுவாயா, மாட்டேன். அவன் அப்படியே தூக்குனாங்க, கை கால கட்டினாங்க, அந்த காளை வெண்கலத்தில் செய்து ரெண்டாக திறந்தது, அதுக்குள்ளே அவனை வைத்தார்கள், அப்படியே மூடினார்கள், அந்த லாக்கை போட்டார்கள், கீழே தீ வைத்து எரித்தார்கள். சீக்கிரமாக கொன்றக்கூடாது, மெதுவாக தீ போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வெண்கலம் சிகப்பேறி அந்த தீ அவனை அப்படியே கொன்றது. இதனால கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம். சிலர் அறகுறையான விசுவாசிகள் மறுதளிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் அதை பற்றி எழுதுகிறார், எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்தான், அவன் என்னை மறுதளிக்கவில்லை, உயிர் போகிற நேரத்திலும் எனக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்ட அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் 100 வருவதற்கு முன்பாக பரலோகத்திலே புத்தளான ஜனங்கள் பரலோகத்திலே ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். முதல் 100 எத்தனையோ லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகள் வெண்ண அங்கி தரித்து பரலோகத்தில் போயிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆனால் இயேசு சிலுவையின் வாசலை திறந்து வைத்து, பரலோக வாசலை திறந்து வைத்து அங்கே இடத்த ஆயத்தம் பண்ணின பிறகு ஒவ்வொரு 7 சபைகளில் ஒவ்வொரு உண்மையான பக்தர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பதை ஒரு பாக்கியமாக எண்ணி அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். ஆகவே ஆண்டவர் அதை இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். மாத்திரமல்ல, ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பற்றும். மீண்டும் வாசிக்கிறார், உன் கிரியைகளையும் சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும். அத்தனை பாடுகள் வரும்போதும் அவர்கள் பற்றி கொண்டிருந்தது என்ன, ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் நமக்கு தற்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் ஆண்டவர்.
அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகும், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாயிருப்பான். யோவான் 14:14 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். என் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சாத்தான் தன்னுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரிக்க 666 என்கிற அவனுடைய நாமத்தை, அந்த மிருகத்தின் நாமத்தை தரிக்க முற்படுவான். சாத்தான் அந்த மிருகத்துக்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:1 தூஷணமான ஒரு நாமம் அவனுடைய நெற்றியில தரை திறந்ததா. மிருகம் என்பது அவனுடைய நாமம், அந்திகிருஷ்ணி என்பது அவனுடைய நாமம், வலு சர்ப்பம் என்பது அவனுடைய நாமம், கள்ள தீர்க்கதர்சி என்பது அவனுடைய நாமம். ஆனால் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாம். வியாதிகளுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், கேன்சர், எய்ட்ஸ், ஆனா இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்தையும், வியாதிகளின் நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாமம், சாத்தானுடைய நாமத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு நாமம். இயேசு என்கிற நாமத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற நாம். என் நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம். ஆகவே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். எதை அவர்கள் மறுதலிக்கவில்லையாம், ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வல்லமை உள்ளது. நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோடு மலையை பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அப்படியே ஆகும். காட்டத்தி மரத்தை கடல்ல நடப்படுவாயாக, அப்படியாகும். இந்த விசுவாசத்தை மறுதலிக்காம உன்னை நீ பாதுகாத்துக்கொள். மறுதலிக்கிறது என்ற உடனே நமக்கு பேதுரு ஞாபகம் வரக்கூடும். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை உதவி செய்தார். அவர் பிடிபட்ட போது சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், பேதுரு அவரை மறுதலித்தார். ஆனால் இந்த சபையார், இந்த பெர்கமோ சபையார், ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக நின்றார். விசுவாசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எபிரேயர் 11:11 வீட்டுக்கு போய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாய் இருக்கிறது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அங்கே ஏனோக்குடைய விசுவாசத்தை பார்க்கிறோம், ஆபேல். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விசுவாசங்கள். ஆபேலுடைய விசுவாசம் வேறு, ஏனோக்குடைய விசுவாசம் வேறு. அதே போல நோவாவுடைய விசுவாசம் வேறு, ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு. ஒவ்வொருடைய விசுவாச வீரர்களும் கர்த்தரே எப்படி ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள் அதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 14 விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாம். எண்ணாகமம் 21 அந்த பீலயாமை குறித்து வாசிக்கிறோம். இவன் ஒரு தீர்க்க தரிசி, அவன் புரஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷ தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது என்று அந்த ராஜா, அந்த மோவாபிய ராஜா, அவனுடைய பேர் பாலாக், நிறைய வெகுமதி பொருட்கள்லாம் கொடுத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். இந்த பீலயாம் எவ்வளவோ சபித்து அவன் அந்த பணத்தெல்லாம் தன்னை காக்கணும்னு நினைத்தான். ஆனால் ஆண்டவரை விடலை, என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், சபித்தாயானால் தொலைந்தாய். அப்படியும் அவன் என்ன செய்தான், கழுதை கூட்டி கொண்டு அவன் போனான். ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நின்றார். அவனால் சபிக்கவே முடியல. ராஜா சொன்னான், உன்னை நான் செல்வந்தனா மாற்றணும்னு நினைச்சேன், நிறைய பொண்ணு வெள்ளி தரணும்னு நினைச்சு, நீ இப்படி சபிக்கலையே. அவன் கடைசியில் என்ன செய்தான், சபிக்க ஆண்டவர் விடல, ஆனா இந்த ஜனங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி வேற ஒரு வழியை உனக்கு சொல்லித்தாரு. என்னப்பா சொல்லு,
என்னால் டைரக்டாக உங்களை சபிக்க முடியாது. ஆகவே நீ ஒன்று செய், இந்த மோவாபிய பெண்களை எல்லாம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அனுப்பு. எல்லாம் வனாந்தரத்தில் 40 வருஷமாக காஞ்சி போய் நடந்துட்டு வராங்க. எங்கள் விக்கிர ஆராமைக்கு அவங்களால அந்த திருவிருந்துக்கால அங்கே உள்ள அந்த திருவிழாவுக்கால அங்கே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணும்படி ஜனங்களுக்கு நீ சொல்லு. அவங்க அந்த விக்கிரங்களை பணிந்து கொள்ளட்டும். ஆகவே இவன் கள்ளத்தனமா ரகசியமா இந்த ராஜாவுக்கு ஒரு போதனை கொடுத்தான். விக்கிரான போதனை, தேசித்தன போதனை. இதனால இஸ்ரவேல்ல 20,000 மேற்பட்டவர்கள் இந்த வாதையினால செத்தார்கள், வாதையினால செத்தார்கள். இதே போல கள்ளத்தனமா ஆலோசனை சொல்லுகிற சில பிள்ளையாமங்கள் இருப்பாங்க. எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க? நீங்க போய் கேட்குறீங்க, பக்கத்து வீட்டில் எனக்கு வயிற்றுவலியா இருக்கு, வயிறு கடுக்குது. அப்படியா? ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சோறு எடுத்து இந்த அடுப்பை நான் இருக்கு அப்படி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்து அந்த அடுப்பில் ஊற்றுங்க, இந்த அடுப்பு தானே உங்களுக்கு சமைச்சு தருது, ஊற்றி பாருங்க, உங்கள் 3வது நாளே வயிற்றுவலி நின்றும். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் அப்படி எடுத்து அடுப்பில் போட்டேன். நீங்கள் போய் கேட்பீங்க, எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு. அதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த செல்வ கணபதின்னு இருக்காரு, அந்த கோயிலில் போய் ஒரு நேச்சை செய்யுங்க, அதில் ஒரு சின்ன பொடிசா ஒரு கால் சவரனில் ஒரு கோல்டு செய்து அதில் கொடுத்துருங்க. இதுதான் இந்த பாலாக்கினுடைய உபதேசம். இப்படி தான் நிறைய கிறிஸ்தவ விழுந்து போகிறது. புறஜாதியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது, புறஜாதியார் சொல்ற ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்து பிறகு சாபத்தின் மேல சாபம். என்னை கொண்டு போட்டியோ, செல்வ கணபதி கூட இருக்க 1000 அசுத்த ஆவிகள் உன்னை பிடிச்சிக்கிட்டு, நீ போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 10 எலும்பு உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது, ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார், என் தேவனே ஏன் கைவிட்டாரா? நீ புறஜாதியிட்ட போய் ஆலோசனை கேட்டால உனக்கு இது வேணும். இன்றைக்கு அநேகம் பேர் இந்த அறியாமையினால பீலையாம ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கிறான். அவன் சொல்ற ஆலோசனையை பாருங்க, காஞ்சி போய் வந்திருக்கான் 40 வருஷம், உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நீ ஒரு டான்ஸ் பார்த்ததில்லை, கொஞ்சம் அங்கே வந்து பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், என்ன ரெக்கா டான்ஸு, அந்த டான்ஸ் இந்த டான்ஸ். கடைசியில் பார்த்தா பயங்கரமான சாபத்துக்குள்ளாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 மறிக்க வேண்டியதாயிற்று. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம். புறஜாதியாட்ட போய் ஒரு நாள் ஆலோசனை கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளத்தில் வாருங்க, போதட்ட வாருங்க, கத்தருடைய ஆலோசனை கேளுங்க, வேதத்தில் உள்ள ஆலோசனைபடி நடங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இது அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இன்னொன்று சொல்லுகிறார், நிக்கலோய் என்ற ஒரு மதம். மீண்டும் வாசிக்கிறேன், அப்படியே 15வது வசனம், பீலையாமுடைய போதகத்தை குறித்து சொல்லிவிட்டு, அப்படியே நிக்கலோய் என்ற மதஸ்தருடைய போதகத்தையும் நீ கை கொள்ளுகிறாய், உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். சில மதங்கள் பார்ப்பதற்கு வெளியே ஒன்று போல தெரியும், வெளியே ஒன்று போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள தவறாக நடக்கும். நிக்கலோய் என்கிற மதம் எல்லா மதத்தையும் சமரசப்படுத்துகிற ஒரு மதம். எல்லாம் ஒரே தெய்வத்துக்கிட்ட தான் போகுது, எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்கு தான் போகுது, நம்ம எந்த கொள்கையில் போனாலும் இறைவன் அடையலாம். நாங்கள் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் மாரியாத்தான்னு சொல்கிறோங்க, நீ மேரியம்மான்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும். இந்த நிக்கலோய் மதங்கிறது சமரசமாக உலகத்தோடு ஒப்புரவாகி உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி இருக்கலாம் பரவாயில்ல, அப்படி இருக்கலாம், ரொம்ப ஓவராக பைபிள் பைபிள் பைபிள்னு போகக்கூடாதுங்க. உலகத்தையே அனுபவிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் வந்துடணும், கொஞ்சம் தண்ணி அடித்தா பரவாயில்ல, எப்போவாது ஒரு கதை தான் ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த உலகத்தோடு இணைக்கிற ஒரு மார்க்கம்தான் நிக்கலோய் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அவங்க 100 ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களாம். ஆண்டவருடைய தொழுக ஆராதனையில் விபச்சாரமும் ஒரு ஆராதனை தான், அதான் பயங்கரமான ஒரு அவங்களுடைய கொள்கை என்று அந்த சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன்.
ஒத்து போகாதே. உலகத்தால் சொல்லலாம், தெருவுள்ளவர் கூட எழுதலாம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவில்லாதார். உலகத்தோட எசைஞ்சு போயிருப்பா. மற்றவங்க இப்போ மற்றவங்க ஒன்றை தப்பாக நினைக்கூடாது. ஆயுத பூஜை வருதா, சும்மா கொஞ்சம் பொறி வாங்கி சாப்பிட்டுக்க. பொறி வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை, அதில் ஒரு 5 ரூபா போடு அது தப்பு இல்லை. அந்த தீபத்தை கொண்டாடுவாங்க அப்படி தொட்டு கும்பிட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் பெரியவங்கள்லாம் பார்க்குறாங்களே அவங்க பார்க்கலாம், உனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன்லாம் தரலாம். பரலோகம் உன்னை புறக்கணிச்சு போடான்னு நரகத்தில் தள்ளும்போது அப்போ தான் வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக நம்ம இந்த பரலோக மேன்மையை ஆண்டவரோடு உள்ள அன்பை அந்த ஐக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் புரஜாதியார் மத்தியில் தான் இருக்கிறோம். நானும் கவர்மெண்ட்டில் 16 வருஷம் வேலை செய்தேன். ஆயுத பூஜை வந்தால் என்னுடைய பீரோவிலையும் கொண்டு போய் அங்கே சந்தனம் தெளித்து திருநீர் போட வருவாங்க. நான் சொல்லிடுறது, பீரவை தொட்டா பேதியாகி சாவா. பீரோ காடி ஏன் பீரோ, இதில் இயேசுடைய ரத்த தெளிச்சிருக்கு, வேற ஒன்றும் அங்கே கிட்ட வரக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றா ஆண்டவர் நம்ம விட அதிக வைராக்கியமாக நமக்காக நிற்பார். ஆமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிக்கோலஸ் மதத்தினர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு சேர்ந்து வாழ், இதெல்லாம் ஒரு நாளும் அதுக்கு ஒத்துப்போக கூடாது. ஆமே ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலே பர்க்கும் சபைக்கு எழுதும்போது சொன்னார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கு கடைசியாக சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஆண்டவருடைய போதனை ஆரம்பத்திலிருந்து யோவான் ஸ்நானத்தில் இருந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. அங்கே எருசலேம் தொடங்கி கல்ல எல்லா இடங்களிலும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் ஊமையிலும் பார்க்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவர். ஒவ்வொரு ஊமையை சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவர். ஏனென்றால் மத்தேயு 13:16 அவர் கண்கள் இருந்தும் காணாதவர்களாக இருந்தோம், செவிகள் இருந்தும் கேட்க முடியாதவர்களா, செவிட்டு விரியன்களை போல இருந்தார்கள். ஓமையில் சொல்லும்போது வெறும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், சுவிசேஷங்களை கிறிஸ்து சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனால் இந்த நிருபத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னொன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 17 அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டும் பட்டதும் அதை பெறுகிறவனுமாகிய ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் ஒரு வெகுமதியை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு சபைகளிலும் முதல் ஆண்டவர் யார், ரெண்டாவது உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன் பாராட்டுகள், அதற்கு பிறகு குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நீக்காவிட்டால் வருகிற தண்டனைகள், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும் போது என்னென்ன ஆசீர்வாதம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மறைவான மன்னா யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொத்தமல்லி போல ஒரு ஒரு வெண்மையான பொருள் வானத்திலிருந்து விழுந்தது, அது தேனிட்ட பலாரம் போல இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாளிலிருந்து 40 வருஷம் அவர்களுக்கு அந்த மன்னா பொழிந்தது.
இது இஸ்ரவேலர் அதை சாப்பிட்டார்கள். சங்கீதக்காரன் அதற்கு ஒரு விளக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். 78:24-25 அது வானத்தின் தானியம், அது தேவ தூதர்களுடைய ஆகாரம் உணர்வு. அந்த வானத்தின் தானியம், பூமியில நெல் கோதுமை பார்லி கம்பு கேழ்வரகு, ஆனால் பரலோக தானியம் அது மன்னாவை பொழிவிக்கிறது. தேவதூதர்கள் அதை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பசிக்காக உண்கிறதில்லை, சந்தோஷத்துக்காக உண்கிறார்கள். அதை தான் அவர் பொருளின் தருளினார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மறைவான மன்னா, அது என்ன? அதுதான் இயேசுனுடைய சரீரம். நமக்கு தருகிற பானம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து ஜீவ தண்ணீரை கண்மலையிலிருந்து பிளக்கப்பட்ட ஞான பானத்தை கொடுத்தார். ஆனால் நமக்கு தம்முடைய சரீரத்தையே கொடுக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே பானம் பண்ணுகிறார். இந்த மன்னாவுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார், இந்த ஜீவ அப்பம் நானே. இந்த மறைவான மன்னா என்றால் ஜீவ அப்பம். இந்த மறைவான மன்னா என்றால் நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். வெண்மையான குறிக்கல் உனக்கு நான் தருவேன். வெண்மை என்பது பரிசுத்தம். பழைய காலத்தில் உள்ள யூத ரபிகள் மன்னாவோடு சேர்ந்து பரலோகத்திலிருந்து வெண்மையான கற்களும் விழுந்தன. அது பரலோகத்தில் இருந்த மன்னா என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய சரீரமாகிய அப்பாவை அப்பத்தை நீ புசிக்கும் போது உன்னுடைய உள்ளான மனிதன் வெண்மையாய் மாறுவான், வெண்மையான குறிக்கல்லாய் மாறுவான். அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய எருசலேம் நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அந்த நாமம் யாருக்கும் அறியாத பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்று

0: 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது.
1: சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒலி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்துடைய மகிமை,
0: கர்த்துடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களை மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்துடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்கா என்ன செடி மேலு எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னவெல்லாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே. கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா, சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்.
1: ஆனால்
0: உண்மையில கர்த்தர் உதிப்பா, மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார், அவர் மகிமை உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழ போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாரால நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி. எழும்புனா இதுவரைக்கும் என்ன செட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரமா இருந்திருப்போம். அதான் எழும்பு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கோம், நமக்கு நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்ன எழும்புற போகுதா, இது வரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு சரி, எழும்பி பிரகாசி உண்மையில என்ன வந்துச்சு, கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமி மூடப்போகுது, காரியில் சனங்களை மூடப்போகுது. ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கர்த்தர் உதிப்பார், மகிமை மேல காணப்படும். கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா, கர்த்தர் உங்களை உதிக்கணுமா, நம்ம உரிய என்ன செய்யணும், எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது, பாத்திரம் என்ன செய்யணும், அதுலேருந்து எழும்பணும். கத்து சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்லை என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். ஒரு வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளோ செவிச்ச என்ன இருக்குது, நம்ம உழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படி தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அருமையானவர்களை, கத்திர உங்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வார், ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும். கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். தவளைப்படாதீங்க, கத்திற்காக எழும்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரான்னு நினைக்கலாம். கத்திர சொல்ல ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1-5 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க் 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துடும். எழும்புன போது அவர் நம்மளை பிரகாசிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கர்த்தருக்கு அர்த்தம் ஒப்படைச்சிட்டாதான் சொல்ற பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு மறுகிச்சு நம்ம கர்த்தருக்காக எழும்பி நல்லா துதிக்கணும். அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. நமது உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்பொழுதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவராக இயேசுகிறது சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்ன கைவிடுவதும் இல்லை. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்குத்தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராக இயேசுகிறதுக்காக எழும்புமானா, யூக யுகமா யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றி கொள்வதில்லை,
0: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு வந்துட்டாரு, இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடி போயிரு. எந்த மந்திரமா இருந்தாலும் நம்மளை தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசை நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவர் என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒன்றும் கலங்கவே வேண்டாம். பாருங்க என்னவே ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, அவங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லு சங்கீத புஸ்தகம் 91:5-6.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
1: பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தார்னா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள இன்னும் இருக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியா இருக்கிறார். நம்ம என்ன செய்ய, இருள் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டா பயங்கரத்திற்கும், பகல்ல பிறக்க அம்புக்கு, இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி, இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிரும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் இப்ப நம்ம அது நினைக்கிற நமக்கு வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தால் நம்ம கத்தர் இழைச்சுவாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவார், கரை நீட்டி நம்மளை தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்மளது பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலும் எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்தருக்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5 ஒரு தடவை வாசிங்க.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துருது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியாய் இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாது என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்தர் இருந்தனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்வதை பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்தர் என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படிய. பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசியர் போகுதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹலேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போற, 70 இல்லாட்டி 80. இந்த உலகத்துக்காக வாழ்வோமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்.
0: கர்த்தர் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நமக்கு செல்ல வேண்டும். கத்திர சென்ற பாதையில நம்ம செல்லமானா நினைச்சு சீவொழியாக இயேசு கிறிஸ்த அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்க பின்பற்றுகிறவன் இதில் நடவாம சீவொழி அடைந்திருப்பான். சீவொழி நீங்கள் தான் அடைந்து கொள்ள வேண்டுமா? கத்திர சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சவனாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரே நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல, அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழாம யாருக்கா வாழ்ந்தாரு? நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருள் அடவாம சீபொழிய அடைந்திருப்பார். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டவர் பின்பற்றும். சிலுவை கஷ்டங்கள் பாடு, சிலுவை சிலுவை எதை குறிக்குது? கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்கு, அதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாடுகள் சிலுவையிலேயே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் என்ன மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரை நம்ம மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடி என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்விக்க ஒரு வல்லவரா இருக்காரு. ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம்? பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விடுவாரா? விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீரூற்று சகலத்தையும் உருவாக்கி நம்மளை கைவிட்டுவாரா? அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. அது சரி, என்னை பின்பற்றுகிறேன் இல்லை நடவாம சீபொழிய அடைந்திருப்பாங்க. தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்ய என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலக நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேறு. நம்ம அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமா பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:21-22
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு
0: நான் வருமளவும்
1: இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்ற, நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே எப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் யுகமா அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம் நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவர் போல மனது இருக்கும், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாயின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்களை நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை பின்பற்றினா சரியான பழுது நடக்கிறான். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கர்த்தர் நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்றின ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லுமே, கட்டாய ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112:4
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்,
0: வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும்
0: மனது உருக்கமும்
1: நீதி உள்ளவன்
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி நீ இறக்கும், மனது உருக்கும், நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்வோம், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்து கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா? நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா, எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றியே நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10
1: பசி உள்ளவனிடத்தில், உன் ஆத்துமாவை சாய்த்து,
0: சிறுமைப்பட்ட ஆத்துமாவை
1: திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களையும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே, பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில்
0: உன் ஆத்துமாவை சாய்த்து
1: சிறுமைப்பட்ட ஆத்துமாவை
0: திருப்தியாக்கினால்
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களுக்கு உதவி செய்து பாருங்க. நம்ம பழையசோரோ, நம்ம அந்த பழையசோர் சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராத வெடிக்கு அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ அதே பள்ளிங்க அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்தணும், திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 11:41
1: உங்களுக்கு உண்டானவைகளில்
0: பிச்சை கொடுங்கள்
1: அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க. அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு குடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம குடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவைகளை என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத தெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நம்மகிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எலிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம சொன்னவங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 33 வசனம்,
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தா வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருட கொள்ளடிச்சிட்டு போயிடுறா, எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருட அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது எது இருக்கோ உள்ளது நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகாரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. அதான் உள்ளத உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ, அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு, ஆண்டவரே எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரின் சொல்லி கேட்போம். எபிரேயன் புஸ்தகம் 13:16 வசனம்,
1: அன்றியும்
0: நன்மை செய்யவும்
1: தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட பழியும் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்களா என்ன செய்ய முடியும்னு சொன்னா, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும், செம்மையானவங்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். முதல் பார்த்தோம், யாருக்கு மேல முதல்ல யாருக்கு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிறவன் இருள் நடவாம சீ ஒளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா, இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, இறக்கும் மனு உருக்கம்லாம் இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமான இருந்தா மேல என்ன இருக்கு, கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமான இருந்தா மேல கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான ஆகுறது, ரோமர்கள் நிருபம் 5:20
1: அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ள தலசி பார்க்க, நேற்று என்ன பேசுறோம், உள்ள தலசி பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்க. ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுங்கப்பா, என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்மள எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் நிருபம் 5:1
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால்
0: கர்த்தர் தான் நீ நீதிமான மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நீதிமான மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமான மாத்துறாரு பாருங்க, தீத்தின் புஸ்தகம் 3:6
1: தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்ப, நீதிமானா மாத்துங்கப்ப, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி அதை கிருபையா இதை நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது, அவருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்குது. ஹல்லேலூயா. நீதிமான் மேல நம்ம நீதிமான இருந்தா கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்குது. அதுக்கு தான் நம்ம நீதிமானம் வர வேண்டும். நான்காவதாக பாருங்க, எப்ப நீதிமானம் மாறுமா, லூக்கான் சுவிசேஷம் 13:13-14
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
0: தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
1: தன் மார்பிலே அடித்துக்கொண்டு
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபியாயிரும்.
1: அவன் அல்ல
0: இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்
1: தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்மளை தாழ்த்தணும், ஒண்ணுமே இல்ல. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் வேணும் நீதிமானா மாற்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானாய் மாற்றார். 1 கொரிந்தியர் 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆயிலும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
0: நமது
1: தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் ஒவ்வொரு நாள் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு, நீதிமானா மாற்றாரு. நீதிமன்ற மேல கர்த்தர் வெளிச்சம் இருக்கு. 97 சங்கீதம் 11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்குது. அது மாத்திர நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, இன்னொரு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமான் இருப்பா நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், விசுவாசிக்கணும். எனக்கா ஆண்டு மறித்திருக்காரு விசுவாசிக்கணும், அவர் கிருபைக்காக கெஞ்சணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவை நம்ம கழுவப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தருச்சு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருக்கா எழும்பும் போது நம்ம உலகத்திலையும் கர்த்தருக்குள்ளயும் பாதி, கர்த்தருக்குள்ள பாதி உலகத்துல இருந்தா முடியாது. அதான் கர்த்தருச்சு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் ஒளி நம்ம மேல வரணுமா, நம்ம எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு எழும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் பிரியமில்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு தெரியும் எதெல்லாம் கர்த்தர் பிரியமில்லாத காரியம், எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம் அது வந்து கர்த்தர் விட்டு, அந்த கர்த்தர் பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கர்த்தர் பிரகாசிக்கிறார். முத என்னை கர்த்தரை பின்பற்றவர்கள் நீச்சி ஒளிய அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செம்மையார்கள் கர்த்தர் வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். நீதிமான இருக்கும் போது வெளிச்சம் இருக்கும். அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருப்போம், சூரியனை போல பிரகாசிப்போம். அல்லேலூயா. 4 பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். தானியேல் புஸ்தகம் 5:14.
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்,
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்,
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷ ஞானமும்
0: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
1: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்.
0: புரட்சாதி ராஜா சொல்றாரு, பரிசுத்தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தியும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தார், என்ன இருக்கும், நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும்.
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்,
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்,
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
0: உன்னை குறித்து தானியில பார்த்து ஒரு புரட்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தேவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம மறுவாலும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சு செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், வேக தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மளால தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ள அந்த ஞானத்தை, எனக்கு பரிசுத்தேவன் அபிஷேகம் சம்பூர்ணமா கொடுக்கும். தானியில பார்த்து சொன்னாங்களப்பா, எனக்குள்ள இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைஞ்சு நம்ம செவிக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 5:11.
1: உம்முடைய ராஜ்யத்திலே
0: ஒரு புருஷன் இருக்கிறார்.
1: அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில்
0: வெளிச்சமும்
1: விவேகமும் தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞான இடத்துல காணப்படுது, பரிசுத்தேவன் இருக்கிற வெளிச்ச வேக இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவற்றை உண்மையா ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சு அவரோடு வாழ்வோமானால் அவ நமக்கும் அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மளை சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியேல் பரிசுத்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியேல் புஸ்தகம் 6:3
1: தானியேலுக்குள்
0: விசேஷித்த
1: ஆவி இருந்தமையால்.
0: தானியேலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்தான இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியேலை பத்தி யாரு புறஜாதி ராஜா சொல்றாரு, புறஜ ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளையும் பரிசுத்தவர் இருக்கிறார். யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல, நீ பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தவன் நமக்குள்ள வர வேண்டும். ஆதியம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
0: தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
1: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவர் என்ன செஞ்சாரு? ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டு என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று.
0: வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் அசைவாடி கொண்டு போய் உங்க உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவாரு. அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தர் நமக்குள்ளே உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருப்பாருன்னா வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவாரு. நமக்குள்ள எந்த இருளும் எந்த பிசாசு எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தவனை கேப்பு ஆண்டவரே, முடிய அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, முடிய அக்கீரியம் மேல ஊற்றும் ஐயா. தேவ அக்கீரியம் மேல ஊற்றும். பரிசுத்தவன் அபிஷேகம் வேணும். தானியேலுக்குள்ள விசேஷ தாவி இருந்தாரப்பா, எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வரணும். தாவின் தானியல் கொடுத்த அந்த விசேஷ தாவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. தானியலை பார்த்து தானியல் பார்த்து புறஜாதி ராஜா சொல்றார், இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தவர் எப்படிப்பட்ட விசேஷ தாவி தானியலுக்கே கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவர் மாம்சமணி யாருமே ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. தானியல் கொடுத்த பரிசுத்தை நமக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கத்துட்டு எழுந்துச்சு ஒப்பு கொடுப்போமா? பரலோக இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் விசை சாவியானவர் எல்லாருக்குள்ள இறங்குங்க, இறங்குங்க. விசை சாவியானவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ளுங்க ஐயா. கத்திர அப்பா நீ அப்பா நீ இஸ்ரேல ஆசீர்வதி கத்திரி பிரியமணி சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உன்னதாவில் நிரப்பீராக, உன்னத அக்கில் நிரப்பீராக. பரலோக அக்கினி மூடுவதாக ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத சனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் ஊற்றி கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்க வேண்டி சொன்னீரு. கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்க வேண்டி சொன்னீரு. நீதி சுரியனாக இயேசுகிறது ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்தில் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனால் குணமாக்க, சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும், கட்டாவே குணமாக்க குணமாக்குங்க அப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறுவெளியை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால்வெளியை குணமாக்க, புண்ணிருக்க மக்களை குணமாக்க, தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் சேவனிகள் எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு தாங்க அதமாக்கி போடுகிற ஆண்டவரே. மகிமை மூடட்டு, அக்கிரி மூடட்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி நோய் வந்து விளக்குன்னு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே. நான் குணமாக்குறேன் அறியாம போனாலும் சொன்னீரு. குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. முடி வல்லமை, முடி அக்கிரி, முடி பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். மகிமை எண்ணிப்பரே துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். யாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, மந்திர சேவனைகளை உடைந்து போட்டு ஆண்டவரே. கட்டிகள் நீங்கி போட்டும் கவலைகள் நீங்கி போட்டு எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமில ரத்த எல்லாருமே தெளிக்க முடிய ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும். திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. மீ துதிக்கிறோம். பிரிந்து கூட அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மீ ஸ்தோத்திர சிறு பிள்ளைகளை தொடுங்க. சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல கயிற வைப்பேன்னு சொல்லி சகரிய 13:7 சொன்னீங்களே. சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா, ரச்சித்து பரிசுத்தால் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே. எழும்பட்டுமே நாங்கள் உண்மை பிரியமில்லாத இடத்தை விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்துக்கோங்க அன்றைய ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதுங்க. பண கஷ்டத்தை மாத்துங்க. கடன் பிரச்சனை மாத்துங்க. மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க. மனதுல சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்காக எழும்பட்டும் எழும்ப கிருவை செய்யுங்க. பலத்த அற்புதங்களை அடையாளம் ஒவ்வொரு வாழ்க்கையில சேதரிப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதியை குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பலத்த காரியத்தை செய்தமைக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசப்ப நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அருமையான ஒரு ரட்சிப்பின் செய்தியை நம்ம எல்லாருமாய் கேட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தானே நம்ம மத்தியில நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை விளங்கும்படியாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக இந்த கூட்டங்களை நாம் கர்த்தர் மகிமடையும்படியாக, அவருடைய பரிசுத்த கரம் நம்மத்தில் இறங்கி வரும்படியாக நம்ம எல்லாருமாய் இதோ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆவியானவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கண்களை மூடுவோம். மீண்டும் ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல் உம்மை ஆராதிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை கூழியம் செய்கிற நாங்களும் பரிசுத்தர்களாயிருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேட்போம். கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் கேட்போம். அன்பின் நேசப்பிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தாவே, உமது சாயலின்படி மனித குலத்தை உண்டாக்கினவரே, அந்த மனித குலத்தை மீட்க ரட்சிக்க உயர்த்த பரிசுத்தப்படுத்த உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம். பாவமும் அக்கிரமும் தாறுமாறும் விபச்சாரமும் வேசித்தனமும் பொய் பக்திகளும் நிரம்பியிருக்கிற இந்த உலகத்துல மகா சிருஷ்டிப்பின் தேவன், சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன், நான் பரிசுத்தரா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று அழைத்தீர. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர், என்னை மறைத்து நீர் பேசுவீராக. எலும்பி பிரகாசி ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தத்தினால் நிரம்பும்படி, பரிசுத்த சிந்தையால் நிரம்பும்படி, பரிசுத்த பாத்திரங்களாய் மாறும்படி, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையுமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் பரிசுத்தர், உங்களை நம்மை சிருஷ்டித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன் பரிசுத்தர், இந்த பைபிள் போதிக்கிற தேவன் பரிசுத்தர், இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த வேதம் ஜாதி மத இன பேதமின்றி உலகம் முழுவதும் இல்லை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிற சத்தியமும் கூட பரிசுத்தந்தான். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் உடலை வாங்கி சாப்பிடுங்கள் என்று தன்னை கையளித்தாரே, நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு. தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு நாம் பரிசுத்தர்களாய் மாறுவதற்கு. பாவமும் உபச்சாரமும் வேசித்தனமும் அக்கிரமும் அநியாயமும் தாறுமாறும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் மகா பயங்கரமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த பரிசுத்த வேதம் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பரலோகத்துக்கு வந்து சேராது. பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியில மனிதன் எதையெல்லாம் சாதித்தாலும் எதிலுமே ஒன்றையும் கூட மனிதன் மரணத்துக்கு பிறகு கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்குள்ளே நுழைய வைக்கும், அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலத்துல கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். உலகத்தை சார்ந்த எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் என்றைக்காகலும் தேவனிடத்துல, கர்த்தாவே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நானும் பரிசுத்தவானாய் பரிசுத்தவதியாய் இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீர்கள், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், யார் அதை வாஞ்சித்திருப்பீர்கள், யார் அதை கேட்டிருப்பீர்கள். உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாத எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து நாம் கொண்டு போகிற ஒன்று உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம். லேவியர் 20:26 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன மாபெரும் சத்தியம். லேவியர் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. ஆம், இந்த பைபிள் போதிக்கும் தேவன் பரிசுத்தர். இந்த வேதம் உலகம் முழுவதும் அறிவிக்கிற தேவன் பரிசுத்தர். இவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இவரால தான் எந்த ஜாதியானும் எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் பரிசுத்தமாக முடியும். ஆகவே கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள் என்று போதிப்பதின் விளைவு எதற்காக தெரியுமா? நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறுவதற்காகவே. ஆகவே தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்தேன். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் உங்களை சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அந்நியாயத்திலிருந்தும் பாதாள பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களையும் நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரித்து எடுத்தார். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா 12:51 பாருங்கள். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ? அல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். நான் கலகம் செய்ய வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. கலகம் என்பது வேறு, பிரிவினை என்பது வேறு. கலகம் என்பது கணவன் மனைவியை ஜென்ம விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது அண்ணன் தம்பியை விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு சமுதாயத்தை சத்துருக்களாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு ஊருக்கு ஊர் விரோதிகளாக, கொலை வெறியர்களாக கலகம் மாற்றிவிடும். நேற்று வரைக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் யாரோ ஒருவர் கலகம் செய்ததனால இன்றைக்கு ஒருவர் ஒருவர் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் விரோதிகளாக சத்துருக்களாக மாறுவார்கள். இதுதான் கலகம் என்பது. கலகம் என்பது அது சாத்தானுடைய கிரியை. இந்தியாவில் பிறந்திருக்கிற ஜனங்களுக்கு கலகத்தை பற்றி யாரும் தனியா ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கலகம் செய்ய தெரியும். என்றால் கலகம் அவர் ரத்தத்தோடவே கலந்து வளர்ந்திருக்கிறது. சபையிலே கலகம் செய்து விடுவார்கள், ஜபக்கூட்டத்திலே கலகம் செய்து விடுவார்கள், கல்யாண வீட்டிலே கலகம் செய்து விடுவார்கள், சமுதாயத்திலே கலகம் செய்து விடுவார்கள், ஜாதிக்கு ஜாதி கலகம் செய்து விடுவார்கள், தெருவுக்கு தெருவு கலகம் செய்து விடுவார்கள், மதங்களுக்கு மதங்கள் கலகம் செய்து விடுவார்கள். ஆமென் அன்பானவர்களே, இதுதான் கலகம். கலகம் சாத்தானுடைய கிரியே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்க, அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்க, சாபத்திலிருந்து பிரித்தெடுக்க, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க, பாதாள படுகொடியிலிருந்து பிரித்தெடுக்க, ஊதாரி கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க, இருளான பக்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, பாதாள வழிகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, தாறுமாறு இடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, குடி வெறியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, இதோ கோணலான வழியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசுவினுடைய பிரசங்கம் எங்கெல்லாம் நடக்குமோ அங்கெல்லாம் பிரிவினை ஆரம்பமாகும். ஆண்டவராக இயேசுவை எந்த வீடு ஆராதிக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை ஆரம்பமாகும். உண்மைக்கும் பொய்யுக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். சத்தியத்துக்கும் அசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். ஆமென் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நம்மையும் இருளிலிருந்தும் தாறுமாறிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் இதோ பாதாள பக்திகளில் இருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் நம்மையெல்லாம் அவர் பிரித்தெடுத்தார். கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது, யாரோடு இருந்தது, எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். அங்கிருந்தான் தேவன் அவருடைய ரத்தத்தால், அவருடைய வசனத்தால், அவருடைய ஆவியால் உங்களையும் நம்மையும் அவர் பிரித்தெடுத்தார். இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமானது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 2:40-41 வசனத்தை பாருங்கள். ஆவியால் நிரம்பிய பேதுரு, மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வா வெளியில என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். மாறுபாடுகளை விட்டு வா வெளியில, தாறுமாறுகளை விட்டு வா வெளியில, கோணலான வழிகளை விட்டு வா வெளியில, பொய் பக்திகளை விட்டு வெளியில வாருங்கள், சாத்தானுடைய வழிகளை விட்டு வெளியில வாருங்கள், மாறுபாடுகளை விட்டு வெளியில வாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலால் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு பைபிள் சொல்லுகிறது 3000 பேர் அவர்கள் பிரிந்து வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென் அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரிவினை, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த பிரிவினை, இந்த 2000 ஆண்டுகளாக தேசங்களெல்லாம் இயேசுவின் பக்கம் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். இதோ கிறிஸ்து இயேசுவின் பக்கம் ஊர்கள் பிரிந்து வந்தது, கிராமங்கள் பிரிந்து வந்தது, பட்டணங்கள் பிரிந்து வந்தது, கோடி கோடியான ஆண்கள் பெண்கள் பிரிந்து வந்தார்கள். பாவத்தை விட்டுவிட்டு, அக்கிரமத்தை விட்டுவிட்டு, தாறுமாறுகளை விட்டுவிட்டு, விபச்சாரத்தை விட்டுவிட்டு, வேசித்தனத்தை விட்டுவிட்டு, கள்ளத்தனங்களை விட்டுவிட்டு, அசுத்தங்களை விட்டுவிட்டு, பாதாள வழிகளை விட்டுவிட்டு, வானமும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக எழும்புவதற்காக இன்றை வரைக்கும் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். எல்லா தெருக்களிலும், எல்லா வீதிகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா மலை பிரதேசங்களிலும் இன்றைக்கும் தேவன் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த உலகம் முடியும் நாள் மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிற அந்த கடைசி நாள் மட்டும் பரிசுத்த ஆவியான தேவன் ஜனங்களை பாதாள இருளில் இருந்தும், பாவ தாறுமாறுகள் இருந்தும், அக்கிரம அநியாயங்கள் இருந்தும், எல்லா விதமான கேடுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பிரித்து கொண்டே இருப்பார். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருப்பதற்காக. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை அற்புதம் செய்வது, உன்னை விடுவிப்பது, உன்னை சுகமாக்குவது, உன்னை ஆசீர்வதிப்பது, உனக்கு ஆண்டவர் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான நன்மைகளை உனக்கு செய்வது எதற்காக தெரியுமா? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் நாமும் இந்த சீரழிந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் இருப்பதற்காக. ரோமருக்கு நிருபம் முதல் 2 வசனத்தை பாருங்கள், கொரிந்தருக்கு நிருபம் முதல் 2 வசனத்தை பாருங்கள், கலாத்தியர்கள் நிருபம், எபேசியர்கள் நிருபம், பிலிப்பியர்கள் நிருபம், இதில் எல்லாம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவி நேவுதலால் எழுதுகிறார், ரோமாவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கொரிந்துவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கலாத்தியா பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, எபேச பட்டணத்தில் வாழ்கிறவர்களே, பிலிப்பு பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே. பார்த்தீர்களா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பரிசுத்தாவின் ஏவுதலால் நிருபங்கள், வேத வசனங்கள் எழுதப்பட்ட போது ஏதோ பரிசுத்தவான்கள் ஆகும்படியே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றுதான் எழுதப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிறோம். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், என்றைக்காகலும் தேவனிடத்தில் உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினதுண்டா? என்றைக்காக நீங்கள் விரும்பினதுண்டா? தேவனே எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க, என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஆனா இப்ப உங்க பரிசுத்தம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருப்போம், எத்தனை பேர் பரிசுத்தத்தை வாஞ்சித்திருப்போம்? என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இந்த உலகத்தில் ஒன்றை சாதித்து காட்ட முடியும் என்றால் அது என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தரா இருந்தது போல நீங்கள் பரிசுத்தருமாய் வாழ்வதுதான். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீர்களா? உங்களை காணும்போது, நம்மை காணும்போது அடுத்தவர்கள் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கண்டுகொள்கிறார்களா? நம்மிடத்தில் பழகிறவர்கள் எல்லோரும் நம்மிடத்தில் பரிசுத்த அடையாளங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த குணங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த சாபங்களை கண்டுபிடிக்கிறார்களா? ஏன் உங்களோடு ரொம்ப வருஷம் குடும்பம் நடத்துறாரு உங்க புருஷன், உங்க மனைவி, அவங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? ஏன் உங்க பிள்ளைங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? உங்க உயிர் நண்பர்கள், உயிர் தோழிகள் யாராவது உங்ககிட்ட தானா பரிசுத்தையே நான் தெரிஞ்சுக்கினேன் உங்களிடத்துல சொன்னதுண்டா? உணர்ந்து பாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. என்பான விசுவாசிகளே, ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறது போல

உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில ரெண்டு இடத்துல மாத்திரம்தான் ஜனங்க பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் காட்டிக்கொள்கிறார்கள். ஒன்று சபையில, இரண்டாவது இது போன்ற எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிற மைதானங்களில ஹாலுங்கள தான். இந்த ரெண்டு இடத்துல தாங்க நம்மள ரொம்ப கொயிட்டா அமைதியா அடக்கமா ஒடுக்கமா ரொம்ப மெல்லமா எழுறது, மெல்லமா உட்கார்றது, மெல்லமா நடந்து போறது, மெல்லமா நடந்துன்னு வர்றது, ஒருத்தரை பார்த்து அப்படியே புண்ணு கேட்கறது வழங்குதா? இந்த ரெண்டு இடத்துல தான், இந்த ரெண்டு இடத்துல தான், சபையில ஆராதனைகள் மீட்டிங் நடக்கிற இடங்கள்ல மாத்திரம்தான், இந்த ரெண்டு இடத்துல தான். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நீ வேலை செய்யற இடத்துல கூட, நீ படிக்கிற இடத்துல கூட, நீ தொழில் பார்க்கிற இடத்துல கூட, நீ பழகிற இடத்துல கூட, நீ பக்கத்து வீட்டில் போய் பேசுறீங்களா அங்க கூட, அடுத்தவங்களோடு நீங்க குழாவுகிறீங்களா அங்க கூட, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கூட, அங்கெல்லாம் கூட, எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். ஒன்று தெசலோனிக்கேயர் 4:3 பாருங்கள். ஒன்று தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பாத்தீங்களா, எப்படி நீ பரிசுத்தமாய் மாற முடியும், எப்படி நீ பரிசுத்தமா சிந்திக்க முடியும், எப்படி நீங்க பரிசுத்தமா வாழ முடியும்? நீ நேசிக்கிற இச்சைகளை வெறுக்கும் போது, உனக்குள் இருக்கிற அக்கிரமங்களை நீ வெறுக்கும் போதுதான் உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தை ஆரம்பிப்பார். நீ பாவத்தை வெறுக்கும் போது, கேடுகளை வெறுக்கும் போது, பொருளாசை வெறுக்கும் போது, ஆணாசை பெண்ணாசை வெறுக்கும் போது, உலக இச்சைகளை நீங்கள் என்றைக்கு வெறுக்கின்றீர்கள் அப்பொழுது, சுயத்தை எப்போது வெறுப்பீர்கள் அப்பொழுது, உங்களை நீங்கள் எப்பொழுது சாகடிப்பீர்களோ சிலுவையில, உங்கள் பாவங்கள் எப்போது நீங்கள் வெறுப்பீர்களோ சாகடிப்பீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நீ பாவ சிந்தையில் இருக்க மாட்டோம், பரிசுத்தம் உனக்கு ஒரு கேலி பொருளா இருக்கும். இன்றைய கிறிஸ்தவத்தில் தெய்வ பயம் என்பது கிடையாது, இன்றைய கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம் என்பது கிடையாது. இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம், இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம விரும்புகிறோம், இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம், இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம கேட்கிறோம். ஆனால் கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், இதை நாம் ஒருபோதும் விரும்பினதே கிடையாது, இதை கேட்டதே கிடையாது. இந்த பரிசுத்தம் என்பது இன்றைக்கு பைத்தியக்காரத்தனங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. இந்த காலத்துல போய் என்னமோ பரிசுத்தம், அந்த சுத்தம், இந்த சுத்தம்னு, வீட்டு சுத்தமே இல்லை, உடம்பு சுத்தமே இல்லை, மனசு சுத்தமே இல்லை, கை சுத்தமே இல்லை, கால் சுத்தமே இல்லை, இதுல என்னையா பரிசுத்தம் இல்லையா? இப்படித்தான் வேதாந்தம் பேசக்கூடிய ஆட்களை சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கலாம். என் அன்பானவர்களே, பரிசுத்தம் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் ஆரம்பமாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்த வேண்டும். பாவத்தை நீங்கள் வெறுக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 39:9 யோசேப்பு அடிமை வேலைக்காரனாக, வீட்டு வேலைக்காரனாக, தோட்ட வேலைக்காரனாக, ஒட்டகங்களை மாடுகளை கழுவி துடைக்கிற ஒரு வேலைக்காரனாக போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு போர்வனுடைய அதிகாரியினுடைய வீட்டில அவன் வேலைக்காரனாக அவன் இருந்தான். தேவன் அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான தரிசனத்தை எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு அவர் ஆராதிக்கிற எந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்.

0: ஆனால் பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்கிடுகிறான். யோசப்பின் வாழ்க்கையில கூட அவன் ஆசீர்வாதத்தை அவன் போய் கண்டுபிடிக்காதபடிக்கு அவனுடைய புத்தியை கெடுக்க, அவன் வாழ்க்கையை கெடுக்க, அவன் சிந்தையை கெடுக்க பிசாசு திட்டமிட்டான். அதற்காக பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? வேசித்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போத்திப்பாருடைய மனைவியை ஒரு கருவியாக எடுத்து பிசாசு பயன்படுத்தினான். ஆமென் அன்பானவர்களே, பாவ சிந்தை உள்ளவர்களைத்தான் சத்துரு தன் கருவியாய் இன்றைக்கும் எடுத்து பயன்படுத்துவான். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களை பிசாசு நெருங்க முடியாது. ஒரு விளக்கு எரிகிறது, எரிகிற விளக்குக்குள்ளே எந்த பூச்சும் நுழைய முடியாது. அந்த நெருப்பு அந்த பூச்சை எரித்துவிடும். பரிசுத்தம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் எந்த இச்சை என்கிற பூச்சோ, எந்த உலகம் என்கிற பூச்சோ, எந்த அசுத்தம் என்கிற பூச்சோ, எந்த சுயநலம் என்கிற பூச்சோ உனக்குள்ளே நெருங்க முடியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் எரித்து விடுவார். ஆனால் தாறுமாறான சிந்தனை கொண்ட ஆண்களை பெண்களை பிசாசு தன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துவான். அப்படித்தான் போத்திபாருடைய மனைவி. அவளை வைத்து யோசப்பின் எதிர்காலத்தை அவன் பாதாளத்துக்கு வழிநடத்த திட்டமிட்டான். பைபிள் சொல்லுகிறது, யோசப்பின் வாழ்க்கையில போத்திபாருடைய மனைவி குறுக்கிட ஆரம்பித்தாள். அவனை பாவம் செய்யும்படி அவள் தூண்டினாள். அவனை வற்புறுத்தினாள். பாவம் செய்யும்படி அவள் வற்புறுத்தினாள். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீ பழகிற இடத்துல, நீ எந்த வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசின்னு இருக்கிறியோ, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை வைத்து, அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வைத்து, அந்த யாரிடத்துல நீங்க டெலிபோன்ல மணிக்கணக்கா பேச விரும்புறீங்க, அந்த ஆண்களை வைத்து, அந்த பெண்களை வைத்து, அந்த வாலிபனை வைத்து, அந்த வாலிப பெண்ணை வைத்து பிசாசு இன்றைக்கும் அநேகபருடைய எதிர்காலத்தை நாசப்படுத்த அவன் திட்டம் வைத்திருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? யோசப்பு என்ன சொன்னான்? ஆதியாகம் 39 அதிகாரம் 9 வசனத்தின் கடைசி பகுதி, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? சாத்தானை சம்முட்டியில தலையில் அடிச்சது போல அடிச்சான் யோசப்பு. யோசப்பு ஒரு போதகர் அல்ல, யோசப்பு ஒரு பிரசங்கியார் அல்ல, யோசப்பு நம்மை போல பைபிளை பக்கம் பக்கமா படிச்ச ஒரு மனுஷன் இல்ல. யோசப்பு காலத்துல இதோ இந்த வேதம் அவர்கள் கைக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவன் ஒரு வேலைக்காரன், அடிமை வேலைக்காரன் யோசப்பு. ஆனால் அவன் என்ன சொன்னான் பாருங்க, என் தேவனுக்கு குரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இதுதான் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிக்கின்றீர்கள் என்பதன் அர்த்தம். உன்னை பாவம் எந்த இடத்துல அழைக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பீர்கள் என்றால் அந்த பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நடந்தது என்ன? பிசாசு இன்னொரு முறை அவனை இழுக்கலாம் என்று ஆதியாக 39:12 பாருங்கள். போத்திபாருடைய மனைவி அவன் ஆடையை பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டாள். பைபிள் சொல்லுகிறது, அவள் ஆடை அவள் கையில விட்டுவிட்டு யோசப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன், எனக்கு தரிசனங்களை கொடுத்த கர்த்தர், என்னை வழிநடத்துகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தவானா இருப்பேன் என்று அவன் உறுதியாய் தீர்மானித்ததன் விளைவு பாவத்தில் தூண்டுகிற இடங்களை விட்டு அவன் ஓடிவிட்டான். ஆமென் அன்பானவர்களே, பாவத்துக்கு ஒரு வாலிபன் எதிர்த்து நின்றான், ஒரு வேலைக்காரன் எதிர்த்து நின்றான். கர்த்தராகிய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிபன் பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். அதன் விளைவு கர்த்தர் அவனை தன் கையில் எடுத்தார். எந்த தேசத்தில் அடிமை வேலைக்காரனாக யோசப்பு இருந்தானோ அதே தேசத்துல பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசப்பை உயர்த்தினார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! ஆம், பரிசுத்தம் தேவனுடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, பரிசுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அங்கே உன்னை தேவன் உயர்த்துவார். எங்கே நீ விழுந்தாயோ அங்கே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். யாருக்கு மத்தியில் ஒரு காலத்தில் கேவலமா எண்ணப்பட்டாயோ அங்கே உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அதான் யோசப்பின் வாழ்க்கையில தேவன் செய்தது. 30 வயதுல இந்த செய்தியை கேட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு 30 வயசு இருக்குது? 5 வயசுலதான் யோசப்பு எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தராகிய தேவனால் அவன் உயர்த்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் பஞ்சம் வந்த போது தேவன் எடுத்து பயன்படுத்திய இந்த யோசப்பு என்கிற அந்த வாலிபனை கொண்டு தான் கர்த்தராகிய தேவன் இந்த முழு உலகத்துக்கும் அவர் சாப்பாடு போட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அன்பானவர்களே, பார்த்தீர்களா, தேவனுடைய கரத்தில் வரும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக யோசப்பு மாறினான். தேவனுடைய செய்தி உங்களுக்கு பிரசங்கப்படுவது எதற்காக? நீங்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் மாறுவதற்காகத்தான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்றார் கர்த்தராகிய தேவன். நல்லது. பரிசுத்தத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன? பரிசுத்தம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? 2 காரியங்களை கொண்டு வரும். 1, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படியாது செய்யும். இதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 கர்த்தராகிய இயேசு சொன்னார் அல்லவா, பார்த்தீர்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள், ஆவியான தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கர்த்தரை முகமுகமாய் நீங்கள் காணும்படி செய்துவிடும் பரிசுத்தம். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது, தேவ தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். இதற்காக தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க ஆயுச காலங்களெல்லாம் ஏன் கூட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? உன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கர்த்தரை நீங்க தரிசிக்கணும். உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறாரு, உங்களை வாழ வைக்கிறார், உங்களை உயர்த்துறாரு தெரியுமா? இனி தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்வதற்காக. கர்த்தரை நீங்கள் தரிசிக்கணும். பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படியது செய்துவிடும். 2வதாக பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? யோசுவா 3:5 யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்கார வந்து, அம்மா தாயே பழைய சாம்பாரை போடுமான்னு கேக்குறான். யாரும் இன்னைக்கு இப்ப வச்சு சாம்பாரை கொண்டுவோமான்னு கேட்டதே இல்லை. பழைய சாம்பாரை போடுமா, பழைய சாப்பாடு இருந்தா கொண்டு வந்து போடுமான்றான். நீங்க பழைய சாம்பாரையும் பழைய சாப்பாட்டையும் அவனுக்கு போடுறது கொண்டு வரீங்க. உடனே நீங்க திடுக்கிட்டு நிற்கின்றீர்கள். காரணம் என்ன? அவன் வச்சிருக்கிற தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், போடுவீங்களா? சொல்லுங்க. அவன் தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க. அந்த தட்டை கொண்டு வந்து சாம்பார் கேக்குறான், கொடுப்பியா? நீ கொடுக்க போறதே பழைய சாம்பார் தான், நீ கொடுக்க போறதே பழைய சோறு தான். ஆனா அவன் தட்டு அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, அந்த அசுத்தமான தட்டுல நீங்க அந்த பழைய சாப்பாட்டை போடுவீங்களா? இந்த பழைய சாம்பாரை போடுவீங்களா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமா இருக்கும் பட்சத்தில்,
1: உன் இருதயம் அசுத்தமா இருக்க பட்சத்துல, உன் சிந்தை அசுத்தமா இருக்க பட்சத்துல, உன் நினைவு அசுத்தமா இருக்க பட்சத்துல, நீ நடந்த வழிகள் எல்லாம் அசுத்தமா இருக்க பட்சத்துல, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கேட்க உங்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது? எப்படி தைரியம் வருகிறது? பழைய சாம்பரை நீங்க போட தயாரா இல்ல, பழைய சோறை நீங்க கொட்ட தயாரா இல்ல? அவன் தட்டை சுத்தம் பண்ணணும், நீங்க அவனுக்கு நீங்க போதிக்கிறீங்க, சுத்தம் பண்றதுக்கு தண்ணியை ஊத்துறீங்க, இல்லனா சொல்லு உனக்கு வேற தட்டை நான் கொடுக்கறேன்னு சொல்றீங்க, பிறகுதான் அந்த பழைய சாப்பாட்டை அந்த பழைய சாம்பரை ஊத்துறீங்க. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அவர் செய்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டது? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவார். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் தன்னை மாத்திக்க தயாரா இல்ல, ஆனா தேவனிடத்திலிருந்து எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அப்படி வேண்டும், எனக்கு இப்படி வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும், எனக்கு வல்லமைகள் வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பின்பு வேதம் ஏன் கொடுக்கப்பட்டது? எதுக்காக பரிசுத்த ஆவியானுடைய போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இங்க என்ன சொல்லப்படுகிறது கவனிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். உன்னை கழுவி சுத்தப்படுத்து, நீ தேடும் அடையாளம் உனக்கு வரும். உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீ எதிர்பார்க்கிற வல்லமை உனக்கு கொடுக்கப்படும். உன்னை சுத்தப்படுத்து, உன்னை கழுவு, நியாயத்தமாக அப்பொழுதுதான் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் இருந்து பாவத்தில் வழிகள் நடத்தின நான் எப்படியா பரிசுத்தமாக முடியும்? மனிதன் பரிசுத்தமாவதற்கு ஏதாவது பொருட்கள் விற்கப்படுகிறதா? உடம்பு மெலியறதுக்கு பொருள் விற்கிறான், உடம்பு பருமன் ஆகிறதுக்கு பொருள் விற்கிறான், இந்த பாட்டில் இருக்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி வரும்னு பொருள் விற்கிறான், ஆனா பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஏதாவது பொருள் விற்கிறாங்களா? இல்ல, இந்த மலையில் இருக்கிற இந்த இலையை வாங்கி சாப்பிட்டா பரிசுத்தமாக முடியும் என்று ஏதாவது மலை இருக்குதா? இல்ல, இந்த இடத்துல போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு பரிசுத்தத்தை ஆபரேஷன்ல படி கொடுத்துற டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது இருக்குதா? சூரிய கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான், வேழ கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான் விஞ்ஞானத்துல, ஆனா நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களா? நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதனா காலேஜ் இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது மாத்திரை இருக்கிறதா, ஏதாவது மருந்து இருக்கிறதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பார்த்தீர்களா, இலவசமான ஒரு ஈவு, இலவசமான ஒரு ஈவு இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு இலவசமான ஒரு ஈவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் எப்பேற்பட்ட பாவியம் அது யாராயிருந்தாலும் சரி, சர்வ சிருஷ்டியின் தேவனிடத்தில் அவன் வரும்போது அவன் மனம் திரும்பி தன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அது சகல பாவங்களை கழுவி ஒரு பரிசுத்தமான சுத்தமான ஒரு பாத்திரமாக இந்த சமுதாயத்தில் மாற்றுகிறது. என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்த நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது.
0: இரண்டாவதாக யோவான் 17 அதிகாரத்தில் 17 வசனத்தை பாருங்கள். யோவான் 17 அதிகாரத்தில் 17 வசனம், கர்த்தராகிய இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து இதை சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம் உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் வாசிக்க வாசிக்க, அதை விசுவாசிக்க விசுவாசிக்க, இந்த வசனத்தை சுவாசிக்க சுவாசிக்க, பரிசுத்தம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம், பரிசுத்த பார்வை, பரிசுத்த நடத்தை, பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த கனவுகள், பரிசுத்த தரிசனங்கள், பரிசுத்த நோக்கங்கள். உம்முடைய வசனமே பரிசுத்தம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குறது. மூன்றாவதாக தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்த ஆவியானவர் உங்களை தொடும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடைந்து, அது என்ன தெரியுமா, அதான் பரிசுத்தம். பரிசுத்தாவியை பெற்று பலனடையும் போது அந்த பலன்தான் பரிசுத்தம். கைகளை பலமாய் தட்டுவோம், எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, விலையேற பெற்ற ஒன்று தேவனிடத்திலிருந்து நாம் அடைகிற மகிமையான ஒன்று, கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து நாம் காண்கிற மகத்துவமான ஒன்று அவருடைய பரிசுத்தம். இன்றைக்கு கேட்போமா, தேவனே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் அநியாயங்களை மன்னியும், உமது பரிசுத்தத்தை எனக்கு தா, என் ஜீவனுள்ள மட்டம் உமக்காக நான் இந்த பூமியிலே ஒன்றை செய்வேன் என்றால் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நான் பரிசுத்தவானாய் பரிசுத்துவதியாய் இருப்பதுதான். கேட்போமா, அழிந்து போகிறவைகளே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், அழியாத ஒன்றை தேவனிடத்தில் கேட்போம்.

0: பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும்.
1: மன்னியும்
0: ஆண்டவராக இயேசுவே, என் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும்.
1: மன்னியும்
0: என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே,
1: என்னை பரிசுத்தம்.
0: கேளுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. எல்லாரும் வாய் தரந்து சொல்லுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. பேசுங்க ஆண்டவர் இடத்துல, பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உங்களை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே கிடையாது. பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவன் உன்னுடைய வரம்படி செய்யும், பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும், பரிசுத்தம் அற்புதங்களை உனக்கு கொண்டு வரும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக தேவ அற்புதம் உன்னை தேடி வரும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக அடையாளங்கள் உன்னை தேடி வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் வல்லமைகளை கொண்டு வரும், பரிசுத்தம் அடையாளங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் அபிஷேகத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனையே கொண்டு வரும். அன்பின் நேசரே, எலும்பு பிரகாசி ஊழியத்தில் சாத்தூர் பகுதியில் வாழ விசுவாசிகள் மத்தியில் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் இருப்பீர்களாக என்று உறுதியான சத்தியத்தை கொடுக்க செய்திருக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த சமுதாயத்தில், அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்தில், உபச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் உள்ள இந்த சமுதாயத்தில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் தேவை, பரிசுத்த சபைகள் தேவை, பரிசுத்த சந்ததிகள் தேவை, பரிசுத்த தலைமுறைகள் தேவை. தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பரிசுத்தம் தான் நிரூபிக்கும் ஆண்டவரே. அப்படியான பரிசுத்தத்தால் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் மூடிக்கொள்வீராக. பரிசுத்தம் தேவனே உம்மை தரிசிக்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது குரலை கேட்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது அற்புதங்களை கொண்டு வருகிறது. உமது ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது வசனம் எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அப்படியே செய்வீராக. துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலமாய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் எஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உன் மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னும் சிரிக்கல.
2: சிரிச்ச? உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்த உங்களுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடோமின் விதியை நிர்ணயிக்க.
0: என் சகோதரி மகன் லாட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையம் ஆயிடுச்ச. அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா? நீங்க நியாய உணர்வு கொண்ட கடவுள். நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
4: உதவி செய்யுங்க. வாங்க.
0: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
4: தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க.
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடம் நகரத்தையே
4: மன்னிக்கிறேன்.
0: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க.
4: அவங்களை பிடிச்சு கொண்டு வாங்க.
1: உதவி செய்யுங்க.
0: ஒருவேளை சோடம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
5: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
5: அவங்க என் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள். அவங்கள அவங்க வழியில போக விடுங்க.
4: நான் விட மாட்டேன்.
1: விலகி நில்லு.
4: வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: இப்ராஹிம்காக தேவன் உங்களை காப்பாத்துறாரு.
1: இருங்க,

சீக்கிரம் கிளம்புங்க.

0: இனிமே ஆபத்து இல்ல. இங்க இருந்து கிளம்பிடுங்க. இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: எக்காரணம் கொண்டு அந்த பவநகரத்து திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி ஒன்றும் பார்த்துடாதீங்க.
0: தேவனே,

0: கர்த்தரும் காலத்தை சொல்லி வைத்திருக்கிறார். பசுத்த பேதரை கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா? மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்ப வருவார்? எப்ப வருவார்? மிகுந்த அவளோடு, வாஞ்சியோடு, தாகத்தோடு, மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். கத்திருக்கணும். நமக்கு வரவு சரியான இருக்கா? அவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? அவர் வருவார், வருவதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? நான் ஆண்டோட்டு கேட்போம், ஆண்டோர் காத்திருக்கேன், எனக்கு பலன் கொடுங்க ஏசப்பா. நான் காத்திருக்கணும் ஏசப்பா. எப்போ வருவீங்கன்னு சொல்லி காத்திருக்கேன், எனக்கு உதவிச்சுங்க சொல்லி நம்ம கேட்போம். ரெண்டு பேரும் புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்கள்,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
1: கரையற்றவர்களும்,
0: கரையற்றவர்களும்,
1: பிழை இல்லாதவர்களும்,
0: பிழை இல்லாதவர்களுமாய்,
1: சமாதானத்தோடு,
0: சமாதானத்தோடு
1: அவர் சந்நிதியில் காணப்படும்படி,
0: அவர் சந்நிதியில காணப்படும்படி
1: ஜாக்கிரதையா இருங்க,
0: ஜாக்கிரதையா இருங்கள். அதுதான் சொல்றாங்க. என்ன கொலை பரக்கூடாது, சோறு வரக்கூடாது, உள்ள எப்படி இருக்கணும்? சமானத்தோடு இருக்கணும். கரை தெர பல ஒன்றில்லாம சமானத்தோடு அவர் சந்நிதியில காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல, என்னுடைய சமானத்தை உங்களுக்கு வைத்து பெற. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
0: உலகம் கொடுக்கிறது என்ன? இந்த சீனா பாக்குற கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், கதை புதுசா படிக்கும்போது சமாதானம் இருக்கும், சீரியல் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை இல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல,
1: நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை,
0: நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக,
0: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கிறாரா?
1: அவருடைய சமாதானத்தை
0: பண்ணவருக்க,
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் நமக்கு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? நிம்மதியா இருக்கா? உள்ளத்துல குழப்பம் இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா, எனக்கு உள்ள குழம்ப கூடாதப்பா, நான் கொஞ்ச நாள் தான் ஆண்டவர், எனக்கு குழப்பம் வரக்கூடாது, மேற்குள்ள எனக்கு பலன் கொடுங்க. என் உங்க இருதயத்தை சமாதானம் ஆளக்கூடாதுன்னு சொல்ற பாருங்க. கொலோசியர் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது.
0: உங்க இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கா? இல்லைன்னா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், அவருடைய சமாதானம் எவ்வளவு இருக்குதா? சமாதானம் அதே போல வச்சிருக்கிறார். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு இதில் சமாதானம் இருக்கா? குழப்பம் இருக்கா? சோர்வு இருக்கா? அப்படி யாராட்ட சமாதானம் ஆகணும்? ஒப்பராகணுமா? ஒப்பராகாம இருக்கீங்களா? ஒப்பராகட்ட உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. யாராட்ட சமாதானம் ஆகணும்? யாராட்ட ஒப்பராகணும்? சரியானா தான் உங்க குள்ளத்தில் சமாதானம் நிறைஞ்சிருக்கும். இல்ல உங்களுக்கு குழப்பம் சோர்வு தான் இருக்கும். கத்தர் வந்தாருன்னா அவர் வரிக்கு நம்ம போக முடியாது. அவருடைய சமாதானம் எவ்வளவு இருக்குதா? ஒரு நதி போல. வாசிங்க யாசாயம் புஸ்தகம் 66:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்.
0: கத்திட்டு எவ்வளவு வச்சிருக்கிறாரு?
1: நதியை
0: போல வச்சிருக்கிறாரு. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ளணும். யாராட்ட ஒப்புரவாகணும், யாராட்ட நம்ம சமானமாகணும், யாராருக்கு நம்ம விரோதம் பேசியிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத அது கத்துட்டு ஒப்பு கொடுத்து கத்துட்டு முதல் மன்னிப்பு வைக்கணும். ரெண்டாவது, யாராரு நம்ம எந்தெந்த காரியத்தில் எது இதில் குறைவு இருக்குமோ அது சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல சமாதானம் கத்தன்னு சொல்றேன். கத்துட்டு எவ்வளோ சமாதானம் இருக்குதா? நதி போல இருக்கு. அந்த சமாதானம் இறுதித்தாளணும். இறுதித்தல சமாதானம், நம்ம குழப்பம் இருந்துச்சுன்னா பர்லத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த சமாதானத்தை கத்துட்டு கேளுங்க. அதுக்காக தான் கர்த்தராகிய தேவன் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எபேசியர் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்,
0: பரிசுத்தமும்,
1: பிழையற்றதுமான,
0: பிழையற்றதுமான,
1: மகிமையுள்ள சபையாக,
0: மகிமுள்ள சபையாக,
1: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு,
0: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா? அதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன்?

0: கரை திரை பல ஒன்றில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளுக்கு தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு உள்ள தலசி பாருங்க, என்னென்ன இருக்குது இன்னைக்கு அறி கேளுங்க. இன்னைக்கு இன்றைய ரச்சனை நாள், இன்றைய அனுக்கரம் நாள், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க பயந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசுகிறது சொன்னார். எபேசியர் புத்தகம் 4:32
1: ஒருவருக்கொருவர் தயவாயும்,
0: ஒருவருக்கொருவர் சும்மா இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும்
1: மன உருக்கமாயும் இருந்து,
0: மன உருக்கமாயிருந்து
1: கிறிஸ்துவுக்குள்,
0: கிறிஸ்துவுக்குள்
1: தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நிறைய உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழப்பம், சோர்வு. ஆண்டவர் சொன்னார் சமான நதியை போல வச்சிருக்கிறாரு, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு, மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருத்தருக்கொத்தர் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் பரமண்ட செவத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும். மன்னிக்கிறோமா? நிறைய பேருக்கு மன்னிப்பு இல்லை, நிறைய பேர் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னைக்கே நீங்க கத்தரோட ஒப்புறவங்க, முத கத்தரோட ஒப்புறவங்க, மற்றவங்களோட ஒப்புறவங்க, இல்லாட்ட பரலோகராஜ்யம் இழந்துருவோம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே மன்னிமப்பா. அதுதான் அவர் நமக்காக கரை, நம்ம எப்படி இருக்க கூடாது, கரை திரை பல ஒன்றும் இல்லாம பசுத்தமும் பிழையற்ற சரீரமான இருக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்ய, நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மள வந்து அவர் மகிமுள்ள சபையா நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்றதுக்காகத்தான் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். கைகள் ஆணி, கால் ஆணி, விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், எத்தனையோ பாடுகளை சகிச்சு நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்றுவரையுங்க ரத்தனை கழுவுணும் சுவாமி, நான் உங்களிடத்துல ஒப்புறாகணும் அப்பா. நான் செவம் பண்ற உண்மைதான், உண்முக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கதா, கத்துறா இயேசு கத்துறா ஐக்கியமா இருக்க முடியுதா, இல்லாட்டி நீ கேளுங்க. அன்றுவரே நீ மன்னியும், உமக்கு எனக்கு ஐக்கியம் இல்லப்பா, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. கத்து நிச்சயமா மன்னிப்பார். 4 லூக்கான் சுவிசேஷம் 12:37
1: எஜமான் வரும்போது,
0: எஜமான் வரும்போது
1: விழித்திருக்கிறவர்களாக,
0: விழித்திருக்கிறவர்களாக
1: காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
0: எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரரை காணப்படுறவங்களே பாக்கியவான். விழித்திருந்த என்ன செய்யணும், செபிக்கணும், ஆத்மாத்தில் விழிப்பு இருக்கணும். அதான் தாவீராச்சு சொல்றார், கத்தாவே என் கண்கள் மரண நித்திர அடையாது வடிக்க என் கண்களை தெளிவாக்கும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 13:3
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாகிய கர்த்தாவே
1: நீர் நோக்கி பார்த்து,
0: நீ நோக்கி பார்த்து
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
0: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தில் வேண்டாண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் சொல்லி சங்கீதக்காரர் செவிக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து என்ன செய்யணும், செவிக்கணும். விழித்து சும்மா பாட்டு திரும்பி திரும்பி படுக்கிறதில்ல, விழித்திருந்து செவிக்க வேண்டும். அதுதான் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜபம் பண்ணி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணி சொல்ல, எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். கடைசி வினாடியில் இருக்கிறோம். எப்பொழுதும் ஜெபமணி, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் கார்ல போனாலும் வண்டியில போனாலும் எந்த வாகனத்தில் போனாலும் எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். கற்று வரப்போறாரு. ஜெபமணி விழித்திருங்க. இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்,
0: எந்த சமயம் கஷ்டமா துக்கமா பாரமா வியாதியா பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகல விதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவினாலே அதாவது அன்னி பசங்க ஜெபம் பண்ணு சொல்றது, ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகலமான பரிசுத்தவான்கள் வேண்டுதலோடு என்ன செய்யுமா, விழித்துக் கொண்டு. நமக்கு மாத்திர நம்ம குடும்பத்துக்கு மாத்திரல, ஊழியர்க்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். யாரா நம்ம விழித்துல ஊழியர்க்காக ரொம்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இதுதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆழமா நம்ம ஜெபிக்கணும். ஊழியம் குறைந்திருக்குதே, ஊழியம் ஆண்டுக்குள்ள வரணும். நிறைய பேர் நம்ம ஊழியத்தை தாங்கணும். நல்ல ஊழி பலமையா பயன்படுத்தணும். எங்களை ஒவ்வொருத்தரும் நிறைய ஊழியர் எழுப்புங்க. ஆண்டு சொன்ன அற்பம் மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா. எல்லா பரிசுத்தவங்களுக்கு சகல விதமா பரிசுத்தவங்களுக்காக வேண்டிக்கொள்ள, எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபிக்கணும். நம்ம ஊழியருக்கு மாத்திர எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே சொன்னாரு. வாசிப்பா சகலமான பரிசுத்தவங்க அதை மாத்திரம்
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவான்களுக்கு எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். மிஷனரிகளுக்காக எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லிட்டேன், சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே ஜெபிக்கணும் யேசுப்பா. அது ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், சந்தோஷமா ஜெபிக்கணுமா? கடமைக்காக ஜெபிக்கிறதா, ஒரு பேருக்காக ஜெபிக்கல, அது எப்படி ஜெபிக்கணுமா? சந்தோஷமா ஜெபிக்கணுமா? பிலிப்பே 1:4.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி.
0: எப்பொழுது எப்படி ஜெபம் பண்ணணுமா? சந்தோஷத்தோட ஜெபம். ஐயோ ஜெபம் பண்ணணுமா? ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கூடாது. சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும் எல்லா பரிசுத்தவங்களுக்காகவும். சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ஆண்டு வரப்போறாரு, என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாகவேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்யணும், மனது நிற கட்டியா கட்டப்பட்டிருக்கணும். மனசு பிசாசு நம்ம கெடுத்துறாத வடிக்கு நம்ம இந்த மனசை நம்ம சாக்கிரதையா காத்துக்கொள்ளும். வசனத்தினால நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ரட்சிப்பு எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பசுத்தேவன் அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், கத்து வருகிக்க நம்ம காத்திருக்கணும். எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு சொல்லி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், கரை தர பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நம்மளை நிறுத்திக்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக என்ன செய்யணும், விழித்திருந்து செவிக்கணும். நீங்க இப்பயே மறந்துட்டீங்கன்னா எப்படி நீ வீட்டில் கேவிப்பீங்க? நான்காவது செபிக்கணும். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். நமக்காக, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்ல, எல்லாருக்காகவும் செபிக்கணும். சகல பரிசுத்தவான்களுக்கும் செபிக்கணும். அது மாத்திரம் ஏன் செபிக்கணுமா, நம்ம சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செபிக்கணும். மத்தியில் சுவிசேஷம் 21:41.
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு,
0: சோதனை வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாதுன்னா சோதனை வரும், வராது இருக்கவே இருக்காது. சோதனை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும், சோதனைக்கு உட்படாத படிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இல்ல சோதனைக்காரன் நம்ம மேற்கொண்டான், நம்ம சோதனைக்காரன் பிசாசு, அவர் எப்படியாவது நம்மளை மேற்கொள்றாரு, மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்போதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா, ஒரு காதில் கேட்டு விட்டுறதுக்கு மறுதல் விட்டுறாதீங்க, ஐயோ நேரமாகுதே நினைக்காதீங்க. வசனம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், வசனம் இல்லைனா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ நேரமாகுதே, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போதான் போய் சோறு செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் மிக மிக மிக அவசியம், பரிசுத்தான் மிக மிக அவசியம். அவர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எவ்வளோ நான் அசையாக இருந்துட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இல்லாட்டி ஒப்புறவாகலாம் ஆண்டவரே. என் குளத்தில் குழப்பம் சோர்வு இருக்கப்பா, எல்லாவற்றையும் நிறைய பேர் ஒப்புற வருது இல்லை, ஒப்புறவாகுன்னா பச்சைப்படுறோம், மற்ற போய் மன்னிப்பு கேட்குறது கஷ்டப்படுறோம், மன்னிப்பு கேட்டுறோம், அப்போ அதே செய்த பாவத்தை திரும்ப செய்கிறோம். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னை முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உள்ளத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் தான் என்னை மாற்ற முடியும். எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யானோலி இயேசுகிறது தான், அவற்றை சொல்லுங்க, அவர் உங்களை மாற்றுவார், நிச்சயம் மாற்றி நம்மளுக்கு புதிய நமக்கு தருவார். ஆண்டு கையில் ஒப்பு கொடுப்போம்மா.
2: கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். அவரது மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். நம் அறையை நம் கட்டினவர்களாய், நம் அறையை கெட்டியாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டுமா, அறையை சத்திய வசனத்தினால் கட்ட வேண்டுமா? காரணம் பிசாசு நம்முடைய மனதை கெடுத்து விடுவான். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம் மனதை பிசாசு கெடுத்து விடுவான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை எச்சரிக்கிறார். அதை திறந்து ஜெபிக்கலாமா, அப்பா என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, என் மனம் எங்கும் அங்கும் அலையாத பிடிக்கு, என் மனமாகி அறை கெட்டியாய் கட்டப்பட உதவி செய்யுங்க, என் ரட்சிப்பாகி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆகிய ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி என்னை நான் பெற்று என்னுடைய ரட்சிப்பாகி அந்த தீவிட்டு விலகு எரிந்து கொண்டே இருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா. மாத்திரமல்ல கரை திரை பிழை இல்லாமல் எப்போதும் வருகைக்கினார், அவளோடு காத்திருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, கரை திரை பிழையற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அப்படி குருபை நிறைவாய் தாங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா, எல்லாம் ஜெபிங்க அப்பா. உங்க வருகையில நான் ஒருபோதும் அப்பா விட்டு விடப்படக்கூடாது ஆண்டவரே. உங்க வருகையில நான் காணப்பட வேண்டும் அப்பா, எனக்கு குருபை கொடுங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆகமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அறைகள் கெட்டியாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் அறையிலே வேத வசனம் எப்பொழுதே கட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மனதினரை கட்டப்பட்டிருக்கணும், எங்களுக்கு நீ தயவு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருந்தோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பாகிய இந்த தீவிட்டு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் படிக்கு எப்பொழுதும் தெளிவான ஓ பரிசுத்த ஆவியானவராய் என்னை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்திர நிரம்பி வழியும் படிக்க அப்பா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமாகி என்னை எங்களுக்குள்ள ஊற்று முடிக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரை திரை பிள்ளை இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அவளோடு பரிசுத்தமாய் வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. உதவி செய்யுங்க, மாத்திரமல்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளவும், மனுஷகுமாராய் உமக்கும்பாய் நிற்க பாத்திரவர்களாக நாங்கள் எண்ணப்படுவதற்கும் எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும் எங்களுக்கு நீ கிருபையும் ஒத்தாசையும் தயவாய் தருமடிக்கு இப்ப சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் கரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு உமது பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து மகிமையின் வருகையில் பங்கு பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் உள்ளங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது தேவ சமாதானம் தான் நிறைந்திருக்கணும், மற்றோட ஒப்புரவாகணும் ஆண்டவரே. சோதனை ஒவ்வொரு ஒப்புரவாக மன சமாதானமா இருக்க அப்பா அந்த ஒப்புரவு ஆகக்கூடிய அந்த உள்ளத்தை ஒவ்வொருக்கு தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அப்பா கச்சம் பண்ணுவாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா. ஆண்டவரே மற்றோட ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமா இருக்க மகிமையின் வருகையில காணப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கலாம், ஜெபம் செய்வோம்.
0: எங்களை ஒவ்வொருவரும் பிரகாசிப்பின் தகப்பனே, உமக்காக எழும் பிரகாசிக்க கிருப தர முடியா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த முடியா ஜெபிக்கிறோம், சமாதானத்தினால் சந்தோஷத்தை நிரப்ப முடியா ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யார்த்தாலும் ஒருவர் சமாதானமா இருக்கு சொன்னீரே, நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்க கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அந்தகர சக்தி அழித்து நிர்மலமாக்க முடியா ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போயிருவையா. நாங்கள் ஒருவர் சமாதமா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சமாதமா இருக்கணும், ரச்சனை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், உற்சாகத்தின் ஆவினால் எங்களை தாங்க முடியும் செய்யுங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணம் பொழிந்தருளும் ஐயா, எங்களை வேலை பொழிந்தருளும். உமக்கே அப்பா பரிசு தேவையான அழகுலாம தேவைன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை அதிகம் தேவை. ஆண்டவரே ரச்சாமை துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் பூர்ம தாரு, அக்கினியை தாரு, தேவை வல்லமை தாரு, தேவை பிரசனத்தோட நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க. எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர, யார் வேணாலும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஐயா. ஒருத்தர் கூட விட்டாதீங்கப்பா, விட்டாதீங்கப்பா. குழப்பத்திலும் சோர்வையில் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து கண்மல் நிறுத்துங்கப்பா. உங்களுக்கு சமாதானம் நதி போல இருக்கப்பா, அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றே ரச்சனையில இன்றே அனுக்கிறனாலும் சொன்னீரே, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தணும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம். இறங்குமப்பா இறங்குமப்பா. ஒவ்வொரு குலத்தை அழிய செய்யுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, துக்கங்கள்லாம் நீக்கிருங்க, கஷ்டத்துல மாத்திருங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சம இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பரிசில மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. உண்மை பார்க்கட்டும், அந்தி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மூடு ஒன்ற கலக்கட்டும். வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் சேவனு மந்திரம் பெல்லிசுனி எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசிரியப்படணும். வியாபாரம் செய்ய குடும்பங்கள் செழிப்பாகணும் ஐயா. கண்ணீர்லாம் துடைக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ராஜா. இறக்க செங்க சப்பா, இறக்க செங்க சப்பா. ஆண்டவரே இறக்க செய்ய முடியா கெஞ்சிரும். கண்ணீரை துடைக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. பாமை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள கிருப தர முடியா செவிக்கிறோம். பலப்படுத்துங்க ஏசப்பா. நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தகப்பனே முடி கிருவைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கோங்க. ஆண்டவரே சாத்தானுக்கு யாரு இடம் கொடுக்காத அப்படி காத்துக்கோங்க. உங்க ரத்த கொட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. உடைய வருகைக்கு எல்லாரையும் சந்திக்க, உண்மை சந்திக்க எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் எழுதின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோக்கு போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? சவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ பரலோக்கு போக முடியாது. எப்பொழுதும் சவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. நீங்க வாசித்து பாருங்க. ஆராதிய வீட்டுல போய் நல்லா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 6:15 வாசித்து பாத்தீங்கன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் இல்ல, எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செபித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு வாசிப்பாத.
3: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், இனிமேல் உலக காரியத்திலே வாழலாம்னு சொல்லி இருந்தா நம்ம பரலோகத்தில் வந்துருவோம். அங்க நரகத்துல என்ன இருக்கு? அழியா என்ன செய்யிருக்கு? புழு சாவாமலும் அக்கினி அழியாம இருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. நம்ம சத்திற்குள் கூட போகக்கூடாது. நம்ம விரோதமா இருக்கிறவங்க மக்கள் கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கணும், செபிட்டு விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் குரலை கேட்க ஆயத்தத்தோட விழிப்பா இருக்கணும். எப்பொழுதும் செவமணி விழித்து இருக்கணும். விழிப்பில்லாம இருந்தா பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். அதங்க சொல்றாரு கொலோசியர் 4:2
3: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்ம இறுதி ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும், அவர் நமக்கு சிநேகிதனா இருக்கணும். உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இனிமேலாம் பிரயோஜனம் இல்லை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் சொல்றாரு, இடபடாம சோமனுங்க ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்கள். நம்ம உலக பிரகாரமா ஃப்ரெண்ட்ஷிப் உலக பிரகாரமா அது இதுன்னு வச்சிருந்தோம்னா நம்ம ஆத்துவ விழித்திருக்க முடியாது, நம்ம ஆத்துவ பாரப்படுத்திடும். அதான் சொல்றாரு, இடபடாமல் சவம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும், செபத்துல விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நரகத்துக்கு போ நாங்க அழியாத புழு சாபாதான், அக்கினி அபியாது. அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், இடபடாமல் சவம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட செபத்துல என்ன செய்யணும், விழித்திருக்கணும். இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6 19 வசனம், 18 வசனம்.
3: எந்த சமயத்தில்,
2: எந்த சமயம், நீ கஷ்டமா துன்பமா தொல்லையா, இல்லங்க இன்னைக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம், உடம்பு ரொம்ப முடியல, இன்னைக்கு முடியல, இன்னைக்கு பண கஷ்டங்க செவிக்க முடியல, அது இல்ல, அது அதுதான் பரிசுத்த போல் திட்டமளிச்சிருக்கிறாரு. எந்த சமயமும், எந்த சமயத்திலும்
3: சகலவிதமான வேண்டுதலோடு,
2: சகலவிதமான வேண்டுதலோடு செபத்துல எனக்கு இன்னைக்கு முடியலன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னால முடியல செவிக்க முடியல அப்படி இல்ல, எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும்
3: சகலவிதமான வேண்டுதலோடும்,
2: சகலவிதமான வேண்டுதலோடும்
3: விண்ணப்பத்தோடும்,
2: விண்ணப்பத்தோடும்
3: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
2: எப்படி ஜெபம் பண்ணனும், ஆவினால. ஆவினால என்ன, அன்னி பாசல் ஜெபம் பண்ணுங்க சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, யாருமே அன்னி பாசல் ஜெபிக்க மாட்டேன்றீங்க. அன்னி பாசல் ஆவினாலே ஜெபம் பண்ணி, ஆவினால என்ன, பரிசுத்தாவி நிறைஞ்சி அன்னி பாசல் பேசணும், அன்னிப்பசல் பேச நம்ம ஜெபத்தில் யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆவினாலே ஜெபம் பண்ணி
3: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு,
2: மன உறுதி வேணும், இல்ல என்ன கர்த்தர் நிச்சயமா காத்துக்கொள், பிசாச நீ என்னை தொட முடியாது, மன உறுதியோடும்
3: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
2: சகல பரிசுத்தவன் உனக்கு மட்டும் இல்ல சகல பரிசுத்தவன்களுக்காகவும்
3: பண்ணும் வேண்டுதலோடும்,
2: பண்ணும் வேண்டுதலோடும்
3: விழித்துக் கொண்டிருங்கள்,
2: விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவன்களுக்கும் பண்ணு வேண்டுதலால் விழித்துக் கொண்டிருங்க, செவிச்சிட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க, கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இது வரைக்கும் உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள், இனிமே நம்ம காலத்துல அப்படி இல்ல. நம்ம ஆத்துமா காக்கப்படணும், உங்க பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட கொண்டு வர கவனமா இருங்க, உங்க பிள்ளைகளை ஆண்டுகிட்ட கொண்டு வர கவனமா இருங்க. படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறதுலே கவனமா இராதிங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டு வரப்போறாரு, ஆண்டு வருக சமயமா இருக்கு. அதுதான் சொல்றாரு, என்ன செய்யுங்க, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சகலவிதம் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவன்களுக்கு செபிக்கும் வேண்டுதலோடு என்ன செய்யுங்க, விழித்து கொண்டிருங்க. செபத்தில் விழிப்பறந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம காலத்தில் கர்த்தர் கட்டாய் வருவார், அவர் ராஜ்யத்தில் நம்ம போகணும், நம்ம விண்ணப்பத்தோடு செபத்தோடு வேண்டுதலோடு விழித்திருக்கணும், அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். சரி செபிக்க முடியலன்னு சொல்றீங்களா, கேளுங்க ஆண்டவரே என் கிருபி நாபி விண்ணப்பத்தனை ஊற்றும் ஆண்டவரே, என்னை செபிக்க முடியலப்பா, உட்கார்ந்தா தூக்கம் தான் வருது, என்னால் செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்த தூக்கம் வருது அப்படின்னு சொல்றீங்களா. சகரிய 12:10 வசனம்,
3: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
2: தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
3: எருசலேம் குடிகளின் மேலும்,
2: எருசலேம் குடிகள் மேலும்
3: கிருபையின் ஆவியையும்,
2: கிருபையின் ஆவியையும்
3: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்,
2: கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாவி ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பக்கு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம், பரிசுத்தல் நிறையனா நிறைய மாட்டேன்றீங்க, அன்னி பாசத்தில் பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த சனங்கள் பேச சொன்னா பேச மாட்டோங்கிறாங்க, ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. வாசித்து பாருங்க, யாசா 28 வருங்க, வாசிருக்க 12 வசனம், 28:12-11
3: பரியாச உதடுகளினாலும்,
2: பரியாச உதடுகளினாலும்
3: அந்நிய பாஷையினாலும்,
2: அந்நிய பாஷையினாலும்
3: இந்த ஜனத்தோட பேசுவார்,
2: இந்த ஜனத்தோட பேசுவார்,
3: இதுவே நீங்கள் இழைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல்,
2: இழைத்தவனை இழைப்பாரத்தக்க இழைப்பாறுதல்,
3: இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும்,
2: இதுதான் ஆறுதல், அன்னிப்பத்துல பேசுங்க, இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும்
3: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
2: கேட்க மாட்டோம், அப்படித்தான் இருக்கிறோம், கேட்க மாட்டோம், நான் ஜெபிக்க மாட்டேன், அன்னி பாசத்துல பேச மாட்டேன், இது இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்தணும். அன்னி பேசல பேச மாட்டேன், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்போ நம்ம கவலை இல்லாமல் வாழ போகிறோம்? ஆனால் கவலை மாறணும்னு சொன்னால் அன்னி பாசம் நிறைஞ்சி செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார்கள் முன்பாக இருக்க பாத்திரனை என்ன பண்ணுனா என்ன செய்யணும்? எப்பொழுதோ என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு குறைந்த புஸ்தகம் 15:34
3: நீங்கள் பாவம் செய்யாமல்,
2: நீங்கள் பாவம் செய்யாமல்
3: நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள்.
2: நீங்கள் தெளிந்தவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக்கொண்டு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாயிருங்கள். நீர் கேட்க, பாவம் செய்யாமல் நீர் கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. அப்பதான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தா பரலோகத்துக்கு கட்டாயம் எங்க போக முடியாது? பரலோகத்தை இழந்துருவோம். இயேசுவை பிரியப்படுத்துங்க. இயேசுவுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துங்க. மனிதரை பிரியப்படுத்தாதீங்க. மனிதரை பிரியப்படுத்தினா பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வோம். இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்தோம், இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். இன்னொரு வாசிப்பாத.
3: நீங்கள்
2: பாவம் செய்யாமல்
3: நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள்.
2: பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்த ஆட்கள் போயிருச்சு. இன்னும் பாவம் செய்தா நரகம்தான். பாவம் செய்யக்கூடாது. நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். தெளிந்தவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலக நமக்கு சொந்தம். உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். ஏன் பாவம் செய்யக்கூடாது? பாவம் செஞ்சா கத்திரி முகம் நமக்கு மறைக்கப்படும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2
3: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும்
2: உங்கள் தேவனுக்கும் நடுவாக
3: பிரிவினை உண்டாக்குகிறது.
2: எது நமக்கும் தேவனுக்கும் என்ன பிரிவினை உண்டாக்குது? நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்கு. ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விட்டு விளக்குதும் இல்ல, உன்னை கை உண்டு சொல்லிட்டாரு. அவர் ஒண்ணு விட்டு விளக்குதுங்களு கை. எது நம்மளை பிரிக்குது? நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவா பிரிவினை உண்டாக்குறது.
3: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
2: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு
3: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
2: என்னுடைய பாவம் தான் தேவன் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவங்க தான் மறைக்கிறது. அருமையான சகோதரன் சகோதரியே, பாவம் செஞ்ச நாட்கள் போதும். பாவத்துக்கு அடிமை அந்த வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி வினாடியில் இருக்கோம். பாவத்தை விட்டு விலகுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். பாவத்தை விட்டு விலகுவோம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லியிருக்கிறார். ஆத்மா பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். எஸ்ஐக்கள் 18:30 பாருங்க, பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்.
3: பாவம் செய்கிற ஆத்மாவே,
2: பாவம் செய்யற ஆத்மா
3: சாகும்.
2: பாவம் செய்ய யார் ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். ரெண்டாவது மரணம். சாகுனா என்ன? எல்லாரும் சாகுவோம், ஆனா ரெண்டாவது மரணம் தான் கத்தர் சொல்றாரு. ரெண்டாவது மரணத்துல என்ன வருமா? ரெண்டாவது மரணம் அங்க வந்து கந்தகமும் வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21:1 சாகுனா அதுதான், அந்த சாவு தான் சொல்றாரு. 21:8
3: இரண்டாம் மரணமாகிய அக்னியும்,
2: இரண்டாவது மரணமாகிய அக்னியும்
3: கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
2: பாத்தீங்களா, எரியல கடல பங்கடை யாரு? பாவம் செய்யற ஆத்மா என்ன செய்யும்? எங்க போகும்? அக்னியும் கந்தகமும் எரியிற கடல்ல பங்கடைவார்கள். பாவம் செய்யாவடி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அதுதான் இப்ப ஒண்ணு குறைந்தல பரிசுத்த பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:34
3: நீங்கள் பாவம் செய்யாமல்,
2: நீங்கள் பாவம் செய்யாமல்
3: நீதி கேட்க விழித்துக்
2: கொண்டு, நீதி கேட்க விழித்திருங்கள்,
3: தெளிந்தவர்களாக
2: தெளிந்தவர்கள் நீதி கேட்க விழித்திருங்கள், தெளிந்தவர்களாருங்க பாவம் செய்யாதீங்க. சரி, பாவம் செய்யக்கூடாது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பாவம் செய்ய மாட்டான். ஒன்னு யோவான் 3:6
3: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்,
2: அவரில் கர்த்தரில் நிலைத்திருக்கிற எவனும்
3: பாவம் செய்கிறதில்லை,
2: பாவம் செய்கிறதில்லை,
3: பாவம் செய்கிற எவனும்,
2: பாவம் செய்கிற எவனும்
3: அவரை காணவும் இல்லை,
2: அவரை காணவும் இல்லை,
3: அவரை அறியவும் இல்லை,
2: அவரை அறிய பாவம் செய்யற யாரு என்ன சொல்ல, தேவனை காண முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்ய, அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எப்ப நிலைத்திருப்பான், செபிக்கணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவர் அறிந்து கொள்ளும். எனக்குனால மத்தவங்க வாசிக்கணும், உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க எப்ப எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். படிப்பை கொடுத்திருக்கிறார், படிப்பு நல்லா வாசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார், கண்பார்வை தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், யாராவது எப்போ வாசிப்பாங்கன்னு காத்திருக்கணும், உங்களுக்கு அப்படி இல்லை, காத்திருக்கணும், நல்லா வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்ம செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்ப நான் பாவம் செய்ய மாட்டேன். அதில் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்யா நிலைத்திருக்கணும். அது மாத்திரம் மாஸ்கி கட்ட சங்கீதம் 119:11
3: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
2: நாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
3: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
2: கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யலன்னா என்ன செய்ய, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். ஆண்டு வாசனை இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வாசனை நமக்குள்ள இருந்தா பாவம் செய்யும், பாவம் செஞ்சவங்க நம்ம ஆண்டு முகத்தை பார்க்க முடியாது. ஆண்டு விட்டு நம்மளை பிரிச்சு, நம்ம பாவமே அக்கறமே நம்மளை விட்டு பிரிச்சிடும். உதவி சொல்றேன், விரோதமாய் பாவம் செய்ய படிக்க உங்களுடைய வார்த்தை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவிக்க பாரு, இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா, விழித்திருந்து செவம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும், பாவம் செய்ய படிக்கிற மாத்தமாக காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31 முதல்ல 28 வாசிக்கலாமா. நம்மளெல்லாம் கர்த்தர் தான் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார், அதில் மறந்துடுறோம். வாசிங்க 28:31
3: ஆகையால்,
2: ஆகையால்
3: உங்களை குறித்தும்,
2: உங்களை குறித்தும்
3: தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே,
2: சுய ரத்தம், சொந்த ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாதிக்கப்பட்டு சொந்த ரத்தம் சுய ரத்தத்தினாலும்
3: சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை,
2: தமது சபை நம்ம சபை வந்து நம்ம சபை இல்ல, கர்த்தர் சுய ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதித்திருக்கிறார். அதுல மறந்துடுறோம் நம்ம இந்த ரத்தம், நம்ம சொந்த ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத வடிக்கு பாருங்க. வியாசாயின் புத்தகம் 53:10 வாசிப்பா, 53:10
3: கர்த்தரோ,
2: கர்த்தரோ
3: அவரை நொறுக்க சித்தமாகி,
2: நமக்காக எனக்காக உங்களுக்காக நொறுக்க சித்தமாகி
3: அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
2: பாடுகளுக்கு நொறுக்கினார், அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
3: அவருடைய ஆத்மா,
2: அவருடைய ஆத்மா
3: தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
2: குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
3: அவர் தமது சந்ததியை கண்டு,
2: சந்ததியை கண்டு
3: நீடித்த நாளா இருப்பார்.
2: பாத்தீங்களா, நமக்காக தான் நொறுக்க சித்தமானார். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பணுமா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனையும் நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்குள்ள, மே சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க. வியாதி சுகமாக்கு ஏஸ்பா, நோய் சுகமாக்கு ஏஸ்பா, பலவீனத்தை குணமாக்கு ஏஸ்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க, கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க ஆண்டவர, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க, விடுதலை தாரு ஒவ்வொரு மக்களையும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிடங்கமா இருப்பது செங்கே சப்பா கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. உளிஞ்சிற ஒவ்வொரு உளியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. கிஞ்சு வலையா மாத்துங்க. உளித்துல பெரிய எழுப்பில் உண்டாவளையும் எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சை தாங்க. சமான் தவறு சந்தோஷத்தை ஆறும் அக்கின் மாதிரி காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவக்கரு வச்சு உழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகி மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரே அந்த கரசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்துல எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானா வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
6: தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 9443078019 and 7598112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னாலதான் செவிக்க முற்றிருக்கேன், நான் துதிக்காம முற்றிருக்கேன். என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சொல்லணும். ரோமர்கள் 12:1
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
2: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அப்ப நம்ம என்ன செய்யணும், சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தை பரிசுத்தமான பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தை பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும். 1 தெசலோனிக்கேயர் 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா
1: சரீரம் முழுவதும் பாத்தீங்களா, சரீரம் ஒரு இடத்துல இல்ல, எல்லாம் ஆவி ஆத்மான்னு சொல்றீங்க. இங்க என்ன சொல்ற, சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும், சரீரத்தை குற்றமற்றதா கத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே, என் சரீரம் ரொம்ப கற்பனைக்கிற ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்களில் 12:1 வாசிப்பா.
2: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்,
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, கத்துட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம், நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், தேவன் பரிசுத்தமா இருக்கணும். 2வது, தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலி.
1: இந்த சரீரம் வேற ஒண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஜீவ பலி. நம்மளத்துல ஒப்பு கொடுக்கிற நீர்தான் நீ ஜீவ பலியை ஏற்றுக்கொள்ள, ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள்
1: செய்யத்தக்க

0: உள்ள ஆராதனை பரிசுத்த பவுல் எழுதுறாரு. நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கருத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அதுதான் நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பலியிட முடியும்? சங்கீத புஸ்தகம் 50:23.
1: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்,
0: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
1: என்னை மகிமைப்படுத்துகிறார்,
0: என்னை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யார மகிமைப்படுத்துறோம்? கர்த்தர மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2.
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
0: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
1: அவரை நோக்கி
0: தேவரீர்
1: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம்.
0: அப்பொழுது
1: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: உதடு காலைன்னு அதான் நம்ம என்ன உதட்டுல நம்ம ஸ்தோத்திரப்படியே செலுத்தணும். அதான் சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 13:15.
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: கத்துட்டு என்ன சரி, எப்போதும் ஸ்தோத்திர பலியை நினைச்சு அவர் மூலியமா தேவனுக்கு செலுத்த கத்திர இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன கருத்து கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். மொத்தம் கொள்ளையினை போனா என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை சீவ பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திர பள்ளி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். ஸ்தாபியதாத்தான் செஞ்சாரு, அங்கே கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹலேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11.
1: கர்த்தர் மோசேயை நோக்கி
0: எதுவரைக்கும்
1: இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்,
0: எனக்கு எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்,
1: தங்களுக்குள்ளே
0: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
1: அவர்கள் கண்டும் எதுவரைக்கும்
0: என்னை விசுவாசியாதிருப்பார்கள்
1: நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
0: பாத்தீங்களா என்ன எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம்? நம்ம கத்திர என்ன செய்யறோம்? கோபமூட்டுறோம். முதல் என்ன செய்யறோம்? கத்திர கோபம் ஊற்றுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? கர்த்தர் செய்த நன்மை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கர்த்தர் போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கலாம், உடனே என்ன பண்ணிடுறோம்? கர்த்தர ஒருமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாம போயிடுது. சரி, எத்தனையோ அற்புதங்களை சடங்குகள் செய்து கூட இவங்க என்ன என்ன செஞ்சாங்க, விசுவாசம் இல்லாம இருக்காங்கன்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொள்ளையினம் வருது. அப்ப எது கர்த்தர் கோபமுற்ற காரியம் என்ன காரியம்? குலவசியம் புஸ்தகம் 3:6.
1: இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின்
0: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல்
1: தேவ கோபாக்கினை வரும்.
0: யார் மேல கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்களை கேட்கிறோம், இன்னமும் நம்ம கீழ்ப்படியாம நம்ம அன்பு இல்லாம இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழுவோமானால் தேவ கோபாக்கினை வரும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிரும். கீழ்ப்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் மேல கீழ்ப்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்கற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா? கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன? உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
1: கர்த்தர் மோசேயை நோக்கி
0: எதுவரைக்கும் இந்த ஜனங்கள்
1: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்
0: எனக்கு கோபம் உண்டாக்கு

0: அவர்கள்
1: தங்களுக்குள்ளே
0: நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
1: எதுவரைக்கும்
0: என்னை விசுவாசியாதிருப்பார்கள்
1: நான்
0: அவர்களை
1: கொள்ளை
0: நோயினால் பாதித்து
1: கொள்ளை நோய் எப்ப வருது பாத்தீங்களா? எப்ப வருது? அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது? அவரத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம செபிக்கிறோம், செபத்தை கத்தர் கட்டாயம் கேட்பாரு. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தா தான் நம்ம கத்தர் நம்ம எல்லாம் நினைச்சுவாரு, இந்த கொள்ளையினு வராம காப்பாத்துவாரு. முத அவர் கீழ்படியாம போகும்போது அவர் நம்ம தேவனுடைய கோபாக்கியம் நம்ம மேல வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளையின் நம்ம மேல வருது. அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்னை மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்தேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேயில வாசிக்கிறோம், 11:6 வாசிங்க.
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
1: என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளால கூடாத காரியம். எல்லாம் காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்யறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். உங்களுக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்க ஏசப்பா, எனக்கு விசுவாசனால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5:36
0: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
1: பயப்படாதே,
0: விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி.
1: என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன அவிசுவாசத்தை நீக்கிப்படுங்க, விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம உள்ளத்துக்கு பட்ட நமக்கு கொள்ளைன்னு வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாரு? நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா என்னை மன்னிங்க, வார்த்தை கீழ்ப்படியாம போட மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாம என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போ சிலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17:5
0: அப்பொழுது அப்போஸ்தலர்
1: கர்த்தரை நோக்கி
0: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
1: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஏன்னா கர்த்தடி வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும், நம்ம வார்த்தை கீழ்படியணுமாப்பா. 66 புஸ்தத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கொள்ளை நம்ம மேல வராம தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒன்னு வேட வேண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி ஒன்ன தப்பு வைப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்தா மாத்திரம் போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இருந்தது போது என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். ஹல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து பார்க்கும் எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புனம்னா என்ன செய்யணும்? செபமண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு செவம் பண்ணணும், மிகுந்த மனத்தாழ்மையோடு செவம் பண்ணணும். நான் செவிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளை நோய் போன என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை சிவப்பள்ளியை உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பள்ளி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு குலாசியில சொல்றாரு, இடபடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலேசர் 4:2
0: இடைவிடாமல் செபம் பண்ணுங்க.
1: நம்ம எப்படி செவம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்கணும், தெளிந்த புத்தியோட. நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா நான் என்ன செய்யறேன், ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவனோட வசனத்துக்கு கீழ்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்கு வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, அவன் கீழ்படிஞ்சிருக்கு கேட்கணும். கடைசியாக பிள்ளைன ஒரு முறை என்ன செய்யணும் பாருங்க. ஆமோஸ் நமக்கு வாசிக்க கேட்ட புஸ்தகம் 4:10.
0: எகிப்திலே
1: உண்டானதற்கு
0: ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன்,
1: உங்களுக்குள்ள அனுப்பினேன். அதுல 3-4 இடத்துல சொன்னாரு. அப்ப இத்தனை வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்க மாதிரி கவனிச்சிங்களா என்னமோ, அத சொல்றாரு. இன்னும் திரும்பாமல் போன, என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே. ஆண்டவர் ஏக்கம் தாகம் எல்லாம் என்ன கேக்குறாரு? இன்னும் திரும்பாமல், கொள்ளைன்னு வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். மழை ஒரு வயல மழை பெய்யும், இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக 3-4 பட்டணம் அலைவார்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன செய்ய, இன்னும் திரும்பாமல் போனார்ல, இன்னும் திரும்பாமல் போனார் தான் கர்த்தர் வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொள்ளை நோய் அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 18:28.
0: அவன் எச்சரிப்படைந்து
1: தான்
0: செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே.
1: செஞ்சிட்டு பாவம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், அப்படி இருக்க செய்யக்கூடாது. எச்சரிப்பு அடைந்தபடினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
0: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
1: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்களை திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும் போது என்ன செய்வான் நம்ம? அவன் என்ன செய்வானா?
0: பிழைக்கவே
1: பிழைப்பான். அவங்க என்ன செய்யறதில்ல? சாவறதில்ல. கொள்ளைன்னு வந்தாலும் சரி, சாவறதில்ல. நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்களை அன்பாடியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அன்றுவரே வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் எங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிட முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஆண்டவர் ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாம தவிக்கிறாங்க இசப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதா என்று சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது. கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அற்புதங்களை அதிசயங்களை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ஐயாமை துதிக்கிறோம். வேலையில் உயிரை தாரு. வேலையில் பரமோசன் கிடைக்காத மக்கள் வேலையில் பரமோசன் கிடைக்கணும். வேலையில் உயிர்வில்லாத மக்கள் வேலை உயர்வை தாரு. ரச்சா நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமான எந்த நிழலிலும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமார விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலான்னு சொன்னீரே. விடுதலை தரமையே, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்பா. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் யாசப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா, இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி உன் கத்திரால கிடைக்கும் சுதந்திரம்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, குழந்தை பை தாங்க. கடன் அடைக்க உதவிச்சிங்க. நீயோ கடை வாங்க அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. உங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா, கண்ணீரை துடங்கியப்பா. நேசுடைய கரம் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்கும் மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனால சீக்கிரமாய் குணமாக்கி ஆண்டவர் சீக்கிரமா எங்களுக்கு அப்பா நம்ம துதிக்கிறோம், சர்ச்செல்லாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா, வியாபாரம் செய்யற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கித்தாங்கப்பா. சீக்கிரமா அந்த கொரோனாத்தை துரத்திடுங்கப்பா, கொரோனா அழிந்து போட்டு மேய்ச்சப்பா, தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா, கொரோனா கொள்ளையினு எங்க தேசத்து விட்டு அழிந்து போட்டு மையா, பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா, அந்த கொரோனா இல்லாத தேசமா நீங்க மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க, உங்க நாம மாத்திரம் வகைப்படுட்டு ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, அமை நோக்கி நாங்களை கெஞ்சுறோம், எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரு, தேவனை அண்டிக் கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க, எல்லா துதி கனா மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமை. கர்த்தர் நம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049091000 2229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் எதிரும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் எவ்வாறு விவரிப்பீர்க? நாம் இதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டும், ஆனா உணரவில்லை. நமக்கு என்ன தெரியும் என்று நாம் நினைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இறுதியில உண்மையை மறுக்க முடியாது.

0: மேலும் உலகம் வரலாற்றிலேயே மிக கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில ஒருவேளை நம்பிக்கை கீச்சு தென்படலாம். என் பெயர் பக் வில்லியம்ஸ். நான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் நடுவில் உள்ள ஒரு கோதுமை வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் ரோசன்ஸ்விக்கு இது அயோவா போல தெரிகிறது.
1: நாம் உண்மையிலே ஒரு அதிசயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
0: அந்த அதிசயம் நீங்கள் உருவாக்கியது. இப்போது மிகப்பெரிய கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் உங்கள் சூத்திரத்தை விரும்புகின்றன. சமீபத்திய பயிரிழப்புகளால் இது மிக முக்கியமாகிறது.
1: இல்ல இல்ல, ஈடன் விற்கப்படுவதற்கல்ல, பணத்துக்காக அல்ல. எனக்கு வேண்டியது இஸ்ரேலுக்கான அமைதியே. அந்த அமைதி
0: ஒருபோதும் தூங்குவதில் போல இருக்கிறது.
1: அவை எங்கள் விமானங்கள் அல்ல, அந்த திசையில் இருந்து அல்ல.
0: வாங்க பாதுகாப்பாக இருக்கலாம்.

தெளிவாக சொல்கிறேன், உங்களால் நிச்சயமாக இதை தாண்டி கடக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் இதை ஒருபோதும் கடக்கவே முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது.

0: அதை உணர கூட முடியாது. இங்கே ஒரு போர் நடக்குது. நான்கு தளபதிகளும் களத்தில் இருப்பதை அறிய வேண்டும். அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கிய பதவிக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கிறது?
1: இது முழுமையான விமான தாக்குதல். எந்த எச்சரிக்கையும் இல்ல.
0: யார் செய்வேன்? அது
1: யாராக இருந்தாலும் இருக்கும். இஸ்ரேலை அழிக்க விரும்பும் பகைவர்கள் அவளுக்கு அதிகம். இந்த கருவிகள் சரியா இயங்கவில்லை என்றால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நான் சொல்வதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது நம்மால் நம்முடைய விமானங்களை இயக்க கூட முடியாம தவிக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம். அவ இக்னிஷன் பிரச்சனைகளை தடுக்கும். அவர்கள் ஜெருசலேமின் மீது இருக்கிறார்கள். ஈடன் திட்ட உலகம் முழுவதையும் உணவளிக்க முடிஞ்சிருக்குமே. ஆனா இப்போது பைபிளில் சொல்லப்பட்டவை நம்முடன் இறக்கப் போகின்றன.

0: ஆமாம், எதிரியின் சிப்பாய்கள் சுடப்படுகிறார்கள். எனக்கு புரியவில்லை. நாம் ஏவுகணைகளை அனுப்ப யாரும் இல்லை. அந்த விமானங்கள் கீழே விழுகின்றன, ஆனால் நாங்கள் ஒரு துப்பாக்கி சுட்டும் விடவில்லை. இது சாத்தியமில்லை. அவர்கள் நம்முடைய கண்காணிப்புகளை தடைக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான வஞ்சம்.
1: தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்குது.
0: இல்ல என்ன,

0: பக் வில்லியம்ஸ் இஸ்ரேலில் நேரலை செய்தி வழங்குகிறேன். நான் ஒரு முழுமையான தாக்குதலில் நடுவில் நிற்கிறேன். சூரியன் மறந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேல பறக்கின்றன. வானிலிருந்து தீமழை பெய்கிறது. இது நம்ப முடியாத உங்க பேர்ல் ஹார்பருக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் சொல்ல வேண்டும். பெரிய
1: அங்கிருந்து வெளியே வாப்ப.
0: முக்கிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தது போல் இஸ்ரேல் தற்காப்புக்காக ஒரு விமானம் கூட புறப்படுத்த முடியல. பக் ஹிரோஷிமாவிலும் இருந்திருந்திருந்தா தரையிலிருந்து நேரில் படம் எடுத்திருப்பார்.
2: ஆமா, அதுதான் நம்ம பக்கு.
0: நான் இங்க நிற்கும் போது போர் விமானங்கள் நடுவே வெடிக்கின்றன. அவை விளக்கம் இல்லாம தரையில விழுந்து நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் இது நடக்கிறதுன்னு யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முழுமையான முன்னே போதும் இல்லாத முயற்சி தோல்வியடைவதாக தெரிகிறது.

போர் முடிவு வர தொடங்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏராளமானவர்களுடன் 7 ஆண்டுகளுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீர்கள்.

0: நான் ஒருவேளை முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கக்கூடும். ஆனால் என்னுடைய ஆழமான மனதிற்குள் இப்போது விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது.
1: இஸ்ரேலி ராணுவத்தின் செய்தியாளர்கள் விமானங்கள் அழிக்கப்பட்டதுடன் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்று மறுக்கின்றனர்.
2: கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. நீ கொஞ்சம் சுத்தம் செய்யவும் இன்னும் சில இந்த கனவாளர்களை ஒட்டவும் எனக்கு உதவினா.
3: வேண்டாம் நன்றி, நான் ஒருபோதும் பிள்ளைகள் பெறமாட்டேன். அவர்களுக்கு அதிர்ஷ்டம்.
4: மூக்கு வளையத்தோட நல்ல ஸ்டைல் ப்ளூயி,
5: தலை முழுக்க கத்திரி வெட்டி விடலாமே, அதோட முடிச்சு விடு.
2: உன் வேலையை பத்தி சொல்லுவேன்னு பார்த்தேன். உன் விமானம் இரவு
4: அங்க இப்பதான் கூப்பிட்ட. நியூயார்க் லண்டன் விமானத்துக்கு என்ன விரும்புகிறார்கள்?
2: ராணியின் பிறந்த நாள் விருந்தா என்ன செய்வது?
4: ராண்டிக்கு நான் பக்கிங்ஹாம் பேலஸ்ல வாங்கி தர சொன்ன அந்த வீரரின் தலைக்கவசம் தான் வேணும், சரிதானே?
2: சரி, அல்லது ஒரு வாள், அந்த நீளமான கூர்மையான கம்பிகள் மாதிரி ஒன்று, அதில் தலைகளை வைக்கிறார்கள்.
4: அதுலதான் அதிகமா ஆசைப்படாத. இப்படி எல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொள்கிறான்?
2: ஞாயிறு பள்ளி. ஆனா இப்போ நீ உள்ள போனோம்.
4: அந்த ஹெல்மெட் வாங்கணும்னா போகணும்.
2: நிச்சயமா அப்படியே கலியா.
4: ஹேய் ஹேய், நான் 3 நாள்ல திரும்பி வருவேன், சரியான சாய்.
2: சரியா,
4: பிரச்சனை எதுவும் இல்ல. வணக்கம்.
2: இத பத்தி பேசணும்.
4: வசம் இல்ல, இன்றுதான் விருந்தென்று உனக்கு தெரியும்.
2: உனக்கு இருக்குது, நீ இல்லன்னு சொல்லலாம்.
4: நான் பனிபுரியும் நிலுவனோ கதவு மடி. ஆமா வருகிறது.
6: வணக்கம் அருட்தந்தையே. உள்ள வா க்ளோஸ்.
2: எப்படி இருக்க?
4: என்ன பிறந்த நாள் பையன், எப்படி இருக்க?
2: ப்ரூஸ் ஜென்னா அங்க.
7: ஏய் ஓ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நன்றி, பண்ட வீட்டுக்குள் எரியாதே.
8: ஏய் அப்புறம் பாட்டலாம் நாமே. ஏய்
9: போடு,
2: அத உள்ள போடு, ஏறு. நீயே ஒரு காலமா மாக்கன. சரி,
8: மக்கள் இன்னும் பறக்கணும். நியாயத்துக்காக வேலை கூட ப்ரூஸ் மன்னிக்கோ.
2: ரே, நான் எம்எஃப் பண்ணே. மே,
8: இன்னும் சில நாள்ல சந்திப்போம், சரியா?
2: சரி.
8: ஆமா, நானும் அதே மாதிரி.
2: அப்பா நீ எங்க போற?
8: நீ அம்மா விட நான் லண்டனுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டாயே, நான் வேலைக்கு போறோம்.
2: அப்புறம் ரெமி அங்க
8: உன் பைகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது.
2: தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேர்வு இருக்கு, நான் கிளம்புறேன்.
8: நானும் ஒரு விமானம் பிடிக்கலாம், அத வேலைன்னு சொல்லுவாங்க. உண்மையான உலகத்திற்கு வரவேற்க. உன் அம்மா அந்த எல்லா பேரையும் வீட்டுக்கு வர சொன்னதை நான் பார்த்தேன், ஆனா அவங்க பேசுறத நான் கேட்கவே முடியாது.
2: அவங்க எனக்கும் பிடிச்சவங்க இல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ, நாம அவளுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டலாங்க.
8: அவளுக்கு என்ன, எல்லோருடைய முடிவையும் அவ ஏற்பாளா?
2: அவங்களும் வற்புறுத்துறாங்க, ஆனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. சில சமயம் நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நடிக்க, அவ யாரையும் காயப்படுத்துவது போல இல்ல.
8: நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
2: தெரியுமா, எப்பவும் ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நீ அவகிட்ட பேசிப்பாரு.
8: உன் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மே,
2: உங்க பையனை பாதுகாப்பா இருக்கட்டும்.
9: அப்பா அவர்களே,

0: Gre, Belen.
1: Dan.
0: Maringer.
1: Benbury. வணக்கம்.
2: டக்கு ட்ரக்பேடன் வானத்திலிருந்து அந்த விமானம் மேல் விழுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
1: ரேர்க்கு நீ என்ன தேசுற?
2: இப்படி திறந்தல இல்ல பேச முடியாது. எப்போது சந்திக்கிற இடத்துக்குள்ளா?

0: உலகமே ஆபத்துல இருக்கு, நாம எல்லாரும்.
1: ஓ ஓ ஓ திர்க், சற்று அமைதியா இல்ல, கொஞ்சம் சும்மா இரு, வேகம் குறைச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு?
0: அதுக்கு அவுத்ரா, நான் அந்த கோப்பையை வாழ்நிக்க அவர் அதை பூட்டி இருக்கிறான்னு நினைச்சா, ஆனா நான் எடுத்துட்டேன், நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். ரோசன்ஸ்வைக் பத்தி உனக்கு என்ன கொய்யா?
1: திர்கே, நீ என்ன பேசுற?
0: நீ பாக்கலையா? ரோசன்ஸ்வைக், அந்த சூத்திரம் வா பார் பார் பார், இது ரொம்ப தெளிவா இருக்கு. பின்னணியில இருந்தாங்க ஆராய்ச்சி நிதிகள், நம்பிக்கை நிதிகள், அதுக்கப்புறம் அந்த நாணயம் இருக்கே, அதுதான் அடுத்தபடி. பாரு, டாலர், பவுண்டு, யென், யூரோ, இதையெல்லாம் ஒரே ஒன்றா மாற்ற போறாங்க, ஒரு நாணயம். பட் நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? எப்போதும் பணத்துக்காகத்தானா இல்லையா? இவ்வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வா, ஏதாவது சொல்லு.
1: வா வா,
0: யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு பா, யோசிச்சு பாரு.
1: நீ கடைசியாக எப்போது தூங்கினாய்?
0: நான் இறந்த பிறகு எனக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ரோசன்ஸ்வைக், வா, ரோசன்ஸ்வைக்க விடு.
1: பார், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஐநா பிரதிநிதி, அவன் என் நண்பன். ஹே, நல்லவன் தான்.
0: அவன் உலகத்திலேயே நல்ல நோக்கங்களோட இருக்கலாம், ஆனா அவன் பின்னாடி இருக்கிறவங்க இல்ல. அவங்க இல்ல கண்டிப்பா.
1: யாரு?
0: கௌத்ரான் மற்றும் ஸ்டோலிங்கன்.
1: அவங்க எல்லாம் வங்கியாளர்கள்களே, அவங்களுக்கு இஸ்ரேல உள்ள அந்த விமானங்களோட என்ன சம்பந்தம்?
0: 10 நிலப்பகுதிகள் முடுக்கவோ, ஆனா அவங்க இன்னும் அதிகமா போக போறாங்க. ஆமா ஆமா, இது தொடர போறது, அவங்க இன்னும் முடிக்கல தெரியுமா? அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, யாருக்கு தெரியும்? அது கற்பனைக்கு கூட எட்டாததான் ஆக போகுது. இதோ இதப்பா, அஸ்ட்ரானிக்கல்ஸ் திட்டமிட்டு இருக்காம.
1: வாத்ரக், இது பழைய கல்லூரி கட்டுரை தானே?
0: தயவு செய்து இங்க கொஞ்சம் இத ஒரு முறை கவனித்து பாருங்க. இத காண,
1: அது எந்த
0: எல்லாமே அவுத்ரானின் கணினியிலிருந்து நான் வேலை பார்த்த எல்லா விஷயங்களும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு இது கொடுத்து புரியாது. நீ இத வச்சு கண்டு பிடிபடுவத நான் ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது.
1: யாரால் பிடிபடுவா?
0: என்எஸ்ஏ, சிஐஏ, மோசாட் எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கு தெரியும்? ஆனா
1: நீ ஒரு பைத்தியம். ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், எப்போதும் நேசிச்சிருக்கேன், எப்போதும் நேசிப்பேன். ஆனா வாடா நண்பா, உன்னிடம் ஏதாவது இருந்தா எனக்கு கூடு சரியா, அல்லது அணிக்க கூடு சரியா, நாங்க உனக்கு இதை முடிக்க உதவுவோம்.
0: எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும், கவலைப்படாத. நான் எல்லா துண்டுகளையும் சரியா அமைத்ததும் நீ கௌதோர்னும் ஸ்டோன் ஆகிலே முழுமையா வெளியே தூக்கி எறிவாய்.
1: டாக்கு,
0: வாக்குறுதி செய், நீ இத செய்ய போறன.
1: பாரு, நீ எனக்கு ஒரு கதை கொண்டு வந்தா அதை நான் முழுமையாக ஆழமாக விசாரிப்பேன். கொஞ்சம் தூங்கிப்பா. நிஜமாவே

0: இங்க கையெழுத்து போட முடியுமா? வில்லியம்ஸா, அங்கே இருக்கவே ஒரு கனவு குடும்பம் மாதிரி இருந்திருக்கும்.
1: அந்த கதைய பெற வேண்டி இருந்தது.
2: நன்றி அமீர் ஹமார் தேமேஷ் அரசோஸ். அவர் என்ன சொல்றார்?
3: வோ இம்ஷன் யெத் ஹாப்ரிட் ஷெவாஷா மீன்.
0: எனக்கு தெரியாது இல்ல, இது எப்படியே மொழி மாதிரி ஒழுத்துதே.
1: இல்ல நான் அங்கே என்ன, நான் அவரை கேட்டேன், அது ஆங்கிலம்னா.
3: அந்த வெடிப்புகள்லாம் நடக்கும் போது நீ எதையாவது கேட்க முடிஞ்சது ஆச்சரியம்தான்.
4: மூன்றாம் உலக நாடுகளுக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு கதவுலயே வந்து நிக்கிறது. மிகவும் வளமான நாடுகளுக்கே கூட மக்கள் பசிக்கும் போது நாம் எப்படி அமைதியை கண்டுபிடிக்க முடியும்?
2: ஃபாதர் தெரேசா, நான் எல்லாரும் கார்பாதியாவை கேட்டிருந்தா நாம் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருப்போம்.
0: அப்படி இருந்தா பயங்கரமா இருக்கும்.
2: குடும்பங்களை பத்தி பேசணும் இல்லையா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஐரோப்பா தங்களுடைய நாணயத்தை கொரியாவுடன் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டது.
5: விசித்திரம் உலகளாவிய நாணயத்திற்கு இன்னொரு படி அடிகள்.
2: வாச்செல்லாம் எனக்கு நீ தேவை.
5: ஐவி ஐவி, ட்ரிக் பட்டனை எனக்காக போன்ல தொடர்பு கொண்டு பாரு.
6: அமெரிக்காவின் ரகசியமான ஏரியா 51 ராணுவ தளம் பற்றி நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை மற்றொரு விரிவான செய்தி தொகுப்பை செய்ய போகிறோமா? உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கியமான விஷயங்கள் இதோ. அது எப்போதும் ஒரு கனவாகவே இருந்தது. கைநபில பக்கமாக பார்க்க, உங்கள் முயற்சிகளா அது நம்ம எல்லாருக்கும் நிஜமா மாற முடியும்.
4: இது உங்கள் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்டோனு,
6: உங்களிடம் ஒரு இயல்பான ஆளுமை இருக்கிறது. நிக்கோலே, ஐநாவை வழி நடத்தும் உங்கள் திறமையை நாங்கள் முழுமையா நம்புகிறோம்.
4: நன்றியா. உங்கள் பெருந்தன்மை மிக அதிகமாக உள்ளது.
6: அத பணம் என்பார்கள், அதுதான் இந்த வசதியை நமக்கு தருகிறது. உங்களுடைய முக்கிய கவலை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், அது உலக அமைதி.
4: ஆம், நிச்சயமாக.
6: உங்கள் கருத்துல டாக்டர் ரோசன்ஸ்வேக் நம்முடைய முன்மொழிவை ஏற்க போகிறாரா?
4: அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய முடிவாகும். அவர் மிகவும் நெருக்கமாயிருக்கிறார்.
6: இதுவும் அவரை நம்ப வைக்கும்னு நினைக்கிறேன்.
4: இது நம்ப முடியாத ஒன்று. நீங்க எப்படி? ஸ்டோன்கல், எனக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதான் தெரியவில்லை.
6: என் நண்பரே, நிகழ்வுகள் உங்கள் விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டும்னா நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும்.
4: உங்கள் கடந்த வெற்றிகளை பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது.
6: மேலும் ரோசன்ஸ்வேக் யாரை நம்பலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனச்சாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலைய நான் பாக்குறேன்.
4: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்ச.
2: கோத்ரன்,
6: நீங்க சாதிப்பீங்க, நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அதை நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த உளிவுகளையே எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துடு.

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவ்வளவு படம் என்ன, நீங்க பாருங்க மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? பிள்ளைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.
0: ரிக் பேட்டன் என் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராயிருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், பெர்டன் தான் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

உங்கள் கையை உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: இப்பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றில் வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் தெரியும். அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பிடிச்சுதேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துகள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்களை ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானது இல்ல. இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நண்பர்களே?
2: ஆமா கண்டிப்பாக, எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாமே? நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை ஏற்க போகிறேன். இன்று இரவுதான் என் கடைசி விமானம்.
3: ஏன், என்ன நீ மாற்ற வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: எம்பா,

0: இதை பற்றி எனக்கு எப்போது சொல்ல போனீர்கள்?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்?
1: கலைத்து விட்டேன். நீ என்ன காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே,
3: நீ எங்க இருக்கிற?
4: அம்மா, எல்லாம் சரியா?
3: அடே, என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
5: உங்களுக்கு தெரியுமா,
4: நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
3: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
4: சரி, கண்டிப்பாக.
3: இதையும் எடுத்துக்கொடு.
4: அம்மா,
3: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேரவேன்.
1: கண்ணே, நீ குழந்தைங்களை பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க என் குழந்தைங்க? எங்க

0: என் குடமைங்க. என் குழந்தைகளை காணவில்லை.
1: அந்த மக்கள் எங்க போனார்கள்?
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தாங்க.

0: இது சரியான நேரத்துல வந்தது.
1: மக்கள் காணாம போயிருக்கிறாங்க, 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
0: இது ஒரு பெரிய விமானம், மக்கள் லெவல்ல இருக்கலாம்.
1: நான் சொல்றேன், அவர்கள் இங்கே இல்ல, அவர்கள் எங்கோ இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
0: நான் உடனே வந்து சேர.
1: நான் பைத்தியக்காரன் இல்ல, போய் உய தேட.
0: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க, தாடி எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி எஞ்சி எண்ணிப்பாரு, இங்கிருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்திலிருந்து இறங்க போகிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அடப்பாளி. இல்ல இல்ல இல்ல இல்ல,

0: யாரு இறக்க போவதில்லை. சற்று அமைதியாக இருங்க, சற்று அமைதியா இருங்க. சரியா, நீங்க நன்றாக இருப்பீங்க.
1: என்ன
0: நடக்குது கேப்டன்? நான் எனக்கு தெரியவில்லை. சற்று அமைதியாக இருங்கள்.
2: ஹாய் அம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
3: டிரைவர் அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
2: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க
3: டிரைவர். அங்க

0: காந்திருங்கள்.
1: திரும்ப வைக்கணும், அவசர நடவடிக்கைகளை தூருங்க. செய்ய ஆரம்பி, நீ இதை செய்ய வேணும், செய்ய ஆரம்பி. ஹைடி, ஹைடி, இங்க வா, நான் உதவுகிறேன்.
2: அவர்களுக்கு தெரியாது, உடனே வர.
3: அந்த
2: நான் சொன்ன இப்பதே செய்.
3: எல்லாரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முக முடிவாளி என்ன?

0: மேடே மேடே, இது பான்கான் ஹெவி 907.
1: என்ன நடக்குது?
2: கான்கார்ட் 2701, உங்களுக்கும் பயணிகள் காணவில்லை நினைக்கிறேன்.
1: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது?
2: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
1: நீங்க
2: வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலும் கீழே விழுந்துருங்க.
1: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: பாபா வாய் வா.
1: எல்லா லைனுங்களும் பிசி, தயவு செய்து பிறகு முயற்சி செய்யமா.
0: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்துல உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா, இந்த
2: நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
3: 200 147 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
1: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: போடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
1: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: டைம் செய்து
1: மணிக்கோ
2: ரெட்டு வா.
1: நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
4: வணக்கம் ஐவி கோயிலு, ஒரு செய்தி விடுந்த.
0: ஐவி இதுதா? உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்டனை கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவ ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம்
1: நினைக்கிறேன். கவனமாயிரு.
2: நான் நியூயார்க் போகணும், இது ஒரு அவசரம்.
5: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் இருக்கு.
2: நீங்க புரியவில்லை. பாருங்க, நான் நியூயார்க்கு போனா சில பதில்கள் கிடைக்கும்.
5: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
5: இப்ப எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா, உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம்.
5: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
1: இது ராணுவ கைது. பின்னால் நில்.

0: Vemi!
1: Ainin!
2: ஹாய் அம்மா, ராம்னா, நான் பார்ட்டிக்கு வர முடியாதுக்கு மன்னிப்பு கேட்கவே வந்தேன். போடு
1: போய். வேமி மலின,

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்ப கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு
1: மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.
0: பின்னால் போ.

0: 20米。
1: 阿麦，雷米。
0: 阿爸。阿爸。
2: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
3: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
4: விசித்திரமாக, நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
3: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
5: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் முறை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்திக்கொண்டு அடித்துக்கொண்டு உள்ள இழுத்துவா.

0: 안개백종
1: 나만하다.
0: என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய்?
2: நீ அந்த குடுவையால என்னை அடிக்கப் போவதில்லை என்று நம்புகிறேன்.
1: என்ன நடக்கிறது?
3: என் அம்மா சகோதரர்
2: நீ குளோய் தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
1: என் அம்மா மற்றும் மீகா அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
2: நான் அறிவேன்.
0: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது.
1: இது ஒரு கனவு கொலையா இருக்குது.
2: அப்பா எப்படி இருக்காளு?
1: அவர் மேல களைப்பா மயங்கி விழுந்திருக்கிறார்.
2: பரவாயில்ல, சரிடா.
3: இல்ல, இது சரியில்லை.
2: இல்ல, இது சரியில்லை. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
1: அவர் ஒரு தனியார் விமானி.
2: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
1: நான் உன்னை அங்கே அழைத்து செல்லியே.
2: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா.
1: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன்.
3: ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
2: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்கள்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நாணயம் என்னிடம் பைரமல் உள்ளன.
1: 25000.
3: 48
1: மணி நேரம்.
0: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா, யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கண். அவரே திரு ஜியன்.
0: ஆமா ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா. அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீர், அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
4: உங்கள் வாக்குறுதியை மறந்து விட்டாரு என்ன? அது
5: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி. நீங்க
4: வரவேற்கிறோம், உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
5: நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை, இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள் பொருளை மழைவு செய்யுது.
1: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா? வாங்க.
0: மாயத, நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டடாமஸ் கணிப்புகள். மாய, ரேடியோல ஒருவன் பைபிள்ல இருந்து நல்ல ஒண்ண மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்றுக்கிறாங்க, ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறா.
1: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
0: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டார்கள். இது பைட் பை ஃபைபர் கதையை போல இருக்கு, ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
1: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
0: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
1: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம், மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
0: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா, இன்னும் பலர் காணாமல் போவார்களா, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது?
5: ஒரே காரணம் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது, அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம் தான் இருக்கலாம்.
6: ஏய் செய்தியாளர்.
1: என்ன?

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன். எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட. நான் ரொம்ப பயந்துக்க.
0: நான் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவள கேள்வி செய்யாத. இப்போ இல்ல,
0: நான் அவளை கேள்வி செய்யல. ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா? அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்தா?
1: நீ வீட்டுல இருந்தாடா அவ சந்தோஷமா இருந்தா.
0: ரோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன். அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

ஓ ஆண்டவரே, ஓ கடவுளே, நான் எவ்வளவு போலி மனித. அனைவரும் அதை நம்பிட்டானே.

நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற நான் அதை பிரசங்கித்த மற்றும் நான் நன்றாக செய்த. ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓ கடவுளே, இப்பொழுதே உன் முன்னால் உறக்க முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு, நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளார், என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம், நான் பாஸ்டர் வந்தன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் வில்லேஜ் சர்ச்சில் இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விணுகுறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டாய் என்ற நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
2: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது? ரிக் இதை எப்படி வந்தன?
2: இதுல என்ன இருக்கு?
0: இந்த எழுத்துக்கண்
2: BAN 7.
1: ஏதோ ஒரு குறியீது போல இருக்கு. அது என்ன?
2: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம்.
0: இது ஒரு அதிசயம்.
2: எல்லாமே சரியா பொருந்துகிறது.
3: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருமோ. பிறப்புகள் தளங்குகட. இத சாத்தியமாக்கியது நீவா?
2: ஆம் என் நண்பா. இப்ப நாமெல்லாம் தயார்.
0: என்ன என்ன ஆயிடுச்சு? அது
3: இது முடியாது. நம்ம சுட்டு எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
2: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க.
0: நம்முடைய சூத்திரம், நாம அதே செய்ய முடியும். நீயும் நானும் நாம் சாத்தியமற்றத சாதிக்க முடியும்.
2: எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்தில் இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
2: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல
1: ஒன்றுமாடா. யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
4: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கள் மற்றும் கோத்திரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
2: சர்வதேச வங்கியாளர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா? பணத்தை பின்தொடருங்க கண்ண.
5: ஓய் அன்பே, நான் உன்னிடம் பேச விரும்போ. அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
6: என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
5: அவர்கள் கடவுளோடும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணே, தயவு செய்து.
6: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவிருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
5: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் ஒரு டேப் வைத்து சொல்ந்தார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்க.
7: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
5: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
8: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போராசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதமற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
6: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கிறது.
8: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. ஐநா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
9: அவர் நல்ல மனது. நன்றி.
8: உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.

0: ரயன்,
1: இடி வடக்கோ, நான் போகும் முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள வந்தேன். உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு? நான்
0: என் மக க்ளோயி மட்டும் இருக்கிறா, ஆனா என் மனைவியும் மகனும்.
1: மிகவும் வருந்துகிறேன்.
0: நீங்க எங்காவது போகிறீங்களா?
1: நான் ஐயனாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான். நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்.
0: அடிமா இல்ல,
1: நீங்க வேண்டாம்.
0: நானும் தயவு செய்து
1: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்தே. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாகவில்லை. புதியதாக தொடர்ந்துங்க. நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும் இல்லோ, அது எனக்கு புரிகிறது.
0: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின. நான் ஐரினாவ வார்த்தைய கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னத சலிவா. நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
1: என்ன இவ்வளவு மக்களாகவா?
0: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோம். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
1: தே நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
0: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல. இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
1: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
0: ஹாட்டி தயவு செய்வே.
1: ஹாட்டி
0: வீரே ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டு கடன் ஏக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவி ஜாக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் செல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லம். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லி இருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற உணர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வாழ மாட்டேன். நான் வாழ
0: மாட்டேன். ஏன்? கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. க்ளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அடுத்து என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: ஏ பாக், இங்க நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கே.
1: அது
2: 10 இடங்கள் அனைத்தும் ஐநா சார்ந்தவை.
3: இது ஆயுத நீக்கம் மற்றும் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரொம்ப கொள்ள இல்லையா?
4: அப்படின்னா அவங்க எல்லாம் ஐநாவுக்கே சொந்தம். அதனாலதான் நீங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டளை எல்லாம் இருக்கு.
5: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.
4: ஏன் அப்படி? இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
2: இருக்கலாம் ஆரோன்.
6: ஹலோ
5: ஹேபக்.
4: ஆலன், நீ எங்க இருக்க?
5: சிக்காகோல இருந்து விமான நிலையம் போற?
4: சிக்காகோவா? ஆமா. இல்ல,
5: என்ன
4: இல்ல, அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
5: சரி, நான்
4: லேன்ல இருந்து கூப்பிடா.
5: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிறேன்.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கருதுகோள் இருக்கா?
2: அதிகாரபூர்வமா சொன்னா அது கதிர் இயக்கம். அதிகாரம் இல்லாம சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏஜென்சி பயந்து ஓடுது. பார் ட்ரிக்கின் வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பார்த்த இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
2: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
2: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல்கள் பற்றி ஏதாவது இருக்கா?
2: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகுளும் கோத்திரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
2: ஆமா. என்ன,
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
2: இது பைத்தியமா இல்லையா மச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: வத்து பயனில்லா நிலப்பகுதியான்கா?
2: ஆமா.
1: ரோசன்சாகின் சூத்திரா அதுதான். அவங்க கார்பேத்தியாவை ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
2: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்திட்டாகதானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா, போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காரணம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
2: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு செல்றேன்.
1: கேளு, ஹை அங்கதான் கேப்பார்.
2: இல்ல பக், நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது. சரி,
3: நீங்க மட்டும்தான்.
4: நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக தான் எனக்கு தோன்றுகிறது.
5: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.
4: அதே

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாக நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும்.
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழைத்துக்கிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டு போமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்தில் இருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: சில யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது அவளுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம். நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். 3 வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன்.
7: 3 வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
2: அது எல்லாம் இதுல இருக்கிறத. அத உட்பட எசேக்கியேல் 38
7: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
2: எசேக்கியேலின் 38வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேலை வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். அற்புதமா? அது எல்லாம் அதுலதான் இருக்கு. நீங்க பார்த்தது போலவே.
7: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
2: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
7: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
2: இது தானியே வேறு ராப்சர், காணாம போனவர்கள். இது எதிர்கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
5: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யம் மாதிரி தெரியல.
7: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டும்தா
2: என்ன?
7: ஸ்டோன்கால், இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
2: இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2, எதிர்கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகமெங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
7: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
2: ஆமா.
7: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
2: நான் சொல்வத கவனமாக்கு. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன். ஆனா
7: அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
2: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
7: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
2: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
7: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உக்காண்டே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
8: பக், 1 நிமிஷம் இரு. பக், நீ என்ன?
9: இல்ல, முடியாது. சரியா, நான் ஐநாவுக்கு போய் ஹைனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
2: 1 நிமிஷம் இது. நீ எப்படி அவனை எச்சரிக்கை போற? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவா என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்துன்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்.
7: நீ அவரை உணர முடியும். உன் மனச தேவன் இழுத்து கொண்டு வர்றத நீ உணர முடியும். அவரை புறக்கணிக்காத.
10: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்க கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. நிக்கோலே கார்பேதியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் கார்பேதியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
11: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
12: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அரங்கிந்தாய்
7: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு.
12: யான அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது
7: ஐயா.
13: மிஸ்டர் வில்லியம்ஸ், நான் நேரில் அழைத்து செய்யுங்க. நான்
12: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
14: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
12: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ் தார்ஹாம்.
14: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மதிபர். இது சரியான இடம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருவருக்கும்
15: உங்களை இங்க பார்க்கும் ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவமா இந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லன்னு நினைக்க முடியல.
7: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருனே. தயவு செய்து உட்காருங்க.
15: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
16: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு.
7: நீங்க பாக்குறீங்களா? ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
15: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
7: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன் கால் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும். அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
12: நான் கார்பேதியாவிடம் சொல்ல வேண்டும். இது உண்மையா?
15: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிகோல,
12: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
7: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
12: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்
7: ஐயா. அவர்கள் கொலகாதரதில்
12: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டன்ஹாங்,
17: இது திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
7: உங்களுக்கு திரு கார்பேதியா செய்யுங்க.
12: அவ்வளவு பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்கவும், அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிம்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூல கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்?
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேர தயார் ஐயாக்கா.
2: நாம் வரலாற்றை மாற்றுவோம். நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: தானே இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?
0: தெரியும் தான் நினைச்சா. மன்னிக்கவும்.
1: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
4: அன்பே, நீ நலமாக இருக்கிறாயா?
5: நான் உதவியற்றவனாக உணர்கிறேன். அவர் அவளை அழைப்பார் என எதிர்பார்க்கிறேன்.
4: நன்றாக அவர் உண்மையை தானாகவே கண்டுபிடிக்க வேணும்.
5: எனக்கு தெரியும், நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆசைப்படுறேன்.
4: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: அது உண்மைதான். ஆமா அது உண்மைடா.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை. இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கிறேன்.
2: எனக்கு ஒளிய காணங்கடு.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்ன ஒரு நம்பிக்கையாளராக்க. என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாருங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதிய காண்பீர்கள். கவலைப்பட வேண்டாம். குரல் மிஸ்டர் வில்லியம்ஸ் உடன் அழுகி நெடு.
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லடு. வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ. பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும். தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
2: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளரா சேர உள்ளார்.
3: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவை. எங்கிருவன்
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும். உண்மை, நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும். ஒரு உண்மையான உலக சமுதாயம், ஒரு உண்மையான அமைதியின் உலகம். இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமருவான், உலகம் எங்கும் தானே தேவன்னு அறிவிப்பான்.
1: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள். இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
2: நிக்கோலை, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோது ஒப்புக்கொள்ளவ.
1: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது. அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
3: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
1: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
2: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள் சொல் ஜமதன். இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
2: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா? இந்த பெரிய குழுவில் சேர அனைவரையும் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
3: நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா? டொனால்டியம் அல்டலஸ்?
4: ஆமா ஐயா, அதுதான் நான்.
1: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர்.
4: ஆமா ஐயா, நான்
1: உங்களை தான் நினைக்கலாமா? டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
2: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய்? நிகோலை
1: உட்கார.
3: பாருங்க, நாமண்ணா, நாம எல்லாம் ஒரே விஷயத்தை விரும்புறோம் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன். திருடாகாம், தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் நினைப்பிடுறேன். மண்டியை தூக்காருங்க ஜோர்க்க.
5: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
6: யாராவது இதை நிறுத்த மேலும்.
1: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிக்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜோனத்தன். அவ்வளவு போலாத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
5: தயவு செய்து
1: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் வெறுங்கிய நண்பர் திரு காட்வினை குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக்க கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்துவிட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும், அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அதை செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கௌத்ரோன் பற்றி ஜிஎன் எனக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்து விடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி தந்தை. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால்னா? எவ்வளவு துயரமானது? மிகவும் துயரமானது.
7: மிகவும் துயரமானது.
5: மிகவும் துயரமானது.
6: மிகவும் துயரமானது.
1: மிகவும் துயரமானது. வரலாற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
3: யாரும் அசையாது இல்ல.
1: ஜொனத்தன், ஜொலுத்தன்.
8: ஓ இல்ல
1: இல்ல. ஜொனத்தன்,
3: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: உடனே பின்னால் செல்லுங்க.
6: நீ என்ன பார்த்தா?
5: நான் பார்த்தேன், திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரனை சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
8: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
6: நான் நிக்கோலே. நிக்கோலே பக்லேண்ணா,
8: ஓ, அந்த ஏழை மகிதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார். அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
7: நீ நலமாக இருக்கிறாயா?
6: ஹாதி, இதை நம்ப முடியாத விஷயம்.
7: தெரியும், இது பயங்கரமானது, மிகவும் துயரமானது. இன்ஸ்டா அந்த துப்பாக்கிய பிடிக்கலவா?
6: ஹாதி, ஹாதி, நீ மிகவும்
7: தெரியும் சிறப்பான. நீங்க நான் நிக்கோலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள அவர் ஒரு சிறந்த மனிதர்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
2: முன்னிலை வழிகாட்டல் இல்லாத உலகில் கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
3: பைபிள் முன்கூட்டிய கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர் கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனித குலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றாய் இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்லை, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

உங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்தில் எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது சபாஷ். அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன், பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன், அவருடைய அளவற்ற இரக்கத்தில் விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமேல்
2: எலம் உற்சாகம் நிறைந்தவர் நேர்மையானவர்.
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளாக இருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில்
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
2: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
4: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவில் இருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
5: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
6: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: ராக் பண்ணு, நீ எதற்காக இப்படி?
5: நீ இதுதான் தெரிந்தல?
4: ஆமா,
0: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடு. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுட்டி பாரு, இங்க இருந்து போயிடல.
6: ஓ வாங்கல, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெய்லிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடிவிட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, மூணு பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாடு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க.
8: அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
7: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
5: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
7: மார்க் வில்லியம்ஸ். ஹே
9: ஸ்டீவ், நீங்க
7: ஒரு பத்திரிகையாளர் என்றா? உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
9: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறாரு.
9: உண்மையா? இல்ல
7: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவர் ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
9: சரி, இந்த விஷயத்தை நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
7: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
9: சரி.
7: சரி, இப்ப கொஞ்சம் வேறோட கோணத்துல பேசுற. ரபாய் பெஞ்சூரா ஊஸ் பத்தி உங்க கருத்து என்ன? உலகின் முன்னணி மத அறிஞர், வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
6: நான் திரும்பி வந்தேன்
5: உங்களுக்காக. லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
10: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
11: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நான் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
10: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
11: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
10: பொது இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அப்படின்னா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணி இம்ரேன். வேறு வழி இல்லை என்றால் லா இருக்கிற. இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது. உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம். இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும். வானகமும் நரகமும் எதுவும் நான் மட்டுமே இருக்கலாம் இங்க. இப்போது நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம், நாம் நம்மையே பார்க்க வேண்டும். உண்மைதானே,
1: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
0: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது, அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்த. ஆமென். நன்றி நன்றி நன்றி. நீங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: ஆகாதே.
1: ஏ மத்தல் காணனிய, 16 இருக்கைகள் காலியாக உள்ளன.
2: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
3: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள்,
4: கீழே இருங்க. நாம் 37,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
2: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
5: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மற்றும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணுமென்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ,
3: ஹாய் பூஸ்.
4: ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாய்க்குது. அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐநா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியன் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
7: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
8: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
5: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
7: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
5: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
7: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
8: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளகா?
7: இது ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
3: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
7: இந்த ஆட்களை பார்த்தாங்க.
3: அவர்கள் யார்?
7: சாட்சியிட துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்க தேசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
3: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
7: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
8: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்க இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
7: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறோங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யுது.
3: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
2: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொள்ளிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போகக்கூடாது?
3: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
8: நான் என்ன செய்யலாம்?
7: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
8: அப்புறம்
7: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள் இருக்கின்றன.
8: இல்ல, எப்படியும் முடியாது. ப்ரூஸ், நாம பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
3: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
8: நீ என்ன ஜாக்தரை பெற வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொல்ல சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
3: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
8: நான் அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
3: நீ செய்யாட்டிய வேல்
8: அவனை செய்ய விடுங்க.
3: காக்பிட்ல யார நீ விதுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற
8: ப்ரோஸ். மன்னிச்சுக்கோ.
9: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
3: எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்றேன். நான் எப்படி முடியும்? நான் ஒண்ணு மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
7: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
3: நான் உள்ள செல்ல திட்டமிட்டு இருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என்னை சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
7: நாம இங்க யாரை எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
6: நான் எப்படி மறக்க முடியும்?
7: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
3: அது சாத்தியம்மா, இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதரை. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க, இது மீண்டும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா. ஆமா,
7: அந்த யார்கிட்டயாவது பேசுனியா?
3: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தார் கொலைதான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
7: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
6: ஆனா ப்ரூஸ் ஐலா, சுவரை ஐநா தான் குழுப்படுத்தல,
3: நிகோலை தான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லனா பிறகு.
6: நான் சந்திக்கலைனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிகோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
10: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
7: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
10: அவரை உங்ககிட்ட விட்டு செல்லியா?
7: சரி, பரவாயில்ல பரவாயில்ல.
10: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க. இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
6: ஏய், எப்படி இருக்கீங்க?
10: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
6: ஏ ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
10: என்ன தள்ள பாத்தீங்களா?
6: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
10: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
7: அப்படின்னா
11: நாம இப்போ என்ன வேலை பாக்கணும்?
6: இங்கதான் இத பாலு, நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
12: கூப்பியா?
13: நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
12: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
14: அதை விட்டு.
12: சரியா?
14: அது முக்கியம் இல்ல.
12: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
13: அத பாத்துக்கலாம்.
12: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்து கொள்ளலாம்.
14: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவுகளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐநா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல்.
12: வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
14: பாரு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு, மருமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டல தேர்ந்தெடுக்கா.
12: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சிய பாரு.
14: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
12: ஆமா, போன் நின்னைக்கு தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
14: இந்த நம்பரை யானும் தெரியாது.
15: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுற. பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிகோலைய இன்னொரு நாள் 2 நாள்ல சிகாகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி சியாவ நம்பா.
14: நீ ஸ்டீவ் பிளாங்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
11: இல்ல.
14: அவங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
11: சரி.
14: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
8: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
14: சரி,
8: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்க.
14: ஏ கிறிஸ்,
8: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
14: உங்களையோ வாங்க
8: உள்ள போகுறா.
14: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கும் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
16: அப்போ என்ன நடக்க போகிறது?
14: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்தில் இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் 6. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
13: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
14: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
16: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
14: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
13: ஒரு ரட்சகர் போனா?
14: ஒரு ரட்சகர் போல. உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து. வாய்ப்பையும் தருகிறது.
16: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
8: என்ன?
16: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர் கிறிஸ்துவா? வா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம், நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. மேனுவாதில் ஒருவர்.
14: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
16: என்ன,
14: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
16: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
14: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
16: ஆமா, யார் பொய் சொல்லல?
14: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
16: மனிதா
14: வாக்ரஸ், நேர்மையா இது. நீ யாரையாவது கொலை செய்திருந்தா அது உன்னை கொலைகாரனாக்கோ. அப்படின்னா நீ பொய் சொன்னிருந்தா அது உன்னை என்ன ஆக்குது?
16: சரி, ஒரு பொய்ய.
14: நீ எப்பவாது ஏதாவது திருடினியா?
16: இல்ல,
14: சிறியதா இருந்தாலும் கூட.
16: ஆமா, ஒரு முறை.
14: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது? நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ணை ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
16: ஆமா குற்றவாளி தாரா.
14: அப்படின்னா கிறிஸ், நீ ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
16: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
14: கிறிஸ், அதுதான் முக்கியமான விஷயம்.
16: ஆனா நான் என்ன பண்ணணும், மதம் பிடிக்கணுமா?
8: இல்ல, அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வரது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
17: நீங்கள் மதச்சடங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
14: நம்ம ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. அடவுளை புகழுங்க.

0: அறிக்கையில் விழுங்க, அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் வடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்கள?
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒண்ணு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அத அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது. நம்பிக்கையின் மூலம்
2: பிளஸ், எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்கக்கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: கிரேஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத?
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை கிரேஸ். நான் விரும்பினேன்னு நினைச்சாரு. நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே, சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கைய தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். உன்னையே இப்போதே. அதுதான் அவன் விரும்புவது. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரே, நீ உன்னை சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும், அதுதான் ஒரே பொருத்தமான விஷயம்.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாக இல்லை. கிறிஸ்து, கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம். நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்கம் இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவியை நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கிய கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போதே நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதன் கூட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையின் நேரடி தொலைக்காட்சியில பாக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: கிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுதுங்க.
3: நான் இறுதியா அதை புரிஞ்சுவாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: புரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: நீ என்ன
1: பண்ணிக்கிட்டு
0: இருக்க? குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லோயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு,
3: என்ன விஷயம்?
2: என்னாரு, நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வந்த.
3: ஏமாத்துனதுக்காகவா? நான் விலகிட்டேன், நேரல்ல பிஸியா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்?
2: உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
3: ஒரு கண் இமைப்புல எவ்வளவு விஷயங்கள் மாறிடும் பாரு.
2: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கி கிட்ட நீ ஏதோ பண்ணன.
2: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் இடங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிஸ்ட் பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்ய, நான் ஒரு பைலட்டு, உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம் ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது போய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட், நீ அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏது?
2: நான் உண்மையாதான் சொல்றேன். ஆமா, உண்மையாத.
3: நீ அவனை சந்திக்கணும். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போதும் பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள். உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒரு போதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
4: நீ சொல்வது சரிவா நண்பரே?

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நாம் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: எந்தா
2: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இங்குதான் இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
3: அதை நீ எடுத்துக்க போறிய?
1: அவர்தான்.
3: அவர் யாரு?
1: பக்.
3: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணும் இல்ல.
3: அந்த ஒண்ணும் இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அத உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் ஒருத்தருடன் வாழ்கிறார்.
3: பாப்பா, பக்து நிச்சயதார்த்தம் ஆயில பிரான்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
3: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது என தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
4: ஹேய்
3: பக், எப்படி இருக்கீங்க?
4: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோயி அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
3: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
4: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
3: நிச்சயமா. நீ,
4: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
3: இல்ல, உண்மையிலே தெரியல.
4: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
3: அது நல்ல யோசனை தான்.
4: சூப்பர், நான் இப்பவே வரமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
3: அது ரொம்ப நல்ல யோசனை.
4: ஏற்கனவே வழியில இருக்கேன்.
3: சரி பேக், நாளைக்கு பேசுன. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனிய இரவு.

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. பாக், வெளி உலகமே பதில்கள் தேடி அலைக்கினே. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. இருக்கு யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: நம்ம இருக்கா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
2: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
2: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகுறதா?

0: ஹே பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளி தான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிதானே? என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவா, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: லோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: லோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுனே
1: அண்ணா,
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிருக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஆமா
1: சரி, நாம இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன். அதாவது நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
2: என்ன?
3: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
2: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ற என்ன அர்த்தம்? லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
3: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருங்க.
2: இருங்க இருங்க. என்ன?
3: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்லதான் சந்திச்சேன்.
2: யாரு?
3: கடுப்பு மூடி மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் வருதா?
2: ஐவியா?
3: மிஸ்ஸஸ் ஐவி வில்லியம்ஸ், நல்லா இருக்காங்க.
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
3: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுலாம். நான் சொல்லி இருக்க வேண்டும் ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: எத்தனை நிமிஷம் எப்படி இருக்க?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டு இருந்தேன்.

0: எல்லாம் இருக்கு.
1: ஷவர அவங்க வன போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லும்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகுணையாவ பேசினேன். அவர் எனக்கு முழு ஐயன்னா அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு. எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்பா.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே. இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம். ஆயிரக்கணக்கான

0: உலகம் அதிர்ச்சியில உள்ளது. திரு பிளாங்க் மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்க ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க, அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
1: எப்படி நீ கொல்ல?
0: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: ஓய்வெடு. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு.
1: உடனே ஐயா.
0: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சரி, இது ஒரு வேடிக்கையானது.
3: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
3: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் அப்படி தெரியறேனா?
3: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
4: அட,
3: நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு.
2: தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
1: தெரியும், பார், நம்மிட இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா?
2: ஆமா.
1: நான் உன்னை நினைச்சிருக்கான். பரவாயில்ல மெண்டி.
5: அவர் நன்றாக இருப்பார்.
1: கவனமா இரு அம்மா.
5: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
1: கவனமா இருக்கப்பா. நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன்னை காதலிக்க.
5: நானும் உன்னை காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
1: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பார்ப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமா ஐயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
2: மன்னிக்கவோ,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது, எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த
2: மன்னிக்கவும்
1: நம்முடைய வருகை மேரம், நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
2: நிச்சயமா, மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கிற.
1: நல்லது. இந்த விமானம், இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
2: வந்தரேயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமர், எப்படி பண்ணதே நீங்க கண்டுபிடிச்சியா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவ. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலே 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவன் மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மெசியா சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலே தான் மெசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல இல்ல, இங்க நாம் ஏதோ ஒன்றை தவறு வித்தோம். இது பெஞ்சூடாவின் உலை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? டேய் பா பா, மெசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பென் ஜூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரைய மாற்றி விட்டாரு. அவர்கள் பென் ஜூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிகோலையின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பென் ஜூடாவை அடைய விழுவோம்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்கும் ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில் சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நன்றி.
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும். அந்த இரு ஆர்வல் சுவர்ல இருக்கிறான்ல கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்புளக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க. நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ.
3: பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா, அவன் நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நல்லா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா?
1: ஆமா.
0: வணக்கம், என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்றை மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரபாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
2: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
3: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
2: அவர் இன்றே நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
3: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவட்டில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
2: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: மீதமுள்ள
2: பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதா அங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கிறேன்.
4: அதோடு நான் குளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
0: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் சொன்னேன்.
4: உண்மையா?
0: உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா குளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
4: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
0: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
4: ஆமா.
5: ஹலோ,
6: ஏ நான் தான்.
7: ஹாய் பக், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாக இருக்கோம். பாரு, இங்க இப்பதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
5: ஆமா ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கேன்.
6: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
5: நீ முடியாது, ஐனா
8: யாராவது மெருங்கனா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: ஓய், கவலைப்படாதா, கடவுள் என்ன காப்பாச்சுடா. வேணும் பிரார்த்தனை புள்ள,
7: நான் பண்ணிட்டேன். உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன்.
5: நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றடா.
6: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அதே
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாள அட்டை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிகோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து மீத்தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
1: தற்போதைய நிலவரக்கடி
3: ஆத்மாவின் ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல் வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
4: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்,
5: நான் தெரியும் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
4: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
6: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென் யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின் படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
4: என் இளமையிலிருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
6: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு, செயல்களால் அல்ல. யாரும் பெருமைப்பட முடியாதபடி.
7: புரிஞ்சுவிட்டது,
8: எனக்கு புரியவில்லை.
9: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
10: இது GMN. நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
9: கடவுளுடன் ஒற்றுமை அடைங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
8: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
11: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
8: அவர் கிறிஸ்தே.
12: இயேசுவோ

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்க்கும் போது எனக்கு எதுவும் உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
2: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம்.
1: நீ சாப்பாடு தேவைப்படுவாயின்னு நினைக்கிறேன்.
2: நன்றி, நான் தயார்.
0: நான் பைய கடவுளுத்தால.
1: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
1: நான் சரியானதை செய்ய விரும்புகிற.
4: இயேசுவே,
0: நன்றி.
1: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வைக்கிறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
2: ஆமா, நீ
3: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாதத வருந்துகிறேன். நான் சமீபத்துல சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணர் அக அறியப்படுகிறார். பழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.

0: வணக்கம். பக்,
1: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிற, நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்.
1: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
1: நன்றி, கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
2: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்தத நான் மதிக்கிறேன்.
3: நீ கவலைப்படாத, நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
4: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதார நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்துல திரும்பி வரீங்க, நல்லா இருக்கியா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஒளிபரப்புக்கு தயார் நடார்.
1: தயவு செய்து
0: இப்ப ஆரம்பிக்கலாம்.
5: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது.

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன. எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட
1: செல்போன்
0: இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து.
2: அருள்
0: என்னால் இதை நம்ப முடியல. கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மைய மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மைய பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
1: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
1: நீங்க எனக்கு தேவா.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
3: புரிஞ்சு விட்டது. இப்போ புரிஞ்சு விட்டது.
4: இப்போ
5: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
6: தயவு செய்து காத்திருக்கவும்.
1: என்னுடன் ஜெபியுங்க.
7: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
1: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
7: என் இதயத்துல,
1: என் இதயத்துல
7: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
8: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
9: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர்.
7: கடவுளுக்கு நன்றி.
10: நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா?
1: ஆமா.
10: நன்றி கடவுளே.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோல,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும்.
2: என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓ என் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரமிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்துல பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது.
1: இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
3: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு. ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
4: அப்போது என் ஆன்மா துதித்து பாடுகின்றது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
1: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
3: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கால சம்பவங்களை குறிக்கிறது. நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை செய்கிறது. நிச்சயமாகவே இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரையிலும் ரெண்டு சபைகளை குறித்து நாம் தியானித்தோம். எபேசு சபையை குறித்து, அதற்கு பிறகு சிமிர்னா சபையை குறித்து, இன்றைக்கு பெர்கமு சபையை குறித்தும் தியத்திரா சபையை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:12 நான் வாசிக்கிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. அப்படியே நிக்கலோய் மதஸ்தாருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களை யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகினவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபைகளோடு இடைப்படுகிறார். சபைகள் என்பது ஏதோ ஒரு காலத்திலே இருந்துவிட்ட சபைகள் என்று எண்ணிவிட முடியாது. நாமே ஆண்டவருடைய சபையாயிருக்கிறோம், நாமே ஆண்டவருடைய மனவாட்டியாயிருக்கிறோம். இந்த 7 சபைகளில் உள்ள குறைவுகள், இந்த 7 சபைகளில் உள்ள நிறைவுகள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது எனக்காகவே ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடையவே ஆவியானவர் பேசுகிறார். காரணம், இந்த காலத்தில் மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எகிப்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது அடிமைகளாயிருந்தார். அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது, பெரிய வீரர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது, ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது, பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுவித்தது மட்டுமல்ல, நம்மை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்குகிறார், தன்னுடைய சரீரத்தை நமக்கு தந்து உருவாக்குகிறார், அவருடைய வார்த்தைகளை வேத வசனத்தை போதித்து நம்மை உருவாக்குகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்து அவருடைய மாசற்ற மணவாட்டியாக அவர் உருவாக்குகிறார், அருமையான ஐக்கியத்தை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார், ஆவியின் வரங்களை கனிகளை தருகிறார். நம்மை ஒரு மணவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் சாத்தான் நம்மை கெடுக்கும்படியாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ,
நாம் ஒரு மனவாட்டியாய் உருவாக முடியாதபடி உலக நேசங்களை, உலக சிநேகிதங்களை, உலக சிற்றின்பங்களை நமக்கு முன்பாக காண்பிக்கிறான். அசுத்தமான வாழ்க்கையில் உள்ள சிற்றின்பத்தை நாடும்படி செய்கிறான். ஒரு பயங்கர டக் ஆஃப் வார், ஒரு கயிறு இருள் இழுக்கிற போட்டியில் ஒரு கூட்டம் அந்த பக்கத்தில் எழுப்பார்கள், மறுபக்கம் அடுத்த பக்கத்தில் எழுப்பார்கள். கர்த்தர் தேவதூதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இழுக்கிறார்கள். சாத்தான் சினிமா நடிகைகள், நடிகைகள், விபச்சாரிகள் எல்லாம் பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதை எண்ணிக்கொண்டுதான் நாம் இந்த சபைகளை தியானிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய முழு பலனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது முதலாவது ஆண்டவர் தன்னை பற்றி எழுதுகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதுகிறார். தன்னுடைய நாமத்தை அவர் எழுதுகிறார். நான் சபைக்கு என்ன செய்யக்கூடும் என்பதையும் அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவது இந்த சபைகளை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அவருடைய உள்ளத்தில் பாரம் இருந்தது. உசியா ராஜா மரித்து விட்டார், இனி எந்த ராஜா எழும்ப போகிறார், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர்? ஆண்டவர் உலக பிராரமாக எழுதப் போகிற ராஜாவை காண்பிக்கும் முன்பாக தன்னையே அவர் காண்பிக்க சித்தம் கொண்டார். உயரம் உன்னமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீட்டு இருக்கிறதை முதலாவது காண்பித்தார். உலக சிங்காசனத்தை பற்றி நீ நினைக்கிறதுக்கு முன்பாக பரலோக சிங்காசனத்தை பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க சித்தமானார். கிரேக்க சாஸ்திரிகள் எல்லாம், தத்துவ ஞானிகள் எல்லாம், உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப், உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், என்ன ஆராய்ச்சி செய்தாலும் உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், உனக்குள்ளே ஒரு வல்லமை கிடக்கிறது, உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. விவேகானந்தர் சொன்னாரே, உனக்குள்ளே ஒரு குண்டிலியம், அது உறங்கி கிடக்கிற, அதை தட்டி எழுப்பு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அது அல்ல, கர்த்தரிலிருந்து ஆரம்பி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவரிலிருந்து ஆரம்பி. இந்த பெர்குமோவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெர்குமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதுதான் முதல்ல தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கிறது. பெர்குமோ என்ற பட்டணம் சின்ன ஆசியாவிலே ஒரு தலைநகர் பட்டணம், சரித்திரத்தில் புகழ்பெற்ற ஒரு ஒரு பட்டணமாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை பிடித்தார், அவருடைய ஆட்சி அங்கே இருந்தது. அந்த மகா அலெக்சாண்டருக்கு பிறகு ஒரே பட்டயங்கள், ஒரே ரத்தம் சிந்துதல், ஒரே யுத்தங்கள், ஒரே வன்முறைகள். ஆகவே பெர்குமோ என்று சொல்லும் போதே பட்டயத்தால் இரத்தம் சிந்தின ஒரு ஒரு பட்டணம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கையில் வைத்து இருக்கிறார். இது உலகத்தாருக்கு, சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் பட்டணை, அப்பட்டணமாக இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அந்த பட்டயம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டயம். உலகத்தாருக்கு பட்டயம் என்றாலே யுத்தம், பாடு, கஷ்டம், நோய்கள், வியாதிகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பட்டயம் தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அது வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சாத்தானுக்கு வெட்டுகிற ஒரு பட்டயமா இருந்தாலும் நமக்கு வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஆவிக்குரிய பட்டயமாயிருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் அக்கினி என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. உலகத்தாருக்கு அது குடிசைகளை எரித்து சாம்பலாக்கி, பட்டு புடவைகள்னாலும் எதுனாலும் சாம்பலாக்கி போகக்கூடிய ஒரு வல்லமை. ஆனால் நமக்கு அந்த அக்கினி என்று வரும்போது அது பரிசுத்தாவின் அக்கினி, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அக்கினி.
அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வரும்போது உலக அக்கினிகள் செயல்பட முடியாமல் போய்விடும். உலக பாடுகள் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகுவை உலக பிரகாரமான அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் பரலோக அக்கினி அங்கே இறங்கி வந்தபோது உலக அக்கினி சேதப்படுத்த முடியவில்லை. அது கட்டுகளை மாத்திரம் எரித்ததை தவிர அவருடைய வஸ்திரத்தை சேதப்படுத்த முடியலை. காரணம், அது பரலோக அக்கினி. அந்த அக்கினியிலே ஆண்டவருடைய பட்டயமும் இருக்கிறது. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்ன? வசனம் என்கிற பட்டயம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கட்டுகளை அறுக்கிறது, ஆனால் அவர்களை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுகிறது. வசனம் என்ற வாக்குத்தத்த பட்டயம் என்ன செய்கிறது? நீ அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையிலே உன் பேரில் பற்றாது. அந்த வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. உலக அக்கினியை போல அல்ல. ஆண்டவர் ஒரு முட்செடி அக்கினியிலே எழுந்தருளினார். அந்த முட்செடிக்கு ஒரு தயவு. அந்த அக்கினி அந்த அந்த முட்செடியை சேதப்படுத்தவில்லை. இந்த முட்செடியை எரித்து சாம்பலாக்கி விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அது எண்ணங்களை நினைவுகளை ஊடுருவி அறுக்கத்தக்க ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை 1 நம்ம வாசித்தோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அது என்ன? அதுதான் தேவனுடைய வசனம். சாத்தானை ஆண்டவர் ஏற்று நிற்கும் போது அவருடைய வாயிலிருந்து பட்டணம் புறப்பட்டது. வேத வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறது. அதை சொல்லித்தான் சாத்தானை அவர் வென்றார். அவர் சாத்தானை, சீ நாய பேய போ, அப்பாலை போ, கெட்ட வார்த்தை சொல்லி சிலர் பேய துரத்துவாங்க. ஆண்டவர் அப்படி துரத்தில்லை. தடி எடுத்து அவன் மண்டல அடிக்கல. உலக பிரகாரமான பட்டயத்தை உருவி சருன்னு பேதரு காதை வெட்டின மாதிரி வெட்டலை. அவர் என்ன செய்தார்? எழுதியிருக்கிறதே அந்த ஆவியின் பட்டயம் போய் ஒரு வெட்டு. அடுத்த சொன்ன எழுதியிருக்கிறதே மனுஷன் 54 மாத்திரமல்ல, ஒரு வெட்டு. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அதை எப்போதும் ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால், நீங்க மற்றவங்களுக்கு விரோதமாய் அந்த வாக்கு தத்துவத்தை உபயோகிக்கும் போது அதே வாக்கு தத்துவம் உங்களையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறேன், அதே வேத வசனம் என்னையும் நியாயம் தீர்க்கக்கூடியது. ஆகவே 1 9 எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு. இந்த வார்த்தைகள் உங்களையும் நியாயம் தீர்க்கும், பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் நியாயம் தீர்க்கும். ஆனால பிரசங்கம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், பிரசங்கியாருக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பிரசங்கியாருக்கும் அது பட்டயமாயிருக்கும். ஆகவே பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பின்பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய உள்ளும் புறம்பும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பார்வையில் நீங்கள் பிறந்தது முதல் இதுவரையிலும்
என்னென்ன உங்களுக்கு சம்பவித்தது, எப்படி எப்படி வாழ்ந்தீர்கள், ஒரு வினாடி நேரத்தில் அறிந்து கொள்ளுகிறவர். ஏழு கண்களை உடையவரா, ஏழு ஞானத்தின் அக்கினி தீபங்களை உடையவர். நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் அறிந்திருக்கிறாராம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். மோசியோடு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆளோட்டிகளின் கைகளில் சிக்கி அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள் மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகளா அல்லது சுயநலமான கிரியைகளா, இயேசுவுக்காக செய்யப்படுகிற செயல்களா அல்லது வெறும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்கிற கிரியைகளா? நம்முடைய கிரியைகள் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எதை சிந்திக்கிறது அதை வெளிப்படுத்துகிறது. எப்படி நம்முடைய நினைவுகளை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய நோக்கங்களை நம்முடைய செய்கைகள் வெளிப்படுத்துகின்றன. அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். இங்கே சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல குடியிருக்கிற தெரியுமா? நீ பெர்குமு சபை, ஆனால் இந்த பெர்குமுவில் ஒரு பயங்கரமான கோயில், அந்த கோயில் சர்ப்பத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மலை மேலே இருக்கிறது. அங்க ஒரு விக்கிரகத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிஎஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பை இந்த பெர்குமோ சபையார், பெர்குமோ என்ற இடத்தில் உள்ள புறஜாதி மக்கள் வணங்கி வந்தார்கள். ஆகையே அங்கு விக்கிரங்களின் ஆவிகளின் செயல்பாடுகள் இருந்தன, பிசாசின் கிரியைகள் இருந்தன. அந்த பிசாசுகளை வைத்து குறி சொல்லுகிற ஆவிகள் நிறைய இருந்தன. அந்த பிசாசின் ஆவிகளை வைத்து சூனியங்கள் செய்வினை செய்கிற மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பெர்குமு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த அந்த சர்ப்பத்துக்கு எதுவான பிசாசின் கிரிகளை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் நாகராஜன் என்று சொல்வார், 5 தலை நாகம் என்று சொல்வார். ஒவ்வொரு சிவபெருமான் சிலைக்கு பின்னாலும் தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். விஷ்ணு அந்த பாம்பின் மேலேயே படுக்கை வைத்து கொண்டு அவர் தலைக்கு மேலே அது இருக்கும். எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும், புத்தருடைய சிலையை பார்த்தாலும் அவருடைய தலைக்கு மேலே

ஆண்டவர் நம்முடைய தலைக்கு மேலாய் அவன் ஏறுவதை ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. ஆதாம் தான் விட்டு கொடுத்து சாத்தானுடைய தலைக்கு மேலே ஏறும்படி தன்னுடைய தலையை தாழ்த்தி கொடுத்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த சர்ப்பத்துக்கு விட்டு போட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆதாமுக்கு தலைக்கு மேலே ஏறி இருந்த அந்த பாம்பு ஓ மேலே ஏறக்கூடாது. ஆகவே அந்த பாம்பை பிடித்தார், இழுத்தார், காலின் கீழே போட்டார், தலையை நசுக்கினார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாம்பை நசுக்குகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒரு நாளும் அவன் உன் தலைக்கு மேலே ஏற விடவே விடாது. ஆதாம் அப்படி இடம் கொடுத்து விட்டான். ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து விட்டான். ஆனால் அவனை ஒருபோது உனக்கு மேலே இருக்கிறதாக எண்ணாதே, உன் காலுக்கு கீழே இருப்பதாக. ஏற்கனவே தலை நசுக்கப்பட்டவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக உன்னுடைய பாதத்தின் கீழே அவனை பார்த்துக்கொள் என்கிற. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நிறைய சாத்தானுடைய சபைகள் வந்துவிட்டன. சாத்தானுடைய வேதம் என்று நிறைய வந்துட்டு, வெளிநாட்டில் நிறைய கார்கள் பின்னால் போனால் சாத்தானுடைய அடையாளம், தலைகளான சிலுவையுடைய அடையாளம், எப்படி சாத்தான் சபை மெம்பர்கள் என்பதை காண்பிப்பதற்கு நிறைய கார்களில் அந்த சிம்பலை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களெல்லாம் விச்சஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், மந்திர கிழவிகள். சாத்தானுக்கென்று வேதம் தயாரித்து இருக்கிறார்கள். எப்படி நாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதோ அதுபோல அவர்கள் அந்த வேதத்தில் சாத்தான் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். அதுபோல அவர்கள் நிறைய சிடி பாப் மியூசிக் எல்லாம் வைக்கிறார்கள். அது பார்க்கறக்கு மியூசிக்காக வருகிறது, ஆனால் அதை திரும்பி ரீவைண்ட் போட்டு திருப்பி பாத்திர வைத்தா சாத்தானை புகழ் பாடி ஆண்டவரை தூஷிக்கிற சீடிகளாய் அமைந்திருக்கும். அதுபோல சாத்தானுடைய ஆலயங்கள் நிறைய பெருகிவிட்டது வெளிநாடுகளில். அவங்க எல்லாம் கருப்பு உடவிட்டு அவங்களுக்கு பிரதான ஆச்சரியம், சின்ன குழந்தைகளை கொண்டு நான் முதல் குழந்தை பெற்றால் நான் சாத்தானுக்கு பலி கொடுப்பேன், அந்த ஆலயங்களை வந்து பலி செலுத்துகிறார். சாதாரண நேரங்களில் பன்றிகளை பலி செலுத்துவது உண்டு. இன்றைக்கும் அந்த ஆராதனை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்த பெர்குமோ சபை அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை உள்ள, சாத்தானி ஆராதனை உள்ள அவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒரு காலத்தில் பரலோகத்தில் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தவன், அவன் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பெருமை அடைந்ததுனால ஆண்டவர் அங்கிருந்து அவனை பந்தாடினார். அவன் மத்திய ஆகாயத்தில் விழுந்தான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி சேனை அங்கதான் அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபு என்று அவன் அழைக்கப்படுகிறான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கருப்பா ஒரு வவ்வால் தோற்றத்தில் இந்த வான மண்டலங்களை கருப்பாக்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது. மாரி செருலோ என்ற ஒரு தேவ பக்தன் இந்தியாவுக்கு முதல் முறை வந்தபோது இந்த விமானம் கீழே இறங்குகிறதை பார்த்தார். அந்த ஆகாய மண்டலம் முழுவதும் கருத்த வவ்வால் போல, ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் அங்கே ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது. சாத்தான் சிங்காசனம் இட்டு அமருகிறார். அவர் ஒவ்வொரு தேவதைகளையாய் தெய்வம் என்று பெயர் படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெயரை சொல்லி கொடுக்கிறார். இந்தியாவில் உள்ள தெய்வம் பேர் அவருக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விக்கிரத்தையும் பேராய் அவர் சொல்லி சொல்லி கட்டி கொண்டே வந்தாராம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், ஆனால் மனுஷர் அதை வரவேற்கும் போது அங்கே வந்து அவன் சிங்காசனம் எடுக்கிறான். மனுஷர் அவனுக்கு தேவ ஆலயத்தை கட்டும்போது, மனுஷர் விக்கிரகாராதனை செய்யும் போது அவன் அங்கே வருகிறான், தன்னுடைய சிங்காசனத்தை வைக்கிறான். நீங்கள் கல்கத்தா போனால் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அந்தகார வல்லமை, காளி என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி இன்றைக்கு அங்கே சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம்.
இப்படி இந்தியாவில் பல இடங்களில் எந்தெந்த இடங்களில் விக்கிரகாராதனை

0: நடக்கிறதோ அங்கே அவன் பலம் கொண்டு தன்னை ஆராதிக்க அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு சிங்காசனம் இட்டு அவன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ இடத்துல நீ இருக்கிற இடத்துல சுவிசேஷ வேலை செய்வது கடினமாயிருந்தாலும் நீ ஆண்டவருக்காக அந்த சத்துருடைய வல்லமை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறாய். சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு நீ எதிர்த்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார், அதை சொல்லி பாராட்டுகிறார். இந்த இடத்துல யாராலும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறார், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும்படி. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பாதாள இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். எவ்வளவுதான் பாதாளத்தின் வாசல்களை இந்த சபைக்கு விரோதமாய் கர்த்தருடைய மனவாட்டியாய் உருவாகிற உனக்கு விரோதமாய் எழுமினாலும் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 22 முறை சிங்காசனம் என்கிற வார்த்தை வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோக சபைகளுக்கு பிறகு பரலோக சிங்காசன காட்சி தான் முதல்ல வருகிறது. 7 சபைகளையும் குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிவிட்டு 4 அதிகாரத்தை சொல்லும்போது இவைகளுக்கு பின்பு வானத்தில் திறக்கப்பட்ட வாசலை கண்டே, தேவனுடைய சிங்காசனத்தை கண்டே, அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாயிறந்தார். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு இந்த 7 சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு ரகசிய வருகை ஏற்பட்ட காலத்துக்கு பின்பு. அப்போதான் ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறிவா பரிசுத்தவான்களே, பூமியில சபையில விசுவாசிகளாய் இருந்தவர்களே ஏறிவா. அப்பொழுதுதான் சபை இமைப்பொழுதுல மர்வமடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். 4 அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை, அவருடைய ராஜ தர்பார் அறையை, அண்ட சராசரங்கரை, அவர் ஆளுகிற இடத்தை 4:2 நம்ம வாசிக்கிறோம். அது ராஜ தர்பார் அறை. கீழே பூமி இருக்கிறது, அதற்கு கீழே பாதாளம் இருக்கிறது, விண்வெளிகள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுடைய சிங்காசனங்களை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் அந்த சிங்காசனத்தை சூழ வீற்றிருந்தார்கள். அவருடைய சிங்காசனம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே அவர் உட்கார்ந்தார். பரிசுத்தவான்களின் சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு பூமி 1000 சிங்காசனத்தை வீற்றிருந்து அரசாட்சி செய்வார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்கள். மத்தேயு 25:31 அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது 2 பக்கம் வெள்ளாடுகள் செம்மாறியாடுகள் பூமியில வாழ்ந்த அத்தனை பேரும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்களா? அவருடைய சிங்காசனம் முழுக்க முழுக்க மகிமையாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த சிங்காசனம் கிருபை உள்ளதாகவும் இருந்ததுனால அந்த சிங்காசனத்துக்கு இன்னொரு பெயர் கிருபாசனம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள சிங்காசனம் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்துதான் அவர் கடைசி நியாய தீர்ப்பை செய்வார் என்பதை வெளிப்படுத்தல் 20:11 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் நீதியை வெளிப்படுத்துகிற சிங்காசனம் என்று சங்கீதம் 97:2-3 வாசிக்கிறோம். அதே நேரம் தானியேல் ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்த்தார். அவர் அக்கினிமயமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். தானியேல் 7:9-10 அந்த சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து அக்னி மயமான நதி ஓடி வந்தது. அந்த அக்னி மயமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி ஏராளமான இடங்களை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 24 நாம் உட்கார போகிற சிங்காசனத்தை குறித்தும், 1000 அரசாட்சியில் நாம் இயேசுவோடு எப்படி சிங்காசனத்தில் இருப்போம், கோடி கோடி கோடி வருஷங்கள் பிதாவுடைய அதே சிங்காசனத்தில் குமாரன் வீற்றிருக்கும் போது அவர் பக்கத்தில் நம்ம அதே சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சிலுவையிலே நாம் ஆரம்பிக்கிறோம், சிலுவையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். சிலுவையண்டை வந்து அவருடைய ரத்தம் பா என்ன கழுவட்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். சிலுவைக்கு அடுத்ததாக நம்முடைய கண்கள் சிங்காசனத்தை நோக்கி இருக்கும். சிலுவையோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை, ஆனால் நமக்காக செய்த மீட்பின் கிரியைகள் சிலுவையில் முடிந்து விட்டாலும் நம்முடைய நித்தியம் அந்த சிங்காசனத்தில் முடிவடையணும். ஆகவேதான் கொலோசியர் 3:1 அப்போஸ்தலன் பவுல் எழுந்தார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது, அந்த இடத்தின் மேல உங்கள் கண் இருக்கட்டும். உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உங்களுடைய பாதத்து கீழாக துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதப்படிக்கு கீழாக்கி அவரோடு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதன் மேல்தான் நோக்கமாயிருக்கணும். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், அந்திப்பா என்ற ஒரு விசுவாசி, அவர் இந்த பெர்க்மோ சபையில இருந்தார். இந்த பெர்க்மோ சபை பாடுகளுக்குள்ளாய் போன போது சீசர் தான் தெய்வம் என்று சொல்ல மறுத்த இந்த அந்திப்பா என்ற விசுவாசி, அபிஷேகம் பெற்ற தேவன் அந்த தேவனுடைய பிள்ளைய கொல்லப்படும் போது ஒரு பயங்கரமான உபத்திரம் வந்தது. அவரை எப்படி கொண்டாங்களா, இந்த சபைக்கு முன்பாக ஒரு வெண்கலத்தில் செய்த காளை முழுக்க முழுக்க வெண்கலம். இயேசுவை மறுதளிப்பாதையா, மாட்டேன். சீசர் தான் உண்மையான தெய்வம் சொல்லுவாயா, மாட்டேன். அவன் அப்படியே தூக்குனாங்க, கை காலை கட்டினாங்க. அந்த காளை வெண்கலத்தில் செய்தது ரெண்டாக திறந்தது, அதுக்குள்ளே அவனை வைத்தார்கள். அப்படியே மூடினார்கள், அந்த லாக்கை போட்டார்கள், கீழே தீ வைத்து எரித்தார்கள். சீக்கிரமாக கொன்றக்கூடாது, மெதுவாக தீ போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வெண்கலம் சிகப்பேறி அந்த தீ அவனை அப்படியே கொன்றது. இதனால கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம். சிலர் அறகுறையான விசுவாசிகள் மறுதளிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் அதை பற்றி எழுதுகிறார், எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்தான், அவன் என்னை மறுதளிக்கவில்லை, உயிர் போகிற நேரத்திலும் எனக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்ட அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 100 வருவதற்கு முன்பாக பரலோகத்தில் புத்தளான ஜனங்கள் பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். 100 எத்தனையோ லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகள் வெண்ணை அங்கி தரித்து பரலோகத்தில் போயிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆனால் இயேசு சிலுவையின் வாசலை திறந்து வைத்து பரலோக வாசலை திறந்து வைத்து அங்கே இடத்த ஆயத்தம் பண்ணின பிறகு ஒவ்வொரு ஏழு சபைகளிலும் ஒவ்வொரு உண்மையான பக்தர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பதை ஒரு பாக்கியமாக எண்ணி அவர்கள் எல்லாம் பரலோகத்து போய் சேர்ந்தார். ஆகவே ஆண்டவர் அதை இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். மாத்திரமல்ல ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பற்றும். மீண்டும் வாசிக்கிறேன், உன் கிரியைகளையும் சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும். அத்தனை பாடுகள் வரும்போதும் அவர்கள் பற்றி கொண்டிருந்தது என்ன? ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் நமக்கு தர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் ஆண்டவர். அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாயிருப்பான். யோவான் 14:14 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். என் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சாத்தான் தன்னுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரிக்க 666 என்கிற அவனுடைய நாமத்தை, அந்த மிருகத்தின் நாமத்தை தரிக்க முற்படுவான். சாத்தான் அந்த மிருகத்துக்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:1 தூஷணமான ஒரு நாமம் அவனுடைய நெற்றியில தரித்திருந்ததா. மிருகம் என்பது அவனுடைய நாமம், அந்திகிருஷி என்பது அவனுடைய நாமம், வலு சர்ப்பம் என்பது அவனுடைய நாமம், கள்ள தீர்க்கதர்சி என்பது அவனுடைய நாமம். ஆனால் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாம். வியாதிகளுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், கேன்சர், எய்ட்ஸ், ஆனா இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்தையும், வியாதிகளின் நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாமம், சாத்தானுடைய நாமத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு நாமம். இயேசு என்கிற நாமத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிறார். நாம் என் நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம். ஆகவே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். எதை அவர்கள் மறுதலிக்கவில்லையாம்? ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வல்லமை உள்ளது. நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோட மலையை பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அப்படியே ஆகும், காட்டத்தி மரத்தை கடல நடப்படுவாயாக அப்படியாகும். இந்த விசுவாசத்தை மறுதலிக்காம உன்னை நீ பாதுகாத்துக்கொள். மறுதலிக்கிறது என்ற உடனே நமக்கு பேதுரு ஞாபகம் வரக்கூடும், ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை உதவி செய்தார். அவர் பிடிபட்ட போது சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், பேதுரு அவரை மறுதலித்தார். ஆனால் இந்த சபையார், இந்த பெர்கமோ சபையார் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக நின்றார். விசுவாசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எபிரேயர் 11:11 வீட்டுக்கு போய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளையும் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாய் இருக்கிறது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அங்கே ஏனோக்குடைய விசுவாசத்தை பார்க்கிறோம், ஆபேல், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விசுவாசங்கள். ஆபேலுடைய விசுவாசம் வேறு, ஏனோக்குடைய விசுவாசம் வேறு, அதே போல நோவாவுடைய விசுவாசம் வேறு, ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு. ஒவ்வொருடைய விசுவாச வீரர்களும் கர்த்தர் எப்படி ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள் அதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 14:14 விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாம். 21:1 அந்த பீலயாமை குறித்து வாசிக்கிறேன். இவன் ஒரு தீர்க்க தரிசி, அவன் புரஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷ தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது என்று அந்த ராஜா, அந்த மோவாபிய ராஜா, அவனுடைய பேர் பாலாக், நிறைய வெகுமதி பொருட்கள்லாம் கொடுத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். இந்த பீலயாம் எவ்வளவோ சபித்து அவன் அந்த பணத்தெல்லாம் தன்னை காக்கணும்னு நினைத்தான். ஆனா ஆண்டவரை விடல. என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், சபித்தாயானால் தொலைந்தாய். அப்படியும் அவன் என்ன செய்தான், கழுதை கூட்டி கொண்டு அவன் போனான். ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நின்றார். அவனால் சபிக்கவே முடியல. ராஜா சொன்னான், உன்னை நான் செல்வந்தனா மாற்றணும்னு நினைச்சேன், நிறைய பொண்ணு வெள்ளி தரணும்னு நினைச்சேன், நீ இப்படி சபிக்கலையே. அவன் கடைசியில் என்ன செய்தான், சபிக்க ஆண்டவர் விடல. ஆனா இந்த ஜனங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி வேற ஒரு வழிய உனக்கு சொல்லித்தார. என்னப்பா சொல்லு, என்னால டைரக்டா உங்களை சபிக்க முடியாது. ஆகவே நீ ஒன்று செய், இந்த மோவாபிய பெண்களை எல்லாம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அனுப்பு. எல்லாம் வனாந்தரத்தில் 40 வருஷமா காஞ்சி போய் நடந்துட்டு வராங்க. எங்க விக்கிற ஆராதனைக்கு அவங்களால அந்த திருவிருந்துக்கால அங்க உள்ள அந்த திருவிழாவுக்கால அங்க வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணும்படி ஜனங்களுக்கு நீ சொல்லு, அவங்க அந்த விக்கிரங்களை பணிந்து கொள்ளட்டும். ஆகவே இவன் கள்ளத்தனமா ரகசியமா இந்த ராஜாவுக்கு ஒரு போதனை கொடுத்தான். விக்கிரஆராதனை போதனை, தேசித்தன போதனை. இதனால இஸ்ரவேல்ல 20,000 மேற்பட்டவர்கள் இந்த வாதையினால செத்தார்கள், வாதையினால செத்தார்கள். இதே போல கள்ளத்தனமா ஆலோசனை சொல்லுகிற சில பிள்ளையாமங்கள் இருப்பாங்க. எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்க போய் கேட்குறீங்க பக்கத்து வீட்டில் எனக்கு வயிற்றுவலியா இருக்கு, வயிறு கடுக்குது. அப்படியா, ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சோறு எடுத்து இந்த அடுப்பை நான் இருக்கு அப்படி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்து அந்த அடுப்பில் ஊற்றுங்க, இந்த அடுப்பு தானே உங்களுக்கு சமைச்சு தருது, ஊற்றி பாருங்க, உங்கள் 3வது நாளே வயிற்றுவலி நின்றும். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் அப்படி எடுத்து அடுப்பில் போட்டேன். நீங்கள் போய் கேட்பீங்க, எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு. அதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த செல்வ கணபதின்னு இருக்காரு, அந்த கோயிலில் போய் ஒரு நேச்சை செய்யுங்க, அதில் ஒரு சின்ன பொடிசா ஒரு கால் சவரனில் ஒரு கோல்டு செய்து அதில் கொடுத்துருங்க. இதுதான் இந்த பாலாக்கினுடைய உபதேசம். இப்படித்தான் நிறைய கிறிஸ்தவ விழுந்து போகிறது. புறஜாதியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது, புறஜாதியார் சொல்கிற ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்து பிறகு சாபத்தின் மேலே சாபம். என்னைக்கொண்டு போட்டியோ செல்வ கணபதி கூட இருக்க 1000 அசுத்த ஆவிகள் வந்து பிடிச்சிக்கிட்டு, நீ போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 10 எலும்பு உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது, ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார், என் தேவனே ஏன் கைவிட்டாரா, நீ புறஜாதியிட்ட போய் ஆலோசனை கேட்டால உனக்கு இது வேணும். இன்றைக்கு அநேகம் பேர் இந்த அறியாமையினால பீலயாம் ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கிறான். அவன் சொல்ற ஆலோசனையை பாருங்க, காஞ்சி போய் வந்திருக்கான் 40 வருஷம், உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நீ ஒரு டான்ஸ் பார்த்ததில்லை, கொஞ்சம் அங்கே வந்து பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்ன ரெக்கா டான்ஸு, அந்த டான்ஸு இந்த டான்ஸு, கடைசியில் பார்த்தா பயங்கரமான சாபத்துக்குள்ளாயிரும். இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 மறிக்க வேண்டியதாயிற்று. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம். புறஜாதியாட்ட போய் ஒரு நாள் ஆலோசனை கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வாருங்க, போதர்கிட்ட வாருங்க, கத்தருடைய ஆலோசனை கேளுங்க, வேதத்தில் உள்ள ஆலோசனைபடி நடங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இது அடுத்ததாக இந்த ஆலயத்தில் என்ன ஒன்று சொல்லுகிறார், நிக்கலோய் என்ற ஒரு மதம். மீண்டும் வாசிக்கிறேன், அப்படியே 15வது வசனம், பீலயாமுடைய போதகத்தை குறித்து சொல்லிவிட்டு அப்படியே நிக்கலோய் என்ற மதஸ்தருடைய போதகத்தையும் நீ கை கொள்ளுகிறாய், உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். சில மதங்கள் பார்ப்பதற்கு வெளியே ஒன்று போல தெரியும், வெளியே ஒன்று போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள தவறாக நடக்கும். நிக்கலோய் என்கிற மதம் எல்லா மதத்தையும் சமரசப்படுத்துகிற ஒரு மதம். எல்லாம் ஒரே தெய்வத்துக்கிட்ட தான் போகுது, எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்கு தான் போகுது. நம்ம எந்த கொள்கையில போனாலும் இறைவன் அடையலாம். நாங்கள் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் மாரியாத்தான்னு சொல்கிறோங்க, நீ மேரியம்மான்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும். இந்த நெக்ரோய் மதங்கிறது சமரசமாக உலகத்தோடு ஒப்புரவாகி உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி இருக்கலாம் பரவாயில்ல, அப்படி இருக்கலாம். ரொம்ப ஓவராக பைபிள் பைபிள் பைபிள்னு போகக்கூடாதுங்க. உலகத்தையே அனுபவிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடணும், கொஞ்சம் தண்ணி அடித்தா பரவாயில்ல, எப்போவாது ஒரு கதை தான் ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த உலகத்தோடு இணைக்கிற ஒரு மார்க்கம் தான் நிக்கோலாய் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அவங்க இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களாம். ஆண்டவருடைய தொழுக ஆராதனையில் விபச்சாரமும் ஒரு ஆராதனை தான், அதான் பயங்கரமான ஒரு அவங்களுடைய கொள்கை என்று உங்கள் சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன், ஒத்துப்போகாதே. உலகத்தால் சொல்லலாம், திருவள்ளுவர் கூட எழுதலாம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவில்லாதார். உலகத்தோட எசைஞ்சு போயிருப்பா, மற்றவங்க இப்போ மற்றவங்க ஒன்று தப்பாக நினைக்கூடாது. ஆயுத பூஜை வருதா, சும்மா கொஞ்சம் பொறி வாங்கி சாப்பிட்டுக்க, பொறி வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை, அதில் ஒரு 5 ரூபா போடு அது தப்பு இல்லை. அந்த தீபத்தை கொண்டாடுவாங்க அப்படி தொட்டு கும்பிட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் பெரியவங்கள்லாம் பார்க்குறாங்களே, அவங்க பார்க்கலாம், உனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன்லாம் தரலாம். பரலோகம் உன்னை புறக்கணித்து போடான்னு நரகத்தில் தள்ளும்போது அப்போது தான் வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக நம்ம இந்த பரலோக மேன்மையை ஆண்டவரோடு உள்ள அன்பை அந்த ஐக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் புரஜாதியார் மத்தியில் தான் இருக்கிறோம். நானும் கவர்மெண்ட்டில் 16 வருஷம் வேலை செய்தேன். ஆயுத பூஜை வந்தால் என்னுடைய பீரோவிலையும் கொண்டு போய் அங்கே சந்தனம் தெளித்து திருநீர் போட வருவாங்க. நான் சொல்லிடுறது, பீரவை தொட்டா பேதி ஆகி சாவா. எல்லா பீரோ காடி ஏன் பீரோ, இதில் இயேசுடைய ரத்தம் தெளிச்சிருக்கு, வேற ஒன்றும் அங்கே கிட்ட வரக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றா ஆண்டவர் நம்ம விட அதிக வைராக்கியமாக நமக்காக நிற்பார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிக்கோலாஸ் மதத்தினர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு சேர்ந்து வாழ், இதெல்லாம் ஒரு நாளும் அதுக்கு ஒத்துப்போக கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோட ஏத்தம் பண்ணுவேன். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலே பர்க்கும் சபைக்கு எழுதும்போது சொன்னார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கு கடைசியா சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஆண்டவருடைய போதனை ஆரம்பத்திலிருந்து யோவான் ஸ்நானத்தில் இருந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. அங்கே எருசலேம் தொடங்கி கல்ல எல்லா இடங்களிலும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் ஊமையிலும் பார்க்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவர். ஒவ்வொரு ஓமையை சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவர். ஏனென்றால் மத்தேயு 13:16 அவர் கண்கள் இருந்தும் காணாதவர்களா இருந்தோம், செவிகள் இருந்தும் கேட்க முடியாதவர்களா, செவிட்டு விரியன்களை போல இருந்தார்கள். ஓமையில சொல்லும்போது வெறும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், சுவிசேஷங்களை கிறிஸ்து சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனால் இந்த நிருபத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னொன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 17 வசனத்தில் அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டும் பட்டதும் அதை பெறுகிறவனுமாகிய ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் ஒரு வெகுமதியை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு சபைகளிலும் முதல் ஆண்டவர் யார், ரெண்டாவது உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன், பாராட்டுகள், அதற்கு பிறகு குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நீக்காவிட்டால் வருகிற தண்டனைகள், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும் போது என்ன என்ன ஆசீர்வாதம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மறைவான மன்னா யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குத்தமல்லி போல ஒரு ஒரு வெண்மையான பொருள் வானத்திலிருந்து விழுந்தது. அது தேனிட்ட பலாரம் போல இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாளிலிருந்து 40 வருஷம் அவர்களுக்கு அந்த மன்னா பொழிந்தது. இது இஸ்ரவேலர் அதை சாப்பிட்டார்கள். சங்கீதக்காரன் அதற்கு ஒரு விளக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். 78 சங்கீதம் 24-25 அது வானத்தின் தானியம், அது தேவ தூதர்களுடைய ஆகாரம் உணர்வு. அந்த வானத்தின் தானியம், பூமியில் நெல் கோதுமை பார்லி கம்பு கேழ்வரகு, ஆனால் பரலோக தானியம் அது மன்னாவை பொழிவிக்கிறது. தேவதூதர்கள் அதை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பசிக்காக உண்கிறதில்லை, சந்தோஷத்துக்காக உண்கிறார்கள். அதை தாண்டவர் பொருளின் அருளினார். ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்போது மறைவான மன்னா அது என்ன, அதுதான் இயேசுனுடைய சரீரம். நமக்கு தருகிற பானம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து ஜீவ தண்ணீரை கன்மலையிலிருந்து பிளக்கப்பட்ட ஞான பானத்தை கொடுத்தார். ஆனால் நமக்கு தம்முடைய சரீரத்தையே கொடுக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே பானம் பண்ணுகிறார். இந்த மன்னாவுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார், இந்த ஜீவ அப்பம் நானே. இந்த மறைவான மன்னா என்றால் ஜீவ அப்பம். இந்த மறைவான மன்னா என்றால் நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். வெண்மையான குறிக்கல் உனக்கு நான் தருவேன். வெண்மை என்பது பரிசுத்தம். பழைய காலத்தில் உள்ள யூத ரபிகள் மன்னாவோடு சேர்ந்து பரலோகத்திலிருந்து வெண்மையான கற்களும் விழுந்தன. அது பரலோகத்தில் இருந்த மன்னா என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய சரீரமாகிய அப்பாவை அப்பத்தை நீ புசிக்கும் போது உன்னுடைய உள்ளான மனிதன் வெண்மையாய் மாறுவான், வெண்மையான குறிக்கல்லாய் மாறுவான். அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய எருசலேம் நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அந்த நாமம் யாருக்கும் அறியாத பரலோகத்து போகும்போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற நாமத்தை ஆண்டவர் தரிப்பார். நேரம் முடிந்தது, இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். எப்படியாவது 2 சபைகள் எடுக்கணும்னு நினைத்தேன், என்னால் முடியலை. இதுக்கு இதை விட சுருக்கமாக சொல்லவும் எனக்கு மனம் இல்லை. ஆகவே நான் கொஞ்சம் மெதுவாக போனாலும் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம
1: எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா, எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள்.
2: மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர்.
1: இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 தன்னை ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் 1000க்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது.
1: சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்கா என்ன செடி மேலே எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னமெல்லாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே, கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா, சனங்களை காரியில் மூடும்,
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்,
1: ஆனால்
0: உண்மையில கர்த்தர் உதிப்பா, மகிம் உண்மையில காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனை கர்த்தர் என்ன, அவர் மகிம் உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழப்போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாராலும் நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி எழும்புனா. இதுவரைக்கும் என்ன செட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரம் வந்திருப்போம். அந்த அன்று எழும்பு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கோம், நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்ன எழும்புற போகுதா, இது வரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு சரி, எழும்பி பிரகாசி உண்மையில என்ன வந்துச்சு, கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமி மூடப்போது, காரியில் சனங்களை மூடப்போகுது, ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கர்த்தர் உதிப்பார், மகிமை மேல காணப்படும், கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா. கர்த்தர் உங்களை உதிக்கணுமா, நம்ம ஒரு என்ன செய்யணும், எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது பார்த்து நம்ம நினைச்சிடும், அதுலேருந்து எழும்பணும். கத்திர சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்லை என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். ஒரு வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு செபிச்சு என்ன இருக்குது, நம்ம உழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படித்தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாருமையான கத்திர உங்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வார், ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும், கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். கவலைப்படாதீங்க, கத்திரக்காக எழும்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரான்னு நினைக்கலாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்காலின் சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க்கு 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துடும். எழும்புன போது அவர் நம்மளை பிரகாசிப்பிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கர்த்தருக்கு ஒப்படைச்சிட்டு அதான் பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டு மறுக்கிச்சு, நம்ம கர்த்தருக்காக எழும்பி நல்லா துதிக்கணும், அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. நமது உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவராக இயேசுகிறது சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுதும் இல்ல, உன்ன கைவிடுதும் இல்ல. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்குத்தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசுகிறதுக்காக எழும்புமானா, யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5 வசனம்.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றிக் கொள்வதில்லை,
0: இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு வந்துட்டார், இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடி போயிரு. எந்த மந்திரமா இருந்தாலும் நம்ம தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசை நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவர் என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒன்னும் கலங்கவே வேண்டாம். பாருங்க என்னவே ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, அவங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லு சங்கீத புஸ்தகம் 91:5-6.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
1: பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம் பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள என்ன இருக்கிற மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒளியா இருக்கிறார். நம்மள என்ன செய்ய இருள் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டாம் பயங்கரத்திற்கும், பகல்ல பிறக்க அம்புக்கு, இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி, இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிடும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் இப்ப நம்ம அது நினைக்கிற நமக்கு வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் இழைச்சி வேறு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவார், கரை நீட்டி நம்ம தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்ம இந்த பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலும் எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்தருக்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5 ஒரு தேர் வாசி மஞ்சி.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துரு. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியா இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாத என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்து இருந்ததுனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்வதை பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்து என்ன செய்வது, நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்து என்ன செய்வது, நமக்கு நன்மையா மாறப்படும். பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசியில் போகுதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வரும். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ போறோம், 70 இல்லாட்டி 80 இந்த உலகத்துக்காக வாழ்வுமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு
0: ஜனங்களை நோக்கி
1: நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்,
0: நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்,
1: என்னை பின்பற்றுகிறவன்
0: இருளிலே நடவாமல்
1: ஜீவ ஒளி அடைந்திருப்பான்,
0: ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கர்த்தர் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நமக்கு செல்ல வேண்டும். கத்திர சென்ற பாதையில நம்ம செல்லமானால் நினைச்சிட்டு ஜீவ ஒளியாக இயேசுகிறத அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்க என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம ஜீவொளி அடைந்திருப்பான். ஜீவொளி நீங்கள அடைந்து கொள்ள வேண்டுமா? கத்திர சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சவனதான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல, அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருக்கினார், மற்றவங்களுக்காக நம்ம செபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழாம யாருக்கா வாழ்ந்தாரு? நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருள் அடவாம சீபொழிய அடைந்திருப்பார். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24 கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்கு, அதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும், தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப பாடுகள்னு சிலுவையிலே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் என்ன மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரை நம்ம மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடி என்ன என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கார். ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா, யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம், பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விட்டுருவாரா, விடுவாரா, விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீர் ஊற்று சகலத்தையும் உருவாக்கி நம்மளை கைவிட்டுருவாரா? அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். ஹலேலூயா. அது சரி, என்னை பின்பற்றுகிறேன் இல்லை நடவாம சீபொழிய அடைந்திருப்ப, தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்ய என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலக நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேறு. நம்ம அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமான பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்துல நம்ம பெரிய ஆசிரம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:22
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு
0: நான் வருமளவும்
1: இவன் இருக்க
0: எனக்கு சித்தமானால்
1: உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்ற, நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றின்னு நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாத, பரலோகத்திலும் யுகமா அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம்னா நமக்கு சோறு தான் வரும், என்ன அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவர் போல மனது உருக்கம், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாயின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்கள நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம்தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை பின்பற்றினால் சரியான பழுது நடக்கிறான். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்று வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கர்த்தர் நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்றினால் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லுவேன், கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112:4
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்,
0: இருளில் வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும்
0: மனது உருக்கமும்
1: நீதி உள்ளவன்
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி இறக்கும், மனது உருக்கும், நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா, நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா, எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை
0: திருப்தியாக்கினால்
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களையும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே, பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து
0: சிறுமைப்பட்ட ஆத்துமாவை
1: திருப்தியாக்கினால் அப்பொழுது
0: இருளில் உன் வெளிச்சம் உதித்து
1: உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுகக்கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திர கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களுக்கு உதவி செய்து பாருங்க. நம்ம பழைய சோறோ, நம்ம அந்த பழைய சோறு சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராத விடிக்கி அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ அதே பள்ளிங்க அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்திரம் திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 11:41
1: உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க. அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு கொடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவர்கள் என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா யோசித்து பாருங்க. ஹலேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எளிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஹலேலூயா. ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 12 33 வசனம்.
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தால் வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருட கொள்ளடிச்சிட்டு போயிடுறா. எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளைன்றாங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருடன் அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு